All Saints, Sahala Parsutavangal, Pera Alayam, All Saints, Cathedral Ludaya, Kadabahalile, Ani Arindanal. இது திருச்சபையிலே மறக்க முடியாத ஒரு நாள். இந்திய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் 1984 அக்டோபர் 31 அதாவது 33 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திரா காந்தி அம்மையார் அவர் கொலை செய்யப்பட்டார். இந்தியாவிலே அக்டோபர் 31 அவிதமாக நினைவு கூறுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் அக்டோபர் 31 திருச்சபையின் சீர்திருத்த நாளாக நாம் நினைக்க வேண்டும். இந்த சீர்திருத்தம் அல்லது இந்த ரெஃபர்மேஷன், இதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வந்து நிற்கிறேன். வாட் இஸ் ரெஃபர்மேஷன், சீர்திருத்தம் என்றால் என்ன? ரெஃபர்மேஷன் இஸ் டு பிரிங் பேக் த சர்ச் ஃப்ரம் வயர் இட் இஸ் டு வயர் இட் ஷுட் பி. திருச்சபையை அது இருக்கிற இடத்திலிருந்து அது இருக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வருவது தான் சீர்திருத்தம். ஏனென்றால் த சர்ச் தட் இஸ் நாட் த சர்ச் தட் வாஸ். இன்றிருக்கிற சபை அன்றிருந்த சபை போலல்ல. த சர்ச் தட் இஸ் நாட் த சர்ச் தட் ஷுட் பி. இன்றிருக்கும் சபை இருக்க வேண்டிய பிரகாரமான சபையும் இல்லை. எனவேதான் சீர்திருத்தம். சீர்திருத்தம் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால், சீர்கேடு அடைந்திருக்கிற நிலையிலிருந்து சீர்திருத்தம். சீர்கேடு சீர்திருத்தம் அல்லது பின்மாற்றம், அதிலிருந்து மறுமலர்ச்சி, அதாவது ஆதி நிலை ஏகுதல், கோயிங் பேக் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட், குளிர்ந்த நிலையிலிருந்து ஆவியின் அனலுக்குள் திரும்பி வருதல். ரெஃபர்மேஷன் என்பது மார்ட்டின் லூத்தர் மூலமாக மட்டும் வந்ததில்லை. நெடுகவே பழைய ஏற்பாட்டை நீங்கள் படிக்கும் பொழுது அநேக சீர்திருத்த சரிதைகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக தேவ மக்கள் அடிமைத்தனத்திலும் சத்ருவினுடைய கரத்திலும் நெருக்கப்படுகையில் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்பு பண்ணினார். When God's people cried unto him in anguish and pain and agony, God raised for them reformers or God raised for them judges. ஆனால் அந்த நியாயாதிபதி மரித்த உடனேயே அடுத்த தலைமுறை வருவதற்கு முன்பதாக மறுபடியும் அவர்கள் அந்நிய தேவர்கள் பின்னால் போய்விடுவார்கள். பிறகு அவர்கள் மறுபடியும் தேவனை கூப்பிடுவார்கள். இப்படி மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தது. அதைத் தொடர்ந்து ஆண்டவர் ராஜாக்களை எழுப்பினார். இந்த ராஜாக்களை எழுப்பி அவர்கள் மூலமாக சீர்திருத்தம் செய்தார். குறிப்பாக எசேக்கியா ராஜா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் 25 வயதாக இருக்கும் பொழுது அவர் மன்னனானார். அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம், மோசே வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பம் என்று ஒன்றை ஆண்டவருடைய ஆலோசனையின் படித்தான் செய்து உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு தவறு, அதை தூக்கி கடலில் எரிந்திருக்கணும். அதனுடைய வேலை முடிந்தவுடனே கடலில் எரிந்திருக்க வேண்டும். அவர் இப்படி எரியாமல் அதை வைத்திருந்தார். எனவே இஸ்ரேல் ஜனங்கள் இதை பார்த்துதானே மக்கள் சுகமடைந்தார்கள் என்று அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். They made it an idol. They idolized that brazen serpent. எனவே இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? அதை சுக்கு நூறாக அவர் நொறுக்கினார். He broke it என்று சொல்லவில்லை பைபிளில், He broke it into pieces என்று இருக்கிறது. அடுத்து இன்னொரு ராஜா மூலமாக ஆண்டவர் சீர்திருத்தம் கொண்டு வந்தார். அவருடைய பெயர் யோசியா. அவர் 8 வயதாக இருக்கும் போதே ராஜ்யபாரத்திற்கு வந்தார். எப்படி 8 வயது வாலிபன் ஒரு அரசனாக முடியும் என்று அது விந்தையிலும் விந்தையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் வந்தவுடன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். தேவாலயத்தை பழுது பார்த்தார். தேவாலயத்தை பழுது பார்த்து சுத்தம் பண்ணும் பொழுது திடீர் என்று சொல்லி ஒரு ஆசாரியன் அங்கே வந்து நின்று என்ன சொல்கிறான் என்றால், தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய புத்தகத்தை கண்டுபிடித்தோம் என்று அவன் குதூகலமாக சொன்னான். அவன் குதூகலமாக சொன்னான், ஆனால் அதுதான் மிகவும் சோகமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலேயே அப்படியானால் தேவனுடைய புத்தகம் தொலைந்திருந்தது. ஜஸ்ட் இமேஜின், தே ஃபவுண்ட் என்று இருக்கிறது. தே ஃபவுண்ட் த புக் ஆஃப் த லார்ட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். அப்போ இஃப் தே ஃபவுண்ட் த புக் ஆஃப் த லார்ட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட், தட் மீன்ஸ் த புக் ஆஃப் காட் வாஸ் லாஸ்ட் நாட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் இன் த சூப்பர் மார்க்கெட், பட் த புக் ஆஃப் காட் வாஸ் லாஸ்ட் ரைட் இன்சைட் த ஹவுஸ் ஆஃப் காட். இன்றைக்கும் இது நிலைமை அதுதான்.
இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே வேத புத்தகம் கிடையாது, மற்றெல்லாம் உண்டு, பிரசங்கங்கள் உண்டு, ஆனால் சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் சொல்றது போல இன்றைக்கு ஸ்கிரிப்சர் ஃப்ரீ சர்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட நிலைமை இன்று நிறைந்திருக்கிறது. வேத புத்தகம் இன்றைக்கு திருச்சபையிலேயே தொலைந்திருக்கிறது. அதற்கு அடுத்து ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை எழுப்பினார். முதலிலே ஜட்ஜஸ், பிறகு கிங்ஸ், பிறகு ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை எழுப்பினார். இந்த தீர்க்க தரிசிகளை பார்த்தால் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள். ரிட்டர்ன், திரும்பி வாருங்கள். ரிஃபார்ம், சீர்படுத்துங்கள். இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவர்களுடைய செய்திகளிலே ஒலித்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு ஆண்டவர் சில ரிஃபார்மர்ஸையே எழுப்பினார், சீர்திருத்தவாதிகளையே எழுப்பினார். அவர்கள் யார்? எஸ்ரா, நெகமியா. அவர்கள் எழும்பி சீர்கட்ட நிலையில் இருந்த தேவ மக்களுடைய நிலையை மாற்றி ஆதி நிலைக்கு கொண்டு வந்தார்கள். இன்னும் கூட இதே சீர்திருத்தத்தை எதிர்பார்க்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை வாசிக்க ஏசாயா புத்தகம் 58 அத்தியாயத்திற்கு திருப்புங்கள். வசனங்களை எல்லாம் நானே வசதியாக உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 12 வசனம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வகாலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய், ஆதி நிலைக்கு நீ ஏகுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இதை எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்திலே அழிக்கோடிட்டு ஆண்டவரே, இந்த பணியிலே நீர் என்னை பயன்படுத்தும். சீர்திருத்துகிறவன், சரிப்படுத்துகிறவன், பாதைகளை திருத்துகிறவன், திறப்பானதை அடைக்கிறவன், பூர்வகாலம் முதல் இருந்த நிலைக்கு தேவ மக்களையும் தேவனுடைய சபையையும் கொண்டு வருகிறவன், என்னுடைய வாழ்க்கையை ஆதி அன்புக்கு திருப்புகிறவன் என்று சொல்லி இந்த வாக்கை நீங்கள் அடிக்கடி நினைவுபடுத்தி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை வருந்தி கேட்டு இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிடும்படி நான் சொல்லுகிறேன். இவையெல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே செய்து கொண்டு வந்தாலும் தேவ மக்கள் நடுவிலே பின்மாற்றம் மறுபடி நடந்து கொண்டேதான் இருந்தது. எனவேதான் திடீரென்று ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவன் ஒரு சத்தமாக வனாந்தரத்திலே வந்தான். அவன் பெயர் யோவான் ஸ்நானன். அவன் யோர்தான் நதியிலே மனந்திரும்புகள் என்று சொல்லி தன்னுடைய செய்தியை மிக தெளிவாக பிரசங்கித்து மனந்திரும்பி வந்த மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் பரிசேயரும் சதுசேயரும் தன்னிடத்தில் வருகிறதை அவன் கண்டபோது, மக்கள் வந்து பாவங்களை அறிக்கையிட்டார்கள், அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தான். ஆனால் பரிசேயர் போன்ற மார்க்க தலைவர்கள் அவனிடம் வரும்பொழுது அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளை என்று அழைத்தான். மக்களை பார்த்து அவன் அப்படி அழைக்கவில்லை. மக்களுக்கு ஒழுங்காக அவங்க வந்தாங்க, பாவத்தை அறிக்கை பண்ணாங்க, திருமுழுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தோடு போனாங்க. ஆனால் அந்த பரிசேயர், இவர்கள் விரியன் பாம்பு குட்டிகள், இவர்கள் திருமுழுக்கு பெற வந்தது பாவத்தில் இருந்து மனம் திரும்ப அல்ல, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள. மனம் திரும்புதலிலே பலவிதமான நோக்கங்கள் உண்டு. எப்படியாவது நரகத்திற்கு தப்ப வேண்டும் என்று மனம் திரும்புகிறவர்கள் சிலர் உண்டு. நம்முடைய வழிகளை தேவனுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக பிரியமானதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலும் உண்டு. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், நரகம் வரப்போகிறது என்று சொல்லவில்லை. மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபத்தில் இருக்கிறது. அதிலே கூட ஒரு நெகட்டிவ் இருக்கிறது, தவறான ஒரு எதிர்மறையான ஒரு அணுகுமுறை கூட அதில் நாம் இருக்கக்கூடாது. ஸோ அவர்கள் எப்படியாவது வரப்போகிற கோபத்துக்கு தப்ப வேண்டும், முழுகிக் கொள்வோம் என்று சொல்லி வந்தார்கள். அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து அப்பப்பா சுவிசேஷங்களை வாசித்து பார்த்தால் அந்த நாள் மார்க்க தலைவர்கள் மீது சாடினார். வாருங்கள், சில அத்தியாயங்களிலே குறிப்பாக மத்தேயு 23 அத்தியாயத்திலே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, ஐயோ பரிசேயரே, வேத பாரகரே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி எத்தனை முறை ஐயோக்களை அள்ளி வீசினார் என்று பாருங்கள். இதையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாளின் மார்க்க தலைவருடைய பின்மாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக. இயேசுவுக்கு அடுத்து அப்போஸ்தலர்கள் வருகிறார்கள். அதிலே பவுல் அப்போஸ்தலன் முக்கியமானவர். அவர் எபேசு சபையினுடைய மூப்பர்களை வரவழைத்து பிரிவரை கூறும்போது என்ன சொல்லுகிறார்? நான் சென்ற பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும். பாருங்க, நெடுகவே வந்து அந்த சீர்திருத்தத்துக்கு ஒரு தேவை இருந்து கொண்டே வந்திருக்கிறது. அப்படியானால் அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு
கொடிய ஓநாய்கள் ஏராளம் வந்தன. அதைத்தான் பேதுருவும் சொன்னார், அவைகள் நாய்கள், அவைகள் பன்றிகள். நீங்கள் இரண்டாம் நிருபம் பேதுருவின் நிருபத்தை வாசித்து பார்த்தால் அவர் திட்டுகிற வார்த்தைகளுக்கு அளவே கிடையாது. பன்றி என்று சொல்லுவார், நாய் என்று சொல்லுவார், தண்ணீர் இல்லாத கிணறு என்று சொல்லுவார், மழை இல்லாத மேகங்கள் என்று சொல்லுவார். அவர் தன்னுடைய வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போகிறார் இவ்விதமான துருவேதசக்காரரை குறித்து. இவையெல்லாம் முடியும் பொழுது திருச்சபையினுடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. திருச்சபை சரித்திரம் ஆரம்பித்த உடனே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த இத்தனை ஆயிரம் ஆண்டுகளை நாம் எட்டு பிரிவாக பிரிக்கலாம். நான் இன்று சொல்லுகிற சில தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் எழுதி கொள்ள முடியாது, பரவாயில்லை. அவையெல்லாம் இப்பொழுது இங்கே ஒளிப்பதிவு செய்யப்படுவதால் நீங்கள் அதை பின்னாலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் நன்றாக கவனியுங்கள், ஏனென்றால் உங்கள் மனதிலே இதில் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். நன்றாக அதை பாருங்கள். அந்த நாளிலே அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கிற காலத்தை எட்டு காலங்களாக பிரிக்கலாம். நான் இப்பொழுது உங்களுக்கு செய்வது ஒரு அடித்தளம் போட்டு கொண்டிருக்கிறேன், பிறகு நான் சீக்கிரத்திலே மேற்கட்டிடத்திற்கு நான் வருவேன். முதலாவது அப்போஸ்தல சபை. இது கிறிஸ்துவுக்கு பின் 30 கிறிஸ்துவுக்கு பின் 100 வரைக்கும் உள்ளது. AD 30 to AD 100, தட் இஸ் தி அப்போஸ்டாலிக் சர்ச். அடுத்தது AD 100 to AD 313, கிறிஸ்துவுக்கு பின் 100 கிறிஸ்துவுக்கு பின் 313 வரை த பெர்சிக்யூட்டட் சர்ச், துன்புறுத்தப்பட்ட சபை. இந்த துன்புறுத்தப்பட்ட சபையினுடைய முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால், 312 கிறிஸ்துவுக்கு பின் 312 கான்ஸ்டன்டைன் என்கிற மன்னன் கிறிஸ்தவனானார். மனம் திரும்பவில்லை, ஆனால் கிறிஸ்தவரானார். இட் வாஸ் கன்வர்ஷன் வித்தவுட் அ பர்சனல் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அதாவது மனமாற்றம் இல்லாத ஒரு மதமாற்றம் அது. அந்த மன்னன் அவிதமாக மாறினார். மன்னன் அப்படி மாறின உடனே நாடு முழுவதும் அந்த நாட்டிற்கே அதிகாரபூர்வமான அரசியல் மார்க்கமாக கிறிஸ்தவம் மாறினது. அப்படி கிறிஸ்தவம் மாறின உடனே இட் பிகேம் ஃபேஷனபிள் டு பிகம் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இட் பிகேம் அட்வான்டேஜஸ் டு பிகம் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்கள் ஆவது ஒரு சாதகமான ஒரு காரியம், கிறிஸ்தவர்கள் ஆகிறது ஒரு நாகரிகமான ஒரு காரியம். எனவே ஆயிரக்கணக்கில் மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். 4% கிறிஸ்தவர்கள் ஒரு சில ஆண்டுகளிலே 80% மாறினார்கள். நன்றாக கவனியுங்கள், 4% இருந்த கிறிஸ்தவர்கள் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவன் ஆனவுடனே கிறிஸ்தவமானது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரபூர்வமான மார்க்கமாக அறிவிக்கப்பட்டவுடன் 4% இட் ஸ்வெல்ட் அப் டு 80%, 80% ஆயிற்று. இதை ஒரு தேவனுடைய மனிதன் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? நோவா காலத்திற்கு அடுத்த பெரிய அழிவு இதுதான் திருச்சபைக்கு என்று சொல்லுகிறார். நம்ம ஊரில் நினைப்போம், ஐயோ 4% 80% ஆயிட்டாங்களேன்னு நினைப்போம். ஆனால் ஒரு தேவ மனிதன் என்ன சொல்கிறார் என்றால், நோவா காலத்துக்கு பிறகு வந்த பேரழிவு இதுதான். உங்களுக்கு இதை இன்னும் விளங்கி வைக்க வேண்டுமானால் நான் சொல்கிறேன். மகாத்மா காந்தி நம்முடைய தேச தந்தை, அவர் கிறிஸ்தவராக கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டார் என்றுதான் அருமையான தேவ பக்தன் ஸ்டான்லி ஜோன்ஸ், அதாவது அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார், அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். காந்தி வாஸ் ஆல்மோஸ்ட் எ கிறிஸ்டியன், ஹீ லிட்ரலி மெமரைஸ்ட் த செர்மன் ஆன் த மவுண்ட். மலைப்பிரசங்கத்தை கிட்டத்தட்ட அவர் மனநம் பண்ணி இருந்தார். அவர் கிறிஸ்தவர் ஆகலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்தார். அவர் கிறிஸ்தவர் ஆகவில்லை. அவர் கிறிஸ்தவர் ஆகவில்லை என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. அவர் கிறிஸ்தவர் ஆகியிருந்தால், அதே போல அம்பேத்கர் கிறிஸ்தவத்தை தழுவ வேண்டும் என்று வெகுவாக யோசித்துக் கொண்டிருந்தார். ஏன்னால் கிறிஸ்தவத்தின் போதனைகள் அவரை அதிகமாக கவர்ந்தன. எப்படியாவது கிறிஸ்தவர் ஆக வேண்டும் என்று நினைத்த அவர், கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற இன வேறுபாடு, ஜாதி வித்தியாசம் இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் அவர் இந்த பக்கம் திரும்பாமல் அந்த பக்கம் திரும்பி புத்த மதத்தை தழுவினார். அது அம்பேத்கர் செய்தது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மகாத்மா காந்தியும் டாக்டர் பாபு சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் கிறிஸ்தவர்கள் ஆகியிருந்தால் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை இன்றிருப்பது போல் 4 என்று இருக்காது, 80 மாறி இருக்கும். அதுதான் இந்தியாவிற்கு நடந்த பெரிய அழிவாக இருந்திருக்கும். திருச்சபையிலே ஈசாக்குகளை விட இஸ்மவேலர் அதிகமாக இருந்திருப்பார்கள்.
ரெண்டு பேருக்கும் தகப்பன் ஆபிரகாம் என்று தான் சொல்லுவார்கள். இரண்டு பேரும் விருத்த சதனம் பெற்றுக்கொண்டோம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் ஈசாக்கு ஈசாக்கு தான், இஸ்மவேல் இஸ்மவேல் தான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். பாருங்க சபை சரித்திரம் எப்படி வளர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்று பாருங்க. அதை அடுத்து மூன்றாவது இம்பீரியல் சர்ச், அதாவது ராஜாங்க திருச்சபை. அது ஏடி 313 முதல் ஏடி 476 வரை. இந்த காலத்தில் தான் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் தெரியும், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் ஒன்று நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் அப்போஸ்தல்ஸ் க்ரீட் அந்த காலத்தில் தான் எழப்பட்டது. இன்னும் சில திருத்தபைகளிலே அப்போஸ்தல பிரமாணம் சொல்ல மாட்டார்கள், அத்தனேஷியஸ் அல்லது நைசீன் க்ரீட் என்று சொல்லுவார்கள், அவர்களுடைய நிசைநேயருடைய விசுவாச பிரமாணம் என்று சொல்லுவார்கள். அந்த பிரமாணமும் இந்த காலத்தில் தான் எழுதப்பட்டது. அதை அடுத்து 476 முதல் 1517 வரைக்கும் மத்திய கால திருச்சபை, மெடிவியல் சர்ச். இந்த திருச்சபையின் முடிவில் தான் திருச்சபையானது தனது இரண்ட காலத்திற்குள் நுழைந்தது. The church entered its dark ages in AD 476. The dark ages-ங்கிற வார்த்தை வந்து நீங்க ஹிஸ்டரி புக்கை எடுத்து வாசித்தீங்கன்னா தான், அந்த ஹிஸ்டரி புக்கை வாசிக்கும் போது பக்கத்துக்கு பக்கம் நாம் அழுது கண்ணீரை நாம் சிந்துவோம், பக்கங்களை நாம் நனைத்து விடுவோம். எப்படி ஆண்டவர் மகிமையாக நியமித்த ஒரு திருச்சபை நாலாவட்டத்திலே இருண்ட காலத்திற்குள் நுழைந்து திருவசனம் இல்லாமல், கிருபையின் உபதேசங்கள் இல்லாமல், ஆரோக்கிய உபதேசம் இல்லாமல், வெறுமனே விக்கிரகாரானை நிறைந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக மாறியது. அதை தொடர்ந்துதான் ரிஃபர்மேஷன் சர்ச் வந்தது. அதை நாம் சீர்திருத்த கால சபை என்று சொல்லலாம். அது 1517 முதல் 1648 வரை, ஏடி 1517 to 1648. அதுதான் அந்த 31 நாள் என்று சொன்னனே அக்டோபர், மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய 95 நியாயங்களை எழுதி வால் போஸ்டர் அடித்து எங்கேயோ போய் ஓட்டவில்லை, அடிக்க வேண்டியதை அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க வேண்டும். எனவே அவர் அந்த 95 தீசிஸை எங்கே அடித்தார் தெரியுமா, ஆலய கதவில் போய் அடித்தார். துணிச்சல், இதுதான் பரிசுத்த துணிச்சல், இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய வல்லமை, துணிச்சல். அந்த நாட்களில் எல்லாம் போப்புக்கு எதிராக நிற்க வேண்டுமானால் சாதாரண தைரியம் போதாது, சிங்கம் போல் நிற்க வேண்டும். ஏனென்றால் போப்பு ஒரு அரசன் போல தலை வாங்கப்படும். ஆனால் அவர் தைரியமாக 95 நியமங்களை அவர் எழுதி ஆலய கதவிலேயே போய் அவர் ஆணி அறைந்தார். நமக்கு முன்னால் இப்படிப்பட்ட சில மக்களுடைய தைரியம்தான் நம்மை இன்று இருக்கிற இடத்திலே வைத்திருக்கிறது. அதை அடுத்து 1789 முதல் 1970 வரை, இல்லை இல்லை அதற்கு முன்னால் 1648 முதல் 1780 வரை சிந்தனை கால திருச்சபை, தி என்லைட்டன்மெண்ட் சர்ச். அதிலே வந்த நபர்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், ஜான் வெஸ்லி, அடிக்கடி சொல்வோம், ஜான் வெஸ்லி கர்த்தர் அந்த காலத்தில் எழுப்பினார். அதே மாதிரி ஜார்ஜ் விட்ஃபீல்ட், அவர் தான் வெளிப்பிரசங்க வேந்தர், பிரின்ஸ் ஆஃப் ஓபன் ஏர் பிரீச்சர்ஸ். அடுத்து ஜோனதான் எட்வர்ட்ஸ், ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் தியோலாஜிக்கல் மைண்ட்ஸ் இந்த இவாஞ்சலிக்கல் வேர்ல்ட், ஜோனதான் எட்வர்ட்ஸ். ஜோனதான் எட்வர்ட்ஸ் புத்தகங்கள்லாம் படிச்சா ஒரு நேரம் வாசித்தா புரியாது, ரெண்டு நேரம் வாசிக்கணும். அவ்வளவு ஒரு பிரில்லியன்ட் மேன், ஹி கேவ் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எக்ஸ்போசிஷன் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பிறகு ஜார்ஜ் ஃபாக்ஸ் என்கிற ஜெபிக்கும் ஒரு தேவ மனிதன். அதை அடுத்து 1789 முதல் 1970 வரை, அதை நாம் மாடர்ன் சர்ச் என்று சொல்லுவோம், நவீன கால திருச்சபை. அந்த நவீன கால திருச்சபையில தேவன் எழுப்பிய சில நபர்களை சொல்லுகிறேன், உங்களுக்கு அழகான ஒரு நினைவு வரும். சிஹெச் ஸ்பர்ஜன், பிரசங்கிகளின் வேந்தன், பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ். டிஎல் மூடி, அருமையான ஒரு தேவ மனிதர். பில்லி கிரஹாம், அவரெல்லாம் அந்த பீரியட் தான். பில்லி கிரஹாம், இப்பொழுது பில்லி கிரஹாமுக்கு வயது 98, அதிக சுகவீனமாக தான் என்ன செய்கிறேன் என்பதே தெரியாமல் அவரை ஒரு பக்குவமாக அவருடைய குடும்பத்தார் வைத்திருக்கிறார்கள். 98, அவர் எப்படியாவது 100 வயது அடைந்து விட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை நம்முடைய தலைமுறையில் பெற்றிருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த காலத்தில் தான்
இந்த வெல்ஷ் ரிவைவல் 1904 வேல்ஸ் நாட்டில் ஒரு எழுப்புதல் நடந்ததே பெண்டிகாஸ்டல் ரிவைவல் என்று சொல்லுவோம். அந்த எழுப்புதல் இந்த காரியத்தில் நடந்தது. அதை அடுத்து 1970 முதல் இன்று வரை அந்த திருச்சபைக்கு பெயர் என்ன தெரியுமா? இந்திய திருச்சபை. அது எப்படி இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு தெரியும், அது இந்திய திருச்சபை. ஸோ இப்படி எட்டு விதமான, எட்டு வகையான, எட்டு பிரிவாக நாம் பிரிக்கிறோம். இவ்விதமாக நாம் இந்த ரிஃபர்மேஷனை குறித்து நாம் பேசும் பொழுது கர்த்தர் சில நபர்களை எழுப்பினார், பலரை எழுப்பினார், சிலரை நாம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஒன்று ஜான் ஹஸ் என்கிற ஒரு தேவ மனிதன். அவர் தான் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் ஆஃப் ப்ரோட்டஸ்டன்ட் ரிஃபர்மர்ஸ். அவர் சுவிசேஷத்தினுடைய தூய்மைக்காய் தைரியமாய் நின்றபடியால் தீக்கிரையாக்கப்பட்டார். ஹி வாஸ் பர்ன்ட் அலைவ், உயிரோடு அவர் எரிக்கப்பட்டார். அடுத்தது மார்ட்டின் லூத்தர் எழுமினார். அவரை குறித்து நம்ம நன்றாக தெரியும். அவரிடத்தில் எவ்வளவோ பேசி பார்த்தார்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இல்ல போப் இதை சொல்றாரு இல்லையா, நீங்க இதை கொஞ்சம் கேளுங்க, போப்பு தானே நமக்கு தலைவர், அவர் சொல்லும் போது பிஷப்புக்கெல்லாம் மேல போப்புனா அவர் சொல்றாருல, கொஞ்சம் கேட்டுக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன முடியவே முடியாதுங்க, நான் ரோம நிறுவத்தை வாசித்துட்டேன், ரோம நிறுவத்தை வாசித்த பிறகு திருச்சபையில செய்யறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இப்போ உன் தலை போயிடும்னு சொன்னாரு. அவர் சொல்றாரு, இந்த ஊர்ல உள்ள வீடுகள் எல்லா கூரைகளிலும், அன்னைக்கெல்லாம் கூரைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஓடுதான் போட்டிருந்தாங்க டைல்ஸ், இந்த ஓடுகள் எல்லாம் பிசாசாய் மாறினாலும் ஹியர் ஐ ஸ்டாண்ட். இது மார்ட்டின் லூத்தருடைய வார்த்தைகள், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அடிக்கடி நான் இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய ஜெபாரைவிலே நான் சொல்லிக் கொள்வேன். ஹியர் ஐ ஸ்டாண்ட், இதோ நான் நிற்கிறேன், நான் இங்குதான் நிற்பேன். ஐ கேனாட் டூ எனி அதர், நான் வேறு எதுவும் செய்ய முடியாது. God help me. இந்த மூன்று வரிகளை சொன்னார். Here I stand சொன்னார். இது ப்ராப்ளமா மைக்கில் இல்லையா? இல்லையா? இட்ஸ் ஓகே என்று அவர் தைரியமாக அவ்வளவு துணிச்சலாக அவர் சொன்னார். அடுத்து ஒரு தெய்வ மனிதன் எழுப்பினார். அவர் பெயர் வில்லியம் டிண்டேல். பழைய ஏற்பாட்டு பாதி பகுதியையும் முழு புதிய ஏற்பாட்டையும் இவர்தான் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார். அது வரைக்கும் பைபிள் வந்து ஆங்கிலத்தில் கிடையாது, லத்தீன் மொழியில உண்டு. எப்படி சமஸ்கிருதம் வந்து பிராமண புரோகிதருக்கு மட்டும்தான் புரியும், மக்களுக்கு புரியாதோ, அதே விதமாக லத்தீன் மொழியிலே வேதம் இருந்தது, சாதாரண மக்களுக்கு அது புரியக்கூடாது என்று சொல்லி, மொழிவே இருக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அப்பொழுது வில்லியம் டிண்டேல் தைரியமாக வேதத்தை ஆங்கிலத்திலே அவர் மொழிபெயர்த்தார். அநேகர் ஆங்கில வேதம் வைத்திருக்கிறவர்கள், நாம் மிகவும் பிரியமாக தொன்று தொட்டு நாம் உபயோகித்து வருகிற வேதாகமம் என்ன தெரியுமா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற அந்த முக்கியமான வேதத்தை இந்த டிண்டேல் டிரான்ஸ்லேஷனை வைத்து தான் அவர்கள் செய்தார்கள். கடைசியிலே அவரை தீக்கிரையாக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு முன்பாக கட்டைகள் எல்லாம் அடுக்கப்பட்டன. தீக்கிரையாக கொண்டு போய் செல்லுகிறார். செல்கிற வழியிலே கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது செய்ய சொல்ல விரும்புகிறீர்களா? பொதுவாக கொலை செய்ய போவதற்கு முன்பதாக, தண்டனை மரண தண்டனை விதிப்பதற்கு முன்பதாக இப்படி சில வார்த்தைகளை கேட்பார்கள். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அப்போ இவர் சொல்ற, நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண விரும்புகிறேன். சரி அப்போ ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த தன்னுடைய தீ அங்கே தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அது பக்கத்தில் முழங்கால் போட்டு வில்லியம் டிண்டேல் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? லார்ட் ஓபன் தி ஐஸ் ஆஃப் தி கிங் ஆஃப் இங்கிலாந்து என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இங்கிலாந்து நாட்டு மன்னனுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு சில ஆண்டுகளிலே இங்கிலாந்து நாட்டு அரசன் ஒரு ஆர்டர் கொடுத்தார். அந்த ஆர்டர் படி வந்த பைபிளுக்கு பேர் தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அவர் வந்து நன்றாக, நீங்கள் நம்முடைய அச்சகத்திலே இந்த ராயல் பிரிண்டிங் ப்ரெஸ்லேயே அடிங்க, அதனால தான் பிரிண்டட் பை ஆர்டர்னு சொல்லி இருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிளில் ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பை தி ஆர்டர் ஆஃப் கிங் அப்படின்ற கிங் ஜேம்ஸ் இருக்கும். அது அந்த மனிதன் தீக்கிரையாக்கப்படுவதற்கு முன்பதாக ஜெபித்த ஜெபத்தினுடைய பலன். அதற்கு பிறகு தாமஸ் கிரான்மர் என்கிற ஒரு தெய்வ மனிதன் வந்தார். இவர் தான் இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில், சிசி சர்ச்சில் ஒரு புஸ்தகம் வச்சுருப்போம் இல்லையா, பொது ஜெப புஸ்தகம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமன் புக் ஆஃப் ப்ரேயர், அந்த புக் எழுதினது இவர் தான். பிறகு ஜான் கால்வின் என்ற ஒரு தெய்வ மனிதன் வந்தார். இப்படி அநேகர் வந்து கொண்டே இருந்தார்கள்.
இவர்கள் எல்லாருடைய உபதேசங்களையும் சேர்த்து நாம் சீர்திருத்த கால உபதேசம் என்று சொல்லலாம். அந்த சீர்திருத்த காலத்தினுடைய சாராம்சம் சாறு, அந்த சாறை புழிந்துதான் இன்னைக்கு காலையிலே உங்கள் கைகளிலே இந்த புக் மார்க் இவன் தரப்பட்டது. எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. கிடைக்காதவங்க முடிஞ்ச பிறகு வாங்கிக்கோங்க. இதுல ஒரு புக் மார்க் ரிப்பன், இது இதற்காகவே நாங்கள் இந்த ஆண்டிற்கென்றே நான் தயாரித்தேன். பொதுவாக நம்ம புக் மார்க் கார்டு போட்டா ஏகப்பட்ட கார்டு வருது, பைபிள்ல வச்சு வச்சு பைபிள் ரொம்ப மொத்தையாயிருது. ஸோ அதே கருவா அந்த கார்டுகளை என்ன பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா ரிப்பன் போட்டா நீங்க வெளியீதிக்கு போட மாட்டீங்கிற ஒரே நோக்கத்தோட ரிப்பன்ல பிரிண்ட் பண்ணிருக்கிறோம். அதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, அதுல வந்து நல்ல தெளிவா இருக்கு. இந்த உபதேசங்கள், சீர்திருத்த கால உபதேசங்கள், ஐந்து கோஷங்கள் முழக்கங்கள் மூலமாக நமக்கு தெளிவாகின்றன. அந்த ஐந்தையும் அங்க பாருங்க, கையில் எடுத்து பாருங்க. சோலா ஸ்கிரிப்சரா, அது லத்தீன். தமிழிலே பைபிள் மட்டுமே, ஆங்கிலத்திலே பைபிள் அலோன். அடுத்து சோலா ஃபைட், விசுவாசம் மட்டுமே, ஃபெய்த் அலோன். மூன்றாவது சோலா கிரேஷியா, கிருபை மட்டுமே, ஆங்கிலத்திலே கிரேஸ் அலோன். அடுத்தது சோலோ கிறிஸ்டோ, கிறிஸ்து மட்டுமே, கிரைஸ்ட் அலோன். அடுத்தது சோலி டியோ க்ளோரியா, தேவ மகிமை மட்டுமே, காட்ஸ் க்ளோரி அலோன். இவை ஒவ்வொன்றிற்கும் முக்கியமான சில வசனங்கள் பின்பக்கத்திலே, அதாவது ப்ளூவில் இருந்து நான் வாசனைப்போம், பின்னால ரெட் பிரிண்ட் இருக்கிற பக்கத்தில் உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த சீர்திருத்தத்தை தொடர்ந்துதான் பல திருச்சபை பிரிவுகள் தோன்றின. லூத்தரன், பிரஸ்பிடேரியன், மெத்தடிஸ், பேப்டிஸ்ட், காங்கிரிகேஷனல்ஸ் அண்ட் சற்று பிந்தி வந்தது பெந்திகாஸ்டல்ஸ், பெந்திகோஸ்ட் சபை. இதில் எது சரியான சபை, எது தவறான சபை, எது பூரண சபை, எது பூரணமற்ற சபை என்று என்னிடத்தில் கேட்டால், எல்லா திருச்சபைகளுக்கும் பலங்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டு. நன்றா கவனியங்கள். நான் இது காலையிலே சொல்கிற அநேக வார்த்தைகள் இறையியல் கல்லூரிகளிலே நீங்கள் 3 ஆண்டு படித்த பிறகுதான் உங்களுக்கு புரியும். அதற்கு பிறகு கூட அநேகருக்கு புரிவதில்லை, குழம்பும். உங்களுக்கு நான் இன்றைக்கு அவ்வளவு தெளிவாக இந்த குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதை ஒரு முக்கியமான தெய்வ செய்தியாக எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த பாதையிலேயே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் உங்களை வருந்தி கேட்கிறேன். எல்லா திருச்சபைகளுக்கும் பலங்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டு. All churches have their strengths and weaknesses. Why? Only then we need each other என்று சொல்லுவோம். அப்பொழுதுதான் நமக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவை. அப்பொழுதுதான் ஒருவரிடமிருந்து ஒருவர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 5 அடிப்படையான கோட்பாடுகளில் இருந்து சற்று வேறுபாடுகள் அங்கும் இங்கும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையிலே நாம் இந்த 5 காரியங்களிலே மறுபடியும் நிலைப்பட வேண்டும் என்று சொல்லி, மீதமுள்ள என்னுடைய 1 மணி நேரத்தில் நான் இந்த 5 குறிப்புகளையும் மிகவும் தெளிவாக விளங்குகிறபடி உங்களுக்கு நான் விளக்குகிறேன். நன்றாக கவனியுங்கள். வசனங்களை வாசிக்கும் பொழுது நன்றாக, ஆண்டவரே இந்த வசனம் எனக்குள்ளே பனியை போல இறங்கட்டும் ஆண்டவரே, இனி வருகிற குட்டிய காலம், இனி வருகிற ஓநாய்கள், இனி வருகிற கள்ள உபதேசங்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு முன்னால் அதிகமாக செயல்பட போகிற அந்திகிறிஸ்தின் ஆவிகள், இவை எல்லாவற்றிற்கு விரோதமாக நான் தைரியமாக நிற்கும்படி கர்த்தாவே என்னுடைய அடித்தளத்தை இந்த காலை வேளையிலே உறுதியாக்கும் என்கிற ஒரு ஜபத்தோடு கூட உட்கார்ந்திருக்கும்படி உங்களை கேட்கிறேன். First of all, sola scriptura, scripture alone, பைபிள் மட்டுமே. இந்த 5ஐயும் நாம் கவனிக்க போகிறோம். நன்றாக தெளிவாக வசனங்களை பாருங்கள். பைபிள் மட்டுமே. 2 பேதுரு திருப்புங்கள், 1 அத்தியாயம் 20-21 வசனங்கள். 2 பேதுரு, இது முக்கியமான ஒரு வசனம். இதை அடிக்கடி நான் என்னுடைய பிரசங்கங்களிலே நான் மேற்கோள் காட்டுவேன். 20-21 வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அந்த முந்தி அண்டர்லைன் பண்ணு. நமக்கு அறிய வேண்டிய அறிவுகளிலே, முக்கியமான குறிப்புகளிலே முதலாவது நாம் அறிய வேண்டியது முந்தி. ஆங்கிலத்திலே
யூ நீட் டு நோ ஃபர்ஸ்ட் என்று இருக்கிறது. என்ன, பைபிள் வந்து மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டானதல்ல, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இதுதான் முதலாவது குறிப்பு. The Bible is the word of God. பைபிளுக்குள்ள குறையே கிடையாது. அதை தான் சங்கீதக்காரன் 19 சங்கீதம் 7 வசனத்தில் சொல்கிறான், உம்முடைய வேதம் குறைவற்றது. வேதம் குறைவற்றது, அதுல டிஃபெக்டே கிடையாது. நல்லா கவனிங்க, வேதம் குறைவற்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், வேத வாக்கியம் தவறாதிருக்க. சோ பைபிள் வந்து குறைவற்றது மட்டுமல்ல, அது தவறாததும். மார்க் 13:31 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. சோ த பைபிள் இஸ் இன்னரண்ட், த பைபிள் இஸ் இன்ஃபாலிபிள், அண்ட் த பைபிள் இஸ் இன்டிஸ்ட்ரக்டிபிள். வேதம் குறைவற்றது, வேதம் தவறாதது, வேதம் அழிக்க முடியாது. அது மட்டுமல்ல, வேதம் போதுமானது. The Bible is sufficient. எனவேதான் அப்போஸ்தலர்கள் 1 Corinthians 4:6 விதமாக எழுதினார்கள். 1 Corinthians 4:6 முக்கியமான ஒரு வசனம், சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். அடிக்கோட்டுடுங்க, சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். நாட் டு திங்க் பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன், நாட் ஓன்லி நாட் டு டூ வாட் இஸ் பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன், நாட் டு திங்க் பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன். அதற்கு என்னையும் அப்பல்லோவையும் நான் முன்மாதிரியாக நிறுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நடக்கிற துருபதேசம் இதுதான். வேதத்திற்கு புறம்பான, வேதத்திற்கு வெளியே, வேதத்தில் இல்லாத அநேக காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகின்றன, அநேக அனுபவங்கள் முன்னேற்றப்படுகின்றன. நான் நல்லா சொல்லிடுறேன் கவனிங்க, பைபிளில் தெளிவாக உபதேசிக்கப்படாத, பைபிளில் தெளிவாக திருஷ்டாந்தப்படுத்தப்படாத எந்த ஒரு உபதேசத்தையும் எந்த ஒரு அனுபவத்தையும் ஏற்றுக்கொள்ள நான் கடமைப்பட்டவன் அல்ல. I am not obliged to accept and embrace any doctrine that is not directly endorsed by the Bible or any experience that is directly exemplified in the Bible. For me, Bible, Bible plus or minus nothing. என்னை பொறுத்தவரையில் வேதத்தோடு நான் எதையும் கூட்ட ஆயத்தமாக இல்லை, அது இருந்து எதை குறைக்கவும் நான் ஆயத்தமாக இல்லை. இல்லை பிரதர், அந்த காலத்திலே பைபிள் எழுதியிருக்கிறாங்களே. என்ன எழுதியிருக்கிறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த இன்னும் அநேக அற்புதங்கள் உண்டு, அந்த அற்புதங்கள்லாம் இந்த புத்தகத்தில் எழுதப்படலை, அதெல்லாம் எழுதப்பட்டிருந்தா இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்களே கொள்ளாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே. அதே மாதிரி இன்றைக்கி நடக்கிற இந்த சில காரியங்கள்லாம் வந்து பைபிள் இல்லைன்னா கூட அது வந்து ஆண்டவருடைய ஆவியானவர் செய்கிறது பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு துருபதேசம். ஏன் அதை ஒரு துருபதேசம் என்று சொல்கிறேன் தெரியுமா? என்னோடு கூட நீங்கள் வேத புத்தகத்திற்கு திருப்புங்கள், 20:10. இங்குதான் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இந்த காலையிலே நான் சொல்கிற அநேக காரியங்கள் கருகலான ஆனால் தெளிவான நிசமான காரியங்கள். 20:30 பாருங்கள், இல்லை 30 பாருங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீடருக்கு முன்பாக செய்தார். ஐயோ, இன்னும் நிறைய அற்புதம் செய்திருக்காரா, இன்னும் நிறைய சொல்லியிருக்காரா, அதெல்லாம் இல்லையே, பயப்படாதீங்க. அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், இன்னும் என்னெல்லாமோ செய்தாரு, பட் நித்திய ஜீவனுக்கு இது போதும். இன்னும் என்னெல்லாமோ செய்தாரு, இன்னும் என்னெல்லாமோ சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதலை, அதெல்லாம் பற்றி நீங்கள் உரியப்படாதீங்க. நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசி நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு இங்கே எழுதுனது போதும், இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, விளக்கப்பட்டதை தொடாதிருங்கள். அத்தனை பழம் இருந்துச்சுது, அத்தனை மரம் இருந்துச்சுது, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டுருந்தா கூட நித்தியம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு வேண்டான்னு சொன்னதை போய் தொட்டியே, ஃபர்பிடன் அதை போய் தொட்டியே, இங்க உள்ள இவ்வளவு இருக்குது, இது போதுமே. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறதையே நமக்கு இன்னும் கீழ்ப்படிய முடியலையே,
இங்கே உள்ள அனுபவங்களே இன்னும் நமக்கு கிட்டவில்லையே, இதற்கு மேலும் வெளியே போக வேண்டுமா? பெந்தேகோஸ்தே வட்டாரங்களில் இருக்கிற விசுவாசிகளை மிகவும் கவனமாக இருங்கள். Beware of extra biblical teaching. Beware of extra biblical experiences. Beware. வேண்டாம், வெளியே வேண்டாம். அது எப்படி இருக்கட்டும், நல்லா இருக்கு பிரதர், இருக்கட்டும் சார், எனக்கு வேண்டாம் சார். எனக்கு இங்க உள்ள என்ன இருக்குதோ அதோட நான் நின்னுக்கிடுறேன், அதான் எனக்கு பவுண்டரி. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், இதுதான் எனக்கு அடைப்பு. That is the biblical boundary. ஆனால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்ன செய்கிறது, ஒரு பக்கம் திருமறை, மறுபக்கம் திருச்சபையின் பாரம்பரியங்கள், ட்ரெடிஷன்ஸ், அதை ரெண்டையும் வச்சிருப்பாங்க. நீங்க ரோமன் கத்தோலிக்கு நெருங்கி போனீங்கன்னு சொன்னா, ஆனா சபையில் இப்படி சொல்லியிருக்கு, அந்த பதவிகள்கிட்டே பேசினா கூட அது கரெக்ட் பிரதர், பட் ட்ரெடிஷன். அதைத்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவ்வளவு கடுமையாக அவர் சாடினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களை கை கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையை அவமாக்கினீர்கள், இப்படி அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். இட் இஸ் நாட் ட்ரூத் பிளஸ் ட்ரெடிஷன்ஸ், இட் இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் அலோன். சோலா ஸ்கிரிப்சரா, பைபிள் மட்டுமே. இல்ல ஆயத்தன் சொல்லுங்க, பைபிள் மட்டுமே. எவ்வளவு முக்கியமான ஒரு சத்தியத்திற்குள் நம்மை கொண்டு வருகிறோம். அப்போ உடனே ஒரு கேள்வி எழும்பலாம், பிரதர் இந்த தள்ளுபடி ஆகமோன்னு ஒண்ணு சொல்றாங்களே அது என்ன பிரதர்? ஆங்கிலத்துல வந்து அஃபாக்ரிஃபா, அதுக்கு தமிழ் வந்து தள்ளுபடி ஆகமம் அல்ல, அதற்கு பொருள் அப்பா கிரிஃபா, அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா ஹிடன். அது தள்ளுபடி ஆகமம் அல்ல, அது மறைக்கப்பட்ட ஆகமங்கள். ஏன் அதை மறைக்கப்பட்ட ஆகமங்கள் என்று சொல்கிறோம் என்றால், ஏடி 100 கிறிஸ்துவுக்கு பின் 100வது ஆண்டிலே அநேக கேள்விக்குரிய எழுத்துக்கள், இலக்கியங்கள் உருவாகின. இந்த கேள்விக்குரிய எழுத்துக்களை நம்முடைய திருச்சபை பிதாக்கள், ஐ கால் தம் ஃபாதர்ஸ் ஆஃப் தி சர்ச், சர்ச் ஃபாதர்ஸ், தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வாத சில காரியங்கள், அடிப்படை உபதேசங்களுக்கு முரணான சில காரியங்கள் இருந்தன. குறிப்பாக உத்தரிக்கும் ஸ்தலம், பர்கேட்டரி. ரோமன் கத்தோலிக்கர்கள் நம்புவது மரித்த பிறகு உத்தரிக்கும் ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது, இந்த ஆவிகளெல்லாம் அங்கே போய் இருக்கும், எனவேதான் மரித்தோருக்காக நாம் ஜெபிக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப மறித்தவருக்காக நாம் ஜெபித்து அதையும் இதையும் பூசை அது இது நன்மை அதெல்லாம் செய்தோம் என்றால், அவர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து ப்ரமோஷன் கற்று அவர்கள் பரலோகத்திற்குள்ளே நுழைய முடியும் என்பது அவருடைய விசுவாசம். ஆனால் நமது விசுவாசம் ஒரே தரம் மறிப்பதும், பின்பு நியாய தீர்ப்படைவதும், மனிதருக்கு நியமிக்க, வார்த்தையை பாருங்கள், இட் இஸ் அப்பாயிண்டட், நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக அங்கே உறுதியாக அந்த வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. எனவேதான் விசுவாசிகளாகிய நாம் மரித்தவர்களுக்காகவும் ஜெபிப்பதில்லை, மரித்தோரிடமும் ஜெபிப்பதில்லை. We don't pray to the dead, nor do we pray for the dead. நன்றாக புரிந்து கொள்ளும். கண்ணை மூடிட்டா, அன்னைக்கு ஒரு ஐயர் வந்தார், நான் ஒரு ஃபியூனல் சர்வீஸ் போயிருந்தேன், அவர் சிஎஸ்சி ஐயரு, அவர் ஜோ பண்ணுறார், ஆண்டவரே இந்த ஆத்மா சமாதானத்தோடு முடித்தல நித்திரை பண்ணணும்னு சொல்லி நான் முடிஞ்சோடனே, என்ன பாஸ்டர் இவ்வளோ படிச்சுட்டு இப்படி இப்போ அடிப்படையில் 1+1=3 சொல்கிறீங்களே அப்படின்னு, 1+1 2 தானே, 3 சொல்கிறீங்களே, இவ்வளோ படிச்சுட்டு இங்கே நின்றுக்கிட்டு இல்லை பிரதர் அப்படி ஜோ பண்ணால் தான் வீட்டுக்காரங்களுக்கு சமாதானமாக இருக்கும். You cannot. நம்ம கொஞ்சம் ஓட்ட விட்டோம்னா அது எங்கேயோ போயிடும். எனவேதான் இந்த ஆகமங்களை அவர்கள் திருவசனத்தோடு சேர்க்காமல் அதை அவர்கள் மறைத்து வைத்தார்கள். இது ஏனென்றால் திருவசன உபதேசத்திற்கு ஒவ்வாதது என்று சொல்லி பைபிள் மட்டுமே நமக்கு போதும். அப்போ ஒரு கேள்வி, ஏன் பிரதர் திருக்குறள் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். கண்ணதாசனுடைய கவிதைகளை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அவ்வப்பொழுது அவைகளை மேற்கோள் காட்டலாமா? எப்பொழுதும் மேற்கோள் காட்டக்கூடாது, அவ்வப்பொழுது மேற்கோள் காட்டலாம்.
அல்லது எல்லாருமே வித்தியாசம் இருக்குது. அவ்வப்பொழுது மேற்கோள் காட்டலாம். அப்போஸ்தலன் பவுல் அத்தேனே பட்டணத்திலே நிற்கும் பொழுது அவர்களுடைய ஆலயத்திலே பலிபீடத்திலே எழுதப்பட்ட வாசகத்தை தனது பிரசங்க வாக்கியமாக எடுத்துக்கொண்டார். டு தி அன்னோன் காட், அறியப்படாத தேவனுக்கு, அதை தனக்கென்று எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து குதித்து எழுந்தார் தன்னுடைய பிரசங்கத்தை. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வார்த்தையை போடுகிறார். என்ன போடுகிறார்? அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், நாம் அவருடைய சந்ததியார் என்று உங்களுடைய புலவர்களில் சிலரே சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப ஞானம், அது வந்து ஒரு அதாவது பிராக்டிக்கல் விஸ்டம், நடைமுறை ஞானம் அப்படி சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் திருக்குறளை வாசித்தாலும் சரி, கண்ணதாசனுடைய அருமையான தத்துவ கவிதைகளையும் பாடல்களையும் நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது இவ்விதமான எத்தனையோ மார்க்க சன்மார்க்க நூல்களை நீங்கள் வாசித்தாலும் சரி, அவைகள் அறிவை உங்களுக்கு கூட்டும், ரட்சிப்பை தராது. எனவேதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொன்னார், ரட்சிப்புக்கு ஏதுவான வேத எழுத்துக்கள், அதை நீ சிறுவயது முதல் நீ அறிந்திருக்கிறாய். ஸ்கிரிப்சர் அண்ட் டு சால்வேஷன், ரட்சிப்பு இங்கதான், இங்கதான் உயிர் இருக்குது, அங்கே அறிவு இருக்கலாம், ஆனால் இங்கே உயிர் இருக்கிறது. எனவேதான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. நான் உங்களுக்கு இப்பொழுது அடித்தளம் போடுகிறேன். 5 அடித்தளம் போட்டு நான் செவ்வாய்க்கிழமை ஊருக்கு செல்ல விரும்புகிறேன். இது முதலாவது அடித்தளம், பைபிள் மட்டுமே, சோலா ஸ்கிரிப்சரா. இதனால்தான் பிசாசு எப்பொழுது பார்த்தாலும் அந்த வசனத்தில் தான் கை வைப்பான். அவனுடைய முதலாவது சோதனை என்ன? தேவன் சொன்னாரா? தேவன் சொன்னாரா? Has God said? அவன் கை வைக்கிறதே அங்கதான் அவன் திரும்ப திரும்ப அவன் கை வைப்பான். பிரியமானவர்களே, உங்களுடைய அனுபவம் எதுவாயிருந்தாலும் அனுபவத்திலிருந்து நீங்கள் ஒரு சத்தியத்திற்கு வந்து சேராதீர்கள். சத்தியத்தை வைத்து உங்களுடைய அனுபவங்களை சோதித்து பாருங்கள். புரியுதா? புரியுதா? Don't arrive at next truth by your experiences, but examine and test your experiences on the anvil of truth. இப்படி ஒரு அனுபவம் வந்துச்சு, அது எப்படின்னா, அது எப்படியா கொஞ்சம் அமைதியாரு, இங்க என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. பைபிள்ல சொல்லி இருக்கிறத மட்டும்தான் வச்சு என்டார்ஸ் பண்ண முடியும். அடுத்ததுக்கு, இட் இஸ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் டு ட்ரூத், இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத் டு எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல கவனிச்சிங்க, நான் சொல்கிற சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நான் வேண்டுமென்றே பொறுக்கி எடுத்து அழுத்தமாக நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். சோலா ஸ்கிரிப்சரா. எத்தனையோ மொழிகளிலே, 200 மொழிகளிலே, இந்தியாவிலேயே இன்னும் இன்னும் இந்த வேத புத்தகம் மொழியாக்கப்படவில்லை. நமக்கு எத்தனை வெர்ஷன்ஸில், எத்தனை மொழியாக்கங்களிலே நமக்கு இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் லாட்டினில் இருந்த பைபிளை அவர் ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அந்த கால ஜெர்மனியர்லாம் வாசிக்கும்படி இன்றைக்கு நமக்கு வேதாகம மொழிபெயர்ப்பாளர்களாய் ஊழியம் செய்கிற அத்தனை மிஷினரிகளுக்காகவும் ஊக்கமாக ஜெபியுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அந்த பாடலினுடைய ஒரு கவியை மட்டும் நான் வாசிக்க நான் பாடுகிறேன். நீங்கள் எல்லாரும் தெரிந்தவர்கள் சேர்ந்து என்னோடு பாடுங்கள்.

பிரியமான சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் இயற்றிய பாடல். அவருடைய வாழ்நாள் 1938 முதல் 2014 வரைக்கும் அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு பேராசிர்வாதமாக இருந்து அவர்கள் மரித்தார்கள். அவருடைய ஊழியத்தினால் பலன் பெற்ற அநேகரில் நானும் ஒருவன். இரண்டாவது, சோலா ஃபைட், ஃபெய்த் அலோன், விசுவாசம் மட்டுமே. சோலா ஃபைட், ஃபெய்த் அலோன், விசுவாசம் மட்டுமே. மார்ட்டின் லூத்தர் ரோமர் நிருபத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். முதலாம் அத்தியாயம் திருப்பங்கள் 16-17 வசனத்திற்கு வருகிறார். ரோமர் 1:16-17, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இதை வாசித்தார் ஐயா, வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார். The just shall live by faith. இதை வாசித்த உடனே குதித்தார். இது எங்கோ இருக்கிற ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இது வேதத்திலே 4 இடங்களிலே உண்டு. 1 குறித்துக் கொள்ளுங்கள், ஆபகூக் 2:4. அடுத்தது கலாத்தியர் 3:11. அடுத்தது எபிரேயர் 10:38. இப்பொழுது வாசித்த ரோமர் 1:16-17, வேதத்தின் 4 இடங்களிலே விசுவாசித்தினால் நீதிமான் பிழைப்பான். இதை வாசித்த உடனே, ஆஹா, நம்முடைய சபையிலே நீ அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அந்த கர்மம் செய்ய வேண்டும், இந்த கிரியை செய்ய வேண்டும், இந்த நன்மை செய்ய வேண்டும், இந்த பூசை செய்ய வேண்டும், இப்படித்தானே ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்கள். பைபிள் அப்படி இல்லையே. அவருக்கு அப்படியே ஒரு ஒரு புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. விசுவாசத்தினால தானே நீதிமான் பிழைப்பான். எபேசியர்களே பவுல் எழுதுகிறாரே, நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானது அல்ல. நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானதல்ல. That is your personality. கிரியைகளினால் உண்டானதல்ல, that is your practice. நீங்க செய்யற இந்த 2 உங்களுக்கு இந்த ரட்சிப்பு இல்லை, இல்லை, இல்லை, இல்லை. இது கிருபையினாலே, இது விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். பெரியமானவர்களே, பழைய ஏற்பாடு என்ன தெரியுமா? உபாகமம் 6:25. உபாகமம் 6:25, எவ்வளவு தெளிவான வேறுபாடு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, இந்த கட்டளையெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சினா நீ நீதிமானாக்கப்படுவாய், இவைகளை செய்தால். ஆனா ரோமர் 3:21-22 என்ன சொல்கிறது? ரோமர் 3:21-22 இப்படி இருக்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல், அடிக்கோட்டிடுங்க, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ இதெல்லாம் செய்தினத்தாயா நீ ரட்சிக்கப்படுவாய், நீதிமானாக்கப்படுவாய். ஆனால் ரோமர் ரோம் புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வழியாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவு. இதெல்லாம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்கள். அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகின்றன. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். அந்த வார்த்தை என்ன அருமையான வார்த்தை, பலிக்கும். விசுவாசித்தால் பலிக்கும். அங்க அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தான் பலிக்கும். இது நியாயப்பிரமாணம் இல்லாமல். எவ்வளவு தெளிவு பாருங்க. விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் உண்டாகிற ரட்சிப்பு. இது நம்முடைய நியாயப்பிரமாண கிரியைகளினால் உண்டாகிற ரட்சிப்பு அல்ல. ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டான்? விருத்த சேதனம் அடைந்த பிறகா? விருத்த சேதனம் அடையும் முன்னரா? அடையும் முன்னர். அதை தெளிவாக
அப்போஸ்தலன் கலாத்திய நிருபத்தில் எழுதுகிறான், ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டான்? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதிருந்த போதோ என்ற கேள்வியை கேட்டு, விருத்த சேதனம் இல்லாதிருந்த போது அல்லவா என்று சொல்லுகிறான். விருத்த சேதனம் அவனை நீதிமானாக்கவில்லை, விசுவாசம் அவனை நீதிமானாக்கப்பட்டது. எவ்வளவு நாளைக்கு முன்பதாக ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்? நியாயப்பிரமாணம் வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக, யாராவது சொல்லுங்க பாப்போம். நியாயப்பிரமாணம் வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்? 400

என்னதா இருக்கட்டும், ரட்சிப்பு விசுவாசத்தினால், ரட்சிப்பு விசுவாசத்தினால் மதர் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு எப்படி அந்த காலத்திலே சீசி சபையிலே தெளிப்பு ஞான ஸ்நானம் கொடுத்து நீ கிறிஸ்துவிலே அங்கத்தினரானா என்று சொன்னார்களோ, அப்படியே இன்றைக்கு ரட்சிக்கப்படாத அநேக இஸ்மவேல் இருக்கு பெந்தைக்கோஸ்து சபைகளிலே. அப்பா அம்மா பெந்தைக்கோஸ்து என்பதனாலே ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அவன் இஸ்மவேல் தான். என்றொருவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பாவி என்று ஒத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிறானோ அதில்தான் ரட்சிப்பு. ஈரமற்றதாக்கிவிடக்கூடாது, சாரமற்றதாக்கிவிடக்கூடாது. அங்கே ஒரு எத்தியோப்பிய மந்திரி போய்கொண்டிருக்கிறார். பிலிப்புவை பார்த்து ஒரு பெரிய ஒழுங்கியதை கொண்டிருக்கிறார், வனாந்தரத்திற்கு போய் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்திலிருந்து ஊருக்குள்ள வந்து கூட்டம் நடத்த வர்றது இல்லையே சார், ஊருக்குள்ள கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது வனாந்தரம் போறது கஷ்டம், அங்க போ அப்படின்னு சொன்னார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறது லேசு சார், அமெரிக்காவிலிருந்து இந்தியா வர்றது கஷ்டம் சார். அவன் போனார், அங்க போயிட்டு ஓடி போய் ரதத்தை பிடித்து கொள்ளுங்கிறார். அந்த காலத்து ரதங்கள் எவ்வளவு வேகமாக போயிருக்கும், வனாந்தரத்தின் வழியாக பிலிப்பு ஆண்டவர் ஓட சொல்லுகிறார். அவர் ஓடினார். என்னையா வாசித்துட்டு இருக்கீங்க ஏசாயா, புரியுதா சொல்லி, யாரும் சொல்லாம எனக்கு எப்படி புரியும், சரின்னு சொல்லி ரதத்தில் அவரோடு கூட பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நல்ல ரத யாத்திரையோடல அவர் சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றார். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது, பக்கத்தில் தண்ணி, ஏன்னா வனாந்திரத்தில் ரொம்ப தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்கு, இந்த தண்ணீர் இருக்கிறது நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். உன்னை இவர் சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தா உடனே ஞானஸ்நானம் கொடுத்துருக்க. ராத்திரி திடீரென்று சொல்லி பூகம்பம் வந்து விட்டது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தன, சிறைச்சாலைக்காரன் நடுநடுங்கி போய் சிறை கைதிகள் தப்பிவிட்டார்களோ என்று சொல்லி பயந்து, ஆனால் காலையிலே அவன் தலை போய்விடும், இன்னொருவர் தன் தலை எடுப்பதை விட தானே தன் உயிரை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சிக்கிறான். நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும். உடனே உட்காரு, ரட்சிக்கப்படணுமா, ஏழு படி, படி ஒன்று, படி ரெண்டு, படி மூணு விடிஞ்சிருக்கும். என்ன சொன்னாங்க, ஏசு கிறிஸ்துவை பா பாருங்க, திஸ் இஸ் சோ சிம்பிள் பட் இட் இஸ் சோ ப்ரொஃபவுண்ட், அவ்வளவு எளிமையானது ஆனால் அவ்வளவு மகிமையானது. திஸ் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் சல்வேஷன். Why do we call it so great a salvation? It is so simple but it is so profound. அது அவ்வளவு எளிமையானது ஆனால் அவ்வளவு மகிமையானது. I am excited about this glory of salvation. ரட்சிப்பின் மகிமையை குறித்து அவ்வப்பொழுது நான் தியானித்து நான் உற்சாகப்படுத்திக் கொள்ளுவேன். ஏன் சொன்னால், ஏ அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடாலும் சரி, திராட்சை செடியில் காய் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நான் தேவனுக்குள் கழிவுற மாட்டேன். யாரில் கழிவுற, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவுறேன். எனக்கு அதான் ஏன் முக்கியம், அந்த ரட்சிப்பையா, அது விசுவாசத்தினால வந்தது. நான் ஒன்றும் பே பண்ணாமல் வந்தது, காசு கொடுக்காமல் வந்தது. நான் பே பண்ணி வந்திருந்தா எனக்கு அதில் வந்து ஒரு பெருமை பாராட்டு இடம் உண்டு, நானும் என்னத்தையோ பண்ண அதனால கிடைச்சதுன்னு சொல்லி. அது கூலி அல்ல, அது தேவன் கொடுத்த ஈவு. இட் இஸ் நாட் அ ரிவார்டு, இட் இஸ் நாட் அன் அவார்டு, இட் இஸ் நாட் வேஜஸ் விச் ஐ ஹவ் மெரிட்டட், இட் இஸ் எ கிஃப்ட் அண்ட் இட் இஸ் ஓன்லி எ கிஃப்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே விசுவாசம் தான். நம்முடைய தலைவர் யார், விசுவாசத்தை தூக்குகிறவர் முடிக்கிறவரும். நம்முடைய சபை என்ன, விசுவாச குடும்பத்தார். நம்முடைய வாழ்க்கை என்ன, விசுவாச ஆவி. நம்முடைய செய்தி என்ன, விசுவாச வார்த்தை. நம்முடைய ஜெபம் என்ன, விசுவாசம் உள்ள ஜெபம். நம்முடைய கனிகள் என்ன, விசுவாசத்தின் குமாரர். நம்முடைய யுத்தம் என்ன, விசுவாச போராட்டம். எதை எடுங்கப்பா, கிறிஸ்டியன் லைஃப்ல எதை எடுத்து பாருங்க, எல்லாமே விசுவாசம் தான். எவ்ரி திங் ஃபெய்த், ஃபெய்த், ஃபெய்த். பார்க்கறதுக்கு லேசாக தான் இருக்கு, ஆனால் இந்த எளிய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு பெரிய போராட்டம் வேணும். எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினு. என்னத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. எல்லா வெப்பன்ஸும் இருக்கு, தலையில சீரா, நெஞ்சில பிரஸ் பிளேட்டு, ஹிப்ல பெல்ட்டு, காலில் ஷூஸு, எல்லாம் இருக்கு.
ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக எதை பிடிக்கணும்?

0: பாருங்க அந்த வார்த்தைகள்லாம் என்ன அழகா இருக்கு பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தலையில போடுறது, நெஞ்சில் போடுறது, இடுப்புல மாட்டுறது, காலில் அணியறது எல்லாம் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேல எதை பிடிக்கணும்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கடத்த வேண்டியது முதலாவது உங்கள் பொறுப்பு. Parents, it is first of all your responsibility to transmit this precious faith to your children, just like Louis and Eunice. Levi Saulum, Eunice Yalum, Pattiyum Thayumaga, Timothy engra valibanukku viswasathai kadathiyathu pole adai kadathuvathu ungal poruppu. But today your children have more faith on computer than on Christ. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரில் விசுவாசம் இருப்பதை விட கம்ப்யூட்டரில் விசுவாசம் அதிகம். முந்தி உன் பாட்டியிடமும் உன் தாயாரிடமும் இருந்த ப்ரெஷியஸ் ஃபெய்த். அவன் தான் சபைக்கு தலைவனானா? அவனிடத்தில் எத்தனையோ பலவீனங்கள் இருந்தது. வயிற்றில் அடிக்கடி அவனுக்கு அல்சர், ரொம்ப பயந்தாங்கொள்ளி, எங்கேயாவது போனால் பவுல் சொல்லணும், கொஞ்சம் பிள்ளையாண்டானே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லணும். ஆனால் அவன் தலைவனானா? ஏனென்றால் அவனுக்குள்ளாய் அந்த உயரிய விசுவாசம் இருந்தது. The precious faith implanted in his heart by his grandmother and his dear mother. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த விசுவாசத்தை கடத்த? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே இந்த விசுவாசத்தை கடத்தி விடாவிட்டால், கல்லூரிக்கு சென்ற பிறகு மனிதன் குரங்கில் இருந்து தான் வந்தான் என்று உங்களோடு அவர்கள் விவாதித்து சாதிக்கும் பொழுது, எதிர்த்து பேச போதுமான தகவல் உங்கள் கரங்களில் இருக்காது. மறந்து விடாதிருங்கள். மூன்றாவது, சோலா கிரேஷியா, கிரேஸ் அலோன், கிருபை மட்டுமே. முந்தின பகுதியிலே ஒர்க்ஸ் வர்சஸ் ஃபெய்த், கிரியைகளும் விசுவாசமும் என்று பார்த்தோம். இப்பொழுது நியாயப்பிரமாணமும் கிருபையும் என்று நாம் பார்க்கிறோம். வேதாகமும் இந்த இரண்டையும் நன்றாக வேறுபிரித்தே காட்டுகிறது. ஆகையால் தான் யோவான் முதலாம் அதிகாரம் 17 வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக வந்தது, கிருபையும் சத்தியமுமோ கிறிஸ்துவின். அங்கேயே வந்து அந்த அந்த அந்த டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்சியேஷன் ஆரம்பிச்சிருது. கிருபையும் சத்தியமுமோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரித்த கரங்களோடு திரள் கூட்டத்திற்கு முன்பாக நின்று சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அது பாவ பாரம் அல்ல. புதிய ஏற்பாட்டிலே இந்த நுகம் என்கிற வார்த்தை வருகிற இடங்களை எல்லாம் பார்த்தால், அந்த யோக், இந்த நுகம் என்பது பாவத்தை குறிக்காது, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை குறிக்கும். பேர்டன், நீங்கள் விரலால் கூட அந்த பாரத்தை தொடமாட்டீர்கள், மக்களை அந்த பாரத்தை சுமக்க சொல்கிறீர்கள். ஸோ இந்த பேர்டன், இந்த யோக்கு, இந்த பாரம், இந்த நுகம், இந்த வார்த்தைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு மார்க்கத்தை குறிக்கிற வார்த்தைகள். ஸோ இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யூதர்களே, இஸ்ரவேல் மக்களே, இத்தனை கட்டளை கட்டளை என்று சொல்லி எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொல்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாவமன்னிப்பு தருவேன் என்று சொல்லவில்லை. இளைப்பாறுதலத்தில் ரொம்ப டயர்டாயிட்டீங்க, இதை அதையும் இதையும் பண்ணி டயர்டாக இருக்கிறீங்க, ஐ வில் கேவ் யூ ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஏன் நுகம் அந்த மோசை கொடுத்த நுகம் போல அவ்வளோ பாரமானதல்ல, என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கும். ஸோ அந்த இடத்த நம்ம எடுத்து அந்த வசனத்தை எடுத்து பாவிகளுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படி கிடையாது. அது நியாயப்பிரமாண சடங்காச்சாரத்திற்குள்ளே பிடிபட்டு பிரமாண கொள்கையினால் அழுத்தப்பட்டு அழுந்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இயேசு கொடுத்த ஒரு பெரிய அழைப்பு. ஆல் யூ ஆர் ஹெவிலி லேடன், ஹெவிலி லேடன். அது அந்த மாடு வந்து நுகத்தை சுமந்துட்டு போகிற மாதிரி, ஏன்ட்ட வாங்க, லெட் அஸ் ஹேவ் அன் எக்ஸ்சேஞ்ச் என்று அவர்கள் சொல்கிறார். நம்ம எல்லாரும் பாவம் செய்து கிருபையினால் இலவசமாய் மீட்கப்படுகிறோம். மறந்து விடாதிருங்கள் பிரியமானவர்களே, ரட்சிப்பு வந்து தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற ஈவு, அதை நாம் ஒருபோதும் சம்பாதிக்கவே முடியாது. எப்படி நம்முடைய பாவங்கள் தலைக்கு மேல் எண்ணற்ற பாவங்களோ அவைகளை எல்லாம் மன்னிப்பதற்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். As much as our sins are simply too many, the riches of His grace are also too much. எப்படி மேட்சிங் பாருங்க. இங்க பாவம் தாங்க முடியாது, அங்க வந்து அவருடைய கிருபை அளவிட முடியாது. எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதானமான பாவியினான், ஆனாலும் கிறிஸ்துவின் கிருபை என்னிடத்திலே பரிபூர்ணமாக பெறுகிறது. ஐயா, நான் ஒரு பரிபூர்ணமான பாவி அல்லது பரிதாபமான பாவி, என்னை ரட்சிக்க பரிபூர்ணமான கிருபை பெறுகிற்று என்று அவர் சொன்னார். அந்த பாருங்க, அந்த ரெண்டு அது எப்படி அந்த கான்ட்ராஸ்ட் எவ்வளவு அழகா. I'm chief of sinners and abundance of His mercy, abundance of His grace என்பதை அவர் அழகாக அவர் சொன்னார். எனவேதான் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து ஒரு நாளும் அசட்டையாக எண்ணக்கூடாது. நல்ல கவனிச்சிங்க விசுவாசிகளே, நல்ல கவனிச்சிங்க விசுவாசிகளே, உங்களை எச்சரிக்கிறேன், அவிசுவாசிகளை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதிருங்கள், குறைவாக மதிப்பிடாதிருங்கள். உங்களை விட நல்லவர்கள் என்னை விட நல்லவர்கள், உங்களை விட உத்தமர்கள் என்னை விட உத்தமர்கள். எத்தனையோ பேரை ஆண்டவர் ரட்சியாமல் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்கு பெயர்தான் கிருபை, அதற்கு பெயர்தான் கிருபை. ஒரு நாள் ஜான் வெஸ்லி, மெதடிஸ்த் திருச்சபையின் நிறுவனர், தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெதடிசம், தன்னுடைய சகாக்களோடு தன்னுடைய உடன் ஊழியரோடு கூட தெருவில் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே காவலர்களால், போலீஸ்மேன், தே வர் டிராகிங் எ டங்கர்ட் ஆன் த டஸ்டி ஸ்ட்ரீட்ஸ், குடிகாரன் ஒருவனை இழுத்து செல்கிறார்கள். நிற்கிறார், கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக விடுகிறது. உடன் ஊழியருக்கு பிரசங்கம் பண்ண போகிற வழியிலே நின்று அழுகிறாரே என்ன என்று சில அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் அழகான ஒரு பதம் அவர் சொன்னார், There goes John Wesley but for the grace of God என்று சொன்னார். தேவனுடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்திருக்குமானால் அதுதான் ஜான் வெஸ்லி என்று சொன்னார். அடுத்த முறை ஒரு குடிகாரனை பார்க்கும் பொழுது, அடுத்த முறை ஒரு வேசிக்கள்ளனை பார்க்கும் பொழுது, அடுத்த முறை ஒரு கொடும்பாவியை பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்திலே தோன்ற வேண்டிய முதல் எண்ணம் தெரியுமா? அதுதான் நான், தேவனுடைய கிருபை இல்லாதிருந்தால் அதுதான் நான். மேன்மை பாராட்ட இடமே இல்லை. பில்லி கிராம் இடத்திலே ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்பட்டதா, ஐயா உலகத்திலே இந்த கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படும் பொழுது அந்த முகாமை நான் பங்கு பெற்றேன். அது ஆம்ஸ்டர்டாம் 83 ஹாலண்ட் நாட்டிலே நடந்தது. உலகமெங்கும் இருந்து 5000 தேவ ஊழியர்கள் கூடியிருந்தார்கள். இந்தியாவிலிருந்து நாங்கள் 250 தேவ ஊழியர்கள் போயிருந்தோம். ஓப்பன் ஃபோரம் என்று ஒன்று விட்டார்கள் கேள்வி கேட்கலாம் என்று சொல்லி. அது மிகவும் அபூர்வமான ஒரு வேளை. அப்பொழுது கேள்வி கேட்கப்பட்ட முதல் கேள்வி, உங்களை உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, தேவன் சரித்திரத்தில் இல்லாத அளவு உங்களை பயன்படுத்தியதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார். அவர் அழகாக ஒரு பதில் சொன்னார், அதுதான் எனக்கும் புரியவில்லை. நான் பரலோகத்திற்கு போன பிறகு என்னை ஆண்டவரிடத்திலே கேட்க போகிற முதல் கேள்வி அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிந்தது, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். I am what I am by the grace of God. பிரியமானவர்களை, இவ்விதமான நொறுங்குதல் நமக்கு வேண்டும். இதான் நம்மளை வந்து எப்போவுமே கல்வாரி சிலுவை அண்டையிலே நொறுக்கி காத்துக்கொள்ளும். தகுதியற்ற என்னை, நான் பாவிதான், ஆனாலும் ஆண்டவரே. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம், ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம், நான் பாவிதான் ஆனாலும் ஆண்டவரே. ஆனால் அதே சமயத்தில் கிருபை குறித்து இவ்வளவு விவரமாக பேசுகிற இந்த காலத்தில் ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி இன்னொரு நூதன உபதேசம், துருபதேசம் வந்திருக்கிறது. ஹைப்பர் கிரேஸ், அதாவது மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. அந்த கிருபை, அந்த உபதேசம் என்ன தெரியுமா? நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், கிருபை எல்லாவற்றையும் மூடிவிடும். வாலிபர்களுக்கு இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. இது அதிக பிரபலமானது ஹைதராபாத்திலே, மெட்ராஸிலே, எத்தனையோ திருச்சபைகளிலே, வாலிபர்களை கவர்ந்தெழுக்கும் திருச்சபைகளிலே இந்த உபதேசம் பிரசங்கிக்கப்படுகிறது. திஸ் இஸ் கால்ட் டாக்ட்ரின் ஆஃப் ஹைப்பர் கிரேஸ். இதற்கு விரோதமாக பவுலப்போஸ்தலன் அந்த காலத்திலே சொல்லிவிட்டார், பிரியமானவர்களே, பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெறுகிறது என்பது உண்மைதான். அப்படியானால் கிருபை பெருகும்படிக்கு நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமோ? கூடாதே. பழைய மொழி இயக்கங்களிலே காட் ஃபர்பிட் என்று இருக்கிறது. புதிய மொழியாக்கங்களிலே சர்டன்லி நாட் என்று இருக்கிறது. கிருபை என்பது பாவம் செய்வதற்கு உரிமம் அல்ல, ஆனால் பாவம் செய்யாதிருப்பதற்கு தேவன் நமக்கு தருகிற உள் பலம். கிரேஸ் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு சின், பட் காட்ஸ் கிரேஸ் இஸ் காட்ஸ் இன்னர் எனேபிள்மெண்ட் டு ஓவர் கம் சின். சில முக்கியமான காரியங்களெல்லாம் இந்த காலவேளையிலே உங்களிடத்திலே நான் தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் மேல் வீசப்போகிற காற்றுக்கள், பலவிதமான காற்றுக்கள் வீச இருக்கின்றன. நீங்கள் கவனமாயிராவிட்டால் நீங்கள் அந்த காற்றுகளினால் வாரிக்கொண்டு போகப்படுவீர்கள். நான்காவது, சோலோ கிறிஸ்டோ, கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மட்டுமே. ரொம்ப முக்கியம், கிறிஸ்து மட்டுமே. இப்படி சொல்லும்போது ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியம் தானே பிரதர், நினைக்காதீங்க இதுக்கெல்லாம் சவால் வரப்போகுது. கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லும் பொழுது ஏழு முக்கியமான குறிப்புகள் உண்டு. ஒன்று, கிறிஸ்து ஒருவரே ரட்சிப்புக்கு வழி. கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி வே டு சால்வேஷன். அவர் என்ன சொன்னார், ஐ ஆம் தி வே, தி ட்ரூத், தி லைஃப், நோ மேன் கம்ஸ் டு த ஃபாதர் வித்தவுட் மீ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தி சொல்கிறேன் தெரியுமா? We are living in a pluralistic society. பன்மைத்துவம் என்கிற பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்துள்ள சமுதாயத்தில் நாம் வாழுகிறோம். வாட் இஸ் ப்ளூராலிசம், வாட் இஸ் ப்ளூராலிட்டி, அது என்ன தெரியுமா? நான் ஒருத்தரை மீட் பண்றேன், ஒரு ஹிந்து அல்லது ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு நான் வேற ஒரு நான் கிறிஸ்டின் மீட் பண்றேன், என்ன சொல்றேன் தெரியுமா? பிரதர், வாட் ஐ பிலீவ் இஸ் ட்ரூ, வாட் யூ பிலீவ் ஆல்சோ இஸ் ட்ரூ. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் ரிலீஜியஸ் டாலரன்ஸ், இதுக்கு பேர் மத சகிப்பு. நான் சொல்றதும் சரிதான், நீ சொல்றதும் சரிதான், அப்படி இல்லை சார், நான் சொல்றது மட்டும்தான் சரி. ஏன்னா நான் சொல்றது பைபிள் சொல்றது. நானே வழி, நான் பல வழிகளில் ஒன்று அல்ல. நானே சத்தியம், பல சத்திய மார்க்கங்களிலே நான் ஒன்று அல்ல. நானே வாழ்வு, நானே ஜீவன், வாழ்வுக்குரிய பல மோட்சத்திற்கு போகிற வழிகளிலே நான் ஒன்று அல்ல. நானே. இரண்டாவது, கிறிஸ்து இஸ் த ஒன்லி மீடியேட்டர், கிறிஸ்து மட்டுமே ஒரே மத்தியஸ்தர். மரியாள் அல்ல, மரியாள் இயேசுவினிடத்திலே ஒரு முறை தான் ஜெபித்ததாக வேதத்தில் இருக்கிறது, விண்ணப்பித்ததாக வேதத்தில் இருக்கிறது. அது எப்பொழுது தெரியுமா? கானா ஒரு கல்யாண வீட்டிலே அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது, எதையாவது செய்யும் கூட சொல்லலை, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த ஒரே இன்ஃபர்மேஷனுக்கு கூட இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், ஸ்திரியே மாதுவே, உனக்கும் எனக்கும் என்ன? கிறிஸ்ட் இஸ் த ஒன்லி மீடியேட்டர், நமக்கு வேற மீடியேட்டரே வர முடியாது. புராட்டஸ்டன் கிறிஸ்தவர்களே, நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரோமன் கத்தோலிக்கர் மாதிரி தான். எப்படி தெரியுமா? கிறிஸ்துவை உலகிற்கு கொண்டு வந்த மரியாளை அவர்கள் வணங்குகிறார்கள், உங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்த ஊழியரை நீங்கள் வணங்குகிறீர்கள். தே வர்ஷிப் மேரி who brought forth Jesus, you worship preachers who bring you to Jesus. Or modified Roman Catholicism. ஒரு நாளும் கதாநாயக வணக்கம் எந்த பிரசங்கியாரையும் செய்யாதீர்கள். நீங்கள் கதாநாயக வணக்கம் பிரசங்கிமாரை செய்ய ஆரம்பித்தால் அதுதான் அவர்களுடைய அழிவுக்கு ஆரம்பம், ஆயத்தம். பிரசங்கியார் மூலமாக எந்த ஜபமும் தேவனுக்கு சிபாரிசு செய்யப்பட முடியாது. உங்கள் ஜபத்தை கேட்காமல் இன்னொருடைய சிபாரிசை வைத்து ஆண்டவர் ஜபம் கேட்பாரா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. சுகவீனமா, பலவீனமா, தோல்வியா, இழப்பா, முழங்காலிடுங்கள். முறையிடுவானேன், அவனவன் உட்கார்ந்து தன்னுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க கடவுள். மூன்றாவது, கிறிஸ்து ஒருவரே தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியர். விசுவாசிகள் எல்லாரும் ஆசாரியர்களாய் இருக்கிறோம். மார்க்க பட்டங்கள் பின்னால் அலையாதீர்கள். இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த காலத்திலெல்லாம் பெந்தகோஸ்தே சபையினர் வந்து இந்த சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ரெவரண்டு, ரைட் ரெவரண்டு, ராங் ரெவரண்டுபாங்க. இன்றைக்கி அந்த பிசாசுங்கே வந்துடுச்சு. இன்றைக்கி பெந்தகோஸ்தேயில் தான் பிஷப்ஸ் ஜாஸ்தி. ரோமன் கத்தோலிகளுக்கு ஒரு போப்பு, நமக்கு ஏகப்பட்ட போப்புகள். நாலாவது, கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த சர்ச், கிறிஸ்துவே திருச்சபையினுடைய அடித்தளமானவர். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அவரே அஸ்திபாரம். பேதுரு அஸ்திபாரமா இருக்க முடியாது. அவர் தண்ணீரில் தளம்புகிறவர். அவர் கையில் கிடைத்தது சாவிகள் மட்டும்தான். அவர் கொடுத்த அறிக்கையில் தான் அதை அடித்தளமாக அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின் அடிப்படை அடித்தளம் என்று இருக்கிறது. ஐந்தாவது, கிறிஸ்துவை யாரோடும் ஒப்பிடக்கூடாது. உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். பேதுரு திருவாளர் பேதுரு அவர்களே, நீர் எங்கே தங்கியிருப்பீர்? நான் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூடாரம் கூடமாறம் போய் பார்க்க வருகிறவர்களுக்கு டிக்கெட் விற்று கொண்டிருப்பேன். எனக்கு சுற்று வேலை, நீங்கள் உள்ளே தங்கியிருங்கள். உடனே, ஆங்கிலத்தில் இருக்கிறது இம்மீடியட்லி, சடன்லி. பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு மேகம் நிழலிட்டது. என்ன, ஆண்டவரால் அதை டாலரேட் பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாது, பியாண்ட் கம்பேரிசன். உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, அவங்களை தூக்கிட்டாரு. உடனே சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமார், இவர். அந்த அழுத்தம் அதில் தான், இவர் என்னுடைய நேசகுமார். அங்கெல்லாம் ஏன் பார்க்குறேன்? நான் அங்கேருந்து ரெண்டு பேரும் அனுப்புனேன், சில முக்கியமான காரியங்களை பேசுறதுக்கு அனுப்புனேன், நீ உடனே அவனை கும்பிட ஆரம்பிச்சிட்டியே, இவர் என்னுடைய நேசகுமார். எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் மூலமாகவே. இந்தியாவிலே காட்மென்ட் ஜாஸ்தி, தெய்வம் போல் வணங்கப்படும் மனிதர் ஏராளம். அதுவும் இப்பொழுது இருக்கிற அரசாட்சியிலே வர வர நம்முடைய இந்தியாவிலே அதிகமான காட்மென் எழும்புவார்கள். ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து ஒருவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமானவர். ஏழாவது, கிறிஸ்து ஒருவரே ஆண்டவரானவர், கர்த்தரானவர். ஐந்தாவது காரியம், சோலி டியோ குளோரியா, தேவ மகிமை மட்டுமே. நம் எல்லாருடைய முடிவான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், புசிக்கிறதும் குடிக்கிறதுமே அதில் சேர்க்கப்பட்டதுன்னா அப்போ நம்ம எந்த காரியத்தையும் தேவ மகிமைக்கு வெளியே நாம் செய்யவே முடியாது. எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே நாம் செய்ய வேண்டும். ஒருபோதும் தேவனுடைய மகிமையை நாம் தொடக்கூடாது. ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அழகான ஒரு பேருரை ஆற்றினான். மக்கள் அதை கேட்டவுடனே இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். மக்கள் மேல் தப்பு இல்லை. ஆனால் ஏரோது என்ன செய்தான்? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் தேவதூதன் அவனை அடித்தார். அவன் புழு புழுத்து செத்தான். அவன் விசுவாசியாயா? அவன் பிரசங்கியாராயா? அவன் ஊழியக்காரனாயா? ஒரு பேகன், ஒரு அஞ்ஞான மார்க்கத்தானையே ஆண்டவர் வந்து தனக்கு மகிமையை கொடுப்பதை நிறுத்தினால் அவர் அப்படி அடிக்கும் பொழுது நம்மேலே அவர் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறார் என்று பாருங்கள். எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு, எவ்வளவு செய்திருக்கிற பாரு, எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கேன் பாரு, எத்தனை சீடி போட்டிருக்கேன் பாரு, எத்தனை சபை நிறுத்தி ஸ்தாபித்திருக்கிறேன் பாரு. இல்லை, நான் அப்பிரஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தேன். மகிமையாகவும் அவருக்கு, மகிமையாகவும் அவருக்கு. எனக்கு அந்த மகிமையை நான் தொடவே மாட்டேன். ஒரு நாள் ரியல் மூடி பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே கீழே இறங்குகிறார். ஒருவன் வந்து அவரை கட்டிப்பிடித்து கொண்டு, என்ன அருமையான பிரசங்கியார் என்று சொல்லி கைகுலுக்கினார். மூடி வீட்டிற்கு விரைகிறார், அறையை பூட்டுகிறார், முழங்காலிடுகிறார், அழுகிறார், புலம்புகிறார், எங்கே ஆண்டவரே நான் தவறினேன். தன்னை மறுபடியும் அர்ப்பணிக்கிறார், அடுத்த நாளை பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்து முடிந்தவுடனே அதே நபர் அவரை கட்டிப்பிடித்து கொண்டு சொல்கிறார், என்னே அருமையான ரட்சகர் என்று சொல்லுகிறார். முதல் நாளிலே, வாட் அ மைட்டி பிரீச்சர் யூ ஆர். நெக்ஸ்ட் டே, வாட் அ கிரேட் சேவியர் வி ஹேவ். வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? என் பக்கம் உங்களை இழுக்கணும்னா எனக்கு இழுக்க தெரியும். ஸோ அது பிரசங்கியார் கையில் தான் இருக்கு. என்னைக்கு பிரசங்கியார் ஆட்டில் தன்னோட ஒட்ட வைக்கிறாரோ அன்றைக்கு அவருக்கு கேடுகாலம் துவங்கி விட்டது. அது சரியல்ல. ஆனால் தான் ஃபாதர் பர்க்மன் அழகாக பாடினாங்க, மகிமை ஓ மக்கன்றோ, அழகாக பாடினாங்க. அருமையான ஒரு பாடல். ஸோ எதை செய்தாலும் நம் தேவ நாம் மகிமைக்கென்றே நாம் செய்வோம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே சில முக்கியமான சத்தியங்கள் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கரங்களிலே இருக்கிற அந்த ரிபனை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் இந்த நாளிலே இந்த முழக்கத்தை மறுபடி நாம் எழுப்புவோம். நான் சொல்ல சொல்ல பின்னால் சொல்லுங்க, இந்த சத்தமாக நல்ல தைரியமாக முழக்கம் சொன்னால் எப்படி, வீர முழக்கம், முரசொலி கையில் எடுத்து முழங்கணும் நம்ம. இப்போ நான் சொல்ல சொல்ல பின்னால் சொல்லுங்க, சோலா ஸ்கிரிப்சரா, பைபிள் மட்டுமே. சோலா ஃபைட்,
1: விசுவாசம் மட்டுமே.
0: சோலா கிரேசியா,
1: கிருபை மட்டுமே.
0: ஓ கிரைஸ்டோ,
1: கிறிஸ்து மட்டுமே.
0: சோலி டியோ க்ளோரியா,
1: தேவ மகிமை மட்டுமே.
0: எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சீர்திருத்தவாதிகளுக்காக, சீர்திருத்தத்திற்காக ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய திருவசனத்தில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சீர்திருத்த உபதேசங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டு விசேஷமாக இந்த செய்திகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், எங்களுக்கு தெரிந்த ரோமன் கத்தோலிக்க நண்பர்களுக்கு இவற்றை நாங்கள் விளக்கி சொல்லி அநேகரை கர்த்தாவே சுத்த அங்க சுவிசேஷத்திற்குள்ளே கொண்டு வரவும் நீர் எங்களுக்கு உதவி தாரும். அடித்தளம் எங்களுக்கு ஒருபோதும் ஆடிவிடாதபடி கற்பாறையின் மேல் நான் நிற்க, நான் நிற்கும் கண்மலை என்று உறுதியாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.

உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம்.

வாழ்க்கையில இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமென். எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காய் ரத்தம் சிந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு களையும் முளையும், வீட் அண்ட் வீட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 13 அத்தியாயம் 24 வசனம் முதல் 30 வசனம் வரை. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனிதருக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன ஏன் அதில் களைகள் உண்டானது என்று கேட்டார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி கட்டுகளாய் கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். பி சோபர் அண்ட் விஜிலண்ட். நாம் நற்செய்தி பணியில் தீவிரம் காட்டுகையில் பிசாசும் அதே வேகத்திலும் ஏன் அதற்கு அதிகமாகவும் செயல்படுகிறான். தனக்கு எஞ்சிய காலம் சொற்பமே என்று அறிந்த அவன் பயிரை நாசமாக்க தன்னால் இயன்ற அத்தனையும் செய்கிறான். கிறிஸ்தவத்திற்கு எதிரான சக்திகள், பொய் தத்துவங்கள் பரவுதல், எதிர்ப்பக்கத்தில் அற்புத அடையாளங்கள் நடத்தல், இப்படி பல விதங்களில் பிசாசின் எதிர்ச்செயல்கள் வெளிப்படும். இவைகளெல்லாம் ஆர்வத்துடன் வசனம் கேட்போரையும் இளம் விசுவாசிகளையும் குழப்பிவிடும். இப்படிப்பட்ட சமயங்களில் எகிப்தின் மந்திரவாதிகளின் சர்ப்பங்களை விழுங்கும் அளவு கடவுளின் வல்லமை தெளிவாய் வெகுவாய் அதிகமாய் வெளிப்படவும், புதிய விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கவும் நாம் குறிப்பாய் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். எபேசு நகரில் பவுல் செய்த 3 மாத ஊழியத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார். ஆனால் அப்பொழுது களைகளும் முளைத்தெழும்ப துவங்கின. விசுவாசியாத சிலர் மனதில் கடினப்பட்டு நற்செய்திக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். இது புதிய விசுவாசிகளை ஓரளவுக்கு அசைத்து விட்டது. தனது 3 மாத ஊழியக்கனிகளை பாதுகாக்க பவுல் அந்த பட்டணத்தில் 2 ஆண்டுகள் தங்கியிருந்து தினமும் சீடர்களுக்கு விளக்கங்கள் கூற வேண்டியது இருந்தது. அப்போஸ்தலர் 19:8-10 எடுத்து வாசித்து பாருங்கள். கூடவே இருந்து ஆடுகளை பாதுகாக்க ஒருவரும் இல்லாத சூழ்நிலைகளை பிசாசாரவன் சாதகமாய் பயன்படுத்தி புகுந்து விளையாடி விடுவான். மிஷினரிகள் தூர இடங்களுக்கு செல்லும்போது அவன் களைகளை உள்ளூர் விசுவாசிகளுக்குள்ளே விதைத்து விடுவான். கிறிஸ்தவ பணியாளர்களின் அதிகரிப்பு மக்கட்தொகை பெருக்கத்திற்கு முன் ஒன்றுமே இல்லை. 2000 ஆண்டு மே இந்திய மக்கட்தொகை 100 கோடியை தாண்டிவிட்டது. 2035 நாம் சீனாவை மிஞ்சி விடுவோம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே பயிரை அறுக்க வேண்டிய கட்டத்தில் பூச்சிகள் படையெடுத்து விட்டால் எவ்வளவு கவலையாகிவிடும். இருப்பினும் நமது சாதனை பெருமிதங்களையும் செய்தி அறிக்கைகளில் மிகைப்படுத்துதலையும் தலைத்தட்ட ஆண்டவர் இவ்விதம் பயிர் பாழாக அனுமதிக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். பருவ பலன்களை நாசமாக்கும் வெட்டுப்புழுக்கள் மற்றும் வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் நான் உங்களிடம் அனுப்பிய என் பெரிய சேனை என்று அழைக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். யோவேல் 2:25.
சங்கங்கள் மற்றும் இயக்கங்கள் இவையெல்லாம் இறையரசை கட்டுவதற்கான சாரம்தான். ஸ்கேஃபோல்டிங் அது கட்டடம் அல்ல, அது சாரம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. இயக்கங்களையும் சங்கங்களையும் மேம்படுத்துவது நமது முக்கிய நோக்காய் இருக்கக்கூடாது. இல்லையேல் நாம் நாளடைவில் நாம் சொந்த சாம்ராஜ்யங்களை கட்டுகிறவர்களாகிவிடுவோம். எளியதொரு அறிக்கை முறையை கையாளுவதில் தவறில்லை, ஆனால் மக்கள் மனதில் உண்மையற்ற எண்ணங்களை பதிக்கும் மிகைப்படுத்துதல், மாற்றி சொல்லுதல் போன்றவை கடவுளால் நியாயம் தீர்க்கப்படும் கவனம். பொதுவாக வளரும் களைகளை அவ்வப்போது களைவது நல்லதெனினும் பயிர் வளரும் பொழுது அதை செய்வது அவ்வளவு சாத்தியமில்லை. எனவேதான் அறுவடை நாள் வரும்போது கதிர் தனியாகவும் பதர் தனியாகவும் சேர்க்கப்படும். அந்தோ செழித்து வளர்ந்த பதரின் முடிவு பரிதாபமாயிருக்கும். ஒருவர் இப்படி எழுதி வைத்தார், ஊழியங்களை தாங்குவோருக்கு அறிக்கை அனுப்புவதே நமது பிரதான நோக்கமாய் இருக்குமானால் ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காய் அன்று இரத்தம் சிந்திய கிறிஸ்து இன்று கண்ணீர் வடிப்பா. மறுபடியும் அதை நான் வாசிக்கிறேன், ஊழியங்களை தாங்குவோருக்கு அறிக்கை அனுப்புவதே நமது பிரதான நோக்கமாய் இருக்குமானால் ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காய் அன்று இரத்தம் சிந்திய கிறிஸ்து இன்று கண்ணீர் வடிப்பார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். பி சோபர் அண்ட் விச்சிலண்ட். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களை உம்முடைய பெரிய திருப்பணிக்கு உம்முடைய திராட்சை தோட்டத்திற்குள்ளே நீர் சேர்த்து கொண்டு எங்களை நம்பி எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் அவைகளில் உள்ள பலன்களை எங்களுடைய சாதனைகள் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு ஆண்டவரே எங்களுடைய அறிக்கைகளிலே மிகைப்படுத்தி கொண்டு தேவையில்லாத வேண்டாத போட்டிகளுக்குள்ளே நாங்கள் கர்த்தாவை எலிப்பந்தயம் போட்டுக்கொண்டு இவ்விதமாக இருப்பதெல்லாம் உமக்கு எவ்வளவு துக்கத்தை கொண்டு வருகின்றன என்று நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். ஆண்டவரே இந்த காரியத்திலே நாங்கள் மிகவும் தெளிந்த மனதுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யும். ஒரு பக்கம் சத்துரு பயிர்களை நாசமாக்குகிறான், இன்னொரு பக்கம் பயிர்கள் நாசமாவதற்கு நாங்களே காரணமாக இருக்கிறோம். ஏனென்றால் உம்மை கோபம் ஓட்டுகிறோம், நீர் வெட்டுக்கிளிகளை அனுப்பிவிடுகிறேன். ஆண்டவரே மிகவும் தாழ்மையோடு பொறுமையோடு நிதானத்தோடு எங்களை நாங்கள் மறைத்து கொண்டு உம்முடைய பணியை நாங்கள் செய்து உம்மை மாத்திரம் உயர்த்த, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த, உம்மை மாத்திரம் மேன்மைப்படுத்த எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் புகழையும் உமக்கு மாத்திரம் செலுத்த கர்த்தாவே எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அந்த மாபெரும் அரண்மனையில் பணிபுரியும் ஒரு சாதாரண சேவகன் அவன். எப்பொழுதும் சிரித்தபடி இந்த சேவகன் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அரசனே பொறாமைப்பட்டான். அது மிகப்பெரிய அரண்மனை, எந்த வேலை செய்யவும் ஆட்கள் இருந்தார்கள். இத்தனையும் இருந்தும் நமக்கு இல்லாத ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி இவனுக்கு எப்படி இருக்கிறது என அவனை நேரில் விசாரித்தான் அரசன். மேன்மை பொருந்திய மன்னரே, நான் ஒரு ஏழை காவலன்தான். எங்கள் குடும்பத்தின் தேவைகள் மிக மிக குறைவுதான். மழையையும் வெயிலையும் மறைக்க ஒரு கூரை, வயிறு நிரம்ப ஏதோ ஒரு உணவு, மானம் காக்க ஒரு துணி, இதற்கு என் வருமானம் போதுமானதாக இருக்கிறது. வேறு எந்த ஆசையையும் நான் வளர்த்துக் கொள்வதே இல்லை. இதனால் நான் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினான் சேவகன். இந்த ஆச்சரியமான நிகழ்ச்சியை அமைச்சரிடத்திலே மன்னர் பகிர்ந்து கொண்டார். அதற்கு அமைச்சர், ஓ அப்படியா, வேண்டுமானால் அவனையும் நமது கவலைப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினராக்கிவிடலாம், அது மிகவும் எளிது என்று சிரித்துக்கொண்டே கூறினார். அது என்ன கவலைப்படுவோர் சங்கம் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் மன்னர். அரசே, ஒரு பையை எடுக்க வேண்டும், அதில் 99 தங்க காசுகளை போட்டு கட்ட வேண்டும், அந்த ஏழை வீட்டு வாசற்படியில் அதை வைத்துவிட்டு வந்துவிட வேண்டும், அதற்கு பின் பாருங்கள் அவனுடைய நடவடிக்கைகளை என்று சிரித்துக்கொண்டே அமைச்சர் கூறினார். அப்படியா, சரி அப்படியே செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் அரசன். தன் வீட்டு வாசலில் கிடந்த 99 பொற்காசுகளை ஒரு தடவை அல்ல, பல முறை எண்ணி எண்ணி சோர்ந்து போய்விட்டான் சேவகன். ஒன்று குறைகிறதே என்று புலம்பினான். அது எங்கே போயிருக்கும் என்று அங்கும் இங்கும் தேடினான். அவன் அமைதியை இழந்துவிட்டான். சரி, எப்பாடுபட்டாவது பணம் சேர்த்து அதை ஒரு தங்க காசாக மாற்றி என்னிடத்திலும் 100 பொற்காசுகள் இருக்கின்றன என்று பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று வெறி அவனுக்குள்ளே ஏற்பட்டுவிட்டது. அவனுடைய கலகலப்பு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே அந்த ஒரு தங்க காசு பற்றிய கவலையில் கரைந்து போய்விட்டது. மிகதிகமாக உழைத்தான், பட்டினி கிடந்தான், தன்னுடைய குடும்பத்தினரை பொறுப்பற்றவர்கள், ஊதாரிகள் என்று சத்தம் போட்டான். பரபரப்பும் படபடப்பும் அவன் ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் குடியேறிவிட்டது. அது அரசனுக்கு தெரிய வந்தது. அப்போது அமைச்சர் சொன்னார், அரசே, அவனும் நமது சங்க உறுப்பினர் ஆகிவிட்டான். இன்று அனுபவிக்க ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கிடைக்கத்தவறிய ஒன்றிற்காக இயங்கும் ஒரு முட்டாள்தனமான எண்ணம் அவனுடைய மனமகிழ்ச்சியையும் எடுத்து போட்டுவிட்டது என்றான். இன்றும் பலர் மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுவதற்கு காரணம், போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எண்ணாமல் கிடைக்காத செல்வத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பதுதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவிலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக் குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகப் போவதும் இல்லை என்பதும் நிச்சயம் என்ற உணர்வோடு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் அது போதும் என்ற மகிழ்ச்சியோடு இருப்போமா?

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த சத்தம் நம் காதுகளில் துணிக்கிறதா? அப்படி இந்த சத்தம் நம் காதுகளில் துணிக்குமானால் நாம் அவருக்கு கீழாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நான் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் இப்படி ஒரு எச்சரிப்பின் சத்தம், இப்படி ஒரு ஆலோசனையின் வார்த்தை என் காதுகளில் துணிக்கவில்லை என்றால் நான் அவரை விட்டு தள்ளி நிற்கிறேன் அல்லது மறைந்திருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த நாளிலே நம்மை நாமே நிதானிப்போம். சிலர் சொல்லுவார்கள், ஒரு காலத்தில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே ஆண்டவர் என்னை உணர்த்துவார், கொஞ்சம் ட்ராக் மாறினாலுமே ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், என்னை எச்சரிப்பார். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை என்று சொல்லுவார்கள். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ரெண்டு தருணங்களும் நிச்சயமாய் கடந்து வந்திருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தேவனோடு தேவனுக்கு கீழாய் அவருக்கு சமீபமாய் காணப்படும் போது இந்த அனுபவம் உண்டாகும். அதற்கு மேலே நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். கூப்பிடும் போது உடனே மறு உத்தரவு, கண்கள் அவரை காண்கிறது. இந்த அனுபவம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவருக்கு சமீபமாய், அவருக்கு நெருக்கமாய், அவரோடு கூட. இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படும் போது, நமக்கு நியமித்த பாதையிலே நாம் செல்லும் போது நம்முடைய மாம்சம் பலவீனமானது. எனவே நம்மையும் அறியாமல் சில நேரங்களிலே வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாய வாய்ப்பு உண்டு. அப்படி சாயும் போதே சத்தம் துணிக்குமா? வழி இதுவே, இதிலே நடவுங்கள். காரணம் இவரையர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமானையாகவும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள். பாரமும் பாவங்களும் நம்மை சுற்றி தான் நெருங்கி நிற்கிறது. அது ஏதாவது ஒரு வகையிலே நம்மை சாய்த்து நம்மை வழிமாற பண்ண முயற்சிக்கிறது. இது பிசாசினுடைய தந்திரம். அப்போ இவைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் அல்லது இடம் கொடுக்காமல் நேர்வழியாய் செல்ல நமக்கு என்ன தேவைன்னா, சத்தம் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் நமக்கு நிச்சயமாய் தேவை. அப்படிப்பட்ட சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டும். அந்த அனுபவத்திலே நாம் தொடர வேண்டுமானால் தேவனை விட்டு தூரம் போகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் இடம் கூடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். தகப்பன் வீட்டில் இளையகுமாரன் இருக்கும் வரைக்கும் அவன் இஷ்டம் போல வாழ முடியவில்லை. எனவே அவன் என்ன செய்கிறான்? தகப்பனுடைய கண்டிப்பு இல்லாத இடத்துக்கு போகிறான். அங்க போய் அவன் இஷ்டம் போல வாழலாம், கேட்பதற்கு யாரும் இல்லை. அந்த வாழ்க்கை அவன் தெரிந்து கொண்டு போனான். அதன் பிறகு அவன் குறைவுபட துவங்கி ஒன்றும் இல்லாத நிலையிலே தகுதி முழுவதையும் இழந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் மூத்த குமாரன் சொல்லுகிறான், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். பாத்தீங்களா, கொஞ்சம் ட்ராக் மாறுதுன்னு தெரிஞ்சாலே தகப்பன் கண்டிக்க ஆரம்பிக்கிறார். தேவனோடு நெருங்கி இருக்க பழகுவோம், தேவனோடு சேர்ந்திருக்க பழகுவோம். அந்த அனுபவம் நம்மை நேர்வழியாய் நடத்தும். வழி இதுவே என்கிற சத்தம் நம் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் துணிப்பதாக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாயும் போது வழி இதுவே என்கிற சத்தம் எங்கள் காதுகளில் துணிப்பதாக. நாங்கள் இன்னும் உமக்கு நெருக்கமாய் எங்கள் ஓட்டத்தை தொடர கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களே, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நீங்கள் கேட்க போவது வார்த்தையும் வாழ்வும். இந்த வார்த்தையின் வாழ்வு நிகழ்வுக்கு இன்றைக்கான தலைப்பு கண்களின் ஒளி. அதற்கான ஜீவ வார்த்தை நீதிமொழி 15:30 கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். ஒரு நற்செய்தி உங்களை வந்தடையும். அது அற்புதமான வார்த்தையாயிருக்கும். அதனால் உங்களுடைய உள்ளமும் வாழ்க்கையும் பூரிப்பாகும். நற்செய்தியை அனைவரும் விரும்புவார்கள். ஒரு ஊழியக்காரன் தன் வாழ்வில் நடந்த ஒரு பகுதியை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அவர் கூறினார், பல மாதங்கள் எனக்கு வேலை கிடைக்காமல் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு நிலையான விலாசம் இல்லாததினால் என்னுடைய அண்ணனுடைய விலாசத்தை அனைவருக்கும் கொடுத்திருந்தேன். ஒரு நாள் என் அண்ணன், உனக்கு இன்டர்வியூவுக்கு ஒரு கார்டு வந்திருக்கிறது, அரசாங்கத்திலிருந்து உன்னை நேர்முக தேர்வுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்றார். என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூர்ந்தது. ஆனால் அதிலே என்ன துக்கம் தெரியுமா? முந்தின நாளே அந்த நேர்முக தேர்வு முடிந்து விட்டது என்பதுதான். எனக்கு மனதுக்கு மிகுந்த கஷ்டமாயிருந்தது. ஆனாலும் மிகுந்த ஜெபத்தோடு அந்த அலுவலகத்துக்கு போனேன். என் நிலையை விளக்கி கூறினேன். கர்த்தருடைய கிருபை பாருங்கள், அடுத்த நாள் நேர்முக தேர்வுக்கு என்னை மாற்றி அமைத்தார்கள். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னேன். இப்படியாக வருமான வரி இலாகாவிலே வேலைக்கு சேர்ந்தேன். கிறிஸ்தவ சரித்திரத்திலே மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு ஏறக்குறைய 400 வருடங்கள் இருண்ட காலமாயிருந்தது. ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. கர்த்தர் உரைக்கிறார் என்ற வார்த்தையை சொல்ல ஒருவரும் இல்லை. பக்தியுள்ள ராஜாக்களும் இல்லை, ஆசாரியர்களும் இல்லை. அதன் பின்பு திடீரென்று ஒரு நற்செய்தி வந்தது. தேவதூதன் இயேசுவின் புறப்பை குறித்து முன்னறிவித்தான். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான். லூக்கா 2:10. ஒரு தீர்க்கதரிசி பிறந்திருக்கிறார் என்றோ ராஜா பிறந்திருக்கிறார் என்றோ அல்ல, தேவ குமாரனாகிய இயேசு முழு உலகத்துக்காகவும் தன்னையே கொடுக்கும்படி இரட்சகராய் பிறந்திருக்கிறார் என்பதே அந்த சந்தோஷமான செய்தி. கிறிஸ்துவுக்குள் சொல்ல முடியாத ஈவுகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அது பரலோகத்திலிருந்து வருகிற நற்செய்தி, பரலோக தூதர்களால் கொண்டு வரப்பட்ட நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழி 25:25 இவ்வாறு கூறுகிறது, நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து நற்செய்திகளை எதிர்பாருங்கள். அது பாவத்தினால் கிடைக்கிற அற்ப சந்தோஷம் அல்ல, பணத்தினாலும் பொருளினாலும் வாங்கக்கூடிய சமாதானமும் அல்ல. அது நித்தியமாக நிலை பெறுகிற ஆசீர்வாதமாகும். தாவீது என்ன ஜெபித்தார் தெரியுமா? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்றார். நீங்களும் அப்படித்தான் ஜெபியுங்கள். ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வருடம் முழுவதும் உங்கள் உள்ளம் மகிழ்ந்து களி கூறட்டும். எந்த விதத்திலும் குற்ற மனச்சாட்சி பாதிக்காதபடி பரிசுத்தத்தோடும் ஜெயத்தோடும் காத்து கொள்ளுவார். உங்களுடைய நினைவுக்கு, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, உங்கள் மனதுக்கினிய தெய்வீகமான பாடல்களையும் ஆவிக்குரிய வாழ்வின் உயிரடைய செய்யும் தேவ செய்திகளையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நீதிமானின் சந்ததி என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டிருப்பதை வேதாகமத்தினுடைய சரித்திரத்திலேயே நாம் படிக்கலாம். கடந்த கால தலைவர்களை கவனிக்கும் பொழுது அங்கனம் உள்ள தலைவர்கள் வருகிற காலங்களிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களை உருவாக்குகிறதும் நம்மேல் விழுந்த மிகப்பெரிய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. கடந்த காலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன் தெரிகிற சரித்திரம் எதற்கு நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைய நிகழ்வுகள் நாளைய சரித்திரங்கள் வருகிற காலங்களில் நமக்கு முன்னே ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் தலை சிறந்த பணிகளை செய்கிறவர்களாகவும் சமுதாயத்திலே, தேசத்திலே, திருச்சபைகளிலே கணத்துக்குரியவர்களாகவும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அவர்களை உருவாக்குவதும் நம்மேல் விழுந்த மிகப்பெரிய கடமை. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வேதாகம சரித்திரத்தில் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தினுடைய கடைசி தீர்க்கதரிசியும் புதிய ஏற்பாட்டின் துவக்கமாக அறியப்பட்ட ஒரு மனுஷன், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தையும் இணைத்த ஒரு தேவ மனுஷன் உண்டு. அவர்தான் ஸ்நாபக யோவான். அவரை குறித்தும் அவருடைய 6 மாத ஊழியங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதத்திற்கு முன்னே பிறந்த யோவான் அவர் செய்த சில மாத ஊழியங்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட எழுப்புதல் என்று சொல்வது மிகப்பெரிய மறக்க முடியாத ஒன்றாகவே காணப்பட்டது. யோவான் செய்த ஊழியத்தை இனி எவரும் செய்ய முடியாது. பைபிள் சொல்லுது, தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆதாம் முதல் இனி எத்தனை வருடங்கள் இந்த பூமியில் மனிதகுலம் நிலைத்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. இனி எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இனி ஒரு இயேசு பிறக்க அவசியமும் இல்லை, பிறப்பதும் இல்லை. இனி ஒரு இயேசு பிறந்து அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு உண்டானால் இன்னொரு யோவானுக்கு வேலை வரும். உண்மையா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த பெரிய ஊழியத்தை நிறைவேற்றினவர் யோவான். இனி ஒரு நாளும் அவர் செய்த ஊழியத்தை இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது. உண்மைதானே? இனி ஒரு யோவான், எத்தனை யோவான் பிறந்தாலும் இயேசுவுக்கு நீ ஞான ஸ்நானம் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் வயிற்றில் பிறப்புகிறவர்களுக்குள்ளே யோவானை போல ஒருவருமே பெரியவர்கள் இல்லை. இந்த யோவானை பெற்றெடுத்த தலை சிறந்த பணியை இந்த பூமியில் ஒரு வரலாறாக விட்டு சென்றிருக்கிற இந்த யோவானை பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் இந்த யோவானையும் குறித்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த யோவானை போல நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குமே ஆனால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நன்றி. நான் முடிவிலே சொல்ல போகிற வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை நாம் முடிவிலே பிள்ளைகளுக்காக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த யோவானுடைய பெற்றோராகிய சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அவசியமா? பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கிற நாம் மாதிரியான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டுமா? இவ்விதமான இறைப்பற்று மிக்க ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா என்று சொல்லி கேட்டால், உங்களுக்காக வாழவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய சந்ததிக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுவேன். உங்களுக்காக நீங்கள் வாழவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய சந்ததிக்காக வாழ வேண்டும் என்று நான் சொல்லுவேன். இந்த பூமியில் கணவன் மனைவி என்று சொல்லுகிற உறவை, குடும்பம் என்று சொல்லுகிற உறவை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார் என்று நாம் கவனிக்கும் பொழுது இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பூமியில் வேசித்தனம் இல்லாதிருக்கும்படி. நல்லா கவனிக்கணும். ஏ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஐ மீன் கணவன் மனைவி என்ற உறவு, குடும்பம் என்று சொல்லுகிற உறவு உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஐ மீன் வேசித்தனம் பூமியில் இல்லாதிருக்கும்படி. எல்லாம் பாருங்க, மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மிருகத்தை போல பால் உணர்வுகளிலே மனிதன் செயல்படக்கூடாது. ஆகவே மிருகத்திற்கு 5 அறிவை கொடுத்தவர் மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்தார். நல்லா கவனிங்க. சில நேரங்களில் 6வது அறிவு இருக்கிற சிலர் பயன்படுத்துவதில்லை. அதை குறித்து நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் 6 அறிவை கொடுத்தார். எதற்காக இந்த குடும்ப வாழ்வு ஏற்படுத்தப்பட்டதாம்? வேதம் சொல்லுகிறது, வேசித்தனம் பூமியில் இல்லாதிருக்கும்படி. அப்படிதான் பைபிள் சொல்லுது. இரண்டாவதாக, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. சேர்ந்திருக்கிறது அதை விட நல்லதில்லைன்னு சில சொல்வீங்க. ஏ ஒரு முறை ஏவாள் என்று சொல்லுகிறேன், நம்முடைய மூதாதை பாட்டி தனிமையாய் இருந்த பொழுதுதான் மனுக்குள்ள சமுதாயமே கெட்டு போகிற ஒரு மிகப்பெரிய வரலாறு உருவாயிற்று. தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக பைபிள் சொல்லுது, பரிசுத்த சந்ததியை பூமியில் பெற்றெடுக்கப்படும்படிக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுதுமா? பரிசுத்த சந்ததியை இந்த பூமியில் பெற்றெடுக்கும்படிக்கு ஆண்டவர் குடும்பம் என்று சொல்லுகிற ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒன்று, வேதம் சொல்லுகிறது வேசித்தனம் இல்லாதிருக்க. ரெண்டு, மனிதன் தனிமையாய் இருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல. மூன்றாவதாக, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படி. இந்த உலகத்தில் குடும்பம் என்று சொல்லுகிற ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்துவதே பரிசுத்த சந்ததி இந்த பூமியில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதாகும். ஆனால் இன்றைக்கு அருமையான இரவில் பெற்றோருக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருப்பதே இந்த தலைமுறையின் ஆசீர்வாதத்திற்காகவே. அல்லேலூயா. அப்போ நாம் இந்த பிள்ளைகளின் மேல் கவனம் செலுத்த வேண்டியது எத்தனை அவசியம் என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுவதில் பெருமிதம் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் என்று சொல்லுகிற தலை சிறந்த ஒரு மனிதன் உருவாக்கப்படுவதற்கு இறை சித்தம், தேவனுடைய நோக்கம் என்று சொல்லுகிற ஒன்று மறைவாக இருந்தாலும் ஒரு தாயும் தகப்பனும் மிக முக்கியமான ஒருவராக இருந்தார்கள். இந்த எலிசபெத், சகரியா என்று சொல்லுகிற இவர்களை குறித்து மிக துரிதமாக நாம் கவனிக்க போகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் முதல் அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களை கவனிக்க போகிறோம். ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவர்களுடைய குண நலன்களை குறித்து அழகாக வேதம் சொல்லுகிறது. நானே வாசிக்கிறேன். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றம் அற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டது. நல்ல சந்ததி, தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் மிக முக்கிய பொறுப்பு யாருடையது அப்படின்னு சொன்னா பெற்றோருடைய கரங்களில் தான் இருக்கிறது. யோவான் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தலைவன், தி ஸ்பிரிச்சுவல் லீடர், நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன் உருவாக்கப்படுவதற்கு அவர்களுடைய பெற்றோர் மிகப்பெரிய பங்கை வைக்கிறாங்க. இந்த பெற்றோருடைய குவாலிஃபிகேஷன், அவர்களுடைய தரம் நாம் படிக்கும் பொழுது அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேத வசன ஒழுங்காக இருந்தாலும் சரி, சமுதாயத்திற்கடுத்த ஒழுங்காக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி இருந்தார்களா? வேதம் சொல்லுகிறது, குற்றம் அற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோம், குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். அன்பர்களே, நம்முடைய பிள்ளைகள் சீரான பாதையில் நடத்தப்படுவதற்கு பெற்றோர் எப்படி இருந்தார்களா? குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். அப்போ தாயும் தகப்பனும் ஒழுக்கமற்றவர்களாய் நடந்து பிள்ளைகள் ஒழுக்கமாய் வளர வேண்டும் என்று ஆசைப்படுவது முட்டாள்தனம் என்பேன். தாயும் தகப்பனும் ஆமீன் ஒழுக்கமற்றவர்களாய் இருந்துவிட்டு பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாய் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் ஒரு முட்டாள்தனம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாயும் தகப்பனும் குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், தாயும் தகப்பனும் சரியில்லை என்று சொன்னால் பிள்ளைகள் எல்லாரும் கெட்டு போவார்களா? நாங்களும் எங்கள் பிதாக்கள் சீரான பாதையில் இல்லை, ஆனால் நாங்கள் நன்றாகத்தானே வளர்ந்தோம் என்று சொல்கிற சில பெற்றோர் என்னுடைய சப்தத்திற்குள் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்த காலங்களிலே தொலைக்காட்சி பெட்டி இல்லை, நீங்கள் வாழ்ந்த காலங்களிலே கைபேசி இல்லை, நீங்கள் வாழ்ந்த காலங்களில் இன்றைக்கு இருந்த பல வசதிகள் இல்லை. இனி வரப்போகிற காலங்களில் நிச்சயம் ஆமீன் சீரான பாதையில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது கடினம். முன்னால எல்லாம் பிள்ளை வீட்டுக்குள்ளேயே இருந்தா கெட்டு போகாதுன்னு நினைச்ச ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரம் ரூமுக்குள்ள இருந்தா அவன் நாசமா போறான்னு அர்த்தம். புரியல இருக்கீங்களா? நான் சொல்ல சரிதானே? முன்னால வெளியே விட்டா கெட்டு போனா, இன்னைக்கு வெளியே போகாமையே கெட்டு போறேன். ஏன்னா உலகமே இங்க இருக்கு, கைக்குள்ள வந்துருச்சுல்ல. அப்ப அன்றைக்கு நாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னே கண்ட அந்த சமுதாயம் அல்ல இந்த சமுதாயம். அன்றைக்கு இருந்த வசதிகள் அல்ல இன்றைக்கு இருக்கிற வசதிகள். ஆக பெற்றோருடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு பெரும் மாதிரியாய் இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, சகரியாவும் ஆமீன் எலிசபெத்தும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே 6வது வசனத்தை கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவர்கள், தேவனுக்கு முன்னே நீதி உள்ளவர்கள். பெற்றோரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, நாம் வாழ்கிற சமுதாயத்திற்கு முன்னே நாம் யாராய் இருக்க வேண்டுமா? குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பே நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீதி உள்ளவர்களாய் இருக்கணும். பெற்றோரே, முதலாவது ஒரு கேள்வி, இந்த வார்த்தை நாம் கேட்கிறோம், இந்த வார்த்தைக்கு முன்னே நாம் எப்படி இருக்கிறோம் என்று இந்த இரவில் ஒரு கணம் சிந்தித்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாகும். நான் ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறவன், ஆலயத்தில் எனக்கு பொறுப்புகள் இருக்கிறது. என்னுடைய பிதாக்களின் காலத்தில் இருந்தே இறை பற்று மிக்க ஒரு குடும்பத்தில் நான் வளர்ந்தேன் என்கிற பாரம்பரியம் இப்பொழுது நமக்கு அவசியம் இல்லை. சகரியாவும் எலிசபெத்தும் மனிதனுக்கு முன்னே குற்றமற்றவர்களாயும் தேவனுக்கு முன்னே ஆராதனை செய்த தெய்வத்துக்கு முன்னே நீதி உள்ளவர்களாயும் நடந்து கொண்டார்கள். இப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், இந்த பிள்ளைகளை சீரான பாதையில் வளர்க்க துடிக்கிற பெற்றோராகிய நம்மை பார்த்து ஒரு அருமையான கேள்வி. இந்த சகரியாவோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி குற்றமற்றவனாகவும் தெய்வத்திற்கு முன்னே நீதி உள்ளவனாய் வாழ எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தபடி உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் என்று சொல்ல முடியுமே. ஆனால் அதுபோல ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அமே. ஓகே, இப்ப சிலர் நினைப்பாங்க, பாஸ்டர் கடந்த காலங்களில் நாங்கள் இவ்விதம் வாழ இயலவில்லை, அப்படி வாழ ஆமீன் முயற்சித்ததும் இல்லை, இப்படி வாழ வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை என்று சொல்லி இவ்வித தருணம் எனக்கு தவிர்க்கப்பட்டது என்று சொல்லுகிற யாரேனும் இருப்பீர்களானால் இன்றைக்கு இரவிலே இனியாகிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக வரப்போகிற ஆவிக்குரிய தலைமுறைகளுக்காக நாம் குற்றமற்றவர்களும் நீதி உள்ளவர்களுமாய் இருக்க ஒன்று முயற்சிக்கலாமே, ஒன்று முயற்சிக்கலாமே, ஒன்று முயற்சிக்கலாமே. நீங்க எந்த சர்ச்சுக்கு போகலாம், நீங்க எந்த போதகரும் உங்களை நடத்தலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆண்டவரே, இதுவரையிலும் என் மனம் போன போக்கில் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஐயா. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்கிறேன். மனிதனுக்கு முன்பு நான் குற்றமற்றவனும், நான் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு முன்னே நீதி உள்ளவனாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும், நான் விரும்புகிறேன். இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை அதற்காக ஆமென் தீர்மானம் உள்ளவனாகிறேன் என்று சொல்ல முடியுமானால், நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்கிற உதவி இதைவிட மேல் ஒன்றுமே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லலாம், என் பாஸ்டர் என் பிள்ளைக்கு செய்கிற உதவி இதை விட பெரிய உதவி ஒன்றுமில்லை என்று நீங்க சொல்றீங்களே, அது என்ன? இப்ப பாருங்க, எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை அதிகமாய் வைத்து போகிறார்களா? இல்லை. என்னுடைய தந்தை காலமாகும் பொழுது எங்கள் மேல் பல லட்சங்கள் கடனை வைத்து சென்றார். எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்கு லெகுவை உருவாக்கி செல்வதில்லை. ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த எங்களுடைய சிரசில், பதினோராம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த என் அண்ணனுடைய சிரசில் பல லட்சம் கடன் வந்தது. இருவரும் படிப்பை நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு சென்றோம், கூலி வேலைக்கு சென்றோம். அவ்வளவுதான் எங்களால் படிக்க முடிந்தது. இன்று வரை என்னுடைய படிப்பின் திறன் அவ்வளவுதான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஒன்று சொல்லுகிறேன், என்னுடைய தந்தை துன்மார்க்கன் அல்ல, என்னுடைய தந்தை தெய்வத்தை அறியாதவன் அல்ல. என்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கின என்னுடைய தகப்பனார் மதுபான பிரியன் அல்ல. என்னுடைய தந்தையை குறித்து நான் சொல்லுவேன், ஆமீன், குற்றமற்றவனும் ஆமீன் நீதி உள்ள ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன். அவர் இந்த பூமியில் எங்களை விட்டு சென்ற பொழுது பல லட்சம் கடன் என்று சொல்லுகிற சுமையை எங்கள் தலை மேல் வைத்துவிட்டு, ஒரு என் அவல நிலையை சொல்லுகிறேன், என் தந்தையினுடைய ஆமீன் அடக்க ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பதற்கு திராணி இல்லாத ஒருவனாக நடுத்தெருவில் விட்டு சென்றார் என் தந்தை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்க எதுவுமே உங்க பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கலைன்னு வைங்க, ஒரு வார்த்தை இருக்குங்க, மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவன், தேவனுக்கு முன்னே நீதி உள்ளவன் என்று சொல்லுகிற ஒருவனுக்கு பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது, நீதிமான். அந்த வார்த்தையை சொல்லுங்க, நீதிமான். ஒரு முறை கூட சொல்லுங்க, நீதிமான். நீங்க எந்த சர்ச்சுக்கு போற பிள்ளைகளா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம் யாருடைய கரத்திலும் இல்லை, எங்களுடைய நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் செய்வதற்கு ஆமீன் பராக்கா திருச்சபையினுடைய ஆமீன் சிறப்பை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, பராக்கா திருச்சபையினுடைய பணப்பொறுக்கை சொருக்கை வெளிப்படுத்துவதற்கல்ல. என் தந்தை ஒன்பதாம் வகுப்பில் என்னை விட்டு சென்ற பொழுது, வா உன்னின் பசியை ஆற்றுகிறேன் என்றும், உன்னை படிக்க வைக்கிறேன் என்றும், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று ஒரு மனுஷன் என்னை பார்த்து சொல்லி இருந்தானே, ஆனால் என்னுடைய வாழ்க்கை இத்தனை வேதனை என்று சொல்லுகிற குகையை சந்தித்திருக்காது. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் இழந்ததை என் கண்களுக்கு முன் இருக்கிற என் பிள்ளைகள் இழந்து விடக் கூடாது. யார் அவர்களுக்கு உதவி செய்ய மறுத்து போனாலும் என் பிள்ளைகளை ஆதரிக்கின்ற மிகப்பெரிய கடமை எம்மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை ஆமீன் இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்காகவே இவைகள் பணத்தின் செருக்கு அல்ல, பிள்ளைகள் மேல் ஆண்டவர் வைத்த பாசமும் நாம் கடந்து வந்த பாதையும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தகப்பன் ஆமீன் குற்றமற்றவனும் பிள்ளை தகப்பன் ஆமீன் நீதி உள்ளவனாய் மாறும் பொழுது நமக்கு வேதம் அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறது, நீதிமான். என்ன வார்த்தை சொல்லுது? நீதிமான். நீதிமான் என்ற பட்டியலுக்குள் நான் வந்து விடுகிறேன். ஏழையா இருந்தாலும் சரி, நான் பணக்காரனா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னே குற்றமற்றவனாயும் மனுஷன் ஆண்டவருக்கு முன்னே நீதி உள்ளவனாயும் மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவனாயும் நான் நடந்து கொண்டேனே ஆனால் நான் தேவனுக்கு முன் யாராய் மாறிவிடுகிறேன்? நீதிமானாய் மாறிவிடுகிறேன். அல்லேலூயா. மற்றவர்கள் என்ன என்ன சொன்னாலும் சரி, வேதம் எனக்கு ஒரு பெயர் சொல்லுகிறது, அவன் நீதிமான். வேதம் எனக்கு ஒரு பெயர் சொல்லுகிறது, அவன் நீதிமான். வேதம் என் பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் சொல்லுகிறது, இவர்கள் நீதிமானின் சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையே, இவர்கள் நீதிமானின் சந்ததி. ஒரு மாட மாளிகை இல்லாம ஒரு தெரு ஓரத்தில் நான் வாழ்ந்தாலும் சரி, மனுஷனுக்கு முன்பு குற்றமற்றவனாய் தேவனுக்கு முன்பு நீதியாய் நான் வாழ்ந்தா ஆமீன், தெருவோரத்தில் என் பிள்ளைகளை நான் விட்டு சென்றாலும் என் பிள்ளைகள் நீதிமானுடைய சந்ததி. மாட மாளிகையில் என் பிள்ளைகளை கொண்டு அமர வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் என் பிள்ளைகளை நடுத்தருவில் நான் விட்டு செல்லுகிற ஒரு நிலை இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பிள்ளைகள் அநாதைகள் அல்ல, அவர்கள் யார்? நீதிமானின் சந்ததி. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சேர்க்கறீங்க அதை ஒண்ணு சொல்லிட்டு ஜோமன போறேன். எவ்வளவுதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் கைவிடப்பட்டதும் இல்லை, நீதிமானின் சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறப்பதும் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுமா? ஆமீன். பெற்றோரே, அநேக நேரங்களில் நாம் பிரயாசப்படுகிற உண்டு என்ன தெரியுமா? அவர்கள் சம்பாதித்து வைத்தது போல என் பிள்ளைகளுக்கு என்னால் எதுவும் சம்பாதித்து வைக்க முடியவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து கொள்ள ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற பயம் திகில் பாரம் கவலை நம்மை ஆளுகை செய்கிறது. அப்படி முடியவில்லை என்றால் நீ கவலைப்படாதே, ஆண்டவர்

நான் உழைக்கிற உழைப்பெல்லாம் என் பிள்ளைகளுக்கு உணவளித்து போய்விடுகிறது. என்னால் முடிந்த மட்டும் படிக்க வைக்கிறேன், உணவளிக்கிறேன், வஸ்திரம் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற பெற்றோருக்கு சொல்லுகிறேன், ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் என்ன விட்டு சென்றாலும், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன விட்டு சென்றாலும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து வாழ்கிற வாழ்க்கையினால் நித்திய ஆசீர்வாதத்தை விட்டு செல்லவில்லை என்றால் பயனில்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உங்க பிள்ளை பிள்ளைகளை போஷிக்கிறேன், நேசிக்கிறேன், வளர்த்துகிறேன், உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அதே நேரம் ஜீவன் இருக்கிற காலத்தில், சுகம் இருக்கிற காலத்தில், ஆண்டவரை தேடுவதற்கு தருணம் இருக்கிற காலத்தில், மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவர்களாயும் அண்ட சராசரங்களை படைத்தாளுகிற ஜீவனுள்ள தெய்வத்திற்கு முன்னே நீதி உள்ளவர்களாயும் வாழ்ந்து, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து செல்வதற்கு முன்னே உங்களுடைய கண்கள் மூடி போனாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீதிமான் கைவிடப்பட்டதும் நீதிமானுடைய சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறப்பதும் இல்லை என் தேவன் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்கு சாட்சி நான் என்னுடைய படிப்பை 9ஆம் வகுப்பில் முடித்துவிட்டு கோவை மாவட்டத்திலே ஒரு மளிகை கடை ஒன்றிலே வேலைக்காக என்னை மாதம் 450 ரூபாய் சம்பளத்திற்கு கொண்டு சென்றார்கள். பல மாதங்கள் வேலை செய்தேன். நெருக்கடியான கஷ்டமான நிலை. அப்பா ஒரு வாத்தியார், சிறு வயதிலே கஷ்டமில்லாமல் வளர்ந்த ஒரு வாழ்க்கை. திடீரென்று வந்த இழப்புகள், திடீரென்று வருகிற சுமை சுமக்கும் வாழ்க்கை எங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தது. அமீன். எனக்கு கிடைத்த வேலை என்ன தெரியுமா? அது பெரிய ஒரு அரிசி மண்டி. அது அமீன், மூடையை சுமந்து வாகனத்தில் ஏற்றுவது. 50 கிலோ, 75 கிலோ, 100 கிலோ மூடைகளை தோளில் சுமந்து வாகனத்தில் ஏற்றும் பொழுது பள்ளிக்கூட பிள்ளைகள் தெருவிலே கூடைகளை சுமந்து கொண்டு பள்ளிக்கூட படிப்பை முடித்து செல்லும் பொழுது, அமீன் பாருங்க, மூட்டையை உள்ளே வெளியிலிருந்து உள்ளே எடுக்கும் பொழுது தோல் நன்றாகத்தான் இருக்கும், வர வர தோல் என்ன செய்யும், தாழ்ந்து போகும். வாகனத்திலே கொண்டு ஏற்றுகிற நேரம் வரும் பொழுது முதுகு நன்றாய் தாழ்ந்து விடும். எதற்கு 75 காசு ஒரு மூடை சுமந்து வாகனத்தில் ஏற்றின. எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்றுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்து போன பல நேரங்கள் உண்டு. கடைக்கு வருகிறேன், பெற்றோருடைய கைகளை பிடித்து விட்டு பிள்ளைகள் வரும் பொழுது தூரத்தில் இருந்து பார்த்து அழுவேன். என்னுடைய தகப்பனார் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலை எனக்கு வந்திருக்காதே என்று சொல்லுகிற பாரம் இருதயத்தை அழுத்தும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாதே. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், தந்தையின் தாயின் கண் மூடினாலும் தேவ கிருபையில் வாழ்கிற ஒரு குடும்பத்தை மறந்து விடுவதற்கு தெய்வத்தின் கண் மூடுவதில்லை. என் அன்பு பெற்றோரே, ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தை மறப்பதற்கு ஆண்டவருடைய கண் மூடி போனதல்ல. இன்றைக்கு ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உலக மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆலயத்திலே போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தேடி ஆண்டவரை பார்த்து இடுகிற பெருமூச்சுகளின் சத்தம் மனிதன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பாடுகள் பிரயாசங்கள் விருதாய் வாய் போகாது என்று அறிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதில் குறை வைக்க கூடாது, ஜெபிக்கிறதில் குறை வைக்க கூடாது. இன்றைக்கு என்னுடைய கால்கள் உலக நாடுகளை கால் மிதிக்கிறது. அதே தந்தை நடுத்தருவில் விட்டு போன பிள்ளை உலக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வைத்தார். அவர் ஒன்றும் எனக்கு தரவில்லை, ஆனால் அவர்கள் தெய்வத்தை தேடி நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான், என் பிள்ளைகளுக்கு என்ன சம்பாதிக்கிறேன் என்பதை விட இந்த உலகத்தில் கத்த தருகிற காலங்கள் வரையிலும் மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவனும் தேவனுக்கு முன்னே நீதிமானுமாய் வாழ்ந்து ஒரு நீதிமானாய் சாக விரும்புகிறேன். நான் ஆண்டவர் அடிக்கடி தான் சொல்லுவேன், ஆண்டவரே நீதிமானாய் சாக விரும்புகிறேன். அப்படி ஒரு நிலை எனக்கு இருக்குமானால் தேசம் அறிந்த ஒரு ஊழியனாய் சாவதை விட உலகம் அறிந்த ஒரு

ஊழியர் பிரசங்கியாக சாழ்வதை விட இந்த வேதத்தை சுமக்கிற நான் ஒரு நீதிமானாய் மறிப்பேனே. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்ப துணிக்க கீறப்பதில்லை. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. இனி நான் எதுவும் சம்பாதிக்கவில்லை என்று சொல்லுகிற கவலை உங்கள் இருதயத்திற்கு வருமா? அப்படி ஒரு இருதயம் இருந்தால் இப்ப தூக்கி வெளியே போட்டுறணும். தெய்வ சமூகத்திற்கு போ. நீதிமான் கைவிடப்பட்டதில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்முடைய செபங்கள் சகரியாவை குறித்து இன்னும் பிரசங்கிப்பேன். நேற்று 5 காரியங்கள் சொன்னேன். இன்றைக்கு 2 காரியம்தான் என்னால் சொல்ல முடிந்தது. தென்காசியில் இந்த இரவில் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஆலயம் செல்லுகிறீர்களா? ஜபிக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? சிலருக்கு வேலை வேலை வேலை வேலை, இல்லை கோயிலுக்கு போனியா? வேலை என்ன சம்பாதிச்சாலும் ஆண்டவர் இல்லாது இருந்தால் எதுவுமே இல்லை. பைபிள் சொல்லுது, என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்காக வாழணும். உலகத்திற்கு முன் குற்றமற்றவர்களாயும் தேவனுக்கு முன்பு நீதி உள்ளவர்களாயும் இருந்தால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், நம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பாங்க. ரொம்ப வருஷமா இந்த பைபிளை தூக்கிட்டு ஓடுறேன் பாஸ்டர். என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. வேற எதுவுமே நான் சம்பாதிக்கலைன்னு சொல்றீங்களா? ஆண்டவரை தேடுறீங்கல்ல. உங்க கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் சிந்தப்படுகிறதா? அது போதாதா? பிள்ளை நல்லா இருக்கும். தைரியமா சொல்லுவேன், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. தேவனை தேடுகிற குடும்பம் அவன் சந்ததி நல்லா தான் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி பகலாக பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு நீங்கள் ஓடுகிறதை மற்றவர்கள் கண்டு ஏளனமாக சொல்லலாம். அதை குறித்து யோசிக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி தெரியுமா? பைத்தியமா இருக்கும். அதை குறித்து யோசிக்க கூடாது. அதை குறித்து யோசிக்கவே கூடாது. ஆண்டவரை தேடணும். சகரியாவின் தேடுதல் வீணாக போகவில்லை. அவருடைய நீதி வீணா போல, அவர்களுடைய ஜெபங்கள் வீணா போகல. ஏற்ற காலங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு மனம் திறந்து ஒரு தேவ மனுஷனா சொல்றேன், நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க.

வார்த்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தவர், நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு அறிக்கை செய்து பாடுவீங்களா? நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். மீண்டும் பாட போகிற விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இன்னோடு கூட சேர்ந்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், சகல கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரே சகல கன மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். ஆமே. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ன வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம்மீது மனதுருக்கம் உள்ள கர்த்தர், அவர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர், தமது இரக்கத்தை நம்மை விட்டு விலக்காதவர். அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? விசுவாசமாய் அவருடைய நாமத்தை சொல்லி

யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என் ஜெயமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் அவரே போதுமானவர், அவரே நம்முடைய சம்மா நம்மோடு கூட இருப்பவர், நமக்கு வெற்றி தருகிறவர். அவரை பாடி ஆராதிப்போம். நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை

யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவரே நம்மை வழுவாமல் காக்கிறவர், தம்முடைய மாசற்ற கரங்களினாலே நம்மை நிலைநிறுத்துகிறவர். அவரே நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? அவரை சுகமானவர், ஓ ஹல்லேலூயா மெய்ப்பரானவர்.

கைவிடாத

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது, அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை விலகாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது, அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. விலகாத கிருபையோடு இன்றைக்கும் எங்கள் மீது கிருபையாயிருக்கிற பரிசு

எங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, நீர் போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவர். நீரே எங்கள் வாழ்க்கையில போதுமானவர். இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும், உம்முடைய பிரசன்னங்களுக்கு போதும், உம்முடைய சமூகங்களுக்கு போகும் போதும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் நீர் போதுமானவரப்பா. என்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், என்னை தள்ளிவிடாத தெய்வம், என் மீது ஆதரவாய் கரிசனையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே.

கிருபையை தந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற பரிசுத்தரே, ஓமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்களை விட்டு நிலை பெயர்ந்து போவதில்லையே. உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை விலகாதது. எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என் வாழ்வில் என்றும் போதுமானவர் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சப்படுவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உன் பாடுகளை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், நிந்தனைகள் எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீடுதல்களுக்காக எல்லாம் சிந்தினீரே. இது எத்தனை நல்லவரப்பா, அதை உணர்ந்து சேர்ந்து பாடி

அவமானங்கள் எங்களுக்காக

எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே. உம் ஜீவன் தந்தீர் என்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்றி என்னும் நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம் அண்ணவரே. உம்மை போல மாற்றுபடிக்கு உம்மையே தந்தீரே. இது எத்தனை நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம் அண்ணவரே.

உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம்முடைய ஜீவனை தந்தீரே. எம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய உண்மையான பகுதி என்ன தெரியுமா? முக்கியமான பகுதி நம்மை நாமே தாழ்த்துவதே உண்மையான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும்

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒருத்தன் த போனை சைலண்ட் மோட்ல போட மறந்துட்டான். அவன் ஆலயத்துல இருந்தப்போ போதகர் செய்தி கொடுக்கிற நேரம் அவன் போன் சத்தமா அடிச்சது. போதகர் செய்திய ஒரு நிமிஷம் நிறுத்தி அவனை கடுமையா பார்த்தாரு. ஆராதனை முடிஞ்ச உடனே அவன் பக்கத்துல உட்கார்ந்திருந்தவங்க ஆலய சமாதானத்தை அவன் கொலைச்சிட்டான்னு அவனை குற்றம் சுமத்தினாங்க. அவனுடைய நண்பர்கள், அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு குற்றவாளிய பாக்குறது மாதிரி அவனை பார்த்தாங்க. வீட்டுக்கு போற வழி முழுசும் அவன் மனைவி அவனுடைய கவனக்குறைவுக்காக அவனை திட்டிட்டே வந்தா. அவனுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. யாரையும் ஏறெடுத்து அவனால பார்க்க முடியல. இனிமேல் ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு அவன் முடிவெடுத்தான். அன்னைக்கு சாயந்தரம் மன நிம்மதிக்காக அவன் ஒரு பாருக்கு போனான். அவன் மனசு இன்னும் தடுமாறிக்கிட்டேதான் இருந்துச்சு. கை நடுங்குச்சு. கையில வச்சிருந்த விஸ்கி கிளாஸ் மேஜையில கொட்டிருச்சுது. மேஜையில இருந்த பாட்டில் கீழே விழுந்து சுக்கு நூறா உடஞ்சது. பக்கத்துல உட்காந்துருந்த சில பேர் மேல தெரிச்சது. யார் மேலெல்லாம் பட்டுச்சதோ அவங்க எல்லாரும் அவனை நோக்கி வேகமா வந்தாங்க. அவன் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கோப வார்த்தைகளை கேட்க தயாரா இருந்தான். ஆனா அவங்க அவன் பக்கத்துல வந்து அவனுக்கு ஏதாவது அடிபட்டுட்டுதான்னு பரிவோட கேட்டாங்க. சர்வர் மன்னிப்பு கேட்டு ஒரு துண்ட கொடுத்து அவன் மேல சிந்தியதை தொடைக்க சொன்னான். அங்க வேலை செய்யும் பணிப்பெண் ஓடி வந்து தரைய சுத்தம் செஞ்சா. ஹோட்டல் மேனேஜர் அவனுக்கு இலவசமா ஒரு ட்ரிங்க் கொடுத்தாரு. அவனை பார்த்து, பதஷ்டப்படாதீங்க, யாரு தப்பு பண்றதில்ல, உரி பண்ணாம ரிலாக்ஸ்டா இருங்கன்னு சொல்லி அவன் தோளை தட்டி கொடுத்தாரு. அதுல இருந்து அவன் ஆலயத்துக்கு போறதை நிறுத்திட்டு ஒழுங்கா அந்த பாருக்கு போக ஆரம்பிச்சான். சில வேளைகள்ல நம்முடைய தவறான அணுகுமுறையினால சில நல்ல உள்ளங்களை நம்ம நரகத்துக்கு தள்ளிடுறோம். அவனுடைய மொபைல் போன் ஆலயத்துல சத்தமா அடிச்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவனுடைய கவனக்குறைவுனால ஏற்பட்ட தப்புதானே. மற்றவங்க தவறு செய்யும் போது நாம அவங்களை எப்படி நடத்துறோங்கிறதுலதான் நம்முடைய பண்பே அடங்கி இருக்குது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.

ரெண்டு சாமுவேல் 19 அதிகாரம். இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்துக்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. யுத்தத்தில் முறிந்து ஓடுகிறதனால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்துக்குள் வந்தார்கள். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனே அப்சலோமே, அப்சலோமாகி என் மகனே, என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஜோவாப் வீட்டுக்குள்ளே ராஜாவிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மரமணியாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரும் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோட தங்கி இருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கலும் அது உமக்கு அதிக தீமையாய் இருக்கும் என்றான். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒளிமா வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒளிமா வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஷ்டவேலரோ எனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இஷ்டவேலருடைய சகல கோத்திரங்களும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா தம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீக்கலாக்கி விட்டார். அவர் தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி கொண்டார்கள். இப்படி இஷ்டவேல எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது. ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியிடத்துக்கு ஆளனுப்பி, நீங்கள் ஜூதாவின் மூப்பரோட பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன். நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாமிசவுமானவர்கள். ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அமாசாவை நோக்கி, நீ என் எலும்பும் என் மாமிசமும் அல்லவோ? நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல இணங்க பண்ணினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீ உம்முடைய எல்லா ஊழியக்காரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்ப வருகிறதுக்கு ஜோர்தான் மட்டும் வந்த போது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை ஜோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். பாகூரின் ஊரானாகிய பெஞ்சமினாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரத்து யூதா மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோட பெஞ்சமின் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையில் வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமில் இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே மத அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர
யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றார். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை சீமையை தூசித்தபடினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, செரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்ருக்களாக்குறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலுமே ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமையை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவி போசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். மத அடியானாகிய நான் முடவன் ஆனபடியினால் ஒரு கழுதை மேல் சேனம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் மத அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுறபடி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுவதோடு உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன் என்றான். அதற்கு மேய்போசே ராஜாவை நோக்கி, ராஜாவாகி என் ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். கிலியாத்தியனாகிய பரசுலாவும் ரோகிலீமில் இருந்து வந்த ஜோர்தான் மற்றும் ராஜாவை வழிவிட்டனுப்ப அவனோட கூட ஜோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பரசிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாஜிமிலே தங்கி இருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ராஜா பரசிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பரசிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீவானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியும் கொஞ்ச தூரம் ஜோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா, இவ்வளோ பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மறித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கீகாம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஜனங்கள் எல்லாரும் ஜோர்தானை கடந்த போது ராஜா பரசிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்துக்கு திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கில்காம் அவனோட கூட கடந்து வந்தான். ஜூத ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலின் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு, இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரனாகிய யூத மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோடு கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் ஜோர்தானை கடக்க பண்ணது என்ன என்றார்கள். அப்பொழுது யூத மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவர் ஆனபடியினால் இதை செய்தோம், இதற்காக நீங்கள் கோபிப்பானே? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகலும் வாங்கி துன்போமோ?
எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள். இஸ்ரவேல் மனுஷரோ யூத மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கலும் எங்களுக்கு தாவியனிடத்தில் அதிக உரிமை உண்டு, பின்னே ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கலும் யூத மனுஷரின் பேச்சு பலத்தது.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

ஸோ இந்த நேரத்தில் இந்த செஷன்லையும் இந்த அருமையான பாடலை ஏற்றி இந்த நாளில் ஆண்டவரால் அற்புதமாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற பிரதர் ஜான் சாம் ஜாய்சன் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ப்ளீஸ் கம். தேங்க்யூ அப்பா. அழகான கண்கள்.

0: ஹல்லேலூயா. இந்த அழகான கண்ணு உங்க மேல எப்ப பட்டுச்சுங்கிறத முதன் முதல்ல நீங்க சென்ஸ் பண்ணீங்க?
1: என்னுடைய சாட்சி எனக்கு தெரியும், அப்பா சொல்லி கேட்டிருக்கிறேன், வரவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என்னுடைய சாட்சி அப்ப சொல்லும் போது எனக்கு வெக்கமா இருக்கும்.
0: உங்க சாட்சி அப்படி என்ன சாட்சி?
1: நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா ஃபீவரா இருக்குது அப்படிங்கிறேன். அம்மா சொல்றாங்க, சரிப்பா போய் படுத்துக்கோ அப்படின்னாங்க. படுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னால் எழும்ப முடியல, வீட்டில் நினைச்சாங்க ஃபீவர் அப்படின்னு நினைச்சு விட்டாங்க. ஒரு ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, என் கை காலெலாம் அப்படி சூம்ப தொடங்கிட்டு, அப்படி லீன் ஆக தொடங்கிட்டு. ஸோ வந்து பார்த்தவங்க சொன்னாங்க, இது போலியோ அட்டாக் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சிம்டம்ஸ் பார்த்து சொன்னாங்க, இது ஆர்த்திட்டிஸ் ப்ராப்ளம், இதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த பையன் பிழைக்க மாட்டான் அப்படின்னா. ஒரு பதினாறு நாள் 16 டேஸ் படுத்த படுக்கையில இருந்தேன், தலை மட்டும்தான் அசையும், என் கை கால் எதுவுமே அசைக்க முடியாது.
0: நான்
1: அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 6 வயசு 6-7 வயசு இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என் முதுகில் ஏதாவது பூச்சியோ எறும்போ கடிச்சதுன்னா நான் கத்துவேன், அம்மானு கத்துவேன். எங்கள் அம்மா என்ன அப்படி திருப்பி போட்டு அதை தட்டி விடுவாங்க. ஸோ எல்லாரும் என்னை பார்க்க வந்தாங்க. எதுக்கு பார்க்க வந்தாங்க அப்படின்னா, இந்த பையனை பிழைக்க மாட்டான்,
0: மறிச்சிருவாரு,
1: ஆமாம் இறந்துருவான், ஏன்னா அந்த டிசீஸுக்கு வந்து மெடிசன்ஸ் கிடையாது. அப்படி பிழைச்சா கூட நொண்டி நொண்டி தான் நடப்பான். அப்போ ஒரு நாள் நைட், அதாவது 16வது நாள் நைட்டு, எங்கள் அப்பா என் பக்கத்தில் வந்து முழங்கால் போடுறாங்க, அப்பா பாஸ்டர் பாஸ்டர் ஜாய்சன். நெக்ஸ்ட் டே அவங்க ஒரு கன்வென்ஷனில் ப்ரீச் பண்ணணும், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வந்து நானே இவன் பரிகாரி ஆகிய கர்த்தர்.
0: ஓகே,
1: அப்போ அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு என் ஃப்ரெண்டில் வந்து முழங்கால் படிக்கிட்டு நான் கட்டில் இருக்கிறேன், ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவர் நாளைக்கு நான் கன்வென்ஷனில் போய் பேச போகிறேன், நீங்கள் நல்ல பரிகாரின்னு நான் பேச போகிறேன். அப்படி பேசும்போது கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழும்பி, ஆண்டவர் நல்ல பரிகாரன்னு எங்களுக்கு சொல்றியே, உன் வீட்டில் இருக்கிறவனுக்கே இன்னும் எந்த ஒரு பரிகாரம் கிடைக்கலையேன்னு கேட்டா, அதனால உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துன்னு சொல்லி அழுது ஜோமண்ணா. அந்த சமூகத்தில் மனத்தாழ்மையா சொல்றேன், அவங்க கண்லேருந்து இந்த வார்த்தையை அவங்க சொல்லி அவங்க கண்லேருந்து கண்ணீர் கீழே விழுந்த மாத்திரத்தில் 16 நாட்கள் செயலற்று கிடந்த என்னை ஆண்டவர் எழும்பி முழங்கால் படிக்கிறேன்.
0: இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அவ்வளவு இவ்வளவு விஷயங்களை எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிற முடியாது. ஆனா உங்களுக்கு நல்ல இது ஞாபகம் இருக்கு, அவங்க அப்பா சொன்னாங்களா உங்களுக்கு இந்த
1: பிரேயர் வந்து? அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். எங்க அப்பா கூட கன்வென்ஷன் கேரளாக்கெல்லாம் அப்பாவை ப்ரீச் பண்ண கூப்பிடுவாங்க, ஸோ நானும் கூட போவேன், கீபோர்ட் ப்ளே பண்ண போவேன். அப்போ சாட்சி சொல்லும்போது மெசேஜு கேப்பில் இந்த டெஸ்டிமனி சொல்லுவாங்க, ஸோ அப்போ என்ன கூப்பிட்டு விடுவாங்க அப்படி. ஆமாம், நான் அப்போ கூட போவேன். ஸோ அதுலெல்லாம் எனக்கு கிளியராக
0: சாட்சி ரொம்ப தெளிவாக உணர முடியும்.
1: ஆனால் நான் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, நான் சொன்னல முதுகில் ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சதுன்னா, ஸோ என்ன திருப்பி போட்டு தட்டி விடுறதெல்லாம் ஞாபகம்
0: இருக்கு. அப்பா பாஸ்டர் நல்ல உங்க நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, மற்றவங்க மூலமாகவும் நல்ல ஒரு கணத்துக்குரிய தேவ மனுஷனா நாகர்கோவில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பிள்ளை எப்படி?
1: என்ன சொல்றீங்க? பிள்ளை சத்தியமா அப்படி இல்லை,
0: அப்பா மாதிரி இல்ல,
1: அப்பா மாதிரி இல்ல.
0: சின்ன வயசுல அப்பா ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாலும்
1: ஆமா,
0: அந்த மாதிரி ஒரு இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சா மினிஸ்ட்ரியில?
1: இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா எனக்கு மினிஸ்ட்ரி சைடு இன்ட்ரெஸ்டே கிடையாது. வேற ஏதாவது ஃபீல்ட தேடி தான் போகணும். எங்கள் வீட்டில் நான் மினிஸ்ட்ரிக்கு வருவேன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல, வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டேன்.
0: உங்கள் வீட்டில் எத்தனை பேர்?
1: 5 பேர்.
0: நீங்கள் எத்தனாவது?
1: நான் 2வது.
0: 2வதா? ஓகே, சரி.
1: ஸோ எனக்கு எங்கள் அப்பா 19வது வயசில் ஆண்டவரை தேடினாங்க.
0: உங்கள் அப்பா?
1: எங்கள் அப்பா. நான் 19வது வயசில் பாவத்தை தேடினேன். அவங்க அவங்களுடைய பிரதிஷ்டை, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அதுக்கு நேர் மாதிரி தான் நான் நடந்தேன்.
0: உங்க அப்பாவோட பிரதிஷ்டை எல்லாத்தையும் பார்த்தாலுமே கூட நீங்க டிவேட் ஆகுறீங்க. கண்ணுக்கு முன்னாடி தானே உங்க அப்பா உங்களுக்கு முன்னாடி
1: தானே வாழ்ந்திருப்பாங்க. நிச்சயமா
0: இருந்தாலும் அந்த தெய்வீக வாழ்க்கை அந்த வயசுல
1: வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் வச்சிருப்பாரு.
0: சரி,
1: ஃபர்ஸ்டே ஒழுங்கா இருந்தா அந்த டேர்னிங் பாயிண்ட் பிரச்சனையே கிடையாது.
0: பிரச்சனை இல்ல,
1: சிலரை சொல்லி திருத்துவாரு, சிலரை கொட்டி தான் திருத்துவாரு.
0: சோ உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு.
1: எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்.
0: என்ன டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு உங்களுக்கு?
1: என்னோட டேர்னிங் பாயிண்ட் 2007, என்னுடைய காலேஜ் லைஃப். நான் ரொம்ப வேர்ல்டுக்கு பின்னாடி போனேன், வேர்ல்ட்லி லவ். ஸோ இந்த மாதிரி காரியத்தில் என் லைஃப் வந்து ஒரு நிலையற்ற ஒரு தன்மை ஆயிட்டு. நான் வந்து காலேஜ் முடிக்க போகிறேன். இப்போ
0: என்ன காலேஜில், எந்த காலேஜில் படிச்சீங்க?
1: நான் இன்ஜினியரிங் காலேஜ், இது ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எல்ஒய் மொழியில்
0: இருக்கு. நீங்கள் ஒரு இன்ஜினியர்?
1: எஸ்.
0: ஓகே, ரைட்.
1: ஸோ என் லைஃப் ஒரு நிலையற்ற ஒரு தன்மை, அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் 2007 என்னுடைய காலேஜ் லைஃப் முடியுது, உலகத்துக்கு பின்னாடி போகிறேன். ஸோ அந்த டைமை எனக்கு ஆண்டவருடைய அன்பு என்னை ரொம்ப நெருக்க தொடங்கிட்டு. ஸோ எனக்கு நான் ஃபீல் பண்ண முடியுது, என்னால் அதை ஸ்மெல் பண்ண முடிஞ்சுது. இன்னும் நான் இப்படி நான் ஆண்டவருடைய அன்பை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண தொடங்கிட்டேன்னா என்னை இழுத்துருவாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு. ஸோ இப்போ உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போகிறது
0: கொஞ்சம் என்ஜாய் பண்ணி
1: கொஞ்சம். ஏன்னா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2006 நாங்கள் காலேஜுக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போனோம். டூர் போகும்போது ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங் ப்ரேயர் மட்டும், அந்த ஸ்டார்டிங் மட்டும் ஒரு ப்ரேயர் இருக்கும்.
0: அட்டகாசம் ஆரம்பிச்சோம்.
1: காலேஜுக்கு தெரியாமல் இது பிளான் பண்ணதுனால நானும் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பையனுமா தான், நாங்கள் ரெண்டு பேர் தான் பிளான் பண்ணுறோம். ஸோ எல்லாருடைய காசு என்கிட்ட தான் இருக்குது. 2 பிளான் பண்ணோம். அந்த டூர் 3 ஆகிட்டு, அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நைட்டு ஸ்டே பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டு. நாங்கள் இப்போ மைசூரில் இருக்கிறோம். மைசூரில் சரி, எங்ககிட்ட 2 காசு இருக்குது கையில். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டே தங்கணும், அப்போ அந்த அளவுக்கு காசு இல்லை கையில். ஸோ 16-17 பேர் இருக்கிறோம். அப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணதுனால நாங்கள் தான் எல்லாத்தையும் செட் பண்ணணும். ஸோ மைசூரில் எல்லாரையும் வேனில் வச்சுட்டு நானும் இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸுமா லாட்ஜ் பார்க்க போகிறோம். அப்போ எல்லா லாட்ஜ்லையும் சொன்னாங்க மேக்சிமம் 3 ஒரு ரூமுக்கு இது பண்ணிடலாம். அப்போ நாங்கள் சொல்லி எங்களுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, எங்களுக்கு எல்லாரும் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு 2 ஹால் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் இப்படி ஒவ்வொரு லாட்ஜாக ஏறி ஏறி இறங்குறத ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் பார்த்து எங்களை கூப்பிட்டு, தம்பி வாங்க நாங்கள் உங்களுக்கு ரூம் காட்டி கொடுக்குறேன், ஒரு லாட்ஜ் காட்டி கொடுக்குறேன் வாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். நேராக கூட்டிகிட்டு போகிறாரு. நான் உள்ளே போகிறோம். எல்லாரையும் யூஸ்வலாக எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரிசப்ஷன் கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே வச்சு தான் பேசிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் எங்களை ரிசப்ஷன் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை, எங்களை நேராக மேலே கூட்டிகிட்டு
0: போகிறாங்க.
1: ரிசப்ஷனில் பார்த்தா கீழே போலீஸ் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அப்போவே டவுட் ஆச்சுது, ஏன் இவங்க ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் நினச்சேன் ஒருவேளை ரூம்ஸ் காட்டி தர்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரா இருக்கும், ரூமை பார்த்துட்டு ஓகேனா ஓகே இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம், செகண்ட் ஃப்ளோர் போனோம். செகண்ட் ஃப்ளோர் நான் வேகமாக போகிறேன், என் கூட வர 2 ஃப்ரெண்ட்ஸும் மெதுவாக வராங்க. ஸோ எனக்கு என்ன வேகம்னா, என்ன நம்பி 16 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது நைட்டு ஸ்டே பண்ண வச்சிடணும். நேராக செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அந்த வே ஸ்டெப்ஸ் ஏறி இப்படி போயிட்டு இப்படி ஒரு வே கட் ஆகுது. அந்த வேலையே ஒரு டோர் போட்டிருக்கிறாங்க, அந்த வேலையே டோர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் நேராக உள்ளே போகிறார். அந்த டோருக்கு அந்த சைடில் ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க, நல்ல 4-5 பேர் நிற்கிறாங்க. அவர் உள்ளே போயிட்டார். என் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டில் மொபைல் இருக்குது, இன்னொரு பாக்கெட்டில் எல்லாருடைய காசு இருக்குது. ஸோ எனக்கு எப்படியாவது ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். நான் உள்ளே போகிறதும் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு லேடி என்ன பண்ணுறா, 2 லேடிஸ் இருந்தாங்க, ஒரு லேடி எழும்புறா, இன்னொரு லேடி போய் ரூம் ரெடி பண்ணுறா. இது எனக்கு தெரியாது, எனக்கு எப்படியாவது ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னு. ஸோ அவர் அந்த டோருக்கு டோரை தாண்டி போயிட்டார். என் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக வந்துட்டு இருக்கிறாங்க. நான் போகிறேன், நான் போய் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன், இன்னொரு ஸ்டெப் எடுத்து நான் வைக்க போகிறேன். என் ஷர்ட்டை ஒருத்தர் பிடிச்சி இப்படி இழுத்தார். நான் நினச்சேன் என் பின்னாடி வர ஃப்ரெண்ட்ஸ் இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இது எதுவுமே ஓடலை. யார்டா ஷர்ட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்குறேன், பேக்கில் யாருமே இல்லை, அவங்க பின்னாடி நடந்து வராங்க. ஸோ இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள அங்கே நடந்ததெல்லாம் என் மைண்டில் ரிவைண்ட் ஆகுது. ரிவைண்ட் ஆனதும் நான் அலர்ட் ஆகிட்டேன்,
0: சுதாரிச்சிட்டேன்.
1: நான் இன்னொரு கால் எடுத்து வச்சுட்டேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம், என் கையில் இருக்கிற காசு போயிடும், எது வேணாலும் நடக்கலாம். என் லைஃப்ல மாறாத ஒரு பிளாக் மார்க் அங்க உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓகே.
1: ஆனா ஒரு கால் எடுத்து வைக்கிறேன், இன்னொரு கால் எடுத்து வைக்கிறதும் என் காலர் பிடிச்சு ஒருத்தர் இருக்குல்ல, திரும்பி பார்த்தேன், இப்ப வரேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஓட்டம். நான் சொன்ன ரூம் இல்ல சொல்லிட்டு வேற ரூம் எங்களுக்கு ரெடி ஆயிட்டு, ஆனா நைட்டு நான் ரூம்ல இருந்து அழுதேன்.
0: அதிகமா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இதே மாதிரி நிறைய எனக்கு சொல்ல முடியும்.
1: நான் இன்னைக்கு பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன்னா, நான் யோசேப்ப மாதிரி விட்டுட்டு ஓடினவன் கிடையாது, அப்பாவால் தூக்கி எடுக்கப்பட்டவன்.
0: வெரி குட்.
1: ஸோ 2007 எண்ட் ஆகும்போது என் லைஃப் ஒரு நிலையற்ற தன்மையை நான் உணர்ந்தேன். இப்படி போச்சுன்னா என் லைஃப் ரொம்ப கேள்விக்குறியாயிடும். ஸோ எனக்கு அடுத்து என்ன செய்ய போகிறேன் தெரியாது. நான் அப்போ தான் 2007 எங்கள் அண்ணா சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு 10 டேஸுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வரேன். நான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு ஃபேமிலி ப்ரேயரில் எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, நான் 3 பேர் இருக்கிறோம். எங்கள் அண்ணா எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது அவங்கள அறியாமல் அழுறாங்க, நல்லா அழுறாங்க. என்ன எதுக்கு அழுறாங்கன்னா, இவன் என்ன பண்ண போகிறான்டவரே, படிப்பு சைடும் வீக், இவன் என்ன செய்ய போகிறான்டவரே, அவங்களுக்கு தெரில. மீதி எல்லாருமே அவங்க படிக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா இவங்க கரையேறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வீட்டில் வந்துட்டு
0: எல்லாரும் தெரியணும் தெரியாத கேஸ்.
1: ஆமாம். ஸோ ரொம்ப நேரம் அழுறாங்க அவங்க. அவங்க அழுறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அழுறாங்க?
0: உங்களுக்கு அழகணும்னு தோணலை?
1: எனக்கு எனக்கு அவங்க அழுறத பார்த்து தான் அழகணும் தோணுச்சு. எனக்கு என்ன நினச்சி அழ தோணலை. ஸோ நான் வந்துட்டேன். அப்போ ஒரு நிலையற்ற தன்மை, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது என்னால் தூங்க முடியலை ஒழுங்கா. ஏன்னா லைஃபோட அடுத்த ஸ்டெப்பில் கால் எடுத்து வைக்கணும், என்னன்னு தெரில.
0: அந்த அந்த டூரில் தான் முதல்ல ஒரு சின்ன ஒரு ஜெர்க்கு மனசில், என்ன நம்ம சரியில்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு.
1: ஆக்சுவலாக கிரியைகளின் படி ஆண்டவர் வந்து அங்கே மூவ் பண்ணியிருப்பார்னா என்ன விட்டுருப்பார், இவன் போட்டோம் அப்படின்னு விட்டுருப்பார்.
0: கிரேஸ்.
1: கிரேஸ்.
0: இந்த மாதிரி உங்களை பிடிச்சி இழுத்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
1: என்ன மாதிரி பிடிச்சது? அவர் தாயின் கருவில் தோண்டு பண்ணமே தெரிந்தெடுத்தது தான்.
0: உங்களுடைய உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கிறதுனால ஆண்டவர் அலோ பண்ணல.
1: சார்ஸ் ஸ்பர்ஜன் அழகா சொல்லியிருப்பாரு, தாயின் கருவில் தோண்டு முன்னமே தெரிந்தெடுக்காமல் இருந்திருந்தா என்ன நிச்சயமா தெரிந்தெடுத்திருக்கவே மாட்டார் அப்படிம்பாரு. அவர் தெரிந்தெடுத்துட்டாரு. இசையா 48 இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நீ தாயங்கருள் தோண்டினது முன் தோண்டும் போது நீ மீறுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன்,

0: பாட்டு நான் ரொம்ப திரும்பி திரும்பி கேட்டிருக்கேன். எந்த சூழல்ல எந்த பின்னணியில் இந்த பாட்டு?
1: இந்த சாங் ஒரு நாள் ஒரு ஃப்ரைடே நைட்டு நாங்கள் கொஞ்சம் பிரதர்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டவர் இந்த டியூன் கொடுத்துட்டாங்க. இந்த டியூனும் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த இந்த டியூன் ஓகே ஆகிட்டு செட் ஆகிட்டு அப்போ இதில் லிரிக்ஸ் கரெக்டாக வேணும் ஆண்டவரே. பிரதர்ஸ் ப்ரேயர் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி இது நான் ரூம் போனேன். எனக்கு அந்த கெட்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அழுதது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. அவ்வளவு அடி அடிப்பாங்க அழமாட்டார், துப்புவாங்க அழமாட்டார். எவ்வளவு கொடுமையான வேதனைகள் அடுத்த நாள் நடந்துச்சு அழல. ஆனா கெட்செமனே தோட்டத்தில் வச்சு அழுதார். அந்த சீன் எனக்கு முன்னாடி வந்துச்சு. நான் அழுதுட்டு இருக்கிறேன். அவர் அழுதத நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கேன். நான் எப்படி அழுதுட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும். இந்த பாத்திரம் நீங்கனாலும் பரவாயில்ல, ஜான்சம் என்னை விட்டு போயிடக்கூடாது. இப்படி எனக்கு முன்னாடி இந்த பிக்சர் வந்துச்சு. ஆண்டவருடைய பிரேயர் கெட்செமனே தோட்டத்தில் வச்சு அவர் எப்படி ஜோம், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்ன விட்டு, அது உங்க சித்தம். ஆனா ஜான்சாமி என்ன விட்டு எடுக்கிறது உங்களுடைய சித்தமா இருக்கக்கூடாது ஆண்டவரே.
0: அந்த ஜெபத்துல உங்களை உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜெபமா நீங்க
1: மாத்திட்டேன்.
0: கெட்செமனே ஜெபம் உங்களுக்காக பண்ணப்பட்ட ஜெபம்.
1: என் படுக்க நினைச்சிட்டு அவ்வளவு அழுதேன், அவ்வளவு அழுதேன், அழுது அழுது அழுது பாண்ணு.

0: உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வர்ஷிப்பர் இருக்கிறாரு, ஒரு ஆராதனை வீரர் இருக்கிறாருங்கிறத நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க?
1: நான் ஆக்சுவலா பிளஸ் டூ படிக்கிறது வரைக்கும் எனக்கு மியூசிக் தெரியாது,
0: மியூசிக்கே தெரியாது,
1: எனக்கு பாடம் வராது,
0: பாட்டும் வராது.
1: சின்ன வயசுல விபிஎஸ் நடக்கும், விபிஎஸ் நடக்கும்போது எங்க ஸ்தாபனத்துல இருந்து ரெக்கார்டிங்க்கு ஒவ்வொரு சர்ச்ல இருந்து கொஞ்சம் பேர் கூட்டிட்டு போவாங்க. எங்க வீட்டுல இருந்து என்னுடைய தம்பி என் தங்கச்சியை கூட்டிட்டு போவாங்க பாடுறதுக்கு.
0: உங்களை கூட்டிட்டு போக
1: மாட்டேன், எனக்கு பாட தெரியாது. ஸோ சண்டே ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் அதை சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன
0: உங்க சண்டே ஸ்கூல்
1: டீச்சர்? ஆமா, பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க. பாரு தம்பியை பாரு தங்கச்சியை பாரு என்ன அழகா பாடுறாங்க, நீயும் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி. அது எனக்கு சில இன்சிடென்ட் நமக்கு லைஃப்ல
0: மறக்காது,
1: அது மறக்கவும் கூடாது. அது மறந்தா நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துடும், ஆரம்பத்தை மறந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போதான் நான் சொன்னேன்ல, என்னுடைய அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைக்குது. அண்ணன் தான் சர்ச்சில் கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய அடுத்த தம்பி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், அவன் கிட்டார் நல்ல கிட்டாரிஸ்ட், கிட்டார் ப்ளே பண்ணுவோம். ஸோ இது கடைசி தம்பி, ரிதம்லாம் நல்ல ஆல்ரவுண்டர், எல்லாம் ப்ளே பண்ணும். ஸோ இப்போ கீபோர்டு வாசிக்கிற ஆள் சிங்கப்பூர் போகிறாரு. அப்போ ஒரு பேச்சு அடிபடுது பொதுவாக, இனி யார் கீபோர்ட் ப்ளே பண்ணுவாங்க? அப்போ கொஞ்ச நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா மூணு கார்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, சிஜிஎஃப், இந்த மூணு கார்ட்ஸ் மட்டும்தான் தெரியும், அதை விட்டு வளரவே இல்லை. மீதி எல்லாருமே எல்லாருக்கும் சேர்ந்து தான் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, நான் அப்படியே இருக்கிறேன், அதே சிஜிஎஃப்ல தான் இருக்கிறேன். ஸோ ஏர்போர்ட்டில் அண்ணனை ஃப்ளைட் ஏற்றி விட போகும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் என் தோளில் கை வச்சுட்டு சொன்னார், நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்ட்டார். இந்த வார்த்தை தான் என்ன உடைச்சிது,
0: முழுசா உடைச்ச வார்த்தை என்னை உடைச்ச வார்த்தை வாழ்க்கை ஃபுல்ல மறக்க முடியாது.
1: நேரம் வீட்டுக்கு வந்தேன், வீட்டில் வந்து அம்மா கிட்ட சொன்னேன், நான் இன்னைக்கு சர்ச்சில் எங்கள் வீடு கீழே மேலே சர்ச், நான் சர்ச்சில் படுக்கிறேன், சூடாக இருக்கு, நான் சர்ச்சில் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். நைட்டு 12:00 ஏங்கி ஏங்கி அழுதேன், கீபோர்டு எடுத்து ஃப்ரெண்டில் வச்சுட்டு ஏங்கி ஏங்கி அழுதேன், நல்லா அழுதேன். எனக்கு
0: என்ன வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க,
1: நீ வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே, இதுக்காகவும் ஆண்டவரே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை எழுப்பி விட்டீங்க, இந்த வார்த்தை கேட்க வேண்டிய அப்பவே என் கதையை முடிச்சிருக்கலாம் வேண்டவரே, இப்படிலாம் நான் கேட்கணுமா ஆண்டவரே,
0: அப்பவே நான் செத்துருக்கலாம்,
1: அப்பவே நான் செத்துருக்கலாம் வேண்டவரே. ஒரு 2-3 hours அழுது, எனக்கு ஒழுங்கா அப்போ ப்ரேயர் கூட பண்ண தெரியாது, ஏன்னா ப்ரேயர் பண்ணி பழக்கம் இல்லை. அழுதுட்டு லாஸ்ட்ல ஆண்டவர் கிட்ட சொன்னேன், ஆண்டவரே வறண்ட நிலத்தை நீரூட்டாய் மாட்ட உமக்கு முடியும், என் வாழ்க்கை ஏதோ ஒன்று மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி அழுத கீபோர்டில் கை வச்சேன், பாட ஆசைப்பட்டேன். அப்ப என்ன பாட்டு எழுத வச்சாரு?
0: ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன உங்களுக்கு கிடைச்ச முதல் பாடல்?

0: உங்களுக்கு கிடைச்ச முதல் எந்த எந்த வருஷத்துல?
1: 2003
0: பன்னெண்டாவது படிச்ச அந்த நாட்கள்ல.
1: ஆமா, அது 12th முடிஞ்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்.
0: ஃபர்ஸ்ட் இயர்ல
1: அந்த லீவ்ல
0: அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு ஆராதனை வீரர் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கே தெரிய வந்துச்சு.
1: இல்ல, அப்பவும் தெரிய வரல. பாட்டு பாடுறேன், எனக்கு வர்ஷிப் பண்ணிட மாட்டேன். 2008 தான் வர்ஷிப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். 2006 இருந்து நாங்க யூத் ஃபெலோஷிப் 4-5 பிரதர்ஸ் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து தான் வர்ஷிப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். மீட்டிங்ல 2008 January 1st அந்த நியூ இயர் சர்வீஸ் இருக்குல்ல, 2007 முடிஞ்சு 8 ஸ்டார்ட் ஆகுற அந்த சர்வீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
0: உங்க சர்ச்லயா?
1: எங்க சர்ச்ல.
0: ஓகே, அந்த முதல் அனுபவம் உங்களுக்கு எப்படி?
1: முதல் அனுபவம், நாங்க
0: பயந்தீங்களா? ரொம்ப
1: ரொம்ப நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. நான் வந்து ஒரு பிரதர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. பிரதர்ஸ் மீன்ஸ் சர்ச் பிலீவர்ஸ். ஸோ நான் சொன்னேன், ஆக்சுவலாக இதில் அப்பா நின்று பண்ண இதில் நான் நின்று பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவங்க லைஃப்பை நான் பார்த்து வளர்ந்தவன், என் லைஃப் எனக்கு தெரியும். வெளியே பாஸ்டர் பையன் சொல்லிக்கலாம், பாடுறவன் சொல்லிக்கலாம், ஆனால் அந்த மேடையில் அந்த புல்பீட்டில் நின்று வர்ஷிப் பண்ணுறதுக்குள்ள தகுதி எனக்கு கிடையாது. அந்த December 31st ஈவினிங் வரை நான் ஃபைட் பண்ணேன். எதுக்கு ஃபைட் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சித்தம் அப்படி இருந்ததுக்கு, சர்ச்சில் ஒரு பிரதர், அவங்க பேர் குமார், அவங்க தான் அப்பா கிட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கு என்னை வீட்டில் சந்தோஷம் கூடுவாங்க.
0: சந்தோஷம்
1: கூடுவாங்க. சின்ன வயசுல நான் சிரிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி சந்தோஷம் கூடுவாங்க.
0: சரி,
1: ஸோ சந்தோஷ் கண்டிப்பாக வர்ஷிப் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் நான் என்ன பண்ணேன், எங்கள் அந்த யூத் ஃபெலோஷிப் அவ்வளோ பேரும் ஸ்டேஜில்
0: ஏற்றிட்டேன்.
1: ஸோ தனியாக நின்னா தானே பயம்,
0: பயமாக இருக்கு.
1: எல்லாரும் ஸ்டேஜ், நான் ஃபஸ்ட்டு வர்ஷிப்பில் பாடின பாட்டு

0: ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேர்ட் அப்பான்னு கத்துனேன். இதான் மைக்கில் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேர்ட். என் கையெல்லாம் ஆடுது, கீபோர்டு கீ நான் தான் கீபோர்ட் ப்ளே பண்ணி வாஷிப் பண்ணேன்.
1: சரி,
0: மேக்ஸிமம் இப்போ தான் நான் கீபோர்டில் அது கை
1: எடுத்துட்டேன்.
0: மேக்ஸிமம் நான் கீபோர்டில் நான் தான். ஸோ என் கையெல்லாம் ஆடுது. நான் ஃபஸ்ட்டு வாஷிப்பில் நான் யூஸ் பண்ண வேர்டு அப்பா அப்படி கத்துனேன். ரெண்டு வாட்டி கத்துனேன். ஏன் இப்படி கத்துனேன்னு எனக்கு
1: தெரியாது,
0: தெரில. கத்திட்டு இப்படி இந்த பல்லவியை பாடினேன்.

0: தகப்பனார் முன்பாகனா இந்த வர்ஷிப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி
1: ஃபர்ஸ்ட் டைம் பண்ண
0: உங்க தகப்பனார் என்ன சொன்னாங்க நீங்க ஆராய்ச்சி முடிச்ச உடனே?
1: அப்ப ரொம்ப இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படி தட்டி விடுவாங்க, அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான்,
1: ஆமா. ரொம்ப அப்படி புகழ்ந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க ரசிக்கிறாங்க, சிரிப்பாங்க, அவங்க முகத்துல சிரிப்பாங்க.
0: அவங்க இருந்த நாட்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு
1: அவங்க இருந்த நாட்கள்ல நான் அவங்க லைஃபை பார்த்து வளர்ந்தேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்பாவோட சாங் தான் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே.
0: இவங்க தகப்பனாருடைய பாடல் தான் ஊற்று தண்ணீரே எந்தன்
1: தேவாவியே.
0: பாடி காட்டிருங்களேன்
1: ஊற்று.

0: അപ്പൊ മലയാളിയാ?
1: മലയാളി ഫ്രം കേരള,
0: തിരുവല്ല. തിരുവല്ല
1: കൊടും മലയാളം.
0: സോ ഉങ്ങ ഉങ്ങ അപ്പാക്കുള്ള ഇരുന്ന അത് പാടുക കൃപ പിള്ളികളിൽ ഉള്ളതാ വെച്ചിരിക്കാറ് ആണ്ടവർ.
1: എല്ലാരും പാടുവാങ്ക, നല്ല പാടുവാങ്ക.
0: ഉങ്ങ എല്ലാ പിള്ളേങ്ക
1: അഞ്ചു പേരും നല്ല പാടുവോ.
0: സാനാ സാൽവം ഉങ്ങ മേലെ വിളുന്നിരിക്ക്
1: കൃപ,
0: ആണ്ടുടെ കൃപ.
1: தம்பி மேலே விழுந்திருக்கு,
0: விழுந்திருக்கு. உங்க உங்க உங்க அப்பாட்ட நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய இருக்கும்,
1: நிறைய இருக்கு.
0: அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது லெசன் இருக்கு?
1: மறக்க முடியாதுன்னா, தேவ அன்பை பத்தி எங்க யார் பேசினாலும் அந்த அக்கேஷன் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அழுதுருவாங்க. அவங்க பைபிள் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இது இது இங்க இருக்கு, இந்த சப்ஜெக்ட் இதுதான் சொல்லுது, எல்லாம் தெரியும். இருந்தாலும் யார் தேவ அன்பை பத்தி பேசினாலும் அந்த இடத்துல இருந்து
0: அழுவாங்க.
1: சின்ன வயசுல இருந்து எங்களை வந்து நீங்க பைபிள் படி, ஜோமன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது,
0: கட்டாயப்படுத்த மாட்டாங்க,
1: கட்டாயப்படுத்தவே இல்லை. அதுதான் எங்க அப்பா கிட்ட எனக்கு மரியாதை கூடினது. அப்பாவுக்கு ஆசை என்னன்னா, நேசித்து இதை தொடணும், நேசித்து இதை கையில் எடுக்கணும்.
0: யாரு வற்புறுத்தி பைபிள் வாசிக்க கூடாது.
1: சின்ன வயசுல இருந்து நாங்க பார்த்தது, அப்பா பைபிள் எடுத்ததும் முத்துவாங்க.
0: இன்னைக்கு
1: எங்களை அறியாமல நாங்க அஞ்சு பேர் அதை செய்யறோம். பைபிள் எடுத்தா இப்படி முத்திரும், அது அது கையில இப்படி எடுத்தாலே இப்படி வாய்க்கு நேரம் தான் போகுது,
0: இயல்பா வந்துருது.
1: ஆமா வந்துருது. அது சின்ன வயசுல இருந்து எல்லாருமே நாங்க எல்லாருமே இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம். அப்பா மரணத்துக்கு அப்புறமா பேசிக்கிட்டோம். தம்பி கூட ஆஸ்திரேலியால இருக்கிற தம்பி கூட அதை சாட்சியா சொல்லும் போது சொன்னாப்ல, நான் நினைச்சேன் நான் மட்டும் தான் எடுத்து முத்துறேன் அப்படின்னு பார்த்தா தம்பிங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப ஆண்டவரை நேசிப்பாங்க.
0: அதான் உங்க அப்பாட்ட உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறது.
1: அவங்களுடைய மெசேஜ் எல்லாமே லவ் ஆஃப் காட், எல்லாரையும் நேசிப்பாங்க. டினாமினேஷனுக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் நேசிப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் அதுதான். ஆண்டவர் எப்பவுமே சொல்லுவாங்க, அப்பா மதத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் வரல, மதம் மாட்ட வரல, ஆண்டவர் மனம் மாட்ட தான் வந்தாரு. ஸோ அந்த ஆண்டவருடைய அன்பு எங்க ஏரியாவில் இருக்கிற ஹிந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்பாக்கு மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க.
0: ஸோ அவங்க கத்தருக்குள் நித்திரை அடைஞ்ச பிறகுதான் அவங்களுடைய வேல்யூவை நீங்க அதிகம்
1: வேல்யூ அதிகம் அதிகம் அதிகமா ரொம்ப மிஸ் பண்றது மாதிரி ஃபீல் பண்றேன்.
0: அப்பா அப்ப கூட இல்லைன்ற மாதிரியா?
1: ஆமா நிச்சயமா. இந்த ஸ்கிட்டு பார்க்கும்போது கூட எனக்கு அப்பா ஞாபகம், நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரணத்துல அந்த ஹாஃப் அன் அவர்ல இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவங்க.
0: சூப்பர். என்ன வார்த்தை சொன்னா தெரியுதா? எங்க அப்பா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, எங்க அப்பா ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பல்கலைக்கழகத்துல எல்லா சப்ஜெக்டும் கத்துக்கலாம் போய். நாங்க எங்க செய்தியில ஒரு முறை தகப்பனுடைய சரித்திரம்ங்கிற ஒரு மெசேஜ்ல இதை நாங்க கோட் பண்ணிருக்கிறோம். ஒரு தகப்பனா தன்னுடைய மகனுக்கு ஒரு யூனிவர்சிட்டி. உங்க அப்பா இப்ப உயிரோடு இருக்கிற நாட்கள்ல, உங்க அப்பாவோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல, எவ்வளவுதான் உங்க டேடி உங்க முன்னாடி ஒரு தெய்வீகமாக வாழ்ந்தாலும், அவருடைய மதிப்பை உணரக்கூடிய முதிர்ச்சி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு நாளில் நீங்கள் உணர தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா.
2: இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ் என்று அழைக்கப்பட்ட போதகர் சார்ல்ஸ் பர்ஜன் 1857 சீக்ரெட் சின்ஸ் என்ற தலைப்பில் பிரசங்கித்த பிரசங்கத்தின் ஒரு பகுதியில் இயேசுவின் 2 வருகையில் இயேசுவை விசுவாசிக்காதவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று பிரசங்கித்தார். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது பேசின பேச்சுக்கள் இயேசுவின் 2 வருகையின் போது இருக்காது. இயேசு கிறிஸ்து அப்போது ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். காய்பாவே, நீ இப்போது இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? யூதாசே, நீ இப்போது வந்து இயேசுவை காட்டிக் கொடுக்க முத்தம் கொடு பார்ப்போம். இப்போது பரபாசே, உனக்கு பதிலாக யார் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? இயேசுவை கேலி செய்தவர்களே, இப்பொழுது வந்து அவர் முகத்துக்கு முன்பாக நின்று கேலி செய்யுங்களேன் பார்ப்போம். தேவன் இல்லை என்று சொல்லுகிற மதிக்கிடனே, நீ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு நேராக வந்து கடவுள் இல்லை என்று அவரிடம் சொல்லேன் பார்ப்போம். இயேசு நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது வேதாகமத்தை பார்த்து பரிகசித்து சிரியுங்களேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின போதகர்களை கேலி செய்து பேசுங்களேன், இப்போது ஏன் நீங்கள் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள்? உங்கள் பெருமையான பேச்சு எங்கே போனது? உங்கள் வீராப்பு எங்கே? அந்தோ பரிதாபம். அந்த நாளில் இப்படிப்பட்டவர்களில் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சார்ல்ஸ் பர்ஜன் பிரசங்கித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் நாள் அவிசுவாசிகளுக்கு கலக்கம் நிறைந்த நாள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்தவர்களை அவர் தம்மோடு கூட இருக்கும்படி அழைத்து சென்று விடுவார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளோ கைவிடப்படுவார்கள். அந்த நாள் அவிசுவாசிகளுக்கு கலக்கமும் தவிப்பும் நிறைந்த நாள். அவர்கள் தங்களை தப்புவித்துக் கொள்ள எங்கும் போக முடியாது. ஆகவே அந்த நாள் சடுதியில் திடீரென உங்கள் மேல் திருடனைப் போல வந்துவிடாமல் இருக்க இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவராகவும் நம் பாவங்களை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் போது அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்போது கிருபை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆம் பிரியமானவர்களை, இன்றே ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அன்பை உதாசீனப்படுத்தாமல் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர்களுக்கு இயேசுவின் 2 வருகையின் நாள் ஒரு ஆனந்தமான நாள். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுவோமா?

0: என்ற தலைப்பில் சகோதரன் ஜோய்சன் ஜோன்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருக்கு மகிமை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்தாவி என்பது பரமபிதா நமக்கு தருகிற நல்ல ஈவு. ஜபத்தை குறித்து சீஷர்கள் கேட்கும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து சொன்னார். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். உங்களில் எவனாகிலும் தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூக்கா 11 சொல்லப்பட்டிருக்கிறது. பரமபிதா தருகிற கிஃப்ட், பிரேஷியஸ் கிஃப்ட் தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டார். அவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், தேற்றரவாளன் வருவார். அவர் உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியாகிய அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இப்படி பரிசுத்தாவியை குறித்து, பரிசுத்தாவியானவரை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்தாவியானவர் எழுதும் போது அழகா எழுதப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று, அவரால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பின் அவசியம். அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். எந்த ஒரு செயலாகட்டும் அது இருதயத்திலிருந்து தான் எழும்புகிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் ஒருவரிடத்திலும் சொல்லவில்லை, கடல்ல நடந்தாதான் நீ எனக்கு சீஷன் சொல்லவில்லை, 10 பேரை உயிரோடு எழுப்பினாதான் நீ எனக்கு சீஷன் அவர் சொல்லவில்லை. இது எதுவுமே நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் செய்ய முடியாத காரியங்களை ஒரு நாளும் திணிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், என்ன தெரியுமா? நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள். இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அன்பு இருதயத்தில் நிறைந்து நம்மில் வழிய வேண்டும். அந்த நிறைவு தாவீது 45 சங்கீதம் 1 சொல்ல எடுக்க வேண்டாம், நேரம் சின்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென், ஆமென். அநேக காரியங்கள் இருக்கு, கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரங்களில் நம்ம தியானிக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்தில் இதை குறித்து வேறொரு செய்தியை நான் எழுதி வைத்திருந்தேன். ஆனால் நேற்று இரவு இங்கிருந்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் இந்த காரியத்தை இன்னைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தினார். இருதயத்திலிருந்து நிறைவு, இருதயங்களில் ஊற்றப்பட்டு. ஏன் இருதயத்தில் ஊற்றார்னா அங்கிருந்து தான் எல்லாமே போகுது. இங்கிருந்து தான் ஏதேனிலிருந்து எப்படி ஒரு நதி புறப்பட்டு நாலா திசையிலும் போகுதோ அப்படிதான் இருதயத்துக்குள் இருப்பது தான் நம்முடைய கண்களுக்கும் எல்லா இடத்துக்கும் இங்கிருந்து தான் ஆமென் சப்ளை ஆகுது, இங்கிருந்து தான் டிராவல் ஆகுது. அப்போ ஆண்டவர் இருதயத்தில் தேவ அன்பை ஊற்றுகிறார். ஆமென். தாவீது சங்கீதம் 45:1 சொல்றான், என் இருதயம் நல்விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எப்படி தாவீதுக்கு பாடம் முடிந்தது என்றால் இருதயம் நல்ல விசேஷத்தினால் என்ன செய்து நிறைந்திருக்கிறது. ஆமே, நம்முடைய இருதயம் தேவன் மேல், தேவன் செய்த நன்மைகள் நிமித்தம் நன்றியால் நிறைந்திருக்குமானால் நம்முடைய வாயிலே ஸ்தோத்திரங்களும் துதிகளும் பாடல்களும் பிறப்பிக்கப்பட்டு பிறந்து கொண்டே இருக்கும். சீயோனை நான் விரும்பி தெரிந்து கொண்டேன். 132 சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனுடைய விசேஷங்களில் ஒன்று என்ன தெரியுமா? 65 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. அந்த நிறைவு, நிறைவு மிகவும் அவசியம். நாம் பரிபூரணரை ஆராதிக்கிறோம். இந்த ஆமேன்லாம் போதாது, பரிபூரணரை ஆராதிக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள், உண்மைதான் வாழ்ந்தார்கள், உண்மைதான். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தெய்வம் தெய்வம் என்று சொல்லி வழிபடுகிற அநேக மனிதர்கள் தங்களை கடவுளாக்கி கொண்டவர்கள் இந்த பூமியில் வந்தார்கள், உண்மைதான். வாழ்ந்தார்கள், உண்மைதான். சரித்திரம் படைத்தார்கள், அதுவும் உண்மைதான். ஆனால் எல்லாரும் மரணத்துக்கு கீழடங்கினார்கள், மரணத்துக்கு கீழடங்கினார்கள். அந்த விஷயத்துல எல்லாருக்கும் குறை வெளிப்பட ஆரம்பித்தது. மரணம் என்கிற ஒன்றின் முன்பதாக ஒரு மனிதன் குறை உள்ளவன் என்பது வெளிப்பட ஆரம்பித்தது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில ஒருவர் வந்தார். அவருடைய வயசு 2000 கிடையாது. அவர் ஆதியில் இருந்தவர், அவர் தேவனிடத்தில் இருந்தவர், அவர் தேவனாயிருந்தவர். அவர் மாம்சமாகி இந்த பூமியில இறங்கி வந்தார், வாழ்ந்தார், வாழ்ந்து அவருக்கு பசித்தது உண்மைதான், அவருக்கும் தாகம் எடுத்தது உண்மைதான். ஆமேன். அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆமேன். இரண்டு கள்ளர்கள் நடுவில் அவரும் சிலுவையில் அறையப்பட்டார். இரத்தம், கடைசி சொட்டு இரத்தம் வரை அவருடைய சரீரத்திலிருந்து வெளிவந்தது உண்மைதான். அடுத்து இனி சிந்துவதற்கு இரத்தம் இல்லை என்பதற்கு அடையாளமாக அடுத்து தண்ணியும் வந்துட்டு. அவரும் அடக்கம் செய்யப்பட்டார். துணிகளில் சுற்றி கல்லறையில் வைக்கப்பட்டார். கல்லறை கல்ல இந்த பெரிய கல்லை சகோதரர்கள் எல்லாம் மூடிட்டு போனாங்க. இது எல்லாம் மற்றவர்களுக்கு நடந்தது போல அவருக்கு நடந்தது உண்மைதான். ஆனால் மற்ற ஒருவருக்கும் நடக்காத ஒன்று, இதுவரை அதற்கு முன்னோ அதற்கு பின்னோ நடக்காத ஒன்று மூன்றாவது நாளில் நடந்தது. மூன்றாவது நாளில் நடந்தது. எஸ், கல்லறை பிளந்தது. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய் ஜெயமாய் விழுங்கி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்று பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். பரிபூரணரை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ பரிபூரணரை ஆராதிக்கணும். அவரை ஆராதிக்கிறவங்க அவரை போல மாறணும். அதுதான் நம்முடைய அசைன்மெண்ட். ஆமே. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் நாம இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல. அவர் வெளிப்படும் போதுதான் ஆகும். ஆனா இப்பவே நம்ம மாறிட்டு இருக்கணும். ஆமே சொல்லுங்க பாக்கலாம். மாறிட்டு அதுக்குதான் நமக்கு பரிசுத்தாவியான வரை அனுப்பி இருக்கிறார். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை. அப்போ இந்த நிறைவு உண்டாக வேணும். அந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த நிறைவு தான் அன்பு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பு, நல்ல கவனமா கேளுங்க. அன்பின் அவசியத்தை ஒரு மூணு காரியத்தை இன்னைக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு அவசியமா? பாட்டு பாடினா போதாதா? ஜெபித்தா போதாதா? எல்லாம் தெரிந்த வார்த்தையானாலும் ஆவியான ஒரு கற்றுத்தந்த பிரகாரமா ஒரு மூணு காரியத்தை இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உண்மையிலே அன்பு காட்டி தான் ஆகணுமா? அன்பு காட்டாம எல்லார்ட்டையும் எனக்கு காட்ட முடியாது ஆண்டவரே, அதுக்கெல்லாம் முடியாது ஆண்டவரே. ஆமென். இந்த இப்படிப்பட்ட சாக்கு போக்கு இனி சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட சாக்கு போக்குகள் தான் நம்மை வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாக்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் பைபிளில் இப்போ வேண்டாம், வீட்டில் போய் படிங்க. என்ன அப்படின்னா, இயேசு சொல்லுவார், ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா அங்கே நான் இருப்பேன் பார். அடுத்த வசனத்தில் அப்பொழுது பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, அப்படியா, அப்போ ஒரு சகோதரன் எனக்கு அகென்ஸ்டா தப்பு பண்ணா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? எப்பொழுது சொல்றாரு? ஆண்டவர் ஒரு மனதை குறித்து பேசும்போது இங்க இருக்க முடியல பேதுருவுக்கு. பேதுருக்கு பிரச்சனையே நான் இங்க பேச வரல. நீங்க மத்தையும் 16 17 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டில் போய் படிங்க. 16, 17, 18 இந்த மூணு அதிகாரத்துக்குள்ள இருக்கும். அப்பொழுது பேதுரு, என் சகோதரன் எனக்கு அகென்ஸ்டா தப்பு பண்ணா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவையா? அப்படின்னு நினைச்சோம்னா நீ மன்னிச்சுட்டே இருக்கணும். அவன் செய்த தப்புக்கு மனம் உறந்துறானா? அவன் செய்த தப்பு நீ மன்னி, அதாவது அவன் தப்பு பண்றானோ பண்ணலையோ நம்முடைய இருதயம் மன்னிக்கிறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கணும். ஆமே. வருஷ கடைசியில் மன்னிக்கிறது, திருவிருந்துக்கு முன்னாடி மன்னிக்கிறது, என் இருதயம் மன்னிக்கிறதுக்கு எப்பொழுது ரெடியா இருக்குமானால் என் இருதயம் அவரால் உருவாக்கப்பட்ட இருதயம், என் இருதயம் தேவ அன்பு தங்குகிற இருதயம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த வருஷம் செய்திகளுக்கு ஆமீன்கள் குறைவா இருக்குமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என் விசுவாச காதுல பரலோகம் சொல்லுகிற ஆமேன் கேட்கும். ஆமே ஆமே. அன்பு அவசியம். எதுக்கு அவசியம்? மூணு காரியத்தை வேகமாக சொல்கிறேன். அந்த மூணு காரியம் 1 கொரிந்தியர் 13 இருக்குது. இதில் அநேக காரியங்கள் இருக்குது, ஆனால் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசப்படி சொன்ன மூன்று காரியம், முதலாவது நான் அந்த வார்த்தையை இப்படி சொல்கிறேன், நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் அல்லது நமக்கு உண்டானவைகள் நமக்கு பிரயோஜனப்பட நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க அன்பு அவசியம். எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் இது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கா, நமக்கு பிரயோஜனமாக இருக்கா? எனக்கு கொடுக்கப்பட்டவைகள், எனக்கு என்று தேவன் ஏற்படுத்தினவைகள், நான் சுதந்திரிக்க எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க அன்பு அவசியம். வாசியங்கள் 1-2 வசனங்கள்,
2: நான் மனுஷர்
1: பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் எடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
2: நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும்
1: மலைகளை பெயர்க்கத்தக்கதாக
2: சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும்
1: சகல விசுவாசம் வேடம் நோட் பண்ணி சகல விசுவாசம், இதுக்கு மேல விசுவாசம் கிடையாது. விசுவாசம் உள்ளவன் இல்ல, சகல விசுவாசம் உடையவனாய் இருந்தாலும்
2: அன்பு எனக்கு இராவிட்டால்
1: நான் ஒன்றுமில்லை. அடுத்த வார்த்தை, எனக்கு உண்டான யாவற்றையும்
2: நான்
1: அன்னதானம் பண்ணினாலும் நான் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியை மரிப்பேன் என்று சொன்னாலும்
2: அன்பு
1: எனக்கு இராவிட்டால்
2: பிரயோஜனம் ஒன்றும் இல்லை,
1: பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் வரங்களும் விசுவாசமும், இது சாதாரண காரியம் கிடையாது. மனுஷர் பாஷை, தூதர் பாஷை, மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம், தீர்க்க தரிசன வரம், இவைகள் எல்லாம் உடையவனாக இருந்தாலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், இன்னொரு வேடம் பார்த்தீங்களா, என் சரீரத்தை நான் சுட்டரிக்க கொடுத்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியை மரிப்பேன் மரிப்பேன் மரிப்பேன் மரிப்பேன் சொல்லி அந்த வைராக்கியத்தில் நான் நின்னாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா இவைகளுக்கு எல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் காணப்படும். விசுவாசம் எனக்கு பிரயோஜனப்படாது, தீர்க்கத இந்த வரங்கள் எனக்கு பிரயோஜனப்படாது அன்பு இல்லைன்னா. அன்பின் அவசியம் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், நமக்கு தேவன் கிருபையாய் தந்த ஒவ்வொன்றும் நமக்கு பிரயோஜனப்பட அன்பு அவசியம். ஆமென். அருமையான பெற்றோரே, பிள்ளைகளுக்காக நீங்க 1 கோடி ரூபாய் சேர்த்து வச்சாலும் பெரிய படிப்பு கொடுத்தாலும் பிள்ளைங்க மேல உண்மையான அன்பு உங்களுக்கு இல்லை என்றால் அவைகள் பிரயோஜனப்படாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்பு இல்லைன்னா பிரயோஜனப்படாது. ரெண்டு பேர் ஜெபிக்க போவாங்க பாருங்க, லூக்கா 18 அதனுடைய 9-14 வசனங்கள். இந்த உவமை சொல்வதற்கான காரணம் 9வது வசனம் வாசிங்க. அன்றியும்
2: தங்களை நீதிமான்கள் என்று நம்பி
1: மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற சிலரை குறித்து
2: அவர் ஒரு
1: உவமையை சொன்னார். சும்மா ஜெபிக்க ஒரு உவமை அப்படி இல்ல, சிலர் இருக்கிறாங்க தங்களை நீதிமான் என்று நம்பி. அப்ப ஒரு விஷயம் கிளீனா தெரியுது, நீதிமான்ங்கிற சர்டிபிகேட் நான் எனக்கு எழுதி கொடுப்பதல்ல, பரலோகம் என்ன அங்கீகரிக்கணும். ஆமே. தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறவர்களை குறித்து அவர் சொன்ன உவமையாவது வாசிங்க.
2: இரண்டு மனுஷர்
1: ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன் மற்றொருவன் ஆயக்காரன்.
2: பரிசேயன் நின்று
1: தேவனே
2: பரிகாரர் அநியாயக்காரர் உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும்
1: நான் மற்ற மனுஷரை போலவும்
2: இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால்
1: உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: வாரத்தில்
1: 2 தரம் உபவாசிக்கிறேன்.
2: சம்பாத்தியத்தில்
1: என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் கொடுக்கிறேன்.
2: தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்
1: ஆயக்காரன். சரி விடுங்க, கீழ ரிசல்ட் என்ன? 14 வானத்தின் பலகணிகளை தரம் தந்திருந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டவனை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று பாரு. இந்த வசனத்தை பிடிச்சி, இந்த வசனம் மல்கியில சொல்லப்பட்டதை பார்த்து அவன் தசமபாகம் கரெக்டா கொடுக்கிறான், தசமபாகம் கரெக்டா கொடுக்கிறான். கட்டளைகளை கீழ்படுகிறான். இவைகள் எல்லாம் இருந்து உள்ள அன்பு இல்ல, அதனால அவனுக்கு பிரயோஜனம் இல்ல. அன்பு இல்லாம என்ன உபவாசிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. அன்பு இல்லாம எவ்வளவுதான் நீங்க தசமமாக கொண்டு சர்ச்சில் கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அன்பு இல்லாம நீங்க என்னதான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் சொன்னதை நான் சொல்றேன், நீங்க விதைத்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானா? எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்கள். நான் யார்ட்டும் பேச மாட்டேன், மனைவிட்ட சண்டை, பிள்ளைங்கள்ட்ட பேச மாட்டேன், கரெக்டான தசமபாகத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு வேணும்னு கேட்கிறாரு உங்க தசமபாகம். அன்பு இல்லாம எது செஞ்சும் பிரயோஜனம் கிடையாது. சர்ச் ரெக்கார்டில் வரும், இன்னார் இன்னார் கொடுத்தாங்க, பரலோக ரெக்கார்டில் என்றே ஆகாது. அன்பு இல்லாம பிரயோஜனம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பை நாம எடுத்து நமக்குள்ள ஊற்றுறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் நிறைவானவர் தம்முடைய நிறைவிலிருந்து நமக்குள்ள ஊற்றுகிறார். ஆமே சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உள்ள உருவாக்க விரும்புகிறார். ஆமே விட்டு கொடுத்து பாருங்கள். நீங்க வாழ்கிறவர்களாக அல்ல, ஆளுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுகிற ஆண்டாக இருக்க போகிறது. அன்பு இல்லைனா பிரயோஜனம் கிடையாது. யார் மேலாவது கசப்பு இருக்கா, வைராக்கியத்தை வச்சுட்டு அற்பமா பாக்குறது, இவனா இவனை போல சே வந்திருக்கேன் பாரு, இவன் எப்படி சர்ச்சுக்கு வரலாம், இவன் எப்படி நினைக்கிறீங்களா, அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த ஓமை, இவன் இப்படி சர்ச்சுக்கு வரலாம், செஞ்சிருத செஞ்சுட்டு. ஆமே நானும் சரி, அப்படி நினைக்கிறவங்களும் சரி, அப்படி நினைக்கப்படுகிறவங்களும் சரி, பேசுகிற நானும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தாவீது சொல்லுகிறான், நானும் என்னுடைய பலத்தினால் அல்ல, நானும் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்திருக்கிறேன். நான் வரல, அவர் என்னை கொண்டு வந்தார். தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனுபுத்திரனுடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவர் தான் என்னை கொண்டு வந்தார். நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கவனிங்க, இத்தனை நாட்கள் ஜபித்திருக்கிறோம், இத்தனை நாட்கள் விதைத்திருக்கிறோம், சாரிட்டிக்கு ஒரு சைடு பண்றோம், ஏழைகளுக்கு பண்றோம், சபையில கொண்டு காணிக்க கொடுக்கிறோம், ஆனா உள்ள அன்பு இல்லாம செஞ்சிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு பிரயோஜனம் இல்லப்பாங்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு பிரயோஜனப்படலைன்னா நாம செய்து என்னத்திற்கு? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓட்டை உள்ள குடத்துல காலிலேருந்து சாயங்காலம் வர தண்ணி ஊற்றி ஊற்றி ஊற்றி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஊற்று ஊற்று ஊற்று அதை செஞ்சு அங்கிருந்து தண்ணி எடுத்து ஊற்று இங்கே போயிட்டே இருக்கு. பவுல் சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாய் சகல விசுவாசம் எனக்குள்ள இருந்தாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்குள்ள இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமே இந்த ஆண்டு பிரயோஜனம் உள்ள ஆண்டா இருப்பதாக. அதுதான் சொல்றேன், இது ஒரு நாள் செய்தி கேட்டோன்னா அப்படி கிடையாது, இது ஒவ்வொரு நாளுக்காக. இந்த ஒரு நாள் செய்தி ஒவ்வொரு நாளுக்காக. தேவ சமூகத்தில் நாம இதுவரை சம்பாதித்தது நமக்கு பிரயோஜனமா இருக்குதா? தேவன் நமக்கு நமக்கு நமக்கு நமக்குன்னு கொடுத்தது நமக்கு திடீர்னு கைவிட்டு போயிருங்க, நமக்கு தெரியாது. ஒரு மெதுவான தென்றல் எப்பொழுது கொடுங்காற்றாய் மாறும் தெரியாது, எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. அப்ப எனக்கென்று சம்பாதித்து வைக்கப்பட்டவைகளானாலும் சரி எதுவானாலும் சரி அது எனக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஆனால் பரலோகம் சாங்ஷன் பண்ணணும், அது அப்ரூவ் பண்ணணும், இது ஓகேன்னு சொல்லணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட வேதனையே கூட்டா. இன்னைக்கு கர்த்தர் தந்தார் கர்த்தர் தந்தான் சொல்லி வைத்து இருக்கிற அநேக காரியங்களால நமக்கு இன்னொரு பக்கத்துல வேதனையும் இருக்கிறது. காரணம், கர்த்தர் தந்ததுல பிரச்சனை இல்ல, வாங்கின நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அன்பு அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், மன்னிக்க முடியலையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு அதுக்கு கிருபைன்னா எதுக்குங்க கிருபை? நம்மால் செய்ய முடியாததை நம்மை செய்யும்படி நமக்கு உதவுகிறது தான் கிருபை. ஆமே, நமக்கு முடியாது, முடியாது பேசுகிற எனக்கு முடியாது, ஆவேசப்பட்டு சத்தம் போட்ட உடனே எல்லாரையும் மன்னிச்சு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நானும் மனுஷன்தான். அப்போ நமக்கு முடியாதது அவர்கிட்ட சொல்லணும், நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் சொன்னால் மாறும்னு நமக்கு தெரியும், நமக்கு மாறக்கூடாது. இந்த வைராக்கியம் கடைசி வரை சில சொல்லுவாங்க, நம்ம பரலோகத்தில் போனாலும் இவங்க கிட்ட பேச மாட்டேன். இவங்களுக்கு நல்ல கவனமா கேளுங்க, நாம் ஆண்டவரை ஏமாற்றோம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே மனத்தாழ்மையா சொல்றேன், நேத்து நைட்டு 1 மணி வரைக்கும் இந்த செய்தி நான் பேசணும்னு நினைக்கவே இல்லை. ஆமே, இந்த டைரியில இருக்கு, இந்த டைரி சாட்சி அதற்கு. ஆண்டுடைய பிரசன்னத்தில இருந்து நேற்று ஜெபிச்சுட்டு இருக்கும் போது இதுதான் பேசும்படி ஆவியான ஒரு சிந்தையில வைத்தார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார், இந்த ஆண்டு பிரயோஜனமா இருக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ், ஹல்லேலூயா. அன்பு இல்லாம, அன்பு இல்லாம நான் உபவாசம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இந்த உபவாச நாட்கள் இதுக்காக ஜெபியுங்கள், ஆண்டவர் எனக்கு வேணும். யார் யாரும் மன்னிக்க முடியல. ஆமே, அதாவது சத்தியத்தை அறியாம விடுதலை கிடைக்காம இருக்கிறவங்க வேற, சத்தியத்தை அறிந்தும் விடுதலை கிடைக்கல அப்படின்னா, இந்த வஸ்திரம் இல்லாதவனை தூக்கி புறம்பான இருளில் போடுவாங்கல்ல எஜமான் வந்து பார்க்கும்போது, அங்கே ரெண்டு காரியம் உண்டா, ஒன்று அழுகையும் பற்கடிப்பும். அழுகை எதனால வரும்? வேதனைனால. பற்கடிப்பு எதனால வரும் சொல்லுங்க? யார் மேலும் கோவம்? ஒன்றும் சொல்லாம எஜமான் வரட்டு இவனுக்கு இருக்குல்ல அப்படி சொல்லி ரெண்டு பக்கத்துல இருந்து வெட்டி வெட்டி விழுங்கிட்டு இருந்தானுக்கு தெரியுமா? டே, வஸ்திரம் இல்லைங்கிறது இவனுக்கு புரியல, பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்கு தெரியாதா? டே, வஸ்திரம் இல்லைடா, எஜமான் வந்தா பிரச்சனை ஆயிரும். ஒருத்தன் சொல்லலை, பற்கடிப்பான். அவன் வாழ்க்கையை நினைச்சா அழுக, பக்கத்தில் ரைட்லையும் லெஃப்ட்லையும் சர்ச்சில் இருந்து உட்காந்துருந்தாங்க தெரியுமா? அவங்கள நினைச்சா, டே 29ஆம் தேதி விருந்துக்கு என் கூட தானடா இருந்து சாப்பிட்டேன், பருப்பு வேணுமா சாம்பார் வேணுமான்னு கேட்டு கேட்டு ஊத்துறியே, வஸ்திரம் இருக்கான். நான் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், நான் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், எனக்கு முடிஞ்சது செஞ்சாச்சு. கூப்பிட்டு அன்பா, ரெண்டு வார்த்தை. அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பணம் மாற்றாதது அன்பு மாற்றம். அந்த அன்பை காட்டினதுனாலதான் நம்ம இன்னைக்கு அழகான கண்கள்னு பாடிட்டு இருக்கிறோமே. இதே கண்ணு சோதோம வேற மாதிரி பார்த்துச்சு. சோதோமில் போய் இந்த பாட்டை பாடினா எனக்கு கல்லறி தான் வரும். சோதோம பார்த்தது மாதிரி என்னையும் உங்களையும் பார்த்துருந்தா. ஆனா நாம் மாறினது, நம்மை பயங்காட்டி கத்தர் மாற்றவில்லை, அன்பை காட்டி மாற்றினா. என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஓசியா 14 சொல்லப்பட்டு மனப்பூர்வமாய் அன்பு மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால் நான் உன்னை கட்டி இழுத்தேன். அன்பு இல்லைனா ஒண்ணுமே இல்லைங்க. எவ்வளவு வாக்கு தத்தங்கள் கத்து தருகிறா, நான் கத்தருக்குள் மகிழுகிறேன். ஆமா, என்னுடைய ஆவி கழிவுறுகிறது. ஆவி எப்ப கழிவுறும் தெரியுமா? நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைஞ்சு ஒரே ட்ராக்ல டிராவல் பண்ண தெரியுமா? அப்ப நம்முடைய ஆவி கழிவுறோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே, நேரம் போய்விட்டது. ரெண்டு காரியத்தை கூட வேகமாக சொல்கிறேன். அப்போது எனக்குரியது, எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் பிரயோஜனப்பட எனக்குள்ளே அன்பு அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம், நாம் வளர அன்பு அவசியம். அது 1 கொரிந்தியர் 13:4 வாசிங்க.
2: அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது.
1: அடுத்த வார்த்தை,
2: அன்புக்கு பொறாமை இல்லை.
1: அன்புக்கு என்ன இல்லையா? அப்ப பொறாம இருந்தா என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. ஏன்னா நீதிமொழிகள் 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமை வந்து எலும்பு உருக்கி. எலும்பு உருக்கி வியாதி உள்ளவங்களை நீங்க பாத்தீங்கன்னா நெட்ல போய் போட்டு பாருங்க, எலும்பு உருக்கி வியாதின்னு போடுங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டிபியா. அவங்களை பார்த்துருக்கீங்களா, வளர மாட்டாங்க. அன்புக்கு பொறாம கிடையாது. அப்போ நான் இவ்வளவு நாள் தேவ சமூகத்தில் ஆராதித்து 2019 ஃபுல்லா வளருங்கள்ங்கிற தலைப்பில் செய்தியும் டைரியில் எழுதி பொறாமை வளர விடாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய எழுதியிருக்கிற நேரம் இல்லை. 22 வருடம் கழித்து, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேங்க, ஆனால் தேவைப்படுகிறதுனால சொல்றேன். 22 வருஷம் கழித்து யோசேப்பை சகோதரர்கள் சந்திக்கிறார்கள். 11 பேர்ல 10 பேர் சந்திக்கிறாங்க, ஒருத்தன் வீட்டில் இருக்கிறான். அந்த 10 பேர்ல ஒருத்தன் கூட இது யோசேப்புன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யோசேப்பு இந்த 10 பேரையும் கண்டுபிடிச்சான். ஏன்னா அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ, ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. யோசேப்பு வளர்ந்தான். 22 வருஷம் கழித்து யோசேப்புக்கு முன்னாடி வந்து ஒருத்தனு கூட தெரியல இது யோசேப்புன்னு. என்னெல்லாமா செய்கிறார், ஒருத்தனு கூட கண்டுபிடிக்க, ஏன்னா அவனுக்குள்ள வளர்ச்சி இருந்தது, வளர்ச்சி இருந்தது, அன்புக்கு பொறாமை கிடையாது. ஆனால் யோசேப்பு ஒரு தரிசனத்தை 22 வருஷத்துக்கு முன்னாடி 22 வருஷம் எப்படி 17 வருஷத்தில் தரிசனத்தை பார்க்கிறான். அதுக்கப்புறம் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். 30வது வயதில் ஃபார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறான். இப்பொழுது 13 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் செழிப்பு, 13, 7, 20. அடுத்து பஞ்சம் தொடங்கி 2 வருடம் கழித்து யாக்கோபு பிள்ளைகளை அனுப்புகிறான். 22, 22. எனக்கு தெரிஞ்ச கணக்கு அவ்வளோ, அதுக்கு மேலே கேட்கக்கூடாது. ஆமே, 22 வருஷம், 22 வருடம் கழித்து சகோதரர்கள் வராங்க. 10 பேர் இவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, கோத்திர பிதாக்கள். யாரு? கோத்திர பிதாக்கள். ஆனா ஒருத்தனுக்கு கூட இது யோசேப்புன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா யோசேப்பு கண்டுபிடித்தான். ஏன்? யோசேப்புக்கு வளர்ச்சி அப்படி இருந்துச்சு, அதனால தெரியல, அடையாளம் மாறிவிட்டது. ஆனா இவங்க அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. சில சொல்லுவாங்களா, நீ அன்னைக்கு இருந்தது போலே இன்னைக்கு இருக்கிறேன்னு, அதை பெருமையா நினைக்க.

0: சந்தோஷப்படாமல்,
1: சத்தியத்தில் சந்தோஷப்படும்
0: மகிழ்ச்சியா இருக்க பண்ணும். அந்த வேர்டை திருப்பி வாசிங்க.
1: அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்,
0: அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்,
1: சத்தியத்தில்
0: சத்தியத்தில். அப்ப மாயையில பிரியப்படாது, அநியாயத்துல சந்தோஷப்படாது. புரியும்படி சிம்பிளா சொல்றேன். சிம்சோனுக்கு பெலிஸ்தியர் அநியாயம் செய்து மகிழ்ந்தார்கள். அந்த மகிழ்ச்சி எங்க முடிஞ்சு தெரியல. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அநியாயத்தில் சந்தோஷப்படாது. ஒருத்தன் விழும்போது அன்பு இருதயத்தில் இருந்தா அவன் சந்தோஷப்பட மாட்டான். உன் சத்துரு விழும்போது நீ மகிழக்கூடாதான், பைபிள் சொல்லுது. அப்படி மகிழ்ந்தா அவருடைய பார்வை யார் பக்கம் திரும்புமா? நான் நமக்கு அவன் செய்த தீங்கு நிமித்தம் கர்த்தர் அவன் மேல கோபமா திரும்பி அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா, இங்க பாத்தியா விழுந்துட்டான் பாரு அப்படி சொல்லிட்டு இங்க மகிழ ஆரம்பிச்சா, சத்துருவின் வீழ்ச்சியை பார்த்து மகிழ ஆரம்பிச்சா பார்வை நம் பக்கமாய் திரும்புமா? மாறாக வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன் சத்துரு பசியா இருந்தால் நீ அவனுக்கு ஆகாரம் கொடு, அதனாலே அவன் தலை மேல அக்கினி தழல்களை குவிப்பாய். இதுதான் நம்முடைய யுத்தம், இதுதான் நம்முடைய யுத்தம். இப்படிதான் யுத்தம் பண்ணணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. சத்தியத்திலே சந்தோஷப்படும், அநியாயத்திலே சந்தோஷப்படாது, பிறனுக்கு தீங்கு செய்து அதில் சந்தோஷப்படாது. மீகா ஏழிலே அந்த ஒரு வார்த்தையை கூட வாசியுங்கள். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர் பாருங்க. மீகா ஏழாவது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசியுங்கள்.
1: என் சத்துருவே
0: எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே.
1: விழுந்தாலும்
0: எழுந்திருப்பேன்.
1: நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்.
0: சரி, நான் ஏன் விழுந்தேன்? அடுத்த வசனம்,
1: நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்.
0: நான் ஏன் விழுந்தேன்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். அப்போ நல்ல கவனிங்க, தேவ அன்பு தான் நம்முடைய இருதயத்துல. ஆண்டவருடைய குவாலிட்டியை பாருங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சதுனால நான் என்ன செய்தேன்? விழுந்தேன். விழுந்தது ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரா? இல்ல. அடுத்த வார்த்தை,
1: அவர் எனக்காக வழக்காடி.
0: அவர் என்ன செய்கிறாராம்?
1: எனக்காக வழக்காடி,
0: என்னோடு வழக்காடி இல்ல, எனக்கு எதிராக வழக்காடி அல்ல, அவர் எனக்காக வழக்காடினார். இதுதான் தேவ அன்பினுடைய குவாலிட்டி. அப்போ உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தங்க வேதனைப்படுத்துறாங்களா, பிரேயர் பண்ணுங்க, மீதி அவர் கையில் விட்டு கொடுங்க. திருத்த எப்படி அவர் செய்யணுமோ அப்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம ஜட்ஜ்மெண்ட் எழுதி அவர் கையில் கொடுக்க கூடாது. ஆண்டவர் அவனை சந்தியும் ஆண்டவரே. ஆமா, இல்ல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர் எனக்காக வழக்காடினார், எனக்காக. அதனால எனக்கு என்ன உண்டாச்சு? இருளில் இருக்கிற எனக்கு வெளிச்சம் உண்டாச்சு. ஏன் இது நம்மில் வெளிப்பட்டால் எத்தனை சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்வார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்னு கேட்கிறேன், நம்முடைய மனநிலைமையை குறித்து இப்போ ஒரு டெஸ்ட். நமக்கு விரோதமா சிலர் போராடிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அவங்க அழியணுமா, அவங்க ரட்சிக்கப்படணுமா? கை தூக்க வேண்டாம், நீங்க உங்களுக்கு கேளுங்க. உண்மையில உங்க விருப்பம் என்ன? அவங்க அழிந்து போகணுமா, ரட்சிக்கப்பட்டு வரணுமா? ஏறோத போல புழு புழுத்து சாக வேண்டுமா, பவுல மாதிரி ஊழியக்காரனை மாற வேண்டுமா? இதுலதான் இருக்கு. ஆமே, எனக்குள்ள தேவ அன்பு இல்லைன்னா ஆண்டவரே ஏறோத போட்டது போல எனக்குள்ள தேவ அன்பு இருக்குமானார் ஆண்டவரே இந்த சவுல பவுல மாத்திரது போல. ஆமே, உண்மையில நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய ஜப வார்த்தைகள் தேவனை பிரியப்படுத்தாது. கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமா இருக்கிறார், ஆனா சமீபமா வர்றதுக்கு முன்னாடி நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். ரெண்டு வசனத்தை சேர்த்து படிங்க. கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறார், ஆனா வர்றதுக்கு முன்னாடி நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நீ நமக்கு விரோதமா இப்ப போற 2019 சிலர் பர்பஸ் நமக்கு அகைன்ஸ்ட் தூஷணம் பண்ணாங்க, எவ்வளவு காரியங்கள் செய்தார்கள், நம்ம ஹர்ட் பண்ணாங்க, வேதனைப்படுத்தாங்க, அவங்களால நமக்கு தூக்கமே இல்லை. ஓகே, ரைட். இப்ப ஆண்டவர் சொல்ற, சரி என்னப்பா செய்யணும்? ஏறாத போல அவன் கதையை முடிக்கணுமா, இல்ல பவுல மாதிரி மாத்திரமா? ஏறோதும் துன்பப்படுத்தினான், சவுலும் துன்பப்படுத்தினான், ரெண்டு பேருக்கு முடிவு வேற மாதிரி இருந்துச்சு. நம்முடைய விருப்பம் என்ன? தேவ அன்பு பரிசுத்தாவியினால் கொடுக்கப்படுகிறது. ஜனங்கள் சூழ கையில கற்களை எடுத்து

கொண்டு ஆமை பற்களை கடித்து ஸ்தேவான் கதையை முடிக்க நெருக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவனாய் சொன்னான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசுவானவர் பிதாவின் பக்கத்துல எழும்பி நின்றாரா, எழும்பி நின்றாரா. மார்க்கு 16 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்தார். ஆனா ஸ்தேவான் எப்படி பார்க்கிறான்? அவர் எழுந்து நிற்கிறார். எப்போ எழும்பி நிற்பாங்க தெரியுமா? எல்லாரும் வரும்போது நம்ம எழும்ப மாட்டோம், ஆனா கணம் பொருந்தினவர்கள் நம் முன்னாக வரும்போது நம்ம அறியாம எழும்புவோம். ஸ்தேவான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பரலோகத்துக்கு போறான். ஆமென். தேவ தூதரிலும் சிறியவனாய் படைக்கப்பட்டவன் மனிதன். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறா? ஏ தூதர்கள் ரெண்டு பேர் அனுப்பி சரிப்பா, அந்த 304வது நம்பர் ரூம்ல இவனுக்கு ஒரு இடத்தை கொடு சொல்லி இருக்கிறான். இல்ல, அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டது தேவ அன்பின் வார்த்தை. இருதயம் பரிசுத்தாவின் நிறைவு, உள்ளம் தேவ அன்பினால் நிறைந்திருக்கிறது. வாயில தண்டியும் என்கிற வார்த்தை அல்ல, மன்னியும் என்கிற வார்த்தை வெளிப்பட்ட போது அவனை வரவேற்க அவர் கேப்ரியலையும் அனுப்பவில்லை, மீகாவேலையும் அனுப்பவில்லை, மற்ற தூதர்களை அனுப்பவில்லை. இயேசுவே எழுந்து நின்று, கமான், எனக்கு இப்படி ஒரு வெல்கம் பரலோகத்துல வேணும்னு விரும்புகிறவர்கள் நல்ல கரங்களை சாட்டி தேவோரி, எனக்கு இப்படி ஒரு வெல்கம், எனக்கு நீங்க தான் ரிசீவ் பண்ணணும் ஆண்டவரே, நீங்க தான் என்ன ரிசீவ் பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு வேற ஒண்ணு வேணாம்ப்பா, நான் காம்ப்ரமைஸ் ஆனா பாத்தியா பாத்தி என்ன சொல்லுவாங்க, தப்பு பண்ண அதனால தான் என்ன சொல்லிட்டுங்க. மனுஷன் புகழ்றதுனால நமக்கு ஒன்னாக போறது கிடையாது, புகழ்றதுனால ஆகும். ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் புகழும் போது உங்களுக்கு ஐயோ. அதுக்காகவே 4 பேர் முள்ளா வச்சிருப்பார், அதற்காக ஸ்தோத்திரம். மனுஷன் இகழ்றதுனாலயோ புகழ்றது, மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து போதும். இத்தனை காலம் நான் வீணடிச்சிட்டேன், இனி எவ்வளவு காலம் தெரியாது. ஒன்னு நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, ஏதோ ஒன்று நடக்கதான் போகுது. ஆண்டவரே நீர் வரும்போது என்ன கூப்பிட நீங்க வரணும் ஆண்டவரா, நான் வந்து பரலோக வாசலுக்குள்ள போகும்போது எனக்கு வேற யாரையும் தெரியாது ஆண்டவரே. எனக்கு ஆபிரகாம் எங்களை அறியாம், எங்களுக்கு ஆபிரகாம் தெரியாது, ஈசாக்க தெரியாது, யாக்கோப தெரியாது, தாவீது எங்களுக்கு தெரியாது, சொல்லி வச்சதுனால படிக்கிறோம், அவங்களுக்கு யாருக்கும் எங்களை தெரியாது. ஆனா எனக்கு ஒருவரை தெரியும், என்னவரே என்னவரே என்னவரே. கமா, நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. ஆமே ஆமே. இல்ல, நம்ம ஒரு வருஷம் முடிச்சிட்டுனா நம்முடைய ஆயுசில் ஒரு வருஷம், அதான் உண்மை. பிறந்த நாள் வரும்போது புது வருஷம் பிறந்துட்டுன்னு எல்லாரும் வாழ்த்துவோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு வருஷம் அது அடையாளமும் என்னவோ தெரில, கேக்கில் கேண்டில் குழச்சிட்டு போச்சு போ. ஒரு வருஷம் நெருங்கிட்டே இருக்கிறோம், நெருங்கிட்டே இருக்கிறோம். இது எங்கே போய் முடியும் தெரியுமா? அப்பா வந்துட்டேன்ப்பா. அன்பே அவசியம், அன்பு விசுவாசம் நம்பிக்கை, இவைகள் மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் இவைகளில்.

ஒரு நாள் வரும், உன் கூட இருந்தவங்க உன்னை விட்டுட்டு போவாங்க, உன் குடும்பத்தினர்கள் உன்னை விட்டுட்டு போவாங்க. நடக்கும், நீ நெவர் எக்ஸ்பெக்டட், இது நடக்குமான நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன், நடக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டுட்டு போவாங்க. உனக்கு பரிச்சயமாய் கூட தினமும் பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க தன்னைத்தானே டிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. தே டிஸ்டன்ஸ் தெம்செல்ஃப். நீ யாருனே தெரியாத மாதிரி உனக்கு மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்க. நடக்கும், நடக்கும், நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் இயேசு உன்னை பார்த்து சொல்லுவார், எல்லாரும் போயிட்டாங்கல்ல, எல்லாரும் போயிட்டாங்களப்பா, எல்லாரும் போயிட்டாங்களம்மா, இனி நீயும் நானும் தான், இனி நீயும் நானும் தான். நீ நம்பினல்ல, நீ அவங்களை உயிரை கொடுத்து நம்பினல்ல, அதெல்லாம் செஞ்சு அவங்கள தக்க வைக்கணும்னு பார்த்தல்ல, எல்லாரும் ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா, ஒருத்தங்க ஒருத்தங்களா உன் வாழ்க்கையை விட்டுட்டு போனாங்கல்ல, போயிட்டாங்கல்ல, இனி நீயும் நானும் தான், இனி இயேசுவும் நீ தான். நம்பி நம்பின ஆண்டவர் கண்ணை மூடிட்டு கண்மூடித்தனமா அவனை நம்பின, எல்லாத்தையும் சொன்னேன், கடைசியில என்னையவே அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, என்னையவே என்று சொல்றாரு, இனி நானும் நீயும் தான். அவங்கள காட்டிலும் பெரியவரும் கொடுக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க, எல்லா கையும் வேண்டி உடைக்கப்படுதில்ல, இருதயம் கேள்வி கேட்குதில்ல, யோசிக்குதில்ல, யோசிக்குதில்லம்மா, ஆமா தெரியாதனமா. இப்போ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கன்னு சொல், ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கப்பா, எல்லாத்தையும் நம்பி நம்பி நம்பி நம்பி இப்ப நடு தெருவுல நிக்கிறேன், நீங்க என்ன நம்புங்க, ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, என்ன நம்புங்கப்பா, நம்புங்க, சம்பவம் எப்படி ஆவது, எப்படி ஆச்சும் என உயர்த்துங்கப்பா. அவங்க கண் முன்னாடி எல்லாம் ஆண்டவரே அவங்க எந்த இடத்துல என்ன விட்டுட்டு போனாங்களோ யோசிச்சு பாரு, எந்த இடத்துல கெட் அவுட்னு சொல்லிருப்பாங்க, வெளியே போடான்னு சொல்லிருப்பாங்க, இனி நீ தேவையில்லைன்னு சொல்லிருப்பாங்க, அதை நினைச்சு பாரு, சொல்ல ஆண்டவர் எப்படி ஆச்சும், எப்படி ஆச்சும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்ன கைவிடல, ஆமா தானே, அதனால உன உட்கார வச்சிருக்கிறாரு, இங்க எங்கேயோ உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறார், எங்கேயோ உனக்கு சோறு கொடுக்கிறார், போஷிக்கிறார், எங்கேயோ உன கையேந்த விடல, எங்கேயும் உன்னை தத்தடிக்க விடல, எங்கேயும் அடிக்கல, எங்க அவங்க உன்னை சபிச்ச சபி சாபத்துல அவங்க உன்னை மேல எரிச்சலா இருந்த கோபத்துல அவங்க பேசின வார்த்தையில நடந்துருச்சுன்னா யோசி, நீ ஒண்ணு இல்லாம போயிருப்பேன்னு சொல்லுவாங்க, போ உனக்கு நடக்கிறத பாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லையா செய்யற உனக்கு என்ன சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார்ல, ஏன்னா அவருக்கு தெரியும்பா, அவருக்கு தெரியும்பா, நீ யாருன்னு தெரியும், நீ சொல்ல ஆண்டவர் எனக்கு தெரியுதுப்பா, இப்ப தெரியுதுப்பா, என்ன நீங்க கை விடலப்பா, என்ன விட்டு விடலப்பா, ஆனா எப்படி ஆச்சு, somehow ஏதாவது ஒருனா என்ன இயேசு உயர்த்துவாருன்னு நம்புறவன் கைய மேல உயர்த்தி, அப்பாக்கு மேல கைய உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நம்புங்க, நம்புங்கப்பா, என்ன நம்புங்க, நம்புங்க டாடி, என்ன நம்புங்க, நம்புங்க, நம்புங்கப்பா. ஆண்டவரே சத்தம் பத்தல, வாலிப தம்பி தங்கச்சி ஐயா அம்மா வயசுல பெரியவங்க யாரா வேணா இருக்கலாம், இந்த சான்ஸ் கூட இயேசுவால, இந்த சான்ஸ் நீ கொடுத்தீங்கனாலும் இயேசுவால பெரிய அற்புதம் செய்ய முடியும், ஏன்னா அவர் சாதாரண

0: எனக்கு தெரியும். என் ஆண்டவர் என்ன கைவிடல, என் ஆண்டவர் என்ன விட்டு விலகல, கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், அந்த நாள் வரும். கர்த்தர் எஸ் சொல்லிட்டார்னா எந்த மனுஷன் நோ சொன்னாலும் கவலையப்படாதே. When God says yes for your plans, don't ever bother which man or woman says no in your side. கர்த்தர் ஆமான் சொல்லிட்டார்னா செய்வேன், somehow எப்படியாச்சும் நடத்துவார், எப்படியாச்சும் அந்த நாள் வரும். எப்போ டெய்லியும் கலந்து தானே போறீங்க, டெய்லியும் காலேஜ் துதிக்க வைக்கிறாரு. அந்த நாள் உனக்கு வந்துட்டாலே போதும். நான் சொல்லுவேன், எனக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் சொல்லுவேன், என்னை கத்துறதுனால எழுப்பிட்டாருன்னா அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கத்தர் ஒரு நாள் காலையில் ஒன்று எழுப்புறாருனாலே அந்த நாளுக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி தான் எழுப்புறாரு. ஏதனாலும் ஃபேஸ் இட், தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணு. கத்தர் சொல்லிட்டார் எப்படியாவது சொல்லிட்டார், நீயும் நானும் தான். உறவுகள்லாம் போயிருச்சுல்ல, கவலையே படாத. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்கல்ல, நீ நம்பினவங்க போயிட்டாங்கல்ல, ஏற்கனவே பரிச்சயமானவங்க டிஸ்டன்ஸ் உன்னை பண்ணிட்டாங்கல்ல, டோன்ட் டிப்ரெஸ் ஆகலாம், உட்காரவே உட்காராதீங்க. டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே கிடையாது. ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் டிப்ரெஷனுங்கிற வேர்டே இல்லை. டிப்ரெஷனா, ஆ இந்த சாப்பிட்டு போய் வேலை செய் சொல்லிடுவாங்க எல்லாரும். இப்போதான் டிப்ரெஷன் சொல்லி ரூமில் இருக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி அங்கங்கெல்லாம் போகிறீங்க. ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வீட்டில் போய் டிப்ரெஷன்னா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. உட்காந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கிறது டிப்ரெஷன், சோகமா இருந்தா ரெண்டு சோறு தின்னு வேலையை போய் பாரு, வெளியே போய் ஜோலியை பாரு அப்படின்வாங்க. இப்பதான் டிப்ரெஷனுங்கிறது எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும் இயேசு செய்வார். காலையில் எழுப்பிட்டாருனாலே ஐ நோ சம்திங் இஸ் தேர் ஃபார் மீ டுடே. நான் போய் அந்த நல்லதை எடுத்துக்குவேன், எனக்குரிய நன்மை இயேசு கொடுப்பார். எப்படியாவது செய்வார், somehow he will do it. அந்த நம்பிக்கை வந்துடுச்சுனாலே உன் ஆசீர்வாதத்தை யாவனும் தடுக்க முடியாது. உனக்கு தெரியும் இல்லை உன் கத்திர உனக்கு கை விடலன்ட்டு. அப்புறம் ஏமா தம்பி கவலைப்பட்டு உட்காந்துட்டுக்கிறேன், கால் ஊன்றி நில். எப்படியாச்சும் அந்த நாள் வரும. அந்த நாள் வரும்போது தேங்க்யூ சொல்கிறதுக்கு ரெடியாரு, ஆண்டவருக்கு சல்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாரு. தேங்க்யூ காட், நன்றி ஆண்டவரே, இதுக்குத்தானா இவ்வளோ நாள் எனக்கு என்னை கைவிடல, இனிமேலும் கைவிட மாட்டீங்க, ஐ சல்யூட் லார்ட் சொல்லிட்டு கத்தருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. கத்தர் உனக்கா யாவையும் செய்து முடிப்பார்.
1: உங்களை காக்கும்படிக்கு என் ஆண்டவர் இருக்கிறார். தம்முடைய சிறகுகளாலே உன்னை தூக்கி சுமப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உன்னை தூக்கி சுமப்பார். இஸ்ரவேலின் ஜனங்கள பகலில மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து வழி நடத்தினவர் கர்த்தர். ஏன் உங்களை நடத்த மாட்டாரா? என் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அவரை நம்புகிறவர்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். தீம உங்க வாசப்படியில படுத்துக்கிட்டே இருந்தாலும் என் ஆண்டவர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவர் காக்கின்ற தெய்வம். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் ஆகார் பாலைவனத்துல போகும்போது அழகாய் செல்கிறார். அவர் என்னை காண்கின்ற தேவன். நீங்க பார்க்கலன்னா கூட அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஈ மைனர் ஈ மைனர் ஈ மைனர்

சொல்ல முடியும். நான் பாடுகளை நடந்ததை சந்தோஷமாய் கருதுகிறேன். பிரச்சனையை பார்த்துட்டு பாடுகளை இருக்கிற உனக்கு தான் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். இதனை ராமன் சொல்றீங்க அந்த பாடு.

பயப்படக்கூடாது. உன்னை பயப்படுத்துறதுக்கு பேசுவாங்க, உன்னை பயப்படுத்த பார்ப்பாங்க. நீ பயந்துட்டீனா நீ எல்லாத்துலையும் விழுந்து போயிருவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு சோதனைக்குள்ளாக போனாலும் ஆண்டவரும் சோதனையை சாதனையாய் மாற்றுவார். அதுக்கு என்ன தெரியுமா நீ பண்ணணும், எழும்பி காலுண்டு நின்று என்னை நடத்துகிற தேவன் கூட இருக்கிறாரு. என் கால்களை தள்ளாட வட்டார், என்னை காண்கிறவர் உறங்கார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். ஆண்டவர் தம்முடைய சிறுநாள சுமப்பேன் சொன்னாரு. எனக்கு வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் கொடுத்தாரு. உன் கால்கள் இடாதபடி கரங்களை ஏந்தி கொண்டு செல்வேன் சொன்னாரு. என் ஆண்டவருடைய வழி நடத்த என் வழிகள் எல்லாம் சவையாய் மாறும், மலைகள் எல்லாம் எனக்கு வழிகளாய் மாறும், என் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை நின்னாலே போதும், கர்த்தர் உனக்கு சகலத்தையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைக்கு மேல கையை தட்டி ஒரே ஒரு செல்லம் ஆசை ஒரு ஆமென் ஆண்டவருக்கு. ஆமா, கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒருத்தன் த போனை சைலண்ட் மோட்ல போட மறந்துட்டான். அவன் ஆலயத்துல இருந்தப்போ போதகர் செய்தி கொடுக்கிற நேரம் அவன் போன் சத்தமா அடிச்சது. போதகர் செய்திய ஒரு நிமிஷம் நிறுத்தி அவனை கடுமையா பார்த்தாரு. ஆராதனை முடிஞ்ச உடனே அவன் பக்கத்துல உட்கார்ந்திருந்தவங்க ஆலய சமாதானத்தை அவன் கொலைச்சிட்டான்னு அவனை குற்றம் சுமத்தினாங்க. அவனுடைய நண்பர்கள், அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு குற்றவாளிய பாக்குறது மாதிரி அவனை பார்த்தாங்க. வீட்டுக்கு போற வழி முழுசும் அவன் மனைவி அவனுடைய கவனக்குறைவுக்காக அவனை திட்டிட்டே வந்தா. அவனுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. யாரையும் ஏறெடுத்து அவனால பார்க்க முடியல. இனிமேல் ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு அவன் முடிவெடுத்தான். அன்னைக்கு சாயந்தரம் மன நிம்மதிக்காக அவன் ஒரு பாருக்கு போனான். அவன் மனசு இன்னும் தடுமாறிக்கிட்டேதான் இருந்துச்சு. கை நடுங்குச்சு. கையில வச்சிருந்த விஸ்கி கிளாஸ் மேஜையில கொட்டிருச்சுது. மேஜையில இருந்த பாட்டில் கீழே விழுந்து சுக்கு நூறா உடஞ்சது. பக்கத்துல உட்காந்துருந்த சில பேர் மேல தெரிச்சது. யார் மேலெல்லாம் பட்டுச்சுதோ அவங்க எல்லாரும் அவனை நோக்கி வேகமா வந்தாங்க. அவன் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கோப வார்த்தைகளை கேட்க தயாரா இருந்தான். ஆனா அவங்க அவன் பக்கத்துல வந்து அவனுக்கு ஏதாவது அடிபட்டுட்டுதான்னு பரிவோட கேட்டாங்க. சர்வர் மன்னிப்பு கேட்டு ஒரு துண்டை கொடுத்து அவன் மேல சிந்தியதை தொடைக்க சொன்னான். அங்க வேலை செய்யும் பணிப்பெண் ஓடி வந்து தரைய சுத்தம் செஞ்சா. ஹோட்டல் மேனேஜர் அவனுக்கு இலவசமா ஒரு ட்ரிங்க் கொடுத்தாரு. அவனை பார்த்து, பதஷ்டப்படாதீங்க, யாரு தப்பு பண்றதில்ல, உரி பண்ணாம ரிலாக்ஸ்டா இருங்கன்னு சொல்லி அவன் தோளை தட்டி கொடுத்தாரு. அதுல இருந்து அவன் ஆலயத்துக்கு போறதை நிறுத்திட்டு ஒழுங்கா அந்த பாருக்கு போக ஆரம்பிச்சான். சில வேளைகள்ல நம்முடைய தவறான அணுகுமுறையினால சில நல்ல உள்ளங்களை நம்ம நரகத்துக்கு தள்ளிடுறோம். அவனுடைய மொபைல் போன் ஆலயத்துல சத்தமா அடிச்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவனுடைய கவனக்குறைவுனால ஏற்பட்ட தப்புதானே. மற்றவங்க தவறு செய்யும் போது நாம அவங்களை எப்படி நடத்துறோங்கிறதுலதான் நம்முடைய பண்பே அடங்கி இருக்குது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.

எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபை ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபியை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சொந்த ராகுமொழி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் எழுந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார்.

பொறுமை மன்னர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு முதல் கல், குயிக் ஜட்ஜ்மெண்ட். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 8:11. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும்படி அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த பெண் நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த பெண்ணை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், பெண்ணே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். 15-16, நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பிய பிதாவுமாக இருக்கிறோம். இன்றைய மனப்பாட வசனம் 1 Cor 4:5 முதல் பகுதி. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஜட்ஜ் நத்திங் பிஃபோர் தி அப்பாயிண்டட் டைம். வெயிட் டில் த லார்ட் கம்ஸ். சிக்கலான வேளைகளிலும் நமது நாசரேத்து தச்சரின் பொறுமையை என்னென்று சொல்லுவது. உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவளை அவரிடம் கொண்டு வந்தார்கள். குற்றம் சாட்டினோர் வேத போதகரும் ஆலய தலைவரும் தான். இயேசுவின் நியாய தீர்ப்பை கோரினர். அவரோ கேளாதவர் போல் குனிந்து தரையிலே எழுத துவங்கிவிட்டார். தலைவர்களோ அவரை விட்டார்கள் இல்லை. எனவே அவர், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லெறியட்டும் என்றார். அவர்கள் எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டு அவளை கல்லெறிய தகுதியுள்ள ஒரே நபராக இயேசுவுக்கு முன் அவளை விட்டுவிட்டு ஒவ்வொருவராய் கடந்து சென்றனர். இயேசு அவளை பார்த்து, நானும் உனக்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதில்லை என்றார். நம் ஒவ்வொருவரிடமும் இயேசுவின் அன்பும் பொறுமையும் இப்படித்தானே இருக்கிறது. உடனெழும் உணர்வினால் இயேசு செயல்படவில்லை. அமைதியாக அச்சூழலை பகுத்து பார்த்தார்.

குற்றம் சாட்டினவர்களையும் குற்றம் சாட்டப்பட்டவளையும் குறித்து அவர் சிந்தித்தார். தரையில் எழுதி கொண்டு நேரம் எடுத்தார். என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று தெரியாத வேளைகளில் நாமும் தாளில் சும்மா கிறுக்கிக் கொண்டிருப்போம் அல்லவா? காலத்திற்கு முன்னே எதற்கும் தீர்ப்பளித்து விடக்கூடாது என்று நாம் தெளிவான கட்டளை பெற்றுள்ளோம். பிறரது தவறுகளை குறித்து நாம் பொறுமையாயிருக்க வேண்டும். அவர்கள் நமது தவறுகளை குறித்து பொறுமையாயிருக்க வேண்டுமே. தீர்ப்பளிக்கும் மனப்பான்மை எத்தனை நண்பர்களை பிரித்து விட்டது, எத்தனை ஐக்கியங்களை உடைத்து விட்டது. பிறர் மீது நாம் பொறுமை இழப்பது போல் கடவுளும் நம் மீது பொறுமை இழந்தால் என்ன கதி? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஒருவன் தன்னுடைய எஜமானனுக்கு 10,000 தாலந்துகள் கடன்பட்டு இருந்தான். இதை இப்பொழுது திரும்ப செலுத்து என்ற பொழுது அவனால் முடியவில்லை. கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொன்னார். உடனே அவர் அவனுக்கு அந்த முழு கடனையும் மன்னித்து விட்டான். அவன் போய் அவனுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் 100 வெள்ளிக்காசு தான் கொடுக்க வேண்டும், அவனிடத்துல போய் கேட்டான். கொஞ்சம் பொறுமையாயிருந்த பொழுது அவனை கழுத்தை பிரித்து நிறுத்தி அவனை அங்கே சிறையிலே போட்டான். அப்போ அது அந்த எஜமானுக்கு தெரிந்தவுடனே, நான் உன்னிடத்தில் எவ்வளவு பொறுமையாயிருந்தேன், நீ உன்னுடைய வேலைக்காரனிடத்தில் அவ்வளவு பொறுமையை காட்டவில்லையே என்று சொல்லி இவனை ஒரு பெரிய தண்டனைக்கு அவன் தீர்ப்பளித்தான் என்பதை நாம் அறிவோம். 70 தரம் நாம் பொறுத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. துன்மார்க்கத்திற்கு தன்னை விற்று போட்ட இந்த உலகை நியாயம் தீர்க்க இயேசு என்றோ திரும்பியிருக்கலாம். அவரோ மனம் திரும்புவதற்கு போதுமான சமயம் இல்லை என்று யாரும் கெட்டு போகக்கூடாது என்று தமது வருகையை இன்னும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார். அவரது பொறுமையை தாமதம் என்று மக்கள் தப்பாய் கணிக்கிறார்கள். அவருக்கோ மக்களது கணிப்பை குறித்து அக்கறை இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்படுவதே அவரது விருப்பம். அப்படியே நாமும் பொறுத்து போவதை மக்கள் சமரசம் பண்ணி ஒத்து போகிறான், காம்ப்ரமைஸ் பண்ணுகிறான் என்று சொல்லுவார்கள். நாமோ இயேசு பாவியாகி அந்த பெண்ணிடம் நடந்து கொண்டது போல பிறரோடு உள்ள எல்லா இடைபாடுகளிலும் அவர்களது மீட்பையே நாம் கருத்தாய் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அத்தியாயத்திலே ஒரு வசனம், முதல் வசனம், சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. மக்களை அவசரத்தினால் சீரழிக்க அல்ல, அன்பினால் சீடராக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல சமயங்களில் தெளிவாக நிதானிக்க முடியாததற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கண்ணில் உள்ள பாறை கல்லே. ஆண்டவராய் இயேசு சொன்னார், உன் கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவேன் என்று நீ சொல்லுவது எப்படி? கண்ணிலே உத்தரம் இருந்தால் துரும்பு நமக்கு சரியாக தெரியாது. முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அதற்கு பிறகு உன் சகோதரன் கண்ணில் துரும்பு இருக்கிறதா இல்லையா என்று உனக்கு தெளிவாக தெரியும். அதற்கு பிறகு நீ அவனுக்கு அந்த துரும்பை எடுத்து போட உதவி செய்யலாம் என்பதுதான் இயேசுவினுடைய அந்த தாற்பரியம். பாஸ்டர் சுந்தரம் அவர்களுடைய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் உள்ள பாடல் புத்தகத்திலே ஒரு நல்ல பாட்டு, எனக்கு பிடித்த ஒரு பாட்டு, அதில் ஒரு கவியை மாத்திரம் நான் பாட முயற்சிக்கிறேன்.

வேன். கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்க. ஜட்ஜ் நத்திங் பிஃபோர் தி அப்பாயிண்டட் டைம். வெயிட் டில் த லார்ட் கம்ஸ். எங்கள் மீது பொறுமையாயிருக்கிற எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுடைய சகோதர சகோதரிகள், அயலகத்தார், நண்பர்கள், உடன் வேலையாட்கள் மேல் திடீர் திடீர் என்று சொல்லி அவசரமாக அவசரமாய் நாங்கள் பொறுமை எழுத்து பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது உம்முடைய பொறுமைக்கு முன்னால் அவையெல்லாம் வேடிக்கையாய் தெரிகின்றன. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கமாயிரும், எங்களால் முடியவில்லை. ஆண்டவரே, நன்றாக தெரிகிறது ஆண்டவர் நம்மிடத்தில் எவ்வளவு பொறுமை. அது சாதாரண பொறுமை அல்ல, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீர் என்று நன்றாக தெரிகிறது. ஆனால் நாங்களும் ஒரு இடத்துக்கு பொறுமை காட்ட வேண்டும் என்று வரும்பொழுது தோல்வியடைந்து விடுகிறோமே, நியாய தீர்ப்பு செய்து விடுகிறோமே, கண்டனம் பண்ணி விடுகிறோமே, கடித்து குதறி விடுகிறோமே. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுடைய அன்பற்ற தரக்குறைவான இந்த செயல்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் எங்களை தாழ்த்தி கர்த்தாவே, எங்களுடைய பொறுமையின்மைக்காக நீர் எங்களை தண்டிக்க கூடாது, தண்டித்தால் தாங்க முடியாது என்று சொல்லி உம்முடைய பாதங்களை பிடித்து கொண்டு நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். தொடர்ந்து தேவா, நீர் எங்கள் மீது பொறுமையாயிரும், நாங்களும் மற்றவர்கள் மீது பொறுமையாயிருக்க கற்றுத்தாரும், கிருபை தாரும், பலம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

உண்மையினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்

your presence. உடைய நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒருடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவின் திருப்பாதத்திலே ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord.

அறியாத எல்லா இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, oh God, at this moment. In the nerathile oru sugam irangi varattum, ninam kandukolla mudiyada devarude samadhanam irangi

உன்னுடைய சத்தியத்திலே நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியா நாங்கள் வாழ்வோம். நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ இதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட முடிந்து எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படிக்கு அந்த நூயர் நான் உண்மையில் வைத்திருக்கிற நினைவை

ஆண்டவர் நாங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் தோற்றுப்போம். அல்லேலூயா. எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட். But Lord, help us, O God. Hallelujah, that we will be led by the Spirit. Avile nadathapadumadarku

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிரானுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு பொல்ல

ஹல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

சுற்றப்படுவதாக. இந்த சூழ்நிலையில் ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம், ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொன்னாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக

Yet we will trust in you. Yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா கர்த்தர் பேர் அல்லேலூயா நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எளியவன் என்றென்றைக்கும் கைவிடப்படுவதில்லை. The needy shall not be forgotten.

திராட்சை மலம் துவி விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொடர்ந்து மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழி கூறுவேன், என் ஆத்துமா அவருக்குள் கழி கூறும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44 பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ் என்று அழைக்கப்பட்ட போதகர் சார்ல்ஸ் பர்ஜன் 1857 சீக்ரெட் சின்ஸ் என்ற தலைப்பில் பிரசங்கித்த பிரசங்கத்தின் ஒரு பகுதியில் இயேசுவின் இரண்டாம் வருகையில் இயேசுவை விசுவாசிக்காதவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று பிரசங்கித்தார். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது பேசின பேச்சுக்கள் இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது இருக்காது. இயேசு கிறிஸ்து அப்போது ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். காய்பாவே, நீ இப்போது இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? யூதாசே, நீ இப்போது வந்து இயேசுவை காட்டி கொடுக்க முத்தம் கொடு, பார்ப்போம். இப்போது பரபாசே, உனக்கு பதிலாக யார் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? இயேசுவை கேலி செய்தவர்களே, இப்பொழுது வந்து அவர் முகத்துக்கு முன்பாக நின்று கேலி செய்யுங்களேன், பார்ப்போம். தேவன் இல்லை என்று சொல்கிற மதிக்கிடனே, நீ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு நேராக வந்து கடவுள் இல்லை என்று அவரிடம் சொல்லேன், பார்ப்போம். இயேசு நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது வேதாகமத்தை பார்த்து பரிகசித்து சிரியுங்களேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின போதகர்களை கேலி செய்து பேசுங்களேன், இப்போது ஏன் நீங்கள் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள்? உங்கள் பெருமையான பேச்சு எங்கே போனது? உங்கள் வீராப்பு எங்கே? அந்தோ பரிதாபம். அந்த நாளில் இப்படிப்பட்டவர்களில் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சார்ல்ஸ் பர்ஜன் பிரசங்கித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நாள் அவிசுவாசிகளுக்கு கலக்கம் நிறைந்த நாள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்தவர்களை அவர் தம்மோடு கூட இருக்கும்படி அழைத்து சென்று விடுவார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளோ கைவிடப்படுவார்கள். அந்த நாள் அவிசுவாசிகளுக்கு கலக்கமும் தவிப்பும் நிறைந்த நாள். அவர்கள் தங்களை தப்புவித்துக் கொள்ள எங்கும் போக முடியாது. ஆகவே அந்த நாள் சடுதியில் திடீரென உங்கள் மேல் திருடனைப் போல வந்துவிடாமல் இருக்க, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவராகவும் நம் பாவங்களை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்போது கிருபை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆம் பிரியமானவர்களை, இன்றே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அன்பை உதாசீனப்படுத்தாமல் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர்களுக்கு இயேசுவின் இரண்டாம் வருகையின் நாள் ஒரு ஆனந்தமான நாள். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுவோமா?
3: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
4: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
5: இன்றைய நாள் தியானம் மத்தேயு 14:25-32 நாம் பார்ப்போம். இரவின் 4 இயேசு கலிலாய் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. உண்மையிலே இன்று நாளிலே நாம் தியானிக்க போகிற பகுதி, ஆண்டவர் கடலிலே நடந்து வரும்பொழுது பேதுரு அவரை பார்த்து, எல்லாரும், பேதுரு, அந்த சீஷர்களுக்கு படகில் இருந்தவர்கள் அனைவரும் பயத்தினால் அலறினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கனார். இப்போ ஓகே, ஆண்டவர் வந்து ஆவேசம் என்று பயந்தார்கள், பிசாசா என்று பயந்தாங்க. ஆனால் ஆண்டவர், நான் தான் உங்கள் தேவனும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னொடனே அவங்க கொஞ்சம் கூலாகி, நீரேயானால், அதில் பேதுரு, நீரேயானால், நீ தான் இயேசுவாயானா என்னையும் கடல் மேலே நடக்கிறதுக்கு சொல்லு, உத்தரவு சொல்லுன்னா வா என்று சொன்னார். அவனும் கடல் மேலே நடந்து போனான். போயிட்டே இருக்கும்போது காற்று பலமாக இருக்கிறதை கண்டுன்னு சொல்லியிருக்கு, அடுத்தது பயந்துன்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே தான் பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நாம் பயப்படுறோம். பேதரும் பயந்தான் இன்றைக்கி, அதனால தான் முழுகிறோம். அதனால இந்த பயம் நம்முடைய கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் விட்டு முழுகிறதுக்கு, உலகத்தில் முழுவதற்கு அது ஒரு டூல்ஸாக பிசாசு பயன்படுத்துகிறான். இன்னைக்கு எப்படி அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போனார், தனிமையாக ஆண்டரோடு செலவிட்டாருன்னு பார்க்குறோம். இன்னைக்கு சாத்தானுடைய டூல்ஸ் என்னன்னாக்கா, நம்மளை தனிமைப்படுத்தி உலகத்தோடு தொடர்பு கொள்கிறது அவனுடைய வேலை. உலக சாதனங்கள் நேற்றே சொன்னோம், செல்ஃபோன், இன்டர்நெட்டு, டிவி, மற்ற ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே, இதெல்லாம் உலகத்துக்குரியவர்கள். ஆனால் இங்கே பார்க்கும் ஆண்டவர் பயப்படாத திடன்கொள்ளுன்னு சொல்கிறார். உன் மனநிலையில் தெளிவாக இரு, நல்ல மனநிலையில் இரு, பயப்படாத, நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் வான்னு சொல்லி தண்ணி மேலே நடக்கும்போது கூட அவனுக்குள்ளார் என்ன வந்தது, பலமாக இருக்க, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சின்னு கூப்பிட்றான். அந்த பயம் நம்மளை வந்து ஆவிக்குரிய முன்னேற்றம் காணாதபடிக்கு அமிழ்த்திடும். அன்பால் கொஞ்சம் பயத்தை நம்மலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த நாளிலே. பயம் என்பது, அதனால தான் ஆண்டவர் வந்து 365 தடவை வேதத்தில் பயப்படாதேன்னு என்று எழுதியிருக்கிறார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பயப்படக்கூடாது, இந்த எதிர்காலத்தை குறித்தோ, மற்ற காரியத்தை குறித்தோ, உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்தோ நாம் பயப்படாத முன்னேறி செல்ல வேண்டும், ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பயந்து தான் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானிலே அந்த பயம் என்பது பிசாசுடைய டூல்ஸ். அப்புறம் பாருங்கள், என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான், உடனே இயேசு கையை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். இன்றைக்கி அந்த அற்ப விசுவாசம் தான் நமக்கு வந்து பயத்தை கொடுக்கறது, இல்லைன்னா சந்தேகம்தான் பயத்து. ஒரு நாள் முழுவிடுமோ அப்படின்ற சந்தேகம் அவனை முழுக வைத்தது. இந்த சந்தேகம் நமக்குள்ளே வரவே கூடாது, அந்த அவ்விசுவாசமும் நமக்குள்ளார வரவே கூடாது. தியானிக்கும் போது எனக்கு மார்க்கில் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. மார்க் என்ன சுவிசேஷத்தில், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாக்கா நிச்சயமாக போகணும் ஆண்டவர் சொல்கிறார். அது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்னு சொல்கிறார். அன்பானே, ஒரு வயசான அம்மா ஒரு மலை பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஆசுவம் மாதிரி இருந்தது. அப்படி ஆசுவம் மாதிரி இருக்கும்போது டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மலை அடிவாரத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வியாதி வருது, அதனால் நீங்கள் வீட்டை மாற்றினா தான் உங்களுக்கு இந்த வியாதி சுகமாகும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களால வீட்டை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டோடைய ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மலையை பார்த்து பேருந்து போன்னு சொன்னாங்க. அந்த மலை அடிவாரத்துலேருந்து டெய்லி அவங்க என்ன செய்வாங்களாம், கதவை திறந்து அந்த மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து பேருந்து போகணுன்னு சொன்னால் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகணும்னு சொன்னீங்களாண்டவரே, இந்த மலையை பார்த்து நான் கட்டளையிட்டுறேன், இது பேருந்து சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போட்டுன்னு அந்த அம்மா டெய்லி சொல்லுவாங்க. ஆனால் கதவை திறந்து பார்ப்பாங்க, மலை அங்கே தான் இருக்கும். இப்படியே சோர்ந்து போகாமல் அவங்க டெய்லியும் அவங்க சொல்ல என்ன ஆச்சு, ஒரு நாள் அந்த கவர்மெண்ட்டு அந்த ஹார்பர் கட்டணுன்றதுக்காக அந்த மலையை பெயர்த்து கடலில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு உத்தரவு பண்ணி நிறைய புக்கிலிங்லாம் வந்துருக்கு. இவங்க என்னன்னு கேட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கு, இந்த பாலம் கட்ட போகிறாங்க, இது ஆர்பர் கட்ட போகிறாங்க, அதுக்கு இந்த மலையில் இருக்கிற உடச்சி அந்த கல்லெல்லாம் கொண்டு போக போகிறாங்க. கொஞ்ச நாள் பார்த்தாக்கா அந்த அம்மா அந்த மலை இல்லவே இல்லை, ஃப்ரீயாயிடுச்சு. அந்த அம்மானுடைய விசுவாசம் சோர்ந்து போகாமல் சந்தேகப்படாமல் என்ன செஞ்சுது, ஆண்டுடைய வார்த்தையின்படி மலையை பார்த்து கட்டளையிட்டது, கடலில் தள்ளுண்டு போகணும், இது நடந்த ஒரு சம்பவமாக இருந்தால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, சந்தேகப்படாமல். ரோமரில் கூட ஒரு இடத்துல போல் சொல்கிறாரு, ஆபிரகாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அவன் முதிர் வயதில் உள்ளவனாக இருந்து அவன் கர்ப்பம்லாம் செத்து போச்சு, சாரால் கர்ப்பம் செத்து போச்சு, அவனுக்கு வயசாகி போச்சு. அப்படி இருந்தும் அவன் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று. அந்த சந்தேகம் என்பது அந்த சூழ்நிலைகளை குறித்து நாம் சந்தேகப்படக்கூடாது. இன்றைக்கி சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம், வீணாக போயிடும். சூழ்நிலைகள் டாக்டர் சொல்லியிருக்கலாம் குழந்தையே பிறக்காதுன்னு, என்னுடைய மெடிக்கல் ரீதியில் கர்ப்பம் செத்து போச்சு, சின முட்டை கிடையாது, உதிர வழிபாடு கிடையாது, ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, இம்பாசிபிள். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அந்த வாக்குத்தத்தின் மேலே அவன் உறுதியாக இருந்தான், அதில் அவன் சந்தேகமே படலை. அந்த சந்தேகம் ஏன்னா ஆண்டவர் சொன்னால் சொன்னதான்ட்டு அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லைன்னு சொல்லுது. 4:19 பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். உன்னுடைய தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அபிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார் போல். அப்போ தன்னுடைய நெகட்டிவான காரியங்களை எண்ணாமல் டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் பிழைக்கவே மாட்டார், குழந்தையே பிறக்காது, இதெல்லாம் எண்ணவே கூடாது. இதை கேட்கிற அன்பான சோதரர்களே, உன் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி போட ஆண்டவரால் முடியும். அதை மட்டும்தான் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நான் விசுவாசிக்க கண்டிப்பாக நாம் பேதுரு தண்ணி மேலே நடக்கும்போது சூழ்நிலையை பார்த்து தான் நான் விசுவாசத்தை கொண்டான். அதனால தான் சொன்னார், ஏன் சந்தேகப்பட்டேன் என்ற அந்த சந்தேகன்றது இன்றைக்கி அநேக குடும்பங்களை பிரிக்கிற ஒரு டூல்ஸாக பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கான். கணவன் மனைவி மேலே சந்தேகம், மனைவி கணவன் மேலே சந்தேகம், பிள்ளை மேலே சந்தேகம், பெட்ரோல் மேலே சந்தேகம், இப்படி எல்லா சந்தேகத்தை கொடுத்து பிசாசு நம்மளை வீணாக்கி கொண்டிருக்கிறான். பி கேர்ஃபுல். இன்றைக்கி நாம் அந்த அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்தில் நம்ம வளர நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், கரம் பிடிப்பார். எந்த சூழ்நிலை உனக்கு கடன் பிரச்சனையோ அல்லது வியாதி பிரச்சனையோ அல்லது குடும்ப சூழ்நிலையோ பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்கன்ற சூழ்நிலையோ எல்லாவற்றையும் நீ தூக்கி போட்டு சூழ்நிலையை பார்க்காம நாம் இயேசுவை மட்டும் பார்த்து அவருடைய வாக்குத்தத்தை பிடித்து நாம் முன்னேறி சென்றோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய வெற்றியை தருவார். ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்தார், அந்த அம்மாவுக்கு மலையை பெயர்த்து போக வச்சார், நமக்கும் வெற்றியை தருவார். நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஜபம் செய். அன்னு மகா கிருபை ரக்கம் நிறைந்தன்மையின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த தியானத்துக்காய் நன்றி சுவாமி. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் உண்மை சந்தேகப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் சந்தேகப்படாமல் உம்முடைய வாக்குத்தத்தின் மேலே உண்மையிலே நாங்கள் விசுவாசத்தை வைத்து முன்னேறி செல்ல எனக்கும் எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இதை கேட்குற ஒவ்வொரு அன்பான சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, புயல் வருதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் நீர் இருக்கிறீர், எங்களோடு எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை உண்மை விசுவாசித்து உண்மை முன்னேறி செல்ல உம்மோடு கூட நாங்கள் உறவாட உம்மோடு கூட நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ அன்பானே.
0: பாடுபட்டு பணத்தை

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:25 இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஜெபம். தாவீதுக்கு கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாம் செய்ய போகிற காரியத்தை சொல்லுகிறார். அதில் ஒன்றுதான், கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவாராக. இப்பொழுது தாவீது வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் பிரவேசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், பெரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு சொன்னீங்க ஆண்டவரே, இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாக இருக்கிறது, நீர் நல்லவர் எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஜெபிக்கும்போது என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்றால், கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் நம்மோடு நல்ல விசேஷங்களை, அதுதான் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஜபங்களிலே வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க பழக வேண்டும். நம்முடைய வார்த்தைகளையும் வைக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் என்பது நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய காரியங்கள். அதோடு விட்டுவிடாமல் அவருடைய வார்த்தையை முன்வைத்து ஜெபிக்கணும். அவருடைய வார்த்தை தான் நாம் பிடித்து கொள்ளும்படியான நம்பிக்கை. காரணம், அவர் ஒரு விசை சொல்லி மறு விசை மாற்றுகிறவர் அல்ல. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழக்கூடியவைகள் அல்ல. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பக்கூடியதும் அல்ல. அவருடைய வார்த்தைகளை யாருக்கும் எதிர்க்க முடியாது, கட்டி வைக்கவும் முடியாது. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை இஸ்ரவேல் மேல் இறங்குறதற்கு யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு யாபோ காற்றின் அனுபவம் உண்டானது. அதுதான் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கிற அனுபவம். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். வாழ்க்கை என்பது இப்படிதான், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி அது ஒரு நாள் ஆயிற்று. கர்த்தர் பார்வையில் அது நல்லதாக காணப்பட்டது. மாலையிலே அழுகை, காலையிலே களிப்பு, இதுதாங்க வாழ்க்கை. மேடும் பள்ளமும் நிறைந்தது வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில முன்னோக்கி செல்லவும் நிச்சயத்தோடு தொடரவும் நம்முடைய ஜப அனுபவத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க பழக வேண்டும். தாவீது அப்படி தான் ஜெபித்தான். தேவனே, நீரனை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். என் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல். ஜெபத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்க போகிறேன் என்று சொல்லும்போது மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு இப்படி சொன்னீங்களே, ஆணையிட்டீரே, கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி தானே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்பொழுது ஜனங்களை அழித்தால் ஆண்டவரே மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறான். எதுவும் சொல்லுகிறது, கர்த்தர் பரிதாபம் கொண்டார் என்று. ஆமேன். வார்த்தையை வைத்து ஜெபியுங்கள், வாக்கு தத்துவத்தை நிச்சயமாய் சுதந்தரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் பற்றி கொள்ளும்படி, தளர்ந்து போகாமல் பிடித்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாச அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அதை பிடித்து கொண்டு வார்த்தையை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைகளுக்காய் நன்றி. இந்த அனுபவத்தில் எங்களை பழக்குவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசன்னம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடியே நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

ஷம்மா, எகவா ஷம்மா, கூடவே இருப்பவரே, என்னை விட்டு விலகுவதும் இல்லை.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: கிறிஸ்தவர்கள் அன்பான நேயர்களே, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நீங்கள் கேட்கப் போவது வார்த்தையும் வாழ்வும். இந்த வார்த்தையின் வாழ்வு நிகழ்வுக்கு இன்றைக்கான தலைப்பு கண்களின் ஒளி. அதற்கான ஜீவ வார்த்தை நீதிமொழி 15:30 கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். ஒரு நற்செய்தி உங்களை வந்தடையும். அது அற்புதமான வார்த்தையாயிருக்கும். அதனால் உங்களுடைய உள்ளமும் வாழ்க்கையும் பூரிப்பாகும். நற்செய்தியை அனைவரும் விரும்புவார்கள். ஒரு ஊழியக்காரன் தன் வாழ்வில் நடந்த ஒரு பகுதியை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அவர் கூறினார், பல மாதங்கள் எனக்கு வேலை கிடைக்காமல் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு நிலையான விலாசம் இல்லாததினால் என்னுடைய அண்ணனுடைய விலாசத்தை அனைவருக்கும் கொடுத்திருந்தேன். ஒரு நாள் என் அண்ணன், உனக்கு இன்டர்வியூவுக்கு ஒரு கார்டு வந்திருக்கிறது, அரசாங்கத்திலிருந்து உன்னை நேர்முக தேர்வுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்றார். என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூர்ந்தது. ஆனால் அதிலே என்ன துக்கம் தெரியுமா? முந்தின நாளே அந்த நேர்முக தேர்வு முடிந்து விட்டது என்பதுதான். எனக்கு மனதுக்கு மிகுந்த கஷ்டமாயிருந்தது. ஆனாலும் மிகுந்த ஜெபத்தோடு அந்த அலுவலகத்துக்கு போனேன். என் நிலையை விளக்கி கூறினேன். கர்த்தருடைய கிருபை பாருங்கள், அடுத்த நாள் நேர்முக தேர்வுக்கு என்னை மாற்றி அமைத்தார்கள். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னேன். இப்படியாக வருமான வரி இலாகாவிலே வேலைக்கு சேர்ந்தேன். கிறிஸ்தவ சரித்திரத்திலே மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு ஏறக்குறைய 400 வருடங்கள் இருண்ட காலமாயிருந்தது. ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. கர்த்தர் உரைக்கிறார் என்ற வார்த்தையை சொல்ல ஒருவரும் இல்லை. பக்தியுள்ள ராஜாக்களும் இல்லை, ஆசாரியர்களும் இல்லை. அதன் பின்பு திடீரென்று ஒரு நற்செய்தி வந்தது. தேவதூதன் இயேசுவின் புறப்பை குறித்து முன்னறிவித்தான். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான். லூக்கா 2:10. ஒரு தீர்க்கதரிசி பிறந்திருக்கிறார் என்றோ ராஜா பிறந்திருக்கிறார் என்றோ அல்ல. தேவ குமாரனாகிய இயேசு முழு உலகத்துக்காகவும் தன்னையே கொடுக்கும்படி இரட்சகராய் பிறந்திருக்கிறார் என்பதே அந்த சந்தோஷமான செய்தி. கிறிஸ்துவுக்குள் சொல்ல முடியாத ஈவுகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அது பரலோகத்திலிருந்து வருகிற நற்செய்தி, பரலோக தூதர்களால் கொண்டு வரப்பட்ட நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழி 25:25 இவ்வாறு கூறுகிறது, நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து நற்செய்திகளை எதிர்பாருங்கள். அது பாவத்தினால் கிடைக்கிற அற்ப சந்தோஷம் அல்ல, பணத்தினாலும் பொருளினாலும் வாங்கக்கூடிய சமாதானமும் அல்ல. அது நித்தியமாக நிலை பெறுகிற ஆசீர்வாதமாகும். தாவீது என்ன ஜெபித்தார் தெரியுமா? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்றார். நீங்களும் அப்படித்தான் ஜெபியுங்கள். ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வருடம் முழுவதும் உங்கள் உள்ளம் மகிழ்ந்து களி கூறட்டும். எந்த விதத்திலும் குற்ற மனச்சாட்சி பாதிக்காதபடி பரிசுத்தத்தோடும் ஜெயத்தோடும் காத்து கொள்ளுவார். உங்களுடைய நினைவுக்கு, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, உங்கள் மனதுக்கினிய தெய்வீகமான பாடல்களையும் ஆவிக்குரிய வாழ்வில் உயிரடைய செய்யும் தேவ செய்திகளையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம். நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த

அவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் ஐந்து பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

இயேசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பதினான்கு வயது நிரம்பிய ஆஸ்திரேலிய தேசத்தின் நீச்சல் வீராங்கனை ஷேன் கோல்ட் என்பவரிடம் ஒருமுறை நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருவர், இந்த இளம் வயதில் நீச்சல் போட்டியில் சாதிக்க முடியும் என்று நீங்கள் எப்படி நினைத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஷேன், இன்று நான் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் நீச்சல் போட்டிகளில் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்கனவே இருந்தது என்றாள். அந்த நிருபர் மேலும் அவரிடம், நீங்கள் 400 மீட்டர் நீச்சல் போட்டியில் எவ்வாறு ஜெயித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவள் சிரித்துக்கொண்டே, நான் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் எனக்கு வலிமையை கொடுத்தது. மேலும் என்னுடைய பெற்றோர் என்னிடம், நீ இந்த முறை நீச்சல் போட்டியில் ஜெயித்தால் நாங்கள் உன்னை டிஸ்னிலாண்டுக்கு அழைத்துச் செல்வோம் என்றார்கள். நான் இப்போது ஜெயித்து விட்டதால் நாளை நாங்கள் டிஸ்னிலாண்டுக்கு செல்கிறோம் என்றாள். அவளுக்கு 16 வயதான போது அவள் 5 உலக சாதனைகளை புரிந்து நீச்சலில் தன்னிகரற்றவளாக விளங்கினாள். 1972 நடந்த ஒலிம்பிக்கில் 3 தங்கப்பதக்கங்களை வென்றாள். அவள் சிறு வயதிலேயே தன்னுடைய மனதை வெற்றியின் சிந்தைகளால் நிரப்ப அறிந்திருந்ததால் அவளுக்கு முன் இருந்த பரிசு பொருளின் மீது இருந்த சந்தோஷம் அவளை உந்தி தள்ளியது. அதை எப்படியும் பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசை அவளை ஜெயிக்க வைத்தது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நமக்கு முன் இருக்கும் பந்தய பொருள் என்ன என்பதை அடிக்கடி நம் மனக்கண்ணில் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது மட்டுமே நாம் உற்சாகமடைய முடியும், வெற்றியை அடைய முடியும். என்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்துவிடுமோ என்ற தோல்வியின் எண்ணம் நமக்குள் இருந்தால் நாம் வெற்றி பெறவே முடியாது. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்கு பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த எண்ணத்தோடு பரலோகத்தை நோக்கி நாம் ஓடுவோமா?

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:13-16 வரைக்கும் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 verses 13 to 16.
1: ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள்.
2: Happy is a man who finds wisdom and the man who gains understanding.
1: அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது.
2: For her proceeds are better than the profits of silver and her gain than fine gold.
1: முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல.
2: She is more precious than rubies and all the things you may desire cannot compare with her.
1: அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது.
2: Length of days is in her right hand, in her left hand riches and honor.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே நேற்று முதல் இந்த வேத பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God we are meditating from this scripture passage right from yesterday.
1: விசேஷமாக ஞானத்தின் நிகரற்ற தன்மையை நாம் இந்த இடத்திலே வாசித்தோம்.
2: Especially incomparable wisdom is that we read here.
1: யதோடும் ஒப்பிட முடியாத ஞானம்.
2: A wisdom which cannot be compared with anything.
1: எதோடு ஒப்பிட முடியாது?
2: You cannot compare with what?
1: இந்த உலகத்திலேயே ரொம்ப விலையேற பெற்றது என்று கருதப்பட்ட வெள்ளி பொன் முத்துக்கள் இவைகளை விட ஞானம் சிறந்தது.
2: Wisdom is greater and special than the greater things and precious things considered in the world, which are silver, gold and rubies.
1: அந்த காலத்துல வந்து பொன்னையும் வெள்ளியையும் முத்துக்களையும் சம்பாதிப்பதுதான் ஒரு ஐஸ்வர்யமானுடைய சம்பத்தாக இருந்தது.
2: Those days it was actually gaining silver, gold and rubies was the wealth and asset of a rich man.
1: இது மூன்றும் ராஜாக்களுடைய செல்வமாக இருந்தது.
2: So all these three things were the wealth of kings.
1: ஒருவேளை ஒரு நாடு கைப்பற்றப்படுமானால் இதை மூன்றை தான் முதலாவது அவர்கள் கொள்ளையிடுவார்கள்.
2: While if a nation is being conquered, they will first loot only these three things.
1: ஒரு தேசத்தின் பொன் வெள்ளியை முத்துக்களை அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தேசத்தின் பொருளாதாரத்தையே மொத்தமா முடக்கிட்டாங்கன்னு அர்த்தம்.
2: If they have plundered this silver, gold and rubies of a country, it means that they have just brought down the economy of the entire country.
1: இன்றைக்கு நாம பொன்னையும் வெள்ளியையும் அலங்கார பொருட்களாக அல்லது நாம வந்து ஒரு ஆபரணமாக தான் நம்ம வைத்திருக்கிறோம்.
2: Today we have the silver and gold as ornaments or decorative items.
1: ஆனால் அன்றைக்கு பொன்னும் வெள்ளியும் தான் வர்த்தகமே, அதுதான் வந்து காசு.
2: But those days that was actually the business which brings money.
1: அதுதான் மணி. That was the money. அது வந்து இன்றைக்கு நம்ம எப்படி பேப்பர்ல நோட்ஸ் நம்ம கொடுக்கிறோமோ அன்றைக்கு அது போல வெள்ளியையும் பொன்னையும் தான் அவங்க காசுகளாக பரிமாறிக்கொண்டாங்க.
2: So like how today we exchange the paper currency, those days they exchange silver and gold as money.
1: நேற்றைக்கு நான் சொன்னேன் எப்படி சில்வர் இந்த வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் பொண்ணுக்கு 20 மடங்கு வெள்ளியை விட விலை இருந்தது.
2: So like yesterday I told you this gold is 20 times greater than silver.
1: அந்த அளவுக்கு அது வேல்யூ இருந்தது.
2: So it has its value so much.
1: அதை போல சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த பொன் வெள்ளி முத்துக்கள் இது எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானம் வந்து ரொம்ப விலை உள்ளது.
2: But saying about the silver, gold and rubies, he says wisdom is more greater than all these things.
1: அதோடு ஒப்பிடவே முடியாது.
2: You cannot compare it with that.
1: அவர் சொல்ற இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரே கிடையாது.
2: He says all the things you may desire cannot compare with her.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஏன் இது ஒப்பிடத்தக்க முடியாதது, நிகரற்ற ஒரு தன்மை இந்த ஞானத்திற்கு பொன் வெள்ளி முத்துக்களை பார்க்கிலும் இருந்தது?
2: Why is this wisdom incomparable and considered precious than silver, gold and rubies?
1: மூன்று காரணங்களை சொன்னேன்.
2: I told you three reasons.
1: முதலாவது நான் சொன்னேன் இந்த மூன்றும் பூமியிலிருந்து விளைகிறது, ஆனால் ஞானமோ பரத்திலிருந்து இறங்கி வருகிறது.
2: First reason I told, these three come out of the earth, but wisdom comes from above.
1: இரண்டாவது காரணம் கவனித்தோம், இந்த மூன்றும் ஒரு சில பாக்கியசாலிகளிடத்துல தான் இருக்கும், ஆனால் ஞானமோ தன்னிடத்தில் கேட்கிற யாவருக்கும் தேவனால் கொடுக்கப்படுகிற விசேஷித்த வரமா இருக்கிறது.
2: The second reason that we saw is these three are with only a privileged few, whereas wisdom is for everyone. The Lord gives to everyone whoever asks it.
1: மூன்றாவது காரணம், இந்த மூன்றும் வாங்கலாம், விற்கலாம், பரிமாறிக்கொள்ளலாம், ஏன் திருடப்படக்கூட கூடலாம், ஆனால் ஞானத்தையோ ஒருவனும் இன்னொருவனிடத்துல வாங்கவும் முடியாது, இன்னொருவனுக்கு விற்கவும் முடியாது, இன்னொருவனோடு அவன் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது அல்லது பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது. ஏன்? இன்னொருவனுடைய ஞானத்தை திருடவும் முடியாது.
2: The third reason that we saw was these three things can be bought, sold, exchanged or robbed, but wisdom can never be bought, sold, exchanged or robbed.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த விசேஷித்த ஞானத்தை பற்றி இந்த ஞானி தொடர்ந்து எழுதும்போது,
2: so when this wise man continues to write about this precious wisdom,
1: நீங்கள் 16 வசனத்தில் வருவீர்களானால்,
2: if you come to verse 16,
1: அதின் வலது கையில், அதாவது ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசும் ஞானத்தின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்கிறார்.
2: He says length of days is in our right hand, that is in the hand of wisdom, and in our left hand riches and honor.
1: இது எப்படி இருக்கிறதுன்றா, ஒரு ராஜஸ்திரியினுடைய வலது கை இடது கையிலிருந்து தன்னுடைய கீழ் இருக்கும் தன்னுடைய மக்களுக்கு அவள் கொடுக்கிற தானங்களை போல இருக்கிறது.
2: So this is like the hands of a queen from where she gives all alms to her people.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வலது கையிலும் இடது கையிலும் நன்மைகள் வருகிறது.
2: So there is goodness that comes out of her right and left hand.
1: நீங்கள் இந்த வலது கை என்று எடுத்துக்கொள்வீர்களானா, வேதத்தில் வலது கை என்பதற்கு ரொம்ப விசேஷ தன்மை இருப்பதாக நாம் வாசிக்கலாம்.
2: So when you consider this right hand, this Bible gives a special significance to this right hand.
1: இந்த வலது கை என்கிற அந்த பதம் மாத்திரம் வேதத்தில் கிட்டத்தட்ட 166 முறை எழுதப்பட்டிருக்கிறது.
2: So this words of phrase right hand occurs 166 times in the Bible.
1: அதற்கு சில விசேஷித்த தன்மைகள் உண்டு.
2: So it has a special significance.
1: ஒரு சிலவற்றை நான் சுருக்கமாய் சொல்கிறேன்.
2: I want to say few.
1: முதலாவது, இந்த வலது கை என்பது பலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது.
2: First, the right hand signifies strength.
1: ஏசாயா 41:13 பாருங்க.
2: Isaiah 41:13.
1: உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவேன்.
2: For I the Lord your God hold your right hand, it is I who say to you, fear not, I am the one who helps you.
1: கவனித்தீங்களா விசேஷத்தை?
2: Did you see the significance?
1: கையை பிடித்துன்னு சொல்லல, உன் வலது கையை பிடித்துன்னு போட்டிருக்கு.
2: He did not say I will hold your hand, but I will hold your right hand.
1: யாத்திராகமம் 15:6 பாருங்க.
2: Exodus 15:6.
1: 15:6. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டதுன்னு பார்க்கணும்.
2: Your right hand, O Lord, glorious in power. Your right hand, O Lord, shatters the enemy.
1: அதே யாத்திராகமம் 15:12 பாருங்களேன்.
2: Again, you can read Exodus 15:12.
1: நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டதுன்னு
2: பார்க்கணும். You stretched out your right hand, the earth swallowed them.
1: இதெல்லாம் எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, இந்த வலக்கரம் என்பது பலத்தின் கரம்.
2: So here all this signifies that the right hand signifies strength.
1: பொதுவாகவே நீங்க உலகத்துல பெரும்பான்மையினர் பாத்தீங்கன்னா வலது கை பழக்கம் உள்ளவங்க தான் இருப்பாங்க.
2: So generally when you look in this world, majority of the people are right handed.
1: அவங்க எழுதுறது பாத்தீங்கன்னா வலது கையில தான் இருக்கும்.
2: They will write in their right hand.
1: அவங்க வந்து ஏதாவது ஒன்ன உயர்த்தணும் தூக்கணும் அப்படி எடுக்கணும் அப்படின்னா வலது கை தான் அவங்களுக்கு இருக்கும்.
2: If they want to pick up, if they want to raise up, they will, it would be the right hand that they use.
1: யாரையாவது ஷேக் ஹேண்ட் பண்ணனும்னா உடனே வலது கை தான் கொடுப்பாங்க.
2: If they want to shake hands, they will only give right hand.
1: இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, கடினமான காரியங்களை கூட செய்யக்கூடிய பலன் வலது கையில இருக்கு.
2: So it signifies the strength which the right hand has where they can do even difficult things.
1: வேதமும் அப்படிதான் சொல்லுது.
2: The Bible also says so.
1: வலது கரத்தினால் தாங்குவேன்.
2: I will hold you by your right hand.
1: வலக்கரத்தினால் மகத்துவம் பலத்ததும் சிறந்திருக்கிறதுன்னு சொல்லுவார்.
2: He says your right hand has glorious in power and it shatters the enemy.
1: இரண்டாவது, இந்த வலக்கரம் என்பது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கு.
2: Second, the right hand signifies authority.
1: எபேசியர் 1:20-21 வசனங்களை பாருங்க.
2: Ephesians 1:20-21.
1: அங்கே வாசிக்கிறோம், எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்திலே உட்காரும்படி செய்தார்னு பார்க்கிறோம்.
2: It says God raised him from the dead and seated him at his right hand in the heavenly places, far above all rule and authority and power and dominion and above every name that is named, not only in this age but also in the one to come.
1: எங்க உட்கார வைத்தார்?
2: Where did he made him to sit?
1: வலது பரிசத்தில் உட்கார வைத்தார்.
2: He made him to sit in his right hand.
1: அப்ப அந்த வலது பரிசம் அப்படின்றது ஒரு அதிகாரம் உள்ள ஒரு இடம்.
2: So right hand signifies authority.
1: நீங்கள் ராஜாக்கள் அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா வலக்கரத்துல தான் அவங்க செங்கோலை வைத்திருப்பாங்க.
2: So when you see these kings those days they will be having their scepter only in the right hand.
1: அந்த வலது கரத்துல அவங்க நீட்டி செங்கோலை நீட்டினாங்கன்னா இரக்கம் கிடைக்கும்.
2: When they stretch their scepter through the right hand they will get a mercy.
1: அதுபோல அவங்க வலது கரத்தை அந்த அதிகாரத்துக்கு அடையாளமா வைத்திருந்தாங்க.
2: So they actually kept it as a sign of authority.
1: இன்னும் சொல்லுவேன், இந்த வலக்கரம் என்பது ஆசீர்வாதத்தில் மேன்மையான ஒரு பகுதியை காண்பித்தது.
2: So next this right hand signifies blessing.
1: நீங்கள் ஆதியாகமம் 48 அதிகாரத்துக்கு வாங்களே, ஒரு அழகான ஒரு பகுதி அங்க இருக்கு.
2: If you come to Genesis 48 there's a very beautiful passage.
1: அங்கே தன்னுடைய வயது முதிர்ந்த யாக்கோபு, தன்னுடைய தகப்பன் யாக்கோபு எகிப்துக்கு வந்தபொழுது தன்னுடைய இரண்டு குமாரரை யோசேப்பு அவரிடத்திலே ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வருகிறார்.
2: So here when Jacob was old and when he came to Egypt Joseph brought his both the children to Jacob to be blessed.
1: நீ ஆதியாகமம் 48:8 பாருங்க.
2: So Genesis 48:8
1: இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான்.
2: And Israel beheld to Joseph's sons and said who are these?
1: யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன் நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்டே கொண்டு வா என்றான்.
2: And Joseph said unto his father, they are my sons whom God have given me in this place. And he said, bring them, I pray thee, unto me, and I will bless them.
1: முதிர் வயதானதால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலா இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாது இருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தஞ்செய்து அணைத்து கொண்டான்.
2: Now the eyes of Israel were dim for he so that he could not see and he brought them near unto him and he kissed them and embraced them.
1: அப்ப இந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியுது நான் நினைக்கிறேன்.
2: I think you can understand the situation.
1: வயதான தகப்பனிடத்தில் தன்னுடைய இரண்டு குமாரரை முதல் முறை கொண்டு வந்து நிறுத்துகிறான்.
2: Joseph brings his both the sons first time to his old very old father.
1: இப்போ யாக்கோபுக்கு கண் வந்து மங்கல தெரியுது.
2: Now Jacob is very dim in his sight.
1: பிள்ளைகட முகத்தை சரியா பார்க்க முடியல.
2: He is not able to see their faces.
1: அப்படியே அவர்களை அணைத்து கொண்டு முத்தமிடுகிறான்.
2: He embraced them and kissed them.
1: அப்ப நடக்கிறது பாருங்க 13 வசனத்துல இருந்து பார்க்கலாம்.
2: So you can read from verse 13.
1: 13 வசனத்துல பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயீமை தன் வலது கையினால் இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன்னுடைய இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான்.
2: And Joseph took them both Ephraim in his right hand toward Israel's left hand and Manasseh in his right hand towards Israel's right hand and brought them near unto him.
1: 14 வசனம் பாருங்க.
2: Verse 14.
1: அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயீமினுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான்.
2: Israel stretched out his right hand and laid it on the head of Ephraim who was the younger and his left hand on the head of Manasseh crossing his hands for Manasseh was the first born.
1: அப்ப பாருங்க உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன்.
2: So I think you can understand.
1: கரெக்ட்டா ரைட் ஹேண்ட் பக்கத்துல மூத்த பையனா லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்துல இளைய பையனா யோசேப்பு வந்து நிறுத்துறானே அவர் கண்ணு சரியா தெரியலன்னு சொல்லி கரெக்ட்டா வந்து நிறுத்துறான்.
2: Joseph brought his both the children and made them stand the older one near his right hand and the younger one near his left hand.
1: உடனே யோசேப்பு என்ன யாக்கோபு என்ன பண்றா கை அப்படி மாத்தி வச்சு அப்படி ஆசீர்வதி.
2: But Jacob immediately crossed his hands and blessed them.
1: அப்ப உடனே யோசேப்பு சொல்றார், அப்பா அப்பா நீங்க தப்பா ஆசீர்வதிக்கிறீங்க. இளது கையை வந்து நீங்க மூத்தவன் மேலையும் வலது கையை இளையவன் மேலையும் நீங்க தப்பா வைக்கிறீங்கன்னு சொல்லுகிறான்.
2: So immediately Joseph said, Father, you are blessing in a wrong way. You are crossing your hands and you are blessing the older one with the left hand and the younger with the right hand.
1: 17 வசனம் பாருங்க.
2: Verse 17.
1: தகப்பன் தன் வலது கையை எப்ராயீமினுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியம் இல்லாதபடியினால் எப்ராயீமினுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான்.
2: And when Joseph saw that his father laid his right hand upon the head of Ephraim, it displeased him and he held up his father's hand to remove it from Ephraim's head unto Manasseh's head. And Joseph said unto his father, not so my father, for this is the firstborn, put thy right hand upon his head.
1: 19 வசனத்தில் அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான்.
2: And his father refused and said, I know it, my son, I know it. He also shall become a people and he also shall be great. But truly his younger brother shall be greater than he and his seed shall become a multitude of nations.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப வலதுகரம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அல்லது உன்னத ஆசீர்வாத அடையாளமா இருக்கு.
2: So the right hand signifies a special or a greater blessing.
1: நீங்கள் இதே தான் மத்தேயு 25 அதிகாரம் 32-33 வாசிக்கும் போது,
2: this what you can read again in Matthew 25 verses 32 and 33.
1: நீங்கள் அங்க பாத்தீங்கன்னா அந்த கடைசி நாட்கள்ல வந்து வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள், மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தன்னுடைய வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவா.
2: Before him will be gathered all the nations and he will separate people one from another as a shepherd separates his sheep from the goats and he will place the sheep on his right but the goats on the left.
1: 34 வசனம் பாருங்க.
2: Verse 34.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வாராம்.
2: Then shall the king say unto them on his right hand, Come ye blessed of my father, inherit the kingdom prepared for you from the foundation of the world.
1: 41 வசனம் பாருங்க.
2: Verse 41.
1: அதே அதிகாரம் 41.
2: Verse 41, the same chapter.
1: அப்பொழுது இடப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்வாராம்.
2: Then shall he say unto them on the left hand, Depart from me, ye cursed, into everlasting fire prepared for the devil and his angels.
1: இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொன்னா, இந்த வலக்கரமும் இடதுகரத்துக்கும் ரொம்ப ஒரு விசேஷித்த ஒரு அர்த்தம் இருக்கிற.
2: So why do I show all these things? It's because there's a special meaning for the right hand and the left hand.
1: வலதுகரத்திற்கு ஒரு விசேஷித்த உயர்ந்த தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு, இடது கை வந்து கொஞ்சம் இன்ஃபீரியரான blessing னு பார்க்கலாம்.
2: So the right hand is given a special status or a superior blessing whereas the left hand is given an inferior blessing.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதெல்லாம் நான் ஏன் சொல்லி கொண்டு வந்தேன் அப்படினா, நீங்கள் நீதிமொழிகள் 3:16 இந்த ஞானத்தின் வலதுகரத்தில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறதுன்னு படிச்சோம்.
2: So why did I tell all these things? Because in Proverbs 3:16 we read, length of days is in our right hand and in the left hand of wisdom riches and honor.
1: அப்ப வலது கையின் விசேஷ ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் ஞானத்தை சம்பாதிக்கும் போது அவனுக்கு தீர்க்காயுசு உண்டாயிருக்கிறது.
2: So what is the special blessing that a person will get by right hand? When he gains wisdom, he gets length of days in his
1: life. அதாவது இந்த இடத்துல தீர்க்காயுசுன்னு சொல்றத நாம எந்த அர்த்தத்திலையும் பார்க்கலாம்னு சொன்னா, நித்திய வாழ்வுக்கு அடையாளமாய் பார்க்கலாம்.
2: So here this length of days can also be compared with an eternal life.
1: ஞானமுள்ளவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்றான்.
2: A wise man will save his soul.
1: அந்த ஞானத்தை வந்து கர்த்தருடைய ஞானத்தை அவன் பார்க்கும்போது உலகத்துக்கு பைத்தியமா தெரிந்தாலும் தேவனுடைய ரட்சிப்பை கொண்டு வருகிற நித்திய ஞானத்தை அவன் பற்றி கொள்வானால் அவன் வந்து அழிவை காணாமல் நித்திய ஜீவனை பெறுகிறான்.
2: When he hold on to that eternal wisdom which may appear to be a folly unto this world but he will save his soul and gain an eternal kingdom.
1: ஆனால் இந்த ஞானத்தை உலகத்துல தேடிட்டு தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் தெரியறவங்களுடைய முடிவு ரொம்ப பரிதாபமான.
2: But people who seek wisdom in this world and appear fools before God, their end is really pathetic.
1: இந்த தீர்க்காயுசு நீடித்த வாழ்வை குறித்து ஏற்கனவே நான் ஒருமுறை பேசியிருக்கிறேன்.
2: So I have already spoken about this length of days already.
1: நம்முடைய தியானத்துல 44th நாள் டே 44 ப்ராவர்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த தியானத்தை நான் எடுத்துக்கிறது நீங்க படிக்கலாம்.
2: So this we dealt on devotion number 44 and day 44.
1: ஆகவே இந்த நீடித்த ஆயுசு பற்றி நீங்க எதை கற்றுக்கொள்ளணும்னா தயவு செய்து 44th டிவோஷனுக்கு போங்க, அங்க உங்களுக்கு அங்க இருக்கும்.
2: So if you want to learn about length of days you can go to devotion 44 where you can learn about it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: சரி, இன்னைக்கு இந்த இடக்கரத்தின் இடக்கையின் ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம்.
2: So today we going to meditate on what is in the left hand.
1: அந்த இடது கையில என்ன இருக்குன்னு கேட்டா, செல்வம் இருக்கறதா கனம் இருக்கிறதா.
2: Riches and honor are present in the left hand.
1: எனக்கு இது ரொம்ப விசேஷமா தெரிஞ்சது.
2: This appear very special to me.
1: பாருங்க, இந்த நம்ம பொதுவாகவே இந்த செல்வத்தை வந்து ரொம்ப விசேஷித்த ஆசீர்வாதமா நம்ம பார்க்கிறோம்.
2: Generally we consider this riches to be a very superior blessing.
1: அததான் நம்ம வாழ்க்கையில அடையக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம்.
2: We consider that to be the ultimate blessing which we can achieve in our life.
1: அதாவது தேவன் ஒரு மனுஷன் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்றதுக்கு அடையாளமாகவே எதை பார்க்கிறோம்னா செல்வத்தை பார்க்கிறோம்.
2: We also see riches this as a sign that the Lord has blessed a person.
1: உண்மை என்னன்னா கர்த்தர் தான் இந்த செல்வத்தை தருகிறார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
2: The truth is that the Lord is the one who gives all the riches and there is no doubt in that.
1: அதுதான் ஆதியாகமத்தில் 14 அதிகாரம் 22 ல இருந்து 24 வாசிப்பீர்களானால்.
2: That's why if you read in Genesis 14 verses 22 to 24.
1: சோதோமின் ராஜா வந்து ஜனங்களை தன்னிடத்தில் கொடுத்துவிட்டு ஆஸ்திகளை கொள்ளை உடைமைகளை ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னபோது
2: when the king of Sodom asked for the people and asked Abraham to take away his riches and goods
1: and avan solugiran enudaiya valadu kaiyai Abrahamai naan aishwarya vaakkinen endru nee sollada padike naan oru sarattai aagilum paadarachin vaarai aagilum umakku undanavigalil ondrai aagilum eduthukollen endru vaanathin bhoomi mudaivaraagiya unnadamana devanai kartharukku neraga en kaiyai uyirthugiren solran.
2: So he says, I have raised my hand to the Lord God most high, the possessor of heaven and earth, that I will take nothing from a thread to a sandal strap, that I will not take anything that is yours, lest you should say, I have made Abraham rich.
1: Artha enna na Abraham ondrai arikai pannana anga parpa manusha enna aashirvadicha na solliyakudadu ennai aashirvadikkiravar kartha.
2: So here Abraham confessed that man should not say that he has made me rich, but it because the Lord is the one who makes me rich.
1: Kartha da aishwaritha tharar selvatha tharar sandegame illa.
2: So it is no doubt that the Lord is the Lord who gives us the riches and this wealth blessing.
1: Ananiga innor kaariyathi valigai kollanum,
2: but you have to understand one more thing.
1: 1 Samuel 2 adhigaram 7 vasanam vaasithal,
2: if you read 1 Samuel 2:7,
1: kartar தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார்னு போட்டிருக்கு.
2: The Lord makes poor and makes rich.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார்.
2: It says he brings low and lifts up.
1: அப்ப நீங்க நினைச்சீங்க ஒன்னு மறந்துட கூடாது, தரித்திரத்தை கூட கர்த்தர் கொடுக்கிறாருன்றத மறந்துட கூடாது.
2: So we should never forget the Lord also makes us poor.
1: அப்போ இது ரெண்டுமே கர்த்தர்கிட்ட தான் வருது.
2: So both comes from the Lord.
1: ஆனா ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக்கொள்ளணும்.
2: But you have to understand one thing.
1: நீங்க வந்து தேவன் வந்து இந்த ஏழைகளுக்கு ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவராக, ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யவான்களுக்கு ரொம்ப விசேஷித்த நிலைய கொடுக்கிறார் நீங்க தப்பா நினைச்சிட கூடாது.
2: You should never misunderstand that the Lord is very partial to the poor and it is very favorable to the rich.
1: அப்படி கிடையாது.
2: Not that way.
1: உண்மையில் பார்த்தால் வேதத்துல வந்து ஐஸ்வர்யத்தை குறித்து அடிக்கடி எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: Truly to see, you can find many verses that is warning about riches in the Bible.
1: நீதிமொழிகள் 23:4 பாருங்க.
2: Proverbs 23:4.
1: ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதேன்னு போட்டிருக்கு.
2: It says labor not to be rich.
1: பிரயாசப்படு, சோம்பேறியா இராத, ஆனா ஐஸ்வர்யமான ஆயிடணும்னு சொல்லி பிரயாசப்படாத.
2: You can labor, don't be lazy, but don't labor to be rich.
1: உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இதுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம்.
2: So what I say might be surprising you.
1: வேதத்துல வந்து நாம் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று ஜெபிப்ப ஒரு ஜெபம் வந்து வேதத்தில் அங்கீகரிக்கப்படல.
2: So the prayer which is made to for riches is not being approved in the Bible.
1: அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவனுக்கு பிரியமானதும் கிடையாதுன்றதுதான் வேதம் நமக்கு காண்பிக்குது.
2: The Bible also shows us such a kind of prayer is not pleasing to God.
1: ஏன் இதை சொல்றேன்?
2: Why do I say this?
1: 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 11 வசனத்துல
2: 1 Kings 3:11
1: சாலமோன் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது
2: when Solomon prayed to the Lord,
1: தேவன் அவனை பாராட்டினாரு. நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால்
2: நீ
1: கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன்.
2: He says, I have also given thee that which has, thou has not asked, both riches and honor.
1: அப்போ வந்து எது prayer point அப்படினு கேட்டா ஞானத்துக்கு நீ ஜெபம் பண்ணு.
2: So the prayer point should be that you should pray for wisdom.
1: யாக்கோப் 1:5ல கூட ஞானத்தை அவரிடத்தில் கேட்டா யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்னு பார்க்கிறோம்.
2: In James 1:5 also we read the Lord is able to give wisdom to everyone who asks and generously.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஞானத்தை கேட்டு வாங்கிட்டா உனக்கு ஃப்ரீ என்ன ஃப்ரீ கிஃப்ட் என்னன்னு கேட்டா உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை தரேன்.
2: So if you ask and receive wisdom then I will give a free gift as riches.
1: ஐஸ்வர்யத்தை கேட்டு ஞானத்தாண்டர் ஃப்ரீயா கொடுக்க போறது இல்ல.
2: The Lord is not going to give wisdom free for riches.
1: பட் நீங்க வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கினா ஒரு ஒரு சின்ன சோப்பு ஒரு ஷாம்பு பேக்கெட் கொடுக்குறாங்க பாருங்க ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படின்னு.
2: So like how when you buy 1 kg of rice they will give a shampoo packet or a soap free.
1: ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க ஏப்பா ஒரு இட்லி ஒரு மூணு இட்லி எடுத்துட்டு வா.
2: So if you go to hotel and order for 3 idlis
1: என்ன கொண்டு வரான் இட்லி மூணு இட்லி கொண்டுட்டு போயிருவான பேசாம.
2: Will you just bring only 3 idlis and leave?
1: இல்ல அந்த இட்லியோட சேர்ந்து சாம்பார் சட்னி அது என்னென்ன தோவையில் என்னென்னமோ கொண்டு வரான் அதெல்லாம் ஃப்ரீ.
2: ஸோ யூ வில் ஆல்சோ பிரிங் அதர் சாம்பார் சட்னி அண்ட் அதர் திங்ஸ் அலாங் வித் தட் விச் இஸ் ஃப்ரீ.
1: நீங்கள் மூணு இட்லிக்கு மூணு முறை கூட சாம்பார் கேட்டால் கூட கொடுத்துட்டே தான் இருப்பான்.
2: ஸோ ஈவன் இஃப் யூ ஆஸ்க் த்ரீ டைம்ஸ் சாம்பார் ஃபார் த்ரீ இட்லிஸ் யூ வில் கிவ் யூ அகேன்.
1: ஆனால் நீங்கள் போய் சாம்பார் வாங்கிட்டு எனக்கு இட்லி மூணு கொடுப்பா ஃப்ரீயான்னு கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க
2: மாட்டேன். பட் இஃப் யூ கோ அண்ட் பை சாம்பார் அண்ட் ஆஸ்க் த்ரீ இட்லிஸ் ஃப்ரீ தே வில் நாட் கிவ் யூ.
1: அதே போல தான் ஜோம் பண்ணும்போது கூட ஆண்டவர் எதை உன்னத நிலையில ஜபிக்க சொல்றாருன்னா ஞானத்துக்கு ஜோம் பண்ணு ஃப்ரீயா வேணா உனக்கு என்ன கிட்ட கொடுக்குறேன் ஐஸ்வர்யம் கானம் அதெல்லாம் கொடுக்குறேன்.
2: So even in prayers Lord says when you pray ask for wisdom and it mean priority so that I will give this riches in addition as free.
1: கர்த்தரே நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் நீங்கள் நீதிமொழிகள் 30 அதிகாரம் 8 வசனம் வாசித்தீங்கன்னா
2: if you read Proverbs 30 verse
1: 8 8-9 எல்லாம் வாசிக்கும்போது
2: verses 8 and 9
1: மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக.
2: Remove falsehood and lies far from me. Give me neither poverty nor riches.
1: நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணில் வணங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தருளும் என்று ஜெபம் பண்ணுவேன்.
2: He prays, feed me with the food allotted to me, lest I be full and deny you and say who is the Lord, or lest I be poor and steal and profane the name of my God.
1: ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இது படிக்கிறதுக்கு.
2: It's really interesting to read.
1: அதாவது ஞான எனக்கு ஐஸ்வரியத்தை தாரோனு இவன் கேட்கல, தரித்திரத்தை தந்துருங்கன்னு கேட்கல.
2: He never asked for riches or never asked to make him poor.
1: ஆண்டவரே எனக்குரிய படியை மாத்திரம் அழுங்க.
2: Lord, just give me the food that is allotted to me.
1: இப்ப நீ பைபிள்ல படிச்சீங்கன்னா என்ன ஐஸ்வர்யவனாக்கும் ஐஸ்வர்யவானாக்கும்னு ஜபித்தது பரிசுத்தவானோட வாழ்க்கையிலும் இல்லை அது தேவனுக்கு பிரியமானதும் இல்லை.
2: So when you read the Bible, you can never see any saint praying to the Lord to make him rich and that is not also pleasing to God.
1: அதற்கு மாறாக ஐஸ்வர்யத்துக்காக ஜபிக்காம இருக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு.
2: Rather than that or instead of that, it was always pleasing God when you don't pray for riches.
1: இன்னைக்கு யாராவது நீங்க அப்படி ஜபிச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுருங்க அதை.
2: So is there someone praying like that? Just leave it.
1: ஆண்டவரே நான் பணக்காரன் ஆகிறோம் பணக்கார ஆண்ட சொல்லாது எப்பா எனக்கு அவ்வளவு பிரியம் இல்லை நீ கேட்கறது எனக்கு அவ்வளவு பிரியம் இல்லை.
2: So when you pray, Lord, make me rich, the Lord will say, see, I'm not pleased with
1: ஆண்டவர்
2: the prayer.
1: சொல்லுங்க ஆண்டவர் என் படி எனக்கு தாங்க.
2: You ask Lord, give me the food that is allotted.
1: ஐஸ்வர்யமும் வேணாம் தரித்திரமும் வேணாம்.
2: I don't want poverty nor riches.
1: என் படி அளங்க அது என்ன படியா இருக்கட்டும்.
2: Just give me my allotment alone, whatever it might be.
1: ஆண்டவர் ஆனால் அதற்கு மேல ஞானத்தை எனக்கு தாங்க.
2: But above all that, give me wisdom, Lord.
1: பாருங்க இந்த லூக்கா 6 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு.
2: If you read Luke chapter 6 verse 24, it says, Woe unto you that are rich.
1: நீதிமொழிகள் 28:11 பாருங்க.
2: Proverbs 28:11.
1: ஐஸ்வர்யவான் தான் பார்வைக்கு ஞானவான் புத்தி உள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான்னு
2: போட்டிருக்கு. The rich man is wise in his own conceit, but the poor that has understanding searches them out.
1: எரேமியா 9:23 பாருங்க.
2: Jeremiah 9:23.
1: ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
2: Let not the wise man glory in his wisdom.
1: பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
2: Neither let the mighty man glory in his might.
1: ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
2: Let not the rich man glory in his riches.
1: கவனிச்சீங்களா?
2: Did you see it?
1: இது மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு காரியம் கிடையாது.
2: This is not something that you can glorify
1: அப்போ
2: yourself.
1: நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம வந்து இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இடதுகையின் ஆசீர்வாதம் தான் நான் சொல்வேன்.
2: So I could tell you when it is riches, it is only the blessing of your left hand.
1: அது இடதுகையின் ஆசீர்வாதம்.
2: It is the blessings of your left hand.
1: கர்த்தரே நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் பிரசங்கி 5:12 வாசிக்கிறோம்.
2: That's what we read in Ecclesiastes 5:12.
1: வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாதுன்னு போட்டிருக்கு.
2: The sleeping of a laboring man is sweet whether he eats little or much, but the abundance of the rich which will not suffer him to sleep.
1: இன்றைக்கு இந்த இடது கையின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் உங்களோட பேச விரும்புறேன்.
2: Today I want to speak about this blessing of left hand.
1: இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன்.
2: I also hope that it will be blessing to you.
1: நாம பொதுவாக உலக மக்களை போல ஆசீர்வாதத்தின் உன்னதமான ஆசீர்வாதம் வந்து செல்வ பெருக்கு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதை கொஞ்சம் உடைக்க விரும்புறேன் இன்னைக்கு.
2: So today I want to break down that hope or the mindset that you have where riches are the ultimate blessings of this world.
1: மறந்துடாதீங்க, கர்த்தர் ஐஸ்வர்யத்துக்கு விரோதமானவர் அல்ல.
2: Don't forget, the Lord is not against riches.
1: கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தை தருகிறார்.
2: It is God who gives us riches.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது என்று வாசிக்கிறோம்.
2: We also read riches and honor come from you, Lord.
1: ஆனா சில உண்மைகளை நீங்க வேதத்துல ஐஸ்வர்யத்தை குறித்து நீங்க படிக்கணும்.
2: But you have to learn certain truths about riches from the Bible.
1: அது இடது கையின் ஆசீர்வாதம்ன்றத நீங்க கவனிக்கணும்.
2: You have to notice that it is the blessing of the left hand.
1: நான்கு சத்தியங்களை வேகமா சொல்ல போறேன்.
2: I want to tell four truths very fast.
1: முதலாவது,
2: First,
1: ஐஸ்வர்யம் தேவனுக்கு முன்பாக நமக்கு ஒரு விசேஷித்த இடத்தை கொடுக்காது அப்படின்றத மறந்துட கூடாது.
2: Don't ever forget, being rich does not make us special before God.
1: தேவனுக்கு முன்பாக ஐஸ்வர்யவான் விசேஷமான ஒரு இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிறான் என்று நினைக்க கூடாது.
2: Being rich doesn't make us special before God.
1: யோபு 34:19.
2: Job 34:19.
1: 34:19.
2: 34:19.
1: இப்படி இருக்க, பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பாராமலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவை நோக்கி இப்படி சொல்லலாமா?
2: Yet he is not partial to princes, nor does he regard the rich more than the poor, for they are the work of his hands.
1: கவனிச்சிங்களா?
2: Did you notice that?
1: ஐஸ்வர்யமானங்களை அதிகமாக அவர் எண்ணறதில்லையா?
2: So he will not consider or regard rich more.
1: உலகத்துல பொதுவாக ஐஸ்வர்யமான்களுக்கு ஒரு கனம், ஒரு மகிமை, ஒரு மேன்மை இருக்கும்.
2: So generally rich people have a special respect and honor in the world.
1: யாக்கோபு கூட பேசும்போது அன்றைக்குள்ள சபைகளில் கூட ஒருவன் தங்க மோதிரம் பொன் மோதிரம் அறிந்து கொண்டு வந்தான்னா அவனை போய் நாற்காலியில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார சொல்லி ஏழையை வந்து கீழே உட்காருன்னு சொல்றது அந்த காலத்தில் சபையில் கூட இருந்ததை அவர் வந்து கண்டிக்கிறார்.
2: So even James also exhorts or warns or rebukes saying that when people come with a richness, they will make him or give them a higher seat, and who is a poor, they will give them to sit in the floor.
1: மனிதர்கள் அப்படிதான் பார்ப்பாங்க.
2: That is how people will look at them.
1: ஆனா தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவானுக்கென்று ஒரு விசேஷித்த கனம் உள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடையாது.
2: But in the sight of God, the rich does not make us a special status before God.
1: நீங்கள் லூக்கா 16 அதிகாரம் 19 முதல் 24 வசனங்கள்ல நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு உவமானம் இருக்கு, லாசருவும் ஐஸ்வர்யவானும்.
2: So in Luke chapter 16 verses 19 to 24 we have a very familiar parable, which is the parable of the rich man and Lazarus.
1: 19 வசனத்தில் ஐஸ்வர்யமுள்ள அந்த மனுஷன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் பார்.
2: In verse 19 it says, there was a certain rich man who was clothed in purple and fine linen and fared sumptuously every day.
1: ஆனால் 20 வசனத்தில் லாசரு என்னும் தரித்திரன், லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன்.

0: உலகத்துல தரித்திரனாய் பார்க்கப்பட்டவன் ஆபிரகாமின் மடியில தேற்றப்படுகிறான்.
1: The one who was considered as a beggar in this world, he was comforted in the bosom of
0: அதே வேளையில இந்த உலகத்துல பெரிய ஐஸ்வர்யவான் என்று கணம் பெற்ற ஒரு மனுஷன் வந்து பாதாளத்துல கிடந்து ஒரு சொட்டு தண்ணீருக்காய் கதறுகிற காட்சியை நீங்க பார்க்கலாம்.
1: But a person who was regarded as a rich man in this world, he was in the hell and he was just tormented and he was waiting for a single drop of water. தேவனுடைய
0: பார்வையில் ஐஸ்வர்யவான்களுக்கு என்ற விசேஷித்த கனலாம் கிடையாதுன்றதை நீங்க மறந்துட கூடாது.
1: Don't ever forget there is no special status for rich people before the Lord.
0: நிறைய பேர் நினைக்கிறாங்க உலகத்துல நமக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்து உலகெல்லாம் நம்மள கனம் பண்ணும்போது கர்த்தர் கூட நம்மள ஸ்பெஷலா தான் பார்ப்பார்னு நினைக்கிறாங்க.
1: Many people think when we have riches in this world and when people regard us and honor us more in the world, the Lord will also look at specially.
0: அதனால ஒரு மாயையில இருக்காங்க அவங்க. ஆலயத்துக்குள்ள வரும்போது கூட நமக்கு விசேஷித்த சீட் கொடுக்கணும், நம்மள விசேஷமா ட்ரீட் பண்ணணும், நம்மள விசேஷமா நம்மள எல்லாரும் நடத்தணும், நம்மள அப்படியே கௌரவமா நம்மளோட உயர்த்தி பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு வர்றாங்க.
1: So therefore they are living in a vanity where they always expect even when they come to church their people should regard them, they should honor them, they should give them a special seat, they should honor them and look at them.
0: ஐஸ்வரியத்தை தேவன் வந்து பார்த்து மதிக்கிறதே கிடையாது.
1: The Lord never respects this rich at all.
0: நீங்கள் in fact லூக்கா 14 அதிகாரம் 12 வசனம் வருவீர்களானா?
1: If you read Luke chapter 14 and verse 12,
0: அவர் சொல்லுகிறாரு, நீ பகல் விருந்தாகிலும் இரவு விருந்தாகிலும் நீ செய்யும் போது உன் சிநேகிதராகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமான அயலகத்தாரை அழைக்க வேண்டாம்.
1: Here he says, when you give a dinner or a supper, do not ask your friends, your brothers, your relatives, or nor rich neighbors.
0: 13 வசனத்துல
1: Verse 13,
0: நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக, நீ அவளுக்கு பாக்கியம் செய்வாய், அது உனக்கு அவங்க பதில் செய்ய மாட்டாங்க, நீதிமான்களின் உயிர் தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும்னு போட்டிருக்கு.
1: It says, but when you give a feast, invite the poor, the maimed, the lame and the blind, and you will be blessed because they cannot repay you, for you shall be repaid at the resurrection of the just.
0: பயங்கரமா இருக்கு இந்த வசனம் படிக்கும் போது பாருங்க.
1: When you read it, is really surprising.
0: நாம விருந்து வச்சா யாரை கூடுவோம்?
1: So when we arrange a supper or a feast, whom will
0: யார் வரணும்னு விரும்புவோம்?
1: We always desire whom.
0: ஐஸ்வர்யவான்கள் மேல் நம்ம கண்கள் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும்.
1: Our eyes would be set specially on the rich people.
0: ஊரில் பெரியவங்க ஐஸ்வர்யவான்கள், நம்ம சொந்தக்காரங்களில் பெரிய பணக்காரனை கூப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம செலக்ட் பண்ணி கூப்பிடுவோம்.
1: We always select people who are rich among our relatives or neighbors and call them.
0: ஆண்டு சொல்லாரு, நீ செய்தினா அது திருப்பி உனக்கு செஞ்சிருவாங்க, ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க.
1: But the Lord says, if you do that, they will again repay you.
0: நீ அதுக்கு பதிலாக குருடர் சப்பானி ஏழை அவனை கூப்பிடு, நீதிமான்களுடைய உயிர் தெழுதல்ல கூட உனக்கு வந்து பலன் கிடைக்கும்னு சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை இது.
1: The Lord said, instead you invite poor, maimed, lame and blind so that you will be repaid at the resurrection of the just.
0: அப்ப நித்தியத்துல வந்து ஐஸ்வர்யவான்களுக்கு விசேஷித்த ஸ்தானம் கிடையாதுன்றதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
1: So we have to understand the truth that the rich don't have a special status in the eternal life.
0: இரண்டாவது சத்தியம் ஒன்னு சொல்றேன்.
1: The second truth I want to tell you.
0: ஐஸ்வர்யவான்களா இருப்பதினாலே அவர்கள் ஆவிக்குரியவான்கள் என்று நம்ம நினைச்சிட கூடாது.
1: Being rich doesn't make us spiritual.
0: ஒருவர் ஐஸ்வர்யமா இருக்கிறாரு ஆலயத்துல அப்படின்னு சொல்றதுனால அவங்க ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதத்துல இருக்காங்க நினைச்சிட கூடாது.
1: Just because a person is rich in the church, it doesn't mean that he is high in spiritual life.
0: லூக்கா 19 அதிகாரம் 2 வசனம்.
1: Luke 19 verse 2.
0: ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் வாசிக்கும்.
1: And behold there was a man named Zacchaeus who was chief among the publicans and he was rich.
0: என்ன இவரு?
1: Who was he?
0: ஐஸ்வர்யவான்.
1: He was rich.
0: செய்த வேலை என்ன?
1: What was the work he was doing?
0: ஆயக்காரன்.
1: He was a publican.
0: ஏழாம் வசனத்துல இயேசுவை சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டி போனான்.
1: So in verse 7 he took Jesus very happily to his home.
0: அப்பொழுது அந்த கண்ட யாவரும் சொல்லுகிறாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார்னு முறுமுறுத்தாங்களாம்.
1: And when they saw it all complained saying he has gone to be a guest with a man who is a sinner.
0: ஐஸ்வர்யவான் ஆயிட்டதனால நம்ம பரிசுத்தமா நினைச்சிர கூடாது.
1: Just because you are rich it doesn't mean that you are spiritual.
0: ஐஸ்வர்யவான் ஆயிட்டதனால ரொம்ப ஆவிக்குரிய நிலையில ரொம்ப உன்னதமானவர்கள்னு கடிச்சிர கூடாது.
1: So just because you are rich, don't ever consider that you are in a higher status in spiritual life.
0: அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்தால்,
1: Acts chapter 8 and verse 18,
0: அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரிக்கப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து அந்த வரத்தை வாங்கிரலாம் நினைத்தான்.
1: And when Simon saw that through laying on of the apostles hand the Holy Ghost was given, he offered them money.
0: 20 வசனத்தில்
1: In verse 20,
0: அதை கண்ட பேதுரு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க.
1: Look at Peter what he said.
0: தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதுன்னு
1: சொன்னார். He said, thy money perish with thee because thou hast thought that the gift of God may be purchased with money.
0: நாம நினைச்சிர கூட பெரிய காணிக்கை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஆவிக்குரியவான்கள் நினைச்சிர கூடாது.
1: We should never think if a person brings a

0: great amount of offering, he is a really spiritual.
1: பெரிய பணத்தை காணிக்கையா கொண்டு வரவங்க கூட கொடும்பாவியா இருக்கலாம்.
0: So a person who brings a great offering might be even a great sinner.
1: அத மறந்திர கூடாது நாம.
0: Don't ever forget that.
1: நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ரொம்ப ஐஸ்வரியமானா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நான் இருக்கேன் கர்த்தரோட ரொம்ப நெருங்கி இருக்கிறேன்.
0: So today many people think if I am rich it means that I am very spiritual and very close with the God.
1: கர்த்தர் வந்து எம்எல் ரொம்ப விசேஷித்த தயவு வச்சு என்ன பெரிய ஐஸ்வரன் ஆக்கி இருக்காரு.
0: The Lord has set a special favor on me and made me rich.
1: உங்க ஐஸ்வரியத்துக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
0: You have to understand there is no connection between your riches and your spiritual life.
1: அது ரெண்டையும் நீ குழப்பிக் கொள்ள கூடாது.
0: Don't confuse between both.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நீங்க பாருங்க சில பேர் தங்களை யாராவது ஒருத்தர் ஐஸ்வரியமான கண்டுபிடிச்சிட்டா அவர்களை ஒரு பெரிய நிலையில உங்களை நினைச்சுக்கிறாங்க.
0: So today when people identify someone to be rich they just keep them to be in a higher standards.
1: அவங்கள உடனே பிரசங்கத்துக்கு கூப்பிடுவாங்க, அவங்கள உடனே worship கூடுவாங்க, எல்லாம் அவங்களுக்கு விசேஷத்த ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு இருக்கும்.
0: So they will be invited for conducting worship, they will be invited for conducting or giving sermons and they will have a special things for them.
1: ஐஸ்வரியமானங்களா இருக்கிறவங்க எல்லாம் பாவிகள் நான் சொல்லல. ஐஸ்வரியமானங்களா இருக்கிறவங்களையும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னா ஆவிக்குரியவான்களா இருப்பாங்கன்றதுல சந்தேகம் கிடையாது.
0: So I don't say all rich people are sinners. There are people who are spiritual among rich people.
1: ஆனா அதுக்காக ஐஸ்வரியம் மாத்திரம்தான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அடையாளமா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது.
0: But it doesn't mean that you can take this riches as a sign for the spiritual life.
1: அப்படி பார்த்தா இந்த உலகத்திலே ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன் வந்து பில் கேட்ஸ் தான்.
0: So if it's so then Bill Gates would be the very spiritual person in this world.
1: அவர்தான் இருக்கதிலே அதிக ஐஸ்வரியம் வச்சிருக்கிறார்.
0: Because he is a rich man in this world.
1: அதனால நீங்க அப்படி குழப்பி கொள்ள கூடாது.
0: So you should not confuse with that.
1: நீங்க நிறைய பேர் நினைக்கிற கர்த்தர் ஒருவரோன் இருக்கறாருனா அவன் ரொம்ப ஐஸ்வரியமானா இருப்பான்.
0: Some people will think if God is with a person then he will be very rich.
1: அவசியமே கிடையாது.
0: It is not necessary.
1: In fact உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே ரொம்ப பணக்காரங்க யாரனா ட்ரக் விக்கிறவன் தான் ரொம்ப பணக்காரனா இருக்கான்.
0: In fact
1: cartels தான் பணத்தை எப்படி சேக்கணும் கூட தெரியாம அவ்வளவு கட்டுக்கட்டா வச்சிருக்கான்.
0: In fact people who sell drugs are the people who are very rich in this world.
1: ஒரு ட்ரக் வியாபாரியை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரியில் படிச்சுட்டு இருந்தேன்.
0: ஐ ரெட் அபவுட் ட்ரக் செல்லர் இன் அ டாக்குமெண்ட்ரி ரீசென்ட்லி.
1: நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஏதோ ஒரு பேர் எஸ்கோபார்னு நினைக்கிறேன் ஒரு மகளுக்கு ஒரு நாள் வந்து குளிர்
0: ஆரம்பிச்சிருச்சான்.
1: ஒரு நைட் ஃபுல்லாங்க அந்த பிள்ளைக்கு வந்து சூடு குடுக்கறதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா, இரவு முழுவதும் கட்டுக்கட்டா $100 பில்ல வந்து எரிச்சு அந்த அனல்ல வந்து தன்னுடைய மகளுக்கு சூடு உண்டாக்கிட்டு இருந்தாராம்.
0: So the entire night he just burnt $100 bills just to bring a warmth for a daughter.
1: எத்தனை கோடி எரிச்சிருப்பாரு நீங்க யோசித்து பாத்துடுங்க.
0: So just imagine how many crores you would have burnt.
1: அவர் யார் தெரியுமா?
0: No, who is he?
1: எப்படி பணக்காரனா தெரியுமா?
0: How did he become rich?
1: Drugs வித்து drugs கொள்ளையடிச்சு அவர் வந்து பணக்காரனா மாறினார்.
0: He became rich by selling drugs and looting drugs.
1: அப்ப ஐஸ்வரியமானாகிறவர் $100 பில்லா எரிச்சு தம் மகளுக்கு சூடாக்குனவர் ஐஸ்வரியமானா இருக்கிறதுனால பெரிய ஆவிக்குரியவன் நினைச்சிட கூடாது.
0: So don't think just because he is rich he has even burnt $100 bills just to make warm. He is a spiritual person.
1: அதற்கதுக்கு சம்பந்தமே கிடையாது.
0: There is no connection between both.
1: மூன்றாவது ஒரு சத்தியத்தை சொல்றேன்.
0: I will tell you the third truth.
1: முதலாவது சொன்னேன் ஐஸ்வரியமானாகிறதுனால தேவனுக்கு முன்பாக விசேஷித்தமானவன் என்று நினைத்திட கூடாது.
0: First truth I told being rich does not make us special before God.
1: இரண்டாவது சொன்னேன் ஐஸ்வரியமானா இருக்கிறவன் ஆவிக்குரியவன் என்று நாம தவறாக கணிச்சிட கூடாது.
0: Second I told you being rich does not make us spiritual.
1: மூன்றாவது
0: third
1: ஐஸ்வரியம் வந்து தேவனை சேவிப்பதற்கு அவசியமானது இல்லை.
0: Being rich is not necessary for serving God.
1: மறுபடியும் சொல்கிறேன்.
0: I repeat it.
1: ஐஸ்வரியவானா இருப்பது தேவனை சேவிப்பதற்கு அடிப்படை அவசியம் இல்லை.
0: Being rich is not necessary for serving God.
1: மார்க் 6 அதிகாரம் 8 வசனம்.
0: Mark 6:8.
1: 8:9 வாசிக்கிறேன்.
0: Verses 8 and 9.
1: வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையிலே காசை ஆகிலும் எடுத்து கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்து கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டு கொண்டு போகவும் இரண்டு அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார்னு போட்டிருக்கு.
0: We read and commanded them that they should take nothing for their journey save a staff only, no scrip, no bread, no money in their purse, but to wear sandals and not to put on two tunics.
1: எப்படி இருக்கு பாருங்க.
0: How it is?
1: ஊழியத்துக்கு அனுப்புறாரு.
0: He is sending them for ministry.
1: ஆண்டவர் சொல்றாரு வழிக்கு வந்து பைய கூட கொண்டு போக கூடாதான்.
0: The Lord says you should not even carry a bag for your work.
1: பர்ஸ் இருக்கலாம் காசு கூட எடுத்து போக கூடாதான்.
0: You should not have money in your purse.
1: வெறும் ஒரு தடியை மட்டும் எடுத்து போன்றாரு.
0: Only take a staff alone.
1: ஆச்சரியமா இருக்குல்ல.
0: இட் இஸ் சர்ப்ரைசிங் ரைட்.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தேவனை சேவிக்க பணமோ ஐஸ்வர்யமோ அவசியம் இல்லை.
0: So it means that it is not necessary to have money and riches to serve and minister for God.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: ஊழியத்திற்கு பணம் தேவை நான் இல்லைன்னு சொல்லல.
0: We need riches and money for ministry.
1: ஆனா அவசியம் என்று சொல்ல மாட்டேன்.
0: But I don't say it is necessary.
1: பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம்.
0: No matter whether a person have money or not, he can serve God.
1: பேதுரும் யோவானும் முடமாய் கிடந்த மனுஷனை பார்த்து வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னாங்க.
0: So unto a lame man, Peter and John said, I don't have silver and gold.
1: ஆனால் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொல்ற வல்லமை அவர்களுக்குள்ள இருந்தது.
0: But they had the power to say in the name of Jesus of Nazareth, I say rise up and walk.
1: நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியம் செய்யணும் ரெண்டு ஸ்பான்சர் இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க.
0: So many people think if you want to serve God and do ministry, if you only we have two sponsors we can do it.
1: கொடுக்கிறவங்க இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க.
0: They think only if we have people who can give we can do the ministry.
1: தாங்குறவங்க இருக்கணும் அப்படி நினைக்கிறாங்க.
0: They want people to support them.
1: அவசியம் இல்ல.
0: It is not necessary.
1: அதான் வேதம் நமக்கு சொல்லுது.
0: That is what the Bible says.
1: இயேசுவே ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஒண்ணு இல்லாம தான் அனுப்பி
0: இருக்காரு. Even when Jesus sent them for ministry he sent without nothing.
1: அப்ப தடிய மட்டும் எடுத்துட்டு போனாரு.
0: He asked them to take a staff only.
1: அவ்வளவுதான்.
0: That's all.
1: மீதி நான் பாத்துக்கறேன்.
0: இல்ல rest I will take.
1: அவங்க போயிட்டு வரும்போது கேட்டார் அதா குறைவு இருந்துச்சான்னு கேட்டா ஒரு குறைவும் இல்லைன்னு சொன்னாங்க.
0: When they returned back he asked did you lack anything they said we lack nothing.
1: அப்ப கர்த்தரை சேவிப்பதற்கு பணம் ஐஸ்வர்யம் என்பது அவசியம் இல்லை.
0: Therefore riches and money is not necessary for serving God.
1: இத நான் இப்படி கூட சொல்லலாம்.
0: I can also say this.
1: ஐஸ்வர்யவான்களா இருக்கிறதுனால பெரிய ஊழியம் செய்ய முடியும் நீங்க தப்பா நினைச்சிர கூடாது.
0: Don't ever consider or misunderstand that being a rich you can do great ministry for God.
1: அதே வேளையில காசே இல்லாம ரொம்ப ஏழையா இருக்கேன் கஷ்டப்படுறேன் அதனால ஊழியமே என்னால செய்ய முடியலன்னு சொல்லக்கூடாது.
0: So at the same time you cannot say I am very poor I don't have money therefore I cannot serve God.
1: நீங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அதிக பணம் வச்சிருக்கிறவங்களுடைய ஊழியங்கள் சில இடங்கள்ல வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஒண்ணு இல்லாதவன் செய்யற ஊழியம் ரொம்ப பெருசா இருக்கு.
0: In reality you can see people who have much money and riches their ministry is very low and they serve God very little whereas a person who is very poor they serve God more.
1: ஐஸ்வர்யம் என்பது தேவனை சேவிப்பதற்கு அடிப்படை அவசியம் அல்ல.
0: So riches or money is not a basic necessity for serving God.
1: கடைசியா நான்காவது.
0: Last and the fourth.
1: இந்த ஐஸ்வர்யம் இடது கையில் ஆசீர்வாதம்னு சொல்ற இந்த ஐஸ்வர்யம் வந்து நான்காவது சத்தியம் என்றென்றும் நம்மோடு நிலைத்திருக்காது.
0: The fourth truth about riches is riches don't stay forever.
1: என்றென்றும் நம்மோடு நிலைத்திருக்காது.
0: Riches don't stay forever.
1: நீதிமொழிகள் 23:4-5.
0: Proverbs 23:4-5.
1: ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுயபுத்தியை சாராதே, இல்லாமற் போகும் பொருளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் போட்டிருக்கு.
0: Do not overwork to be rich because of your own understanding sees will you set your eyes on that which is not for riches certainly make themselves wings they fly away like an eagle toward heaven.
1: என்ன செய்யுமா?
0: What they will do?
1: இல்லாமற் போகும் பொருள்.
0: So it is something that will vanish.
1: கழுகளை போல சிறகுகள் அடிச்சு ஒரு நாள் பறந்து போடுமா இந்த பணம்லாம்.
0: It will fly away like an eagle one day.
1: நிறைய பேர் இந்த ஐஸ்வர்யத்தை தான் நிலையான காரியமாய் நிரந்தர காரியமா பார்த்துட்டு இருக்காங்க.
0: Many people consider and look at this riches as a permanent thing and a stable thing.
1: அதுவே சொல்லுது இது வந்து நிரந்தரமானதே கிடையாது இது.
0: But the Bible says it is not a permanent one.
1: நம்ம உலகத்துல சொல்வாங்க பாருங்க இன்னைக்கு உன் கையில பணம் நாளைக்கு என் கையில பணம் நாளைக்கு இன்னொருத்தர் கையில பணம். இது வந்து யார்டி பெர்மனன்ட் ரெசிடென்ட்
0: So in this world they used to say today the money is in my hand tomorrow it will be in your hand the next day it will be in someone's hands
1: permanenta ulagathil aishwaryamaanu yaarume kedaiyadhu
0: there is no permanent rich in this world
1: sila per paathina oru sandhadi rendu sandhadi moonru sandhadi periya aishwaryamaanla irupanga adukapra adhe arasan ellarku daanam seidhavane aandiya thanudaiya pillaigal thanudaiya sandhadigal irukkiradhu neenga paakalam.
0: So you can see certain people who might be rich for one or two or three generations but after that you can see their generations become poor and they don't have money.
1: ஒரு காலத்துல வந்து சம்பாதித்து சேர்த்து கொண்டே இருப்பாங்க இன்னொரு காலத்துல பார்த்தா சேர்த்ததை வித்துட்டு இருப்பாங்க.
0: So during one season they will be earning more and they will be storing and gathering whereas in another season they will be selling whatever they earn.
1: இது நிலையானதே கிடையாது.
0: So this is not a permanent one.
1: ஒரு நாள் கழுகு போல பறந்து போய்டும்.
0: One day it will fly away like an eagle.
1: ஐஸ்வர்யத்தின் மேல் நம் நம்பிக்கை வைக்கவே கூடாது.
0: We should not set our hope upon riches.
1: இதுதான் நிரந்தரம் நினைச்சிரவே கூடாது.
0: We should never think that is permanent.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் ஒரே நாள்ல வந்து கோடீஸ்வரர்களாக லாட்டரி மூலமாக அவங்க வந்து பணக்காரங்களாங்கறவங்க உலகத்துல இருக்காங்க.
0: So do you know people in this world who become millionaires even in single day because of this lottery?
1: ஒரே நாள்ல 5 crore, 10 crore, 100 crore சம்பாதிச்சவங்களா இருக்கிறாங்க.
0: There are people who earn 5 crores, 10 crores, 100 crores in one single day.
1: ஆனா உங்களுக்கு தெரியுமா கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது தெரியுமா?
0: But what does the census say?
1: இவ்விதமாக ஒரே நாளிலே பல கோடி ரூபாய்க்கு சொந்தமானவர்கள் உலகம் முழுவதும் வந்து 99% வந்து அவங்க மரிக்கும் போது ஆகாரம் கூட சாப்பிட வழி இல்லாத தரித்திரர்களை தான் சாகுறாங்களாம்.
0: Statistics say that 99% of these people who become rich in one single day, when they die not having single meal for the day.
1: நான் சொல்லுகிறது பொய் அல்ல, நீங்க வேணா இன்டர்நெட்ல போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க.
0: So what I say is not a lie, you can also research in the internet.
1: ஒரே நாள்ல கோடீஸ்வரன்.
0: They become billionaires in one day.
1: ஆனால் அவன் மரிக்கும் போது அவன் கோடீஸ்வரன் கிடையாது, பிச்சைக்காரனாய் மரிக்கிறான்.
0: But when they die, they are not millionaires, they die as beggars.
1: 99% பேர்.
0: 99%.
1: ஏனது?
0: Why this?
1: அது கழுக போல பறந்துரும் பா.
0: It's because it will fly away like an eagle.
1: அது எப்படி பறந்து வந்தோ பறந்து வந்த மாதிரியே பறந்தும் போயிடும்.
0: It will fly away in the same manner how it came flying to you.
1: அது பெரிய உன்னதமா நம்ம நினைக்கவே கூடாது.
0: We should not consider to be a great.
1: அதனால தான் கர்த்தர் எவ்வளவு ஐஸ்வரியத்தை கொடுத்தாலும் ஐஸ்வரியத்தை பத்தி நம்ம ரொம்ப மேன்மை பாராட்டிடவே கூடாது.
0: That's why no matter how much riches the Lord may give us, we should not boast about our riches.
1: சில பேருக்கு இது புரியாதனால தான் கொஞ்சம் பணம் கொஞ்சம் சம்பாத்தியம் வந்தாலே போதும் கண்ணு ஒரு மாதிரி போயிடும், முகம் ஒரு மாதிரி போயிடும், ஆள் நட மாறிடும், பேச்சு மாறிடும், எல்லாமே மாறிடும்.
0: So just because some people are not aware of this, when they get a little riches, their attitude changes, their speech changes, their behavior changes.
1: அவங்களுக்கு தெரியாது இது பறந்து வந்தது மாதிரி பறந்து போயிடும்பா.
0: They are not aware that they will fly away like how it came them flying.
1: நம்ம நாட்டில் பார்க்குறோம் எத்தனையோ பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில், அப்பா நான் பெரிய கோடீஸ்வரன், ஒரே நாள் ஒரு சின்ன தவறுங்க, ஒரு சின்ன இழப்பு, ஒரு ராங் மூவ், அவ்வளோதான் அந்த பெரிய ஸ்டாக் மார்க்கெட் பெரிய பெரிய ரிச் மேனை நடுரோட்டு கொண்டு வந்துடும்.
0: So we also know in our place, in our nation where we have in stock market people who just because of one small wrong move have become beggars in one single day.
1: ஒரு தவறு போதுங்க, ஒரே ஒரு தவறு.
0: Only one wrong move is enough.
1: அந்த மைக்கேல் ஜாக்சன் வந்து அவர் வந்து எத்தனையோ கோடிகளில் ரெக்கார்ட்ஸை சேல் பண்ணி தனக்குன்னு சொந்தமாக ஒரு பெரிய ரேஞ்ச் அவர் வாங்கி வச்சார். நெவர்லேண்ட்னு ஒரு பெரிய ரேஞ்ச் அவர் வச்சிருந்தார் கலிபோர்னியாவில்.
0: So this Michael Jackson, he made a world record and he sold so much and he also gained a ranch on his own in Netherlands.
1: அந்த வீட்டுக்கு உள்ள வந்து அந்த வீட்டினுடைய ரேஞ்ச் எத்தனையோ ஏக்கர் உள்ள ரேஞ்சுக்குள்ள தனியா ஒரு ட்ரெயின் உள்ள போவோம் சுத்தி வர்றதுக்கு.
0: So that would be many acres of land where a special exclusive train will run around inside that ranch.
1: கடைசில அவர் வீட்டுக்கு தனியா ஒரு மெக்டோனால்ட்ஸ், தனியா கடை அவருக்குன்னு, தனி மெக்டோனால்ட்ஸ்.
0: So he had a special McDonald's branch in his own house.
1: எதுக்குன்னா இவர் எப்ப வேணாலும் வந்து வந்து மெக்டோனால்ட்ஸ் சாப்பிட்டு போறாரு.
0: It's because he can eat whenever he want in the McDonald's.
1: பணத்துக்கு அளவே கிடையாது.
0: There is no limit for his money.
1: அவருடைய கோட்ஸ் அண்ட் சூட்ஸ்ல எப்பவும் பார்த்தீங்கன்னா கோல்டும் சில்வரும் டைமண்ட்ஸும் பதித்த dresses தான் அவர் போட்டிருந்தார்.
0: He always wore dresses where gold, silver and these are special stones are being made in that.
1: கடைசில மரிக்கும் போது என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும்ல?
0: But you know what is the end when he died?
1: தன் சொத்துக்கள் கூட தன் கையில் இல்லாம ஏலம் விடப்படுற நிலையில அவர் மரித்தார்.
0: So even his assets were not with him, it actually came to streets.
1: என்ன பரிதாபம்,
0: what a pathetic situation.
1: செய்த ஒரு தவறு தான்,
0: just one small
1: wrong. மொத்தத்தை வாரி கொண்டு போய் இன்னொருவனு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு.
0: So he has to give everything to another person.
1: எப்பமே ஐஸ்வரியத்தை வச்சு நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது.
0: We should never boast about the riches that we have.
1: எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் அதை நம்முடைய நிரந்தரம் நினைக்கவே கூடாது.
0: We should never consider this riches to be a permanent saying that I earn so much, I have so much of money today.
1: நான் சொல்லுவேன் இந்த இந்த ஐஸ்வர்யம் வந்து பூமியில நிரந்தரமற்றது.
0: I tell you this riches are temporary or it's not permanent on earth.
1: நீதிமொழிகள் 27:24 பாருங்க.
0: Proverbs 27:24.
1: செல்வம் என்றைக்கும் நிலைக்காது, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோன்னு போட்டிருக்கு.
0: For riches are not forever, under the crown endure to every generation.
1: நீதிமொழிகள் 27:24.
0: Proverbs 27:24.
1: பூமியிலே அது நிலைச்சிருக்காது.
0: So it will not stay or permanent in his earth.
1: அது மாத்திரம் இல்ல, இந்த ஐஸ்வர்யம் வந்து எங்க ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால பரலோகத்தில் ஐஸ்வர்யமா இருக்கலாம் நினைச்சிட கூடாது.
0: So this riches, just because you are rich here, it doesn't mean that you will be also rich in heaven.
1: லூக்கா 12:33.
0: Luke 12:33.
1: உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கேஷத்தையும் பரலோகத்தில் உள்ள சம்பாதித்து வையுங்கள், அங்கேதான் திருடன் திருட மாட்டான், பூச்சி வந்து அதை கெடுக்காதுன்னு சொல்லி போட்டிருக்கு.
0: Sell that ye have and give alms, provide yourself bags which wax not old, a treasure in the heaven that faileth not, where no thief approaches, neither moth corrupteth.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அதான் ஏன் சொன்னேன்னு சொன்னா,
0: why do you say all these things?
1: இந்த இடது கையின் ஆசீர்வாதமாகிய செல்வத்தை பார்க்கிலும் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு.
0: there is something special blessing which is greater than this blessing of the left hand which is riches.
1: Adu enna theriyuma?
0: You know what is that?
1: Adu gnanam.
0: That is wisdom.
1: Gnanam.
0: That is wisdom.
1: Adai kandadigiravan bhagyava.
0: The one who obtains that is a
1: Adai dhaan neethimuligal 3:13 la irundhu vasikkirom.
0: That's what we read in Proverbs 3 from 13 onwards.
1: Gnanathai kandadigira manushanum buddhiyai sambadhikkira manushanum bhagyavaangal.
0: Happy is the man who finds wisdom and the man who gains understanding.
1: Adin vartagam velli vartagathilum adin aadayam pasum munnilum uttamamaanadhu. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல.
0: For her proceeds are better than the profits of silver and her gain than fine gold. She is more precious than rubies and all the things you may desire cannot compare with her.
1: பிரியமானவர்களே,
0: my dear ones,
1: நமக்கு ஞானம் வந்து தன்னுடைய வலக்கரத்துல வந்து நீடித்தாய் செய்யும், இடக்கரத்துல செல்வத்தையும் கொண்டு வரும்.
0: This wisdom will bring length of days in its right hand and riches and honor in her left hand.
1: நீங்க கைய பார்க்காதீங்க.
0: Don't look at the hand.
1: ஞானத்தை தேடுங்க.
0: You seek wisdom.
1: ஞானத்தை தேடுவீர்களானா ஐஸ்வர்யம் வரலாம்.
0: If you seek wisdom, you may get riches.
1: ஆனா அது கூட என்ன ஆசீர்வாதம், இடக்கையின் ஆசீர்வாதம்ன்றதை மறந்துடாதீங்க.
0: But that too, that is a blessing of a left hand. Please don't forget that.
1: அதை நீங்கள் ரொம்ப மேன்மையா நினைக்காதீங்க.
0: You don't consider or boast about it.
1: கர்த்தர் தாமே நமக்கு ஞானத்தை பின்பற்றும்படி கர்த்தர் உதவி செய்வாரா.
0: May the Lord help us to follow and pursue wisdom.
1: இந்த ஞானம் யார்?
0: Who is this wisdom?
1: And Solomon, தேவனே ஞானம்.
0: It is God himself who is wisdom.
1: ஞான கண்மலை என்று அவரை வாசிக்கிறோம்.
0: We read that he is the hill of his wisdom.
1: அவரை தேடுவோம்.
0: Let us seek him.
1: அவரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us look unto him.
1: அவரை நாம தியானிப்போம், அவருக்கு பின் செல்லுவோம்.
0: Let us meditate him and go behind him.
1: அவரை நாம் தேடும் பொழுது அவர்தான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு.
0: When we seek him, he is the best part that cannot be taken away from us.
1: ஜோமனோம.
0: Shall we pray?
1: பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Our holy God, we praise you, Father.
1: இந்த உலகத்தில் எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் முத்துக்களும் அல்ல, ஞானமாகிய நீர்தான் ஆண்டவரே விரும்பப்படத்தக்கவர்.
0: Lord, you are the one who is much desired in this world rather than this gold, silver and rubies in this world, Lord.
1: இடக்கையின் ஆசீர்வாதமாகிய செல்வத்தை நாங்கள் தேடி நாங்கள் ஏமாந்து போகாதபடி, அதனால் வஞ்சிக்கப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும்.
0: Lord, give us grace to keep ourselves that we may not seek this riches and honor which is the blessings of the left hand and be deceived by it, Lord.
1: எங்கள் கையிலே ஒருவேளை செல்வம் இருக்குமானால் எங்களை நாங்கள் மேன்மையானவர்களாக, தேவனுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லது நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரியவர்களாக எங்களை வஞ்சித்துக் கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும்.
0: Lord, give us grace to keep ourselves that we are not deceived by thinking ourselves to be special and spiritual when we have riches with us, Lord.
1: ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் கையில் செல்வம் குறைந்தோ இல்லாமலோ இருக்கிறதுனால நாங்கள் தேவனை அறியாதவர்களாக, தேவனண்டை சேர முடியாதவர்களாக, அல்லது நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று நாங்கள் சிந்தித்து எங்களை வஞ்சித்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே ஞானத்திற்கு மேன்மை கொடுக்க உண்மை ஆண்டவரே உண்மையான கணத்தை கொடுக்க கிருபை தாரும்.
0: Lord, give us grace to give glory to wisdom and give proper respect to wisdom which is very special and do not consider just because we don't have riches we are not special before God and we are not spiritual, Lord.
1: ஆண்டவரே, இந்த தெளிவை எங்களுக்கு தந்து உம்முடைய சத்தியத்திலே வழி நடத்து.
0: Lord, give us this clarity and lead us into your truth, Lord.
1: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
0: Glorify your name.
1: போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி எங்களுக்கு தாரும்.
0: Lord, give us the heart of contentment which is godliness, Lord.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்து.
0: Glorify your name in our life.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.

வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவே நமது வழியாயும் சத்தியமாயும் ஜீவனுமாயும் இருக்கிறார். ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். 1 கொரிந்தியர் 11:23. சிறுவர் ஞாயிறு பள்ளி ஒன்றில் பல வாரங்களாக ஸ்டுவர்ட்ஷிப் என்ற தலைப்பில் பாடங்கள் நடத்தப்பட்டன. எனவே மாணவர்கள் கற்றுத்தரப்பட்ட உக்ரானத்துவத்தை பற்றி எந்த அளவுக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக அந்த பாடத்தில் அவர்கள் விளங்கிக் கொண்டவைகளை பற்றி எழுதி தரும்படி ஞாயிறு பள்ளி ஆசிரியை கேட்டார். மாணவர்கள் ஸ்டுவர்ட்ஷிப் என்ற தலைப்பில் தாங்கள் அறிந்து கொண்டதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எழுதி கொடுத்தனர். அதில் ஒரு சிறுவன் ஸ்டுவர்ட்ஷிப் என்று தலைப்பு போட்டு இவ்வாறாக எழுதியிருந்தான். நமது வாழ்க்கை ஒரு பெரிய ஷிப்பை போன்றது. அதில் மிகவும் விலையேற பெற்ற பல பொருட்கள் ஏற்றப்பட்டுள்ளன. பல நாடுகளில் உள்ள பல்வேறு மக்களிடம் அவைகளை சரியாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவை அந்த கப்பலில் ஏற்றப்பட்டுள்ளன. கப்பலின் உரிமையாளர் தேவன். நான் அந்த கப்பலின் மாலுமி என்று அந்த சிறுவன் எழுதியிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, உக்ரானத்துவம் என்பது மிகச்சரியாக அந்த சிறுவன் எழுதியதை போன்றதுதான். தேவன் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மிடம் பல விலையேற பெற்ற தாளந்துகளையும் அவருடைய இரட்சிப்பின் நற்செய்தியையும் இன்னும் பிற ஏராளமான வாய்ப்புகளையும் நம்மிடம் கொடுத்துள்ளார். அவற்றை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்மை நம்பி தேவன் தந்த நன்மைகள் பிறரை போய் சென்றடைய வேண்டும். நம்மிடம் இருக்கும் திறமைகளுக்கும் தாளந்துகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வசதிகளுக்கும் நாம் எஜமான் அல்ல. தேவனே அவற்றின் உரிமையாளர். நாம் அதை மற்றவர்களிடம் கொண்டு செல்லும் உண்மையான உக்ரானக்காரர்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நம்மிடம் ஊழியத்தையும் வேலைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைத்துள்ளார். நாம் அதை சரியாக நிறைவேற்றினால் அதற்குரிய ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை நிரப்புவார். பவுல் அப்போஸ்தலனை தேவன் விசேஷித்த விதமாக தெரிந்தெடுத்தார். பவுலை நம்பி தேவன் பல விசேஷித்த வரங்களை ஒப்படைத்திருந்தார். பவுல் அவைகளை பெற்றுக்கொண்டு தான் தான் எல்லாவற்றிற்கும் எஜமான் என்று பெருமை பாராட்டவில்லை. மாறாக தான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு உண்மையாய் ஒப்புவித்தார். தேவன் தனக்கு தந்த குணமாக்கும் வரத்தை பயன்படுத்தி அநேக வியாதிக்காரரை சொஸ்தமாக்கினார். தேவன் தன்னிடம் ஒப்புவித்த நற்செய்தியை பல நாடுகளுக்கும் கடந்து சென்று அங்குள்ள மக்களிடம் ஒப்படைத்தார். தேவன் கொடுத்த கல்வி அறிவை பயன்படுத்தி பல நிருபங்களை எழுதினார். சபைகளை ஸ்தாபித்தார். தேவ ராஜ்யத்தை விரிவாக்கினார். தேவன் அவருக்கு தந்த பரம தரிசனத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை நம்பி தந்தவைகள் எவை என்று நமக்கு தெரியுமா? அவற்றை சரியாய் பிரயோஜனப்படுத்துகிறோமா? அநேகர் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இதுவரை பயன்படுத்தவில்லையானால் இனிமேலாவது பயன்படுத்த தேவனிடம் மன்றாடுவோம்.

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா.

கரங்களை தட்டி, எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ அல்லேலூயா, உம்மை அன்றி யாரை நாங்கள் பாடுவோம்? நீர் எத்தனை

நாங்கள் அழைக்கிறோம். இந்த நெருக்கம் மாறட்டும்ப்பா, இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபமாக எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்சாரம் இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

ஐயப்பா தீவிரமா சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவர், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவர். ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் துடைக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கணும், நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோப்பா. எங்க தேசத்துல இயல்பு நிலை திரும்பட்டும் ஆண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓ ரபலரியான் தேரவரவலவரக.

நம் இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, 7 மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னு சொல்ல விரும்புறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியிலே 4வது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்கினி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிறவங்க உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாட போகிறோம்.

கர்த்தாவே, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கரையில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காமல் இருந்துவிட்டு அதிகாலையில கெபியண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தாவீது தானியேல் சொல்கிறார், ஆ ராஜாவே,

கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறாம நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ் எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி.

பயங்கள் மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக,

தேவ ஆவியானவர் நிறைவாய் நடக்குவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய கரங்களுக்கு பாதுகாப்பாய் அமருவதாக. எல்லா தடைகள் விலகட்டும்.

உயர்த்துகிறோம்ப்பா. உன் நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை சகலமும் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. பிரசன்னத்தான நிரப்பு கண்ணாடி இயேசுவின் நாமத்தில் நல்ல

2 சாமுவேல் 19 அதிகாரம். இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று ஜோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனன் வந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்துக்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. யுத்தத்தில் முறிந்து ஓடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்துக்குள் வந்தார்கள். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், "என் மகனே அப்சலோமே, அப்சலோமாகி என் மகனே, என் மகனே" என்று அலறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஜோவாப் வீட்டுக்குள்ளே ராஜாவிடத்தில் போய், "இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மரமணியாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்கார எல்லார முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோடு அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோட தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒலிமோ வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒலிமோ வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலரோ எனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இஸ்ரவேலருடைய சகல கோத்திரங்களும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், "ராஜா தம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீக்கலாக்கி விட்டார். அவர் தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன்?" என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது. ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியிடத்துக்கு ஆள் அனுப்பி, "நீங்கள் ஜூதாவின் மூப்பரோட பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன். நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாமிசவுமானவர்கள். ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அமாசாவை நோக்கி, 'நீ என் எலும்பும் என் மாமிசவும் அல்லவோ? நீ ஜோவாப்புக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்" என்று சொல்ல சொன்னான். இப்படியே ஜூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல இணங்க பண்ணினால் அவர்கள் ராஜாவுக்கு, "நீ உம்முடைய எல்லா ஊழியக்காரருடன் திரும்பி வாரும்" என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்ப வருகிறதுக்கு ஜோர்தான் மட்டும் வந்தபோது ஜூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை ஜோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். பாகூரின் ஊரானாகிய பெஞ்சமினாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரத்து ஜூதா மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோட பெஞ்சமின் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும் ஒரு படகு இக்கரையில் வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, "என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமில் இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே மத அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர
யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றார். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை சீமையை தூசித்தபடினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, செரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்ருக்களாகிறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலுமே ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமையை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவி போசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். மத அடியானாகிய நான் முடவன் ஆனபடியினால் ஒரு கழுதை மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் மத அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுறபடி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுவர்களோடு உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். அதற்கு மேய்போசே ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். கிலியாத்தியனாகிய பரசுலாவும் ரோகிலீமில் இருந்து வந்த ஜோர்தான் மற்றும் ராஜாவை வழிபட்டு அனுப்ப அவனோட கூட ஜோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பரசிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாஜிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ராஜா பரசிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பரசிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்கார சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் ஜோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளோ பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மறித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கீகாம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஜனங்கள் எல்லாரும் ஜோர்தானை கடந்த போது ராஜா பரசிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்துக்கு திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கில்காம் அவனோட கூட கடந்து வந்தான். ஜூத ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலின் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு, இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவிடத்தில் வந்தே ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரனாகிய யூத மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோடு கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் ஜோர்தானை கடக்க பண்ணது என்ன என்றார்கள். அப்பொழுது யூத மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியினால் இதை செய்தோம், இதற்காக நீங்கள் கோபிப்பானே? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகலும் வாங்கி துன்றோமோ?
எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள். இஸ்ரவேல் மனுஷரோ யூத மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவிடத்தில் எங்களுக்கு 10% இருக்கிறது, உங்களை பார்க்கலும் எங்களுக்கு தாவீதிடத்தில் அதிக உரிமை உண்டு, பின்னே ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கலும் யூத மனுஷரின் பேச்சு பலத்தது.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 19 வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேக வழிகளில் நெருக்கப்பட்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய், வெளியில் சொல்ல முடியாதவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தி தம்முடைய அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணி உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவித்து ரட்சித்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் கர்த்தர் 3 விதமான கிரியைகளை உங்களுக்காய் வெளிப்பட பண்ணி உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக தம்முடைய தயவுள்ள கிரியையை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமை வாழ்விலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார் கர்த்தர். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் வாதையினால் தம்மை வெளிப்படுத்தி தம் ஜனங்களை காக்கிறார். இதை அறிந்த ஜனங்கள் இஸ்ரவேலரை தங்கள் தேசத்திலிருந்து துரிதமாய் அனுப்பும்படி வேண்டிக் கொண்டனர் என்பதை வாசித்தருகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிக்கையில், எகிப்தியர்கள் கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணி அவர்களிடமிருந்து வெள்ளியையும் பொன்னையும் உடைமைகளையும் பெற்றுக்கொண்டு புறப்பட பண்ணினார் என்று வாசிக்கின்றோம். எனக்கன்பாந்தவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் எல்லா பக்கமும் முடக்கப்பட்டு அடைப்பட்டு இருக்கிறோமே. குடும்பத்தின் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, பொருளாதார பற்றாக்குறைகளை எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் பல கேள்விகளுடன் இருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் தம் தயவுள்ள கிரியையை இன்றைக்கு வெளிப்படுத்தி உங்களின் குறைவுகளை நிறைவாக்குகிறார். இரண்டாவதாக தம்முடைய அதிசயமான கிரியையை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தின் 3 பகுதியை நாம் வாசிக்கையில், அங்கே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு அடிமைகளாக

பார்வோனின் சேனையை போன்றும் மறுபக்கம் சிவந்த சமுத்திரம் போன்ற சூழ்நிலைகள் எப்படி கடப்பது என்று பொருளாதாரத்திற்காகும் வேலையை குறித்தும் நாளைய தினத்தை குறித்த பயத்தினாலும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கடக்க முடியாதவர்களாயிருக்கிற உங்களிடத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அதிசயமான கிரியையை விளங்க பண்ணி தடைகளை வெட்டாந்தரையாக்கி பார்வோனாகிய சூழ்நிலைகளை அழித்து போட்டு உங்களை ஆசீர்வாதத்திற்குள் நடத்தி செல்ல போகிறார். மூன்றாவதாக தம்முடைய மகத்துவமான கிரியையை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தி செல்லுவேன், யார் எனக்கு துணையாய் வருவார்கள், நீர் யாரை அனுப்புவீர் என்று கர்த்தரிடம் மோசே கேட்கிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:14 வசனத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். எனக்கன்பார்ந்தவர்களே, இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் வியாதியின் படுக்கையிலும் பலவீனத்திலும் பொருளாதாரத்திலும் ஆகிய எந்த சூழ்நிலையில் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காய் தம் மகத்துவத்தை விளங்க பண்ணி நீங்கள் கடக்க முடியாமல் தவிக்கின்ற சூழ்நிலைக்கு முன்பாக அவர் சென்று உங்களை நடத்தி செல்லுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களை கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடி காக்கிறவர். உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமலும் கடந்து போக முடியாத செங்கடலை போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் சூழ்நிலைகளுக்கு முன்பாக சென்று தடைகளை விலக்கி தம்முடைய அன்பின் கரத்தினால் உங்களை ஆதரித்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. நீதிமொழிகள் 3:6 நாம் வாசிக்கிறோம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம இப்படி வாசித்தா நல்லா இருக்கும். பாதைகளெல்லாம் செவ்வையாய் இருக்க வேண்டுமானால் உன் வழிகள் எல்லாவற்றிலும் அவரையே நினைத்துக்கொள், அப்பொழுது ஆண்டவர் அற்புதமாய் நடத்த ஆரம்பிப்பார். நாம் சில நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவுகள், நம்முடைய திட்டமிடுதல்கள் நம்முடைய பார்வைக்கு சரியாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும் அது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் திட்டமிடுகிற காரியங்கள் இப்படியெல்லாம் போகும், சரியாக இருக்கும் அப்படின்ற மூளை அறிவினாலே நாம் யோசிப்போம். ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாத போது அங்கு ஏதாகிலும் ஒரு பிரச்சனையோ தோல்வியோ நஷ்டமோ வந்துவிட்டால் நாம் புலம்ப ஆரம்பிப்போம், சோர்ந்து போக ஆரம்பிப்போம், தேவனை தேட மறந்து விடுவோம். அதற்கு முன்பாகவே இன்றைக்கு திட்டமிடும் போதே கர்த்தருடைய சமூகத்திலே போய் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அதனால்தான் நீதிமொழிகள் 3:5 நாம் வாசிக்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து அவரிடத்தில் கேட்கும்போது அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், உன் வழிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து அற்புதம் செய்வார். பாருங்கள், நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயும் போது அது நம்ம பார்வைக்கு சரியா இருக்கும், ஆனா அது முடிவில் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போக ஆரம்பிப்போம். எனக்கு தெரிந்த சில குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை திட்டமிடும்போது அவங்களே சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்கணும் பிரதர், இப்படிலாம் என் பொண்ணுக்கு என் மகனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு அதில் செயல்படுத்த ஆரம்பிப்பார்கள். பின்பு திருமணம் ஆசை நல்ல முடிஞ்சிடும், சில காலங்கள் பின்பு புலம்ப ஆரம்பிப்பார்கள், நாங்கள் இப்படி செஞ்சோமே பிரதர், இப்படி நடந்துருச்சே, இது மாதிரி ஆயிடுச்சே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடந்துட்டதேன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிப்பார்கள். முன்பே கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, அது தொழிலா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், வாழ்க்கையில் எடுக்கிற எந்த முடிவுகளா இருக்கலாம், சுய புத்தியின் மேல சாயக்கூடாது. வழிகள் எல்லாவற்றிலும், வாழ்க்கையினுடைய ஏ டு ஜெட் சம்பவங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போதான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரும் பாருங்களேன், வனாந்தரமான இடம், அங்கே தண்ணி கிடையாது, ஒதுங்க இடம் கிடையாது, மரங்கள் கிடையாது, எந்த விதமான வசதிகள் இல்லாத இடத்துல பகலில் மேக ஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக நடத்தினார். மேகம் எழும்ப ஆரம்பிக்கும் போது அவங்க புறப்படுவாங்க, மேகம் எந்த இடத்துல தங்குதோ அந்த இடத்துல அவங்க பாளையம் இறங்குவாங்க. எவ்வளோ அருமையான வழி நடத்துதல் பாருங்க. கர்த்தர் அவங்க கூடவே வர்றார், அற்புதமான காரியங்களை செய்கிறார். இன்னைக்கும் அவருடைய கைடன்ஸில், கர்த்தருடைய ஆண்டு வழிநடத்துதல்ல நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 சொன்னபடியாய் அற்புதமாய் நடத்துவார். எல்லா காரியங்களையும், நம்ம எடுக்கிற எல்லா காரியங்களையும், ஊழிய காரியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, எந்த காரியத்தையும் தேவ சமூகத்தில் கொண்டு போய் அவரை நினைச்சு அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது தான் ஆசீர்வாதம். கர்த்தர் அதில் அற்புதமாக வீண் செலவுகளை விலக்கி, வீண் போராட்டங்களை விலக்கி ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம செஞ்சுட்டு கடைசியில் ஆண்டவர் மேலே பழி போடக்கூடாது. நாம திட்டமிட்ட பிற்பாடு ஆண்டவர் இதை செஞ்சிட்டார்னு சொல்லக்கூடாது. முன்பே கர்த்தரிடத்தில் போய் கேட்க வேண்டும், அற்புதம் செய்வார். இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் ஏதாவது செய்ய ஆரம்பிக்கிறீங்களா? வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கலாம். அவரே அற்புதமாய் நடத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையை, உன் வாழ்க்கையை செவைப்படுத்துவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்திலே முடிவெடுக்கலாம், நீங்கள் ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆலோசனை கர்த்தர், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி மனிதர்களாக எங்களுக்கு அது தெரியாது.
ஜீவனுள்ள ஆண்டவர், சகல காலங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், நாளைக்கு நடப்பதை அறிந்திருக்கிறபடியினால் நீரே செவையான பாதைகளை நடத்துவீராக. எல்லா காரியங்களையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அநேக எண்ணங்கள், திட்டமிடுதல்கள் எங்களுக்குள் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வைக்கிற காரியங்களிலே உமக்கு சித்தமானதை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: நீதிமானின் சந்ததி என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டிருப்பதை வேதாகமத்தினுடைய சரித்திரத்திலே நாம் படிக்கலாம். கடந்த கால தலைவர்களை கவனிக்கும் பொழுது அங்கனம் உள்ள தலைவர்கள் வருகிற காலங்களிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களை உருவாக்குகிறதும் நம்மேல் விழுந்த மிகப்பெரிய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. கடந்த காலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன் தெரிகிற சரித்திரம் எதற்கு நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைய நிகழ்வுகள் நாளைய சரித்திரங்கள் வருகிற காலங்களில் நமக்கு முன்னே ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் தலை சிறந்த பணிகளை செய்கிறவர்களாகவும் சமுதாயத்திலே, தேசத்திலே, திருச்சபைகளிலே கணத்துக்குரியவர்களாகவும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அவர்களை உருவாக்குவதும் நம்மேல் விழுந்த மிகப்பெரிய கடமை. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வேதாகம சரித்திரத்தில் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தினுடைய கடைசி தீர்க்கதரிசியும் புதிய ஏற்பாட்டின் துவக்கமாக அறியப்பட்ட ஒரு மனுஷன், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தையும் இணைத்த ஒரு தேவ மனுஷன் உண்டு. அவர்தான் ஸ்நாபக யோவான். அவரை குறித்தும் அவருடைய 6 மாத ஊழியங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதத்திற்கு முன்னே பிறந்த யோவான் அவர் செய்த சில மாத ஊழியங்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட எழுப்புதல் என்று சொல்வது மிகப்பெரிய மறக்க முடியாத ஒன்றாகவே காணப்பட்டது. யோவான் செய்த ஊழியத்தை இனி எவரும் செய்ய முடியாது. பைபிள் சொல்லுது, தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆதாம் முதல் இனி எத்தனை வருடங்கள் இந்த பூமியில் மனிதகுலம் நிலைத்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. இனி எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இனி ஒரு இயேசு பிறக்க அவசியமும் இல்லை, பிறப்பதும் இல்லை. இனி ஒரு இயேசு பிறந்து அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு உண்டானால் இன்னொரு யோவானுக்கு வேலை வரும். உண்மையா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த பெரிய ஊழியத்தை நிறைவேற்றினவர் யோவான். இனி ஒரு நாளும் அவர் செய்த ஊழியத்தை இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது. உண்மைதானே? இனி ஒரு யோவான், எத்தனை யோவான் பிறந்தாலும் இயேசுவுக்கு நீ ஞான ஸ்நானம் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் வயிற்றில் பிறப்புகிறவர்களுக்குள்ளே யோவானை போல ஒருவருமே பெரியவர்கள் இல்லை. இந்த யோவானை பெற்றெடுத்த தலை சிறந்த பணியை இந்த பூமியில் ஒரு வரலாறாக விட்டு சென்றிருக்கிற இந்த யோவானை பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் இந்த யோவானையும் குறித்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த யோவானை போல நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குமே ஆனால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி. நான் முடிவிலே சொல்ல போகிற வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை நாம் முடிவிலே பிள்ளைகளுக்காக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த யோவானுடைய பெற்றோராகிய சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அவசியமா? பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கிற நாம் மாதிரியான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டுமா? இவ்விதமான இறைப்பற்று மிக்க ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா என்று சொல்லி கேட்டால், உங்களுக்காக வாழவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய சந்ததிக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுவேன். உங்களுக்காக நீங்கள் வாழவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய சந்ததிக்காக வாழ வேண்டும் என்று நான் சொல்லுவேன். இந்த பூமியில் கணவன் மனைவி என்று சொல்லுகிற உறவை, குடும்பம் என்று சொல்லுகிற உறவை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார் என்று நாம் கவனிக்கும் பொழுது இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பூமியில் வேசித்தனம் இல்லாதிருக்கும்படி. நல்லா கவனிக்கணும். ஏ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஐ மீன் கணவன் மனைவி என்ற உறவு, குடும்பம் என்று சொல்லுகிற உறவு உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஐ மீன் வேசித்தனம் பூமியில் இல்லாதிருக்கும்படி. எல்லாம் பாருங்க, மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மிருகத்தை போல பால் உணர்வுகளிலே மனிதன் செயல்படக்கூடாது. ஆகவே மிருகத்திற்கு 5 அறிவை கொடுத்தவர் மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்தார். நல்லா கவனிங்க. ஐ மீன் சில நேரங்களில் 6வது அறிவு இருக்கிற சிலர் பயன்படுத்துவதில்லை. அதை குறித்து நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் 6 அறிவை கொடுத்தார். எதற்காக இந்த குடும்ப வாழ்வு ஏற்படுத்தப்பட்டதாம்? வேதம் சொல்லுகிறது, ஐ மீன் வேசித்தனம் பூமியில் இல்லாதிருக்கும்படி. அப்படிதான் பைபிள் சொல்லுது. இரண்டாவதாக, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. சேர்ந்திருக்கிறது அதை விட நல்லதில்லைன்னு சில சொல்வீங்க. ஏ ஒரு முறை ஏவாள் என்று சொல்லுகிறேன், நம்முடைய மூதாதை பாட்டி தனிமையாய் இருந்த பொழுதுதான் மனுக்குள்ள சமுதாயமே கெட்டு போகிறேன் ஒரு மிகப்பெரிய வரலாறு உருவாயிற்று. தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக பைபிள் சொல்லுது, பரிசுத்த சந்ததியை பூமியில் பெற்றெடுக்கப்படும்படிக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுதுமா? பரிசுத்த சந்ததியை இந்த பூமியில் பெற்றெடுக்கும்படிக்கு ஆண்டவர் குடும்பம் என்று சொல்லுகிற ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒன்று, ஐ மீன் வேதம் சொல்லுகிறது வேசித்தனம் இல்லாதிருக்க. ரெண்டு, மனிதன் தனிமையாக இருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல. மூன்றாவதாக, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படி. இந்த உலகத்தில் குடும்பம் என்று சொல்லுகிற ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்துவதே பரிசுத்த சந்ததி இந்த பூமியில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதாகும். ஆனால் இன்றைக்கு அருமையான இரவில் பெற்றோருக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருப்பதே இந்த தலைமுறையின் ஆசீர்வாதத்திற்காகவே. அல்லேலூயா. அப்போ நாம் இந்த பிள்ளைகளின் மேல் கவனம் செலுத்த வேண்டியது எத்தனை அவசியம் என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுவதில் அமீன் பெருமிதம் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் என்று சொல்லுகிற தலை சிறந்த ஒரு மனிதன் உருவாக்கப்படுவதற்கு இறை சித்தம், தேவனுடைய நோக்கம் என்று சொல்லுகிற ஒன்று மறைவாக இருந்தாலும் ஒரு தாயும் தகப்பனும் மிக முக்கியமான ஒருவராக இருந்தார்கள். இந்த எலிசபெத், சகரியா என்று சொல்லுகிற இவர்களை குறித்து மிக துரிதமாக நாம் கவனிக்க போகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் முதல் அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களை கவனிக்க போகிறோம். லூக் சாப்டர் 1:6, 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது இவர்களுடைய குண நலன்களை குறித்து அழகாக வேதம் சொல்லுகிறது. நானே வாசிக்கிறேன். ஐ மீன் அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றம் அற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டது. நல்ல சந்ததி, தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் மிக முக்கிய பொறுப்பு யாருடையது அப்படின்னு சொன்னா பெற்றோருடைய கரங்களில் தான் இருக்கிறது. யோவான் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தலைவன், இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர், நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன் உருவாக்கப்படுவதற்கு அவர்களுடைய பெற்றோர் மிகப்பெரிய பங்கை வைக்கிறாங்க. இந்த பெற்றோருடைய குவாலிஃபிகேஷன், அவர்களுடைய தரம் நாம் படிக்கும் பொழுது அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேத வசன ஒழுங்காக இருந்தாலும் சரி, சமுதாயத்திற்கடுத்த ஒழுங்காக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? வேதம் சொல்லுகிறது, குற்றம் அற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோம், குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். அன்பர்களே, நம்முடைய பிள்ளைகள் சீரான பாதையில் நடத்தப்படுவதற்கு பெற்றோர் எப்படி இருந்தார்களாம்? குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். அப்போ தாயும் தகப்பனும் ஒழுக்கமற்றவர்களாய் நடந்து பிள்ளைகள் ஒழுக்கமாய் வளர வேண்டும் என்று ஆசைப்படுவது முட்டாள்தனம் என்பேன். தாயும் தகப்பனும் ஆமென் ஒழுக்கமற்றவர்களாய் இருந்துவிட்டு பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாய் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் ஒரு முட்டாள்தனம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாயும் தகப்பனும் குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், தாயும் தகப்பனும் சரியில்லை என்று சொன்னால் பிள்ளைகள் எல்லாரும் கெட்டு போவார்களா? நாங்களும் எங்கள் பிதாக்கள் சீரான பாதையில் இல்லை, ஆனால் நாங்கள் நன்றாகத்தானே வளர்ந்தோம் என்று சொல்கிற சில பெற்றோர் என்னுடைய சப்தத்திற்குள் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்த காலங்களிலே தொலைக்காட்சி பெட்டி இல்லை, நீங்கள் வாழ்ந்த காலங்களிலே கைபேசி இல்லை, நீங்கள் வாழ்ந்த காலங்களில் இன்றைக்கு இருந்த பல வசதிகள் இல்லை. இனி வரப்போகிற காலங்களில் நிச்சயம் அமேன் சீரான பாதையில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது கடினம். முன்னால எல்லாம் பிள்ளை வீட்டுக்குள்ளேயே இருந்தா கெட்டு போகாதுன்னு நினைச்ச ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரம் ரூமுக்குள்ள இருந்தா அவன் நாசமா போறான்னு அர்த்தம். புரியல இருக்கீங்களா? நான் சொல்ல சரிதானே? முன்னால வெளிய விட்டா கெட்டு போனா, இன்னைக்கு வெளிய போகாமயே கெட்டு போறேன். ஏன்னா உலகமே எங்க இருக்கு, கைக்குள்ள வந்துருச்சுல்ல. அப்ப அன்றைக்கு நாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னே கண்ட அந்த சமுதாயம் அல்ல இந்த சமுதாயம். அன்றைக்கு இருந்த வசதிகள் அல்ல இன்றைக்கு இருக்கிற வசதிகள். ஆக பெற்றோருடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு பெரும் மாதிரியாய் இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, சகரியாவும் ஆமீன் எலிசபெத்தும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே 6வது வசனத்தை கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவர்கள், தேவனுக்கு முன்னே நீதி உள்ளவர்கள். பெற்றோரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, நாம் வாழ்கிற சமுதாயத்திற்கு முன்னே நாம் யாராய் இருக்க வேண்டுமாம்? குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பே நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீதி உள்ளவர்களாய் இருக்கணும். பெற்றோரே, முதலாவது ஒரு கேள்வி, இந்த வார்த்தை நாம் கேட்கிறோம், இந்த வார்த்தைக்கு முன்னே நாம் எப்படி இருக்கிறோம் என்று இந்த இரவில் ஒரு கணம் சிந்தித்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாகும். நான் ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறவன், ஆலயத்தில் எனக்கு பொறுப்புகள் இருக்கிறது. என்னுடைய பிதாக்களின் காலத்தில் இருந்தே இறை பற்று மிக்க ஒரு குடும்பத்தில் நான் வளர்ந்தேன் என்கிற பாரம்பரியம் இப்பொழுது நமக்கு அவசியம் இல்லை. சகரியாவும் எலிசபெத்தும் மனிதனுக்கு முன்னே குற்றமற்றவர்களாயும் தேவனுக்கு முன்னே ஆராதனை செய்த தெய்வத்துக்கு முன்னே நீதி உள்ளவர்களாயும் நடந்து கொண்டார்கள். இப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், இந்த பிள்ளைகளை சீரான பாதையில் வளர்க்க துடிக்கிற பெற்றோராகிய நம்மை பார்த்து ஒரு அருமையான கேள்வி, இந்த சகரியாவோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி குற்றமற்றவனாகவும் தெய்வத்திற்கு முன்னே நீதி உள்ளவனாய் வாழ எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தபடி உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் என்று சொல்ல முடியுமே. ஆனால் அதுபோல ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆமே. ஓகே, இப்ப சிலர் நினைப்பாங்க, பாஸ்டர் கடந்த காலங்களில் நாங்கள் இவ்விதம் வாழ இயலவில்லை, அப்படி வாழ ஆமீன் முயற்சித்ததும் இல்லை, இப்படி வாழ வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை என்று சொல்லி இவ்வித தருணம் எனக்கு தவிர்க்கப்பட்டது என்று சொல்லுகிறேன். யாரேனும் இருப்பீர்களானால் இன்றைக்கு இரவிலே இனியாகிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, வரப்போகிற ஆவிக்குரிய தலைமுறைகளுக்காக நாம் குற்றமற்றவர்களும் நீதி உள்ளவர்களுமாய் இருக்க ஒன்று முயற்சிக்கலாமே, ஒன்று முயற்சிக்கலாமே, ஒன்று முயற்சிக்கலாமே. நீங்க எந்த சர்ச்சுக்கு போகலாம், உங்களை நடத்தலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆண்டவரே, இதுவரையிலும் என் மனம் போன போக்கில் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஐயா. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்கிறேன். மனிதனுக்கு முன்பு நான் குற்றமற்றவனும், நான் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு முன்னே நீதி உள்ளவனாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் நான் விரும்புகிறேன். இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை அதற்காக ஆமென் தீர்மானம் உள்ளவனாகிறேன் என்று சொல்ல முடியுமானால், நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்கிற உதவி இதைவிட மேல் ஒன்றுமே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லலாம், என் பாஸ்டர், என் பிள்ளைக்கு செய்கிற உதவி இதை விட பெரிய உதவி ஒன்றுமில்லை என்று நீங்க சொல்றீங்களே, அது என்ன? இப்ப பாருங்க, எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை அதிகமாய் வைத்து போகிறார்களா? இல்லை. என்னுடைய தந்தை காலமாகும் பொழுது எங்கள் மேல் பல லட்சங்கள் கடனை வைத்து சென்றார். எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்கு லெகுவை உருவாக்கி செல்வதில்லை. ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த எங்களுடைய சிரசில், பதினோராம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த என் அண்ணனுடைய சிரசில் பல லட்சம் கடன் வந்தது. இருவரும் படிப்பை நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு சென்றோம், கூலி வேலைக்கு சென்றோம். அவ்வளவுதான் எங்களால் படிக்க முடிந்தது. இன்று வரை என்னுடைய படிப்பின் திறன் அவ்வளவுதான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஒன்று சொல்லுகிறேன், என்னுடைய தந்தை துன்மார்க்கன் அல்ல, என்னுடைய தந்தை தெய்வத்தை அறியாதவன் அல்ல. என்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கின என்னுடைய தகப்பனார் மதுபான பிரியன் அல்ல. என்னுடைய தந்தையை குறித்து நான் சொல்லுவேன், அமீன், குற்றமற்றவனும் அமீன் நீதி உள்ள ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன். அவர் இந்த பூமியில் எங்களை விட்டு சென்ற பொழுது பல லட்சம் கடன் என்று சொல்லுகிற சுமையை எங்கள் தலை மேல் வைத்துவிட்டு, ஒரு என் அவல நிலையை சொல்லுகிறேன், என் தந்தையினுடைய அமீன் அடக்க ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பதற்கு திராணி இல்லாத ஒருவனாக நடுத்தருவில் விட்டு சென்றார் என் தந்தை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்க எதுவுமே உங்க பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கலைன்னு வைங்க, ஒரு வார்த்தை இருக்குங்க, மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவன், தேவனுக்கு முன்னே நீதி உள்ளவன் என்று சொல்லுகிற ஒருவனுக்கு பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது, நீதிமான். அந்த வார்த்தையை சொல்லுங்க, நீதிமான். ஒரு முறை கூட சொல்லுங்க, நீதிமான். நீங்க எந்த சர்ச்சுக்கு போற பிள்ளைகளா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம் யாருடைய கரத்திலும் இல்லை, எங்களுடைய நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் செய்வதற்கு அமீன் பராக்கா திருச்சபையினுடைய அமீன் சிறப்பை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, பராக்கா திருச்சபையினுடைய பண பொறுக்கை சொருக்கை வெளிப்படுத்துவதற்கல்ல. என் தந்தை ஒன்பதாம் வகுப்பில் என்னை விட்டு சென்ற பொழுது, வா உன் பசியை ஆற்றுகிறேன் என்றும், உன்னை படிக்க வைக்கிறேன் என்றும், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று ஒரு மனுஷன் என்னை பார்த்து சொல்லி இருந்தானே, ஆனால் என்னுடைய வாழ்க்கை இத்தனை வேதனை என்று சொல்லுகிற குகையை சந்தித்திருக்காது. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் இழந்ததை என் கண்களுக்கு முன் இருக்கிற என் பிள்ளைகள் இழந்து விடக் கூடாது. யார் அவர்களுக்கு உதவி செய்ய மறுத்து போனாலும் என் பிள்ளைகளை ஆதரிக்கின்ற மிகப்பெரிய கடமை எம்மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அமீன் இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்காகவே இவைகள் பணத்தின் செருக்கு அல்ல, பிள்ளைகள் மேல் ஆண்டவர் வைத்த பாசமும் நாம் கடந்து வந்த பாதையும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தகப்பன் குற்றமற்றவனும் பிள்ளை தகப்பன் நீதி உள்ளவனாய் மாறும் பொழுது நமக்கு வேதம் அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறது, நீதிமான். என்ன வார்த்தை சொல்லுது? நீதிமான். நீதிமான் என்ற பட்டியலுக்குள் நான் வந்து விடுகிறேன். ஏழையாய் இருந்தாலும் சரி, நான் பணக்காரனாய் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னே குற்றமற்றவனாயும் ஆண்டவருக்கு முன்னே நீதி உள்ளவனாயும் மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவனாயும் நடந்து கொண்டேனே, ஆனால் நான் தேவனுக்கு முன் யாராய் மாறிவிடுகிறேன்? நீதிமானாய் மாறிவிடுகிறேன். அல்லேலூயா. மற்றவர்கள் என்ன என்ன சொன்னாலும் சரி, வேதம் எனக்கு ஒரு பெயர் சொல்லுகிறது, அவன் நீதிமான். வேதம் எனக்கு ஒரு பெயர் சொல்லுகிறது, அவன் நீதிமான். வேதம் என் பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் சொல்லுகிறது, இவர்கள் நீதிமானின் சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையே, இவர்கள் நீதிமானின் சந்ததி. ஒரு மாட மாளிகை இல்லாம ஒரு தெரு ஓரத்தில் நான் வாழ்ந்தாலும் சரி, மனுஷனுக்கு முன்பு குற்றமற்றவனாய் தேவனுக்கு முன்பு நீதியாய் நான் வாழ்ந்தா, அமேன், தெருவோரத்தில் என் பிள்ளைகளை நான் விட்டு சென்றாலும் என் பிள்ளைகள் நீதிமானுடைய சந்ததி. மாட மாளிகையில் என் பிள்ளைகளை கொண்டு அமர வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், என் பிள்ளைகளை நடுத்தருவில் நான் விட்டு செல்லுகிற ஒரு நிலை இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது என்னுடைய பிள்ளைகள் அநாதைகள் அல்ல, அவர்கள் யார்? நீதிமானின் சந்ததி. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சேர்க்கறீங்க அதை ஒண்ணு சொல்லிட்டு ஜோமன போறேன். எவ்வளவுதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் கைவிடப்பட்டதும் இல்லை. நீதிமானின் சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறப்பதும் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுமா? அமேன். பெற்றோரே, அநேக நேரங்களில் நாம் பிரயாசப்படுகிற உண்டு என்ன தெரியுமா? அவர்கள் சம்பாதித்து வைத்தது போல என் பிள்ளைகளுக்கு என்னால் எதுவும் சம்பாதித்து வைக்க முடியவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்துக் கொள்ள ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற பயம், திகில், பாரம், கவலை நம்மை ஆளுகை செய்கிறது. அப்படி முடியவில்லை என்றால் நீ கவலைப்படாதே, ஆண்டவருக்கு முன்னே நீதியாய் நடந்துகொள். ராமேன் சொல்லுங்க. அதனாலதான் இந்த மதியற்றவனை ஆண்டவர் இந்த இடத்தில் கொண்டு நிறுத்தினார். அமேன். அந்த ஒரு வார்த்தை தான் உங்கள் நடுவிலே என்னை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஒரு ஆத்மீக தகப்பனாக்கிற்று. எத்தனை பேர் ராமேன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. பணிகருக்கு பாரம் இதுதானே, ஏன் பிரயாசப்படுகிறோம்? என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமில்லையே பாஸ்டர், என் பிள்ளைகளுக்காக நான் ஒன்றும் சேர்க்கவில்லையே, நான் உழைக்கிற உழைப்பெல்லாம் என் பிள்ளைகளுக்கு உணவளித்து போய்விடுகிறது, என்னால் முடிந்த மட்டும் படிக்க வைக்கிறேன், உணவளிக்கிறேன், வஸ்திரம் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற பெற்றோருக்கு சொல்லுகிறேன், ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் என்ன விட்டு சென்றாலும் இந்த உலகத்தில், நீங்கள் என்ன விட்டு சென்றாலும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து வாழ்கிற வாழ்க்கையினால் நித்திய ஆசீர்வாதத்தை விட்டு செல்லவில்லை என்றால் பயனில்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உங்க பிள்ளை பிள்ளைகளை போஷிக்கிறேன், நேசிக்கிறேன், வளர்த்துகிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அதே நேரம் ஜீவன் இருக்கிற காலத்தில், சுகம் இருக்கிற காலத்தில், ஆண்டவரை தேடுவதற்கு தருணம் இருக்கிற காலத்தில், மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவர்களாயும் அண்ட சராசரங்களை படைத்தாளுகிற ஜீவனுள்ள தெய்வத்திற்கு முன்னே நீதி உள்ளவர்களாயும் வாழ்ந்து, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து செல்வதற்கு முன்னே உங்களுடைய கண்கள் மூடி போனாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீதிமான் கைவிடப்பட்டதும் நீதிமானுடைய சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறப்பதும் இல்லை. என் தேவன் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்கு சாட்சி நான் என்னுடைய படிப்பை 9ஆம் வகுப்பில் முடித்துவிட்டு கோவை மாவட்டத்திலே ஒரு மளிகை கடை ஒன்றிலே வேலைக்காக என்னை மாதம் 450 ரூபாய் சம்பளத்திற்கு கொண்டு சென்றார்கள். பல மாதங்கள் வேலை செய்தேன். நெருக்கடியான கஷ்டமான நிலை. அப்பா ஒரு வாத்தியார், சிறு வயதிலே கஷ்டமில்லாமல் வளர்ந்த ஒரு வாழ்க்கை, திடீரென்று வந்த இழப்புகள், திடீரென்று வருகிற சுமை சுமக்கும் வாழ்க்கை எங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தது. ஆமீன். எனக்கு கிடைத்த வேலை என்ன தெரியுமா? அது பெரிய ஒரு அரிசி மண்டியது. ஆமீன். மூடையை சுமந்து வாகனத்தில் ஏற்றுவது, 50 கிலோ 75 கிலோ 100 கிலோ மூடைகளை தோளில் சுமந்து வாகனத்தில் ஏற்றும் பொழுது பள்ளிக்கூட பிள்ளைகள் தெருவிலே கூடைகளை சுமந்து கொண்டு பள்ளிக்கூட படிப்பை முடித்து செல்லும் பொழுது, ஆமீன், பாருங்க, மூட்டையை உள்ளே வெளியிலிருந்து உள்ளே எடுக்கும் பொழுது தோல் நன்றாகத்தான் இருக்கும். வர வர தோல் என்ன செய்யும்? தாழ்ந்து போகும். வாகனத்திலே கொண்டு ஏற்றுகிற நேரம் வரும் பொழுது முதுகு நன்றாய் தாழ்ந்து விடும். எதற்கு? 75 காசு ஒரு மூடை சுமந்து வாகனத்தில் ஏற்றினார். எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்றுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்து போன பல நேரங்கள் உண்டு. கடைக்கு வருகிறேன், பெற்றோருடைய கைகளை பிடித்து விட்டு பிள்ளைகள் வரும் பொழுது தூரத்தில் இருந்து பார்த்து அழுவேன். என்னுடைய தகப்பனார் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலை எனக்கு வந்திருக்காதே என்று சொல்லுகிற பாரம் இருதயத்தை அழுத்தும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாதே. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், தந்தையின் தாயின் கண் மூடினாலும் தேவ கிருபையில் வாழ்கிற ஒரு குடும்பத்தை மறந்து விடுவதற்கு தெய்வத்தின் கண் மூடுவதில்லை. என் அன்பு பெற்றோரே, ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தை மறப்பதற்கு ஆண்டவருடைய கண் மூடி போனதல்ல. இன்றைக்கு ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உலக மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆலயத்திலே போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தேடி ஆண்டவரை பார்த்து இடுகிற பெருமூச்சுகளின் சத்தம் மனிதன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பாடுகள் பிரயாசங்கள் விருதாய் வாய் போகாது என்று அறிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதில் குறை வைக்க கூடாது, ஜெபிக்கிறதில் குறை வைக்க கூடாது. இன்றைக்கு என்னுடைய கால்கள் உலக நாடுகளை கால் மிதிக்கிறது. அதே தந்தை நடுத்தருவில் விட்டு போன பிள்ளை உலக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வைத்தார். அவர் ஒன்றும் எனக்கு தரவில்லை, ஆனால் அவர்கள் தெய்வத்தை தேடி நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். என் பிள்ளைகளுக்கு என்ன சம்பாதிக்கிறேன் என்பதை விட இந்த உலகத்தில் கத்த தருகிற காலங்கள் வரையிலும் மனுஷனுக்கு முன்னே குற்றமற்றவனும் தேவனுக்கு முன்னே நீதிமானுமாய் வாழ்ந்து ஒரு நீதிமானாய் சாக விரும்புகிறேன். நான் அடுத்து அடிக்கடி தான் சொல்லுவேன், ஆண்டவரே நீதிமானாய் சாக விரும்புகிறேன். அப்படி ஒரு நிலை எனக்கு இருக்குமானால் தேசம் அறிந்த ஒரு ஊழியனாய் சாவதை விட உலகம் அறிந்த ஒரு ஊழியன் பிரசங்கியாக சாவதை விட இந்த வேதத்தை சுமக்கிற நான் ஒரு நீதிமானாய் மரிப்பேனே. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்ப துணிக்க கீறப்பதில்லை. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. இனி நான் எதுவும் சம்பாதிக்கவில்லை என்று சொல்லுகிற கவலை உங்கள் இருதயத்திற்கு வருமா? அப்படி ஒரு இருதயம் இருந்தால் இப்ப தூக்கி வெளியே போட்டுறணும். தேவ சமூகத்திற்கு போ. நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்முடைய ஜெபங்கள் சகரியாவை குறித்து இன்னும் பிரசங்கிப்பேன். நேற்று 5 காரியங்கள் சொன்னேன், இன்றைக்கு 2 காரியம்தான் என்னால் சொல்ல முடிந்தது. தென்காசியில் இந்த இரவில் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஆலயம் செல்லுகிறீர்களா? ஜெபிக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? சிலருக்கு வேலை வேலை வேலை வேலை, இல்லை கோயிலுக்கு போனியா? வேலை என்ன சம்பாதிச்சாலும் ஆண்டவர் இல்லாது இருந்தால் எதுவுமே இல்லை. பைபிள் சொல்லுது, என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்காக வாழணும். உலகத்திற்கு முன் குற்றமற்றவர்களாயும் தேவனுக்கு முன்பு நீதி உள்ளவர்களாயும் இருந்தால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், நம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பார். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பார். ரொம்ப வருஷமா இந்த பைபிளை தூக்கிட்டு ஓடுறேன் பாஸ்டர், என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு, வேற எதுவுமே நான் சம்பாதிக்கலைன்னு சொல்றீங்களா? ஆண்டவரை தேடுறீங்கல்ல, உங்க கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் சிந்தப்படுகிறதா? அது போதாதா? பிள்ளை நல்லா இருக்கும், தைரியமா சொல்லுவேன், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. தேவனை தேடுகிற குடும்பம் அவன் சந்ததி நல்லாதான் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி பகலாக பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு நீங்கள் ஓடுகிறதை மற்றவர்கள் கண்டு ஏளனமாக சொல்லலாம், அதை குறித்து யோசிக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி தெரியுமா? பைத்தியமா இருக்கும். அதை குறித்து யோசிக்க கூடாது, அதை குறித்து யோசிக்கவே கூடாது. ஆண்டவரை தேடணும். சகரியாவின் தேடுதல் வீணாக போகவில்லை, அவருடைய நீதி வீணா போல, அவர்களுடைய ஜெபங்கள் வீணா போகல. ஏற்ற காலங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு மனம் திறந்து ஒரு தேவ மனுஷனா சொல்றேன், நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒருத்தன் தன் போனை சைலண்ட் மோட்ல போட மறந்துட்டான். அவன் ஆலயத்துல இருந்தப்போ போதகர் செய்தி கொடுக்கற நேரம் அவன் போன் சத்தமா அடிச்சது. போதகர் செய்திய ஒரு நிமிஷம் நிறுத்தி அவனை கடுமையா பார்த்தாரு. ஆராதனை முடிஞ்ச உடனே அவன் பக்கத்துல உட்கார்ந்திருந்தவங்க ஆலய சமாதானத்தை அவன் கொலைச்சிட்டான்னு அவனை குற்றம் சுமத்தினாங்க. அவனுடைய நண்பர்கள், அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு குற்றவாளிய பாக்குறது மாதிரி அவனை பார்த்தாங்க. வீட்டுக்கு போற வழி முழுசும் அவன் மனைவி அவனுடைய கவன குறைவுக்காக அவனை திட்டிட்டே வந்தா. அவனுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. யாரையும் ஏறெடுத்து அவனால பார்க்க முடியல. இனிமேல் ஆலயத்துக்கு போக கூடாதுன்னு அவன் முடிவெடுத்தான். அன்னைக்கு சாயந்தரம் மன நிம்மதிக்காக அவன் ஒரு பாருக்கு போனான். அவன் மனசு இன்னும் தடுமாறிக்கிட்டேதான் இருந்துச்சு. கை நடுங்குச்சு. கையில வச்சிருந்த விஸ்கி கிளாஸ் மேஜையில கொட்டிருச்சுது. மேஜையில இருந்த பாட்டில் கீழே விழுந்து சுக்கு நூறா உடஞ்சது. பக்கத்துல உட்கார்ந்திருந்த சில பேர் மேல தெரிச்சது. யார் மேலெல்லாம் பட்டுச்சதோ அவங்க எல்லாரும் அவனை நோக்கி வேகமா வந்தாங்க. அவன் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கோப வார்த்தைகளை கேட்க தயாரா இருந்தான். ஆனா அவங்க அவன் பக்கத்துல வந்து அவனுக்கு ஏதாவது அடிபட்டுட்டுதான்னு பரிவோட கேட்டாங்க. சர்வர் மன்னிப்பு கேட்டு ஒரு துண்டை கொடுத்து அவன் மேல சிந்தியதை தொடைக்க சொன்னான். அங்க வேலை செய்யும் பணிப்பெண் ஓடி வந்து தரைய சுத்தம் செஞ்சா. ஹோட்டல் மேனேஜர் அவனுக்கு இலவசமா ஒரு ட்ரிங்க் கொடுத்தாரு. அவனை பார்த்து, பதஷ்டப்படாதீங்க, யாரு தப்பு பண்றது இல்ல, உரி பண்ணாம ரிலாக்ஸ்டா இருங்கன்னு சொல்லி அவன் தோளை தட்டி கொடுத்தாரு. அதுல இருந்து அவன் ஆலயத்துக்கு போறதை நிறுத்திட்டு ஒழுங்கா அந்த பாருக்கு போக ஆரம்பிச்சான். சில வேளைகள்ல நம்முடைய தவறான அணுகுமுறையினால சில நல்ல உள்ளங்களை நம்ம நரகத்துக்கு தள்ளிடுறோம். அவனுடைய மொபைல் போன் ஆலயத்துல சத்தமா அடிச்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவனுடைய கவனக்குறைவுனால ஏற்பட்ட தப்புதானே. மற்றவங்க தவறு செய்யும் போது நாம அவங்களை எப்படி நடத்துறோங்கிறதுலதான் நம்முடைய பண்பே அடங்கி இருக்குது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.

விண்ணப்பத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தவர், நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு அறிக்கை செய்து பாடுவீங்களா? நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். மீண்டும் பாட போகிற விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார்.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், சகல கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரே சகல கன மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். ஆமே. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்னும் வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல்

யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என் ஜெயமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் அவரே போதுமானவர், அவரே நம்முடைய சம்மா நம்மோடு கூட இருப்பவர், நமக்கு வெற்றி தருகிறவர். அவரை பாடி ஆராதிப்போம்.

யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், அவரே நம்மை வழுவாமல் காக்கிறவர், தம்முடைய மாசற்ற கரங்களினாலே நம்மை நிலைநிறுத்துகிறவர். அவரே நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? நம்மை சுகமானவர், ஓ ஹல்லேலூயா மெய்ப்பரானவர்,

எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா. எங்களை விட்டு விலகாத பரிசுத்தரே, எங்களை விட்டுக் கொடுக்காதவரே, எங்களோடு இருக்கிறவரே யெகோவா, ரூபா ஓ எங்கள் மேய்ப்பரானவரே யெகோவா, ராபா எங்கள் சுகமான தெய்வமே, எங்களுக்கு சுகத்தை தருகிற பரம வைத்தியரே, பரம

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது. அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை விலகாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. விலகாத கிருபையோடு இன்றைக்கும் எங்கள் மீது கிருபையாயிருக்கிற

எங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, நீர் போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவர். நீரே எங்கள் வாழ்க்கையில போதுமானவர். இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும், உம்முடைய பிரசன்னங்களுக்கு போதும், உம்முடைய சமூகங்களுக்கு போகும் போதும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் நீர் போதுமானவரப்பா. என்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், என்னை தள்ளிவிடாத தெய்வம், என் மீது ஆதரவாய் கரிசனையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே.

கிருபையை தந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற பரிசுத்தரே, ஓமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்களை விட்டு நிலை பெயர்ந்து போவதில்லையே. உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை விலகாதது. எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என் வாழ்வில் என்று போதுமானவர் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சப்படுவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உன் பாடுகளை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்தது. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், நிந்தனைகள் எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீடுதலுக்காக எல்லாம் சிந்தினீரே. நீர் எத்தனை நல்லவரப்பா, அதை உணர்ந்து சேர்ந்து பாடு.

பண்ணின உன் முகத்தை ஓங்கு முகத்தில் ஓங்கி அடித்த அவர்களுக்காக வேண்டினீரே. உம்முடைய உடையின் பேரில் சீட்டு போட்ட ஜனங்களை பார்த்தப்பா, அவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. தகப்பன் உள்ளம் எத்தனை மேன்மையானது, அத்தனை பாடுகள் அவமானங்கள் எங்களுக்காக.

எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே. உம் ஜீவன் தந்தீர் என்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்றி என்னும் நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றுபடிக்கு உம்மையே தந்தீரே. இது எத்தனை நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம்முடைய ஜீவனை தந்தீரே. எம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய உண்மையான பகுதி என்ன தெரியுமா? முக்கியமான பகுதி நம்மை நாமே தாழ்த்துவதே உண்மையான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும்

எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலவும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சொந்தராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோடிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ் என்று அழைக்கப்பட்ட போதகர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் 1857 சீக்ரெட் சின்ஸ் என்ற தலைப்பில் பிரசங்கித்த பிரசங்கத்தின் ஒரு பகுதியில் இயேசுவின் 2 வருகையில் இயேசுவை விசுவாசிக்காதவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று பிரசங்கித்தார். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது பேசின பேச்சுக்கள் இயேசுவின் 2 வருகையின் போது இருக்காது. இயேசு கிறிஸ்து அப்போது ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். காய்பாவே, நீ இப்போது இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? யூதாசே, நீ இப்போது வந்து இயேசுவை காட்டிக் கொடுக்க முத்தம் கொடு, பார்ப்போம். இப்போது பரபாசே, உனக்கு பதிலாக யார் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? இயேசுவை கேலி செய்தவர்களே, இப்பொழுது வந்து அவர் முகத்துக்கு முன்பாக நின்று கேலி செய்யுங்களேன், பார்ப்போம். தேவன் இல்லை என்று சொல்லுகிற மதிக்கிடனே, நீ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு நேராக வந்து கடவுள் இல்லை என்று அவரிடம் சொல்லேன், பார்ப்போம். இயேசு நியாயாதிபதியாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது வேதாகமத்தை பார்த்து பரிகசித்து சிரியுங்களேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின போதகர்களை கேலி செய்து பேசுங்களேன், இப்போது ஏன் நீங்கள் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள்? உங்கள் பெருமையான பேச்சு எங்கே போனது? உங்கள் வீராப்பு எங்கே? அந்தோ பரிதாபம். அந்த நாளில் இப்படிப்பட்டவர்களில் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் நாள் அவிசுவாசிகளுக்கு கலக்கம் நிறைந்த நாள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்தவர்களை அவர் தம்மோடு கூட இருக்கும்படி அழைத்து சென்று விடுவார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளோ கைவிடப்படுவார்கள். அந்த நாள் அவிசுவாசிகளுக்கு கலக்கமும் தவிப்பும் நிறைந்த நாள். அவர்கள் தங்களை தப்புவித்துக் கொள்ள எங்கும் போக முடியாது. ஆகவே அந்த நாள் சடுதியில் திடீரென உங்கள் மேல் திருடனைப் போல வந்துவிடாமல் இருக்க, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவராகவும் நம் பாவங்களை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் போது அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்போது கிருபை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆம் பிரியமானவர்களை, இன்றே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அன்பை உதாசீனப்படுத்தாமல் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர்களுக்கு இயேசுவின் 2 வருகையின் நாள் ஒரு ஆனந்தமான நாள். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுவோமா?

பொறுமை மன்னர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு முதல் கல், குயிக் ஜட்ஜ்மெண்ட். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 8:11. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும்படி அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த பெண் நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த பெண்ணை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், பெண்ணே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். 15:16, நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பிய பிதாவுமாக இருக்கிறோம். இன்றைய மனப்பாட வசனம் 1 Cor 4:5 முதல் பகுதி. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஜட்ஜ் நத்திங் பிஃபோர் தி அப்பாயிண்டட் டைம். வெயிட் டில் த லார்ட் கம்ஸ். சிக்கலான வேளைகளிலும் நமது நாசரேத்து தச்சரின் பொறுமையை என்னென்று சொல்லுவது. உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவளை அவரிடம் கொண்டு வந்தார்கள். குற்றம் சாட்டினோர் வேத போதகரும் ஆலய தலைவரும் தான். இயேசுவின் நியாய தீர்ப்பை கோரினர். அவரோ கேளாதவர் போல் குனிந்து தரையிலே எழுத துவங்கிவிட்டார். தலைவர்களோ அவரை விட்டார்கள் இல்லை. எனவே அவர், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லெறியட்டும் என்றார். அவர்கள் எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டு அவளை கல்லெறிய தகுதியுள்ள ஒரே நபராகிய இயேசுவுக்கு முன் அவளை விட்டுவிட்டு ஒவ்வொருவராய் கடந்து சென்றனர். இயேசு அவளை பார்த்து, நானும் உனக்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதில்லை என்றார். நம் ஒவ்வொருவரிடமும் இயேசுவின் அன்பும் பொறுமையும் இப்படித்தானே இருக்கிறது. உடனெழும் உணர்வினால் இயேசு செயல்படவில்லை. அமைதியாக அச்சூழலை பகுத்து பார்த்தார். குற்றம் சாட்டினவர்களையும் குற்றம் சாட்டப்பட்டவளையும் குறித்து அவர் சிந்தித்தார். தரையில் எழுதி கொண்டு நேரம் எடுத்தார். என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று தெரியாத வேளைகளில் நாமும் தாளில் சும்மா கிரிக்கிக் கொண்டிருப்போம் அல்லவா? காலத்திற்கு முன்னே எதற்கும் தீர்ப்பளித்து விடக்கூடாது என்று நாம் தெளிவான கட்டளை பெற்றுள்ளோம். பிறரது தவறுகளை குறித்து நாம் பொறுமையாயிருக்க வேண்டும். அவர்கள் நமது தவறுகளை குறித்து பொறுமையாயிருக்க வேண்டுமே. தீர்ப்பளிக்கும் மனப்பான்மை எத்தனை நண்பர்களை பிரித்து விட்டது, எத்தனை ஐக்கியங்களை உடைத்து விட்டது. பிறர் மீது நாம் பொறுமை இழப்பது போல் கடவுளும் நம் மீது பொறுமை இழந்தால் என்ன கதி? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஒருவன் தன்னுடைய எஜமானனுக்கு
10,000 தாலந்துகள் கடன்பட்டு இருந்தான். இதை இப்பொழுது திரும்ப செலுத்து என்ற பொழுது அவனால் முடியவில்லை. கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொன்னான். உடனே அவர் அவனுக்கு அந்த முழு கடனையும் மன்னித்து விட்டான். அவன் போய் அவனுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் 100 வெள்ளிக்காசு தான் கொடுக்க வேண்டும், அவனிடத்திலே போய் கேட்டான். கொஞ்சம் பொறுமையாயிருந்து சொன்ன பொழுது அவனை கழுத்தி பிரித்து நிறுத்தி அவனை அங்கே சிறையிலே போட்டான். அப்போ அது அந்த எஜமானுக்கு தெரிந்தவுடனே, நான் உன்னிடத்தில் எவ்வளவு பொறுமையாக இருந்தேன், நீ உன்னுடைய வேலைக்காரனிடத்தில் அவ்வளவு பொறுமையை காட்டவில்லையே என்று சொல்லி இவனை ஒரு பெரிய தண்டனைக்கு அவன் தீர்ப்பளித்தான் என்பதை நாம் அறிவோம். 70 தரம் நாம் பொறுத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. துன்மார்க்கத்திற்கு தன்னை விற்று போட்ட இந்த உலகை நியாயந்தீர்க்க இயேசு என்றோ திரும்பியிருக்கலாம். அவரோ மனம் திரும்புவதற்கு போதுமான சமயம் இல்லை என்று யாரும் கெட்டு போகக்கூடாது என்று தமது வருகையை இன்னும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார். அவரது பொறுமையை தாமதம் என்று மக்கள் தப்பாய் கணிக்கிறார்கள். அவருக்கோ மக்களது கணிப்பை குறித்து அக்கறை இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்படுவதே அவரது விருப்பம். அப்படியே நாமும் பொறுத்து போவதை மக்கள் சமரசம் பண்ணி ஒத்து போகிறான், காம்ப்ரமைஸ் பண்ணுகிறான் என்று சொல்லுவார்கள். நாமோ இயேசு பாவியாகி அந்த பெண்ணிடம் நடந்து கொண்டது போல பிறரோடு உள்ள எல்லா இடைபாடுகளிலும் அவர்களது மீட்பையே நாம் கருத்தாய் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6 அத்தியாயத்திலே ஒரு வசனம், முதல் வசனம், சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. மக்களை அவசரத்தினால் சீரழிக்க அல்ல, அன்பினால் சீடராக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல சமயங்களில் தெளிவாக நிதானிக்க முடியாததற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கண்ணில் உள்ள பாறை கல்லே. ஆண்டவராய் இயேசு சொன்னார், உன் கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவேன் என்று நீ சொல்லுவது எப்படி? கண்ணிலே உத்தரம் இருந்தால் துரும்பு நமக்கு சரியாக தெரியாது. முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அதற்கு பிறகு உன் சகோதரன் கண்ணில் துரும்பு இருக்கிறதா இல்லையா என்று உனக்கு தெளிவாக தெரியும். அதற்கு பிறகு நீ அவனுக்கு அந்த துரும்பை எடுத்து போட உதவி செய்யலாம் என்பதுதான் இயேசுவினுடைய அந்த தாற்பரியம். பாச சுந்தரம் அவர்களுடைய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் உள்ள பாடல் புத்தகத்திலே ஒரு நல்ல பாட்டு, எனக்கு பிடித்த ஒரு பாட்டு, அதில் ஒரு கவியை மாத்திரம் நான் பாட முயற்சிக்கிறேன்.

ாய் தெரிகின்றன ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கமாயிரும், எங்களால் முடியவில்லை ஆண்டவரே. நன்றாக தெரிகிறது ஆண்டவர் நம்மிடத்தில் எவ்வளவு பொறுமை, அது சாதாரண பொறுமை அல்ல, நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறீர் என்று நன்றாக தெரிகிறது. ஆனால் நாங்களும் ஒரு இடத்துக்கு பொறுமை காட்ட வேண்டும் என்று வரும் பொழுது தோல்வியடைந்து விடுகிறோமே, நியாய தீர்ப்பு செய்து விடுகிறோமே, கண்டனம் பண்ணி விடுகிறோமே, கடித்து குதறி விடுகிறோமே. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுடைய அன்பற்ற தரக்குறைவான இந்த செயல்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் எங்களை தாழ்த்தி, கர்த்தாவே எங்களுடைய பொறுமையின்மைக்காக நீர் எங்களை தண்டிக்க கூடாது, தண்டித்தால் தாங்க முடியாது என்று சொல்லி உம்முடைய பாதங்களை பிடித்துக்கொண்டு நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். தொடர்ந்து தேவா, நீர் எங்கள் மீது பொறுமையாயிரும், நாங்களும் மற்றவர்கள் மீது பொறுமையாயிருக்க கற்றுத்தாரும், கிருபை தாரும், பலம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

ஸோ இந்த நேரத்தில் இந்த செஷன்லையும் இந்த அருமையான பாடலை ஏற்றி இந்த நாளில் ஆண்டவரால் அற்புதமாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற பிரதர் ஜான் சாம் ஜாய்சன் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ப்ளீஸ் கம். தேங்க்யூ அப்பா. அழகான கண்கள்.

0: ஹல்லேலூயா. இந்த அழகான கண்ணு உங்க மேல எப்ப பட்டுச்சுங்கிறத முதன் முதல்ல நீங்க சென்ஸ் பண்ணீங்க?
1: நான் ஆக்சுவலா 2002 பிளஸ் டூ படிக்கும் போதுதான்,
0: ஓகே,
1: டிசம்பர் மாதம் இந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
0: புரிஞ்சுட்டீங்க?
1: அது அப்பதான் எனக்குள்ள ரட்சிப்பு வருது.
0: பிளஸ் டூ படிக்கிறப்ப தான்,
1: பிளஸ் டூ படிக்கும் போது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சாட்சி எனக்கு தெரியும், அப்பா சொல்லி கேட்டிருக்கிறேன், வரவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் என்னுடைய சாட்சி அப்போ சொல்லும் போது எனக்கு வெக்கமாக இருக்கும்.
0: உங்கள் சாட்சி அப்படி என்ன சாட்சி?
1: நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா ஃபீவராக இருக்குது அப்படிங்கிறேன். அம்மா சொல்கிறாங்க, சரிப்பா போய் படுத்துக்கோ அப்படின்னாங்க. படுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னால் எழும்ப முடியல, வீட்டில் நினச்சாங்க ஃபீவர் அப்படின்னு நினச்சி விட்டாங்க. ஒரு ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, என் கை காலெலாம் அப்படி சூம்ப தொடங்கிட்டு, அப்படி லீன் ஆக தொடங்கிட்டு. ஸோ வந்து பார்த்தவங்க சொன்னாங்க, இது போலியோ அட்டாக் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சிம்டம்ஸ் பார்த்து சொன்னாங்க, இது ஆர்த்திட்டிஸ் ப்ராப்ளம், இதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த பையன் பிழைக்க மாட்டான் அப்படின்னா. ஒரு 16 நாள் படுத்த படுக்கையில இருந்தேன், தலை மட்டும் தான் அசையும், என் கை கால் எதுவுமே அசைக்க முடியாது.
0: நான்
1: அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 6 வயசு 6 7 வயசு இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என் முதுகுல ஏதாவது பூச்சியோ எறும்போ கடிச்சதுன்னா நான் கத்துவேன், அம்மான்னு கத்துவேன். எங்கள் அம்மா என்ன அப்படி திருப்பி போட்டு அதை தட்டி விடுவாங்க. ஸோ எல்லாரும் என்னை பார்க்க வந்தாங்க. எதுக்கு பார்க்க வந்தாங்க அப்படின்னா, இந்த பையனை பிழைக்க மாட்டான்,
0: மறிச்சிருவாரு.
1: ஆமாம், இறந்துருவான். ஏன்னா அந்த டிசீஸுக்கு வந்து மெடிசின்ஸ் கிடையாது, அப்படி பிழைச்சா கூட நொண்டி நொண்டி தான் நடப்பான். அப்போ ஒரு நாள் நைட், அதாவது 16வது நாள் நைட்டு, எங்கள் அப்பா என் பக்கத்தில் வந்து முழங்கால் போடுறாங்க, அப்பா பாஸ்டர் பாஸ்டர் ஜாய்சன். நெக்ஸ்ட் டே அவங்க ஒரு கன்வென்ஷனில் ப்ரீச் பண்ணணும், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வந்து நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அப்போ அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு என் ஃப்ரெண்டில் வந்து முழங்கால் படிக்கிட்டு நான் கட்டில் இருக்கிறேன், ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவர் நாளைக்கு நான் கன்வென்ஷனில் போய் பேச போகிறேன், நீங்கள் நல்ல பரிகாரின்னு நான் பேச போகிறேன். அப்படி பேசும்போது கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழும்பி, ஆண்டவர் நல்ல பரிகாரம் எங்களுக்கு சொல்றியே, உன் வீட்டில் இருக்கிறவனுக்கே இன்னும் எந்த ஒரு பரிகாரம் கிடைக்கலையேன்னு கேட்டா, அதனால உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சொல்லி அழுது ஜோமண்ணாங்க. ஆண்டவர் சமூகத்தில் மனத்தாழ்மையா சொல்றேன், அவங்க கண்லேருந்து இந்த வார்த்தையை அவங்க சொல்லி அவங்க கண்லேருந்து கண்ணீர் கீழே விழுந்த மாத்திரத்தில் 16 நாட்கள் செயலற்று கிடந்த என்னை ஆண்டவர் எழும்பி முழங்கால் படியிட.
0: இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிற முடியாது. ஆனா உங்களுக்கு நல்ல அது ஞாபகம் இருக்கு, அவங்க அப்பா சொன்னாங்களா உங்களுக்கு இந்த
1: பிரேயர் வந்து? அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். எங்க அப்பா கூட கன்வென்ஷன் கேரளாக்கெல்லாம் அப்பாவை ப்ரீச் பண்ண கூப்பிடுவாங்க, ஸோ நானும் கூட போவேன், கீபோர்ட் பிளே பண்ண போவேன். அப்போ சாட்சி சொல்லும் போது மெசேஜ் கேப்ல இந்த டெஸ்டிமனி சொல்லுவாங்க, ஸோ அப்போ என்ன கூப்பிட்டு விடுவாங்க அப்படி. ஆமா, நான் அப்போ கூட போவேன். ஸோ அதுல எல்லாம் எனக்கு கிளியரா
0: சாட்சி ரொம்ப தெளிவா உணர முடியும்.
1: ஆனா நான் எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்குது, நான் சொன்னேன் முதுகுல ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சதுன்னா, ஸோ என்ன திருப்பி போட்டு தட்டி விடுறதெல்லாம் ஞாபகம்
0: இருக்கு. அப்பா பாஸ்டர்,
1: அப்பா பாஸ்டர்
0: நல்ல உங்க நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, மற்றவங்க மூலமாகவும் நல்ல ஒரு கணத்துக்குரிய தேவ மனுஷனா நாகர்கோவில் இருந்திருக்கிறாங்க. ஆனா புள்ள எப்படி?
1: புள்ள என்ன சொல்றீங்க? புள்ள சத்தியமா அப்படி இல்லை,
0: அப்பா மாதிரி இல்ல,
1: அப்பா மாதிரி இல்ல.
0: சின்ன வயசுல அப்பா ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சு மினிஸ்ட்ரியில?
1: இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா எனக்கு மினிஸ்ட்ரி சைடு இன்ட்ரெஸ்டே கிடையாது. வேற ஏதாவது ஃபீல்டை தேடிதான் போகணும். எங்க வீட்டில் நான் மினிஸ்ட்ரிக்கு வருவேன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல, வாயை தொடர்ந்து ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டேன்.
0: உங்க வீட்டில் எத்தனை பேர்?
1: 5 பேர்.
0: நீங்க எத்தனாவது?
1: நான் 2வது.
0: 2வது? ஓகே, சரி.
1: ஸோ எனக்கு எங்க அப்பா 19வது வயசுல ஆண்டவரை தேடினாங்க.
0: எங்க அப்பா
1: நான் 19வது வயசுல பாவத்தை தேடினேன். அவங்களுடைய பிரதிஷ்டை, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அதுக்கு நேர் மாதிரி தான் நான் நடந்தேன்.
0: உங்க அப்பாவோட பிரதிஷ்டை எல்லாத்தையும் பார்த்தாலுமே கூட நீங்க டிவேட் ஆகுறீங்க. கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: இருந்தாலும் அந்த தெய்வீக வாழ்க்கை, அந்த வயசுல
1: வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் வச்சிருப்பாரு.
0: சரி,
1: ஃபர்ஸ்டே ஒழுங்கா இருந்தா அந்த டேர்னிங் பாயிண்ட் பிரச்சனையே கிடையாது.
0: பிரச்சனை இல்ல.
1: சிலரை சொல்லி திருத்துவாரு, சிலரை கொட்டி தான் திருத்துவாரு.
0: ஸோ உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு.
1: எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்.
0: என்ன டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு உங்களுக்கு?
1: என்னோட டேர்னிங் பாயிண்ட் 2007, என்னுடைய காலேஜ் லைஃப். நான் ரொம்ப வேர்ல்டுக்கு பின்னாடி போனேன், வேர்ல்ட்லி லவ். ஸோ இந்த மாதிரி காரியத்தில் என் லைஃப் வந்து ஒரு நிலையற்ற ஒரு தன்மையாயிட்டு. நான் வந்து காலேஜ் முடிக்க போகிறேன்.
0: இப்போ என்ன காலேஜில், எந்த காலேஜில் படிச்சீங்க?
1: நான் இன்ஜினியரிங் காலேஜ், இது ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எல்ஒய் மொழியில்
0: இருக்கு. நீங்கள் ஒரு இன்ஜினியர்?
1: எஸ்.
0: ஓகே, ரைட்.
1: ஸோ என் லைஃப் ஒரு நிலையற்ற ஒரு தன்மை, அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் 2007 என்னுடைய காலேஜ் லைஃப் முடியுது, உலகத்துக்கு பின்னாடி போகிறேன். ஸோ அந்த டைம் எனக்கு ஆண்டவருடைய அன்பு என்னை ரொம்ப நெருக்க தொடங்கிட்டு. ஸோ எனக்கு நான் ஃபீல் பண்ண முடியுது, என்னால் அதை ஸ்மெல் பண்ண முடிஞ்சுது. இன்னும் நான் இப்படி நான் ஆண்டவருடைய அன்பை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண தொடங்கிட்டேன்னா என்னை இழுத்துருவாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு. ஸோ இப்போ உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போகிறது
0: கொஞ்சம் என்ஜாய் பண்ணி
1: கொஞ்சம். ஏன்னா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2006 நாங்கள் காலேஜுக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போனோம். டூர் போகும்போது ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங் ப்ரேயர் மட்டும், அந்த ஸ்டார்டிங் மட்டும் ஒரு ப்ரேயர் இருக்கும்.
0: அட்டகாச ஆரம்பிச்சோம்.
1: காலேஜுக்கு தெரியாமல் இது பிளான் பண்ணதுனால நானும் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பையனுமா தான், நாங்கள் ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணுறோம். ஸோ எல்லாருடைய காசு என்கிட்ட தான் இருக்குது. 2 பிளான் பண்ணோம். அந்த 2-3 ஆகிட்டு அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நைட்டு ஸ்டே பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டு. நாங்கள் இப்போ மைசூரில் இருக்கிறோம். மைசூரில் சரி, எங்ககிட்ட 2 காசு இருக்குது கையில். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டே தங்கணும், அப்போ அந்த அளவுக்கு காசு இல்லை கையில். ஸோ 16-17 பேர் இருக்கிறோம். அப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணதுனால நாங்கள் தான் எல்லாத்தையும் செட் பண்ணணும். ஸோ மைசூரில் எல்லாரையும் வேனில் வச்சுட்டு நானும் இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமா லாட்ஜ் பார்க்க போகிறோம். அப்போ எல்லா லாட்ஜ்லையும் சொன்னாங்க மேக்ஸிமம் 3 ஒரு ரூமுக்கு இது பண்ணிடலாம். அப்போ நாங்கள் சொல்லி எங்களுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, எங்களுக்கு எல்லாரும் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு 2 கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் இப்படி ஒவ்வொரு லாட்ஜாக ஏறி ஏறி இறங்குறத ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் பார்த்து எங்களுக்கு கூட, தம்பி வாங்க நாங்கள் உங்களுக்கு ரூம் காட்டி கொடுக்குறேன், ஒரு லாட்ஜ் காட்டி கொடுக்குறேன், வாங்க நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறார். நேராக கூட்டிகிட்டு போகிறாரு. நான் உள்ளே போகிறோம். எல்லாரையும் யூஸ்வலாக எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே வச்சு தான் பேசிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் எங்களை ரிசப்ஷன் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை, எங்களை நேராக மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிசப்ஷனில் பார்த்தா கீழே போலீஸ் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அப்போவே டவுட் ஆச்சுது, ஏன் இவங்க ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் நினச்சேன் ஒருவேளை ரூம்ஸ் காட்டி தரதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரா இருக்கும், ரூமை பார்த்துட்டு ஓகேனா ஓகே இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம், செகண்ட் ஃப்ளோர் போனோம். செகண்ட் ஃப்ளோர் நான் வேகமாக போகிறேன், என் கூட வர 2 ஃப்ரெண்ட்ஸும் மெதுவாக வராங்க. ஸோ எனக்கு என்ன வேகம்னா, என்ன நம்பி 16 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது நைட்டு ஸ்டே பண்ண வச்சிடணும். நேராக செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அந்த வே ஸ்டெப்ஸ் ஏறி இப்படி போயிட்டு இப்படி ஒரு வே கட் ஆகுது. அந்த வேலையே ஒரு டோர் போட்டிருக்கிறாங்க, அந்த வேலையே டோர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் நேரம் உள்ளே போகிறார். அந்த டோருக்கு அந்த சைடில் ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க, நல்ல 4-5 பேர் நிற்கிறாங்க. அவர் உள்ளே போயிட்டார். என் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டில் மொபைல் இருக்குது, இன்னொரு பாக்கெட்டில் எல்லாருடைய காசு இருக்குது. ஸோ எனக்கு எப்படியாவது ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். நான் உள்ளே போகிறதும் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு லேடி என்ன பண்ணுறா, 2 லேடிஸ் இருந்தாங்க, ஒரு லேடி எழும்புறா, இன்னொரு லேடி போய் ரூம் ரெடி
0: பண்ணுறான்.
1: இது எனக்கு தெரியாது, எனக்கு எப்படியாவது ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னு. ஸோ அவர் அந்த டோரை தாண்டி போயிட்டார். என் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக வந்துட்டு இருக்கிறாங்க. நான் போகிறேன், நான் போய் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு ஸ்டெப் எடுத்து நான் வைக்க போகிறேன், என் ஷர்ட்டை ஒருத்தர் பிடிச்சி போய் இழுத்தார். நான் நினச்சேன் பின்னாடி வர ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இது எதுவுமே ஓடல, யார்டா ஷர்ட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்குறேன். பேக்கில் யாருமே இல்லை, அவங்க பின்னாடி நடந்து வராங்க. ஸோ இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள அங்கே நடந்ததெல்லாம் என் மைண்டில் ரிவைண்ட் ஆகுது. ரிவைண்ட் ஆனதும் நான் அலர்ட் ஆகிட்டேன்,
0: சுதாரிச்சிட்டேன்.
1: நான் இன்னொரு கால் எடுத்து வச்சுட்டேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம், என் கையில் இருக்கிற காசு போயிடும், எது வேணாலும் நடக்கலாம். என் லைஃப்ல மாறாத ஒரு பிளாக் மார்க் அங்க உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓகே.
1: ஆனா ஒரு கால் எடுத்து வைக்கிற இன்னொரு கால் எடுத்து வைக்கிறதும் என் காலர் பிடிச்சு பிடிச்சு ஒருத்தர் இருக்குல்ல, திரும்பி பார்த்தேன், இப்ப வரேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஓட்டம். நான் சொன்னேன் ரூம் இல்ல சொல்லிட்டு வேற ரூம் எங்களுக்கு ரெடி ஆயிட்டு, ஆனா நைட் நான் ரூம்ல இருந்து அழுதேன்.
0: அதான் உங்களுடைய டர்னிங் பாயிண்ட்.
1: அதான் என்னுடைய ஒரு டர்னிங் பாயிண்டோட ஆரம்பம்னு சொல்லலாம்.
0: ஓகே சரி.
1: அப்போதான் நான் உணர்ந்தேன், நான் டூர்ல பசங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாத்தையும் சகிச்சுட்டு என் கூட அவர் மூணு நாள் இருந்தாரு. அதுல இருந்து ஆண்டவருடைய அன்பு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தொடங்குச்சு.
0: ஆண்டவருடைய அன்பு,
1: ஆண்டவருடைய அன்பு அதிகமா ஒவ்வொரு சூழ்நிலையில. இதே மாதிரி நிறைய எனக்கு சொல்ல முடியும். நான் இன்னைக்கு பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன்னா, நான் யோசிப்ப மாதிரி விட்டுட்டு ஓடினவன் கிடையாது. அப்பாவால் தூக்கி எடுக்கப்பட்டவன்.
0: வெரி குட்.
1: ஸோ 2007 எண்ட் ஆகும்போது என் லைஃப் ஒரு நிலையற்ற தன்மையை நான் உணர்ந்தேன். இப்படி போச்சுன்னா என் லைஃப் ரொம்ப கேள்விக்குறியாயிடும். ஸோ எனக்கு அடுத்து என்ன செய்ய போறேன்னு தெரியாது. நான் அப்போதான் 2007 எங்க அண்ணா சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அவங்க ஒரு 10 days வந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வரேன். நான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு ஃபேமிலி ப்ரேயரில் எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, நான் மூணு பேர் இருக்கிறோம். எங்கள் அண்ணா எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது அவங்கள அறியாமல் அழுறாங்க, நல்லா அழுறாங்க. என்ன எதுக்கு அழுறாங்கன்னா, இவன் என்ன பண்ண போகிறான்டவரே, படிப்பு சைடும் வீக், இவன் என்ன செய்ய போகிறான்டவரே, அவங்களுக்கு தெரியல. மீதி எல்லாருமே அவங்க படிக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா இவங்க கரையேறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் வீட்டில் வந்துட்டு
0: எல்லாரும் தெரியும்.
1: ஸோ ரொம்ப நேரம் அழுறாங்க அவங்க. அவங்க அழுறது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அழுறாங்க?
0: உங்களுக்கு அழகுன்னு தோணல?
1: எனக்கு எனக்கு அவங்க அழுறத பார்த்து தான் அழகுன்னு தோணுச்சு. எனக்கு என்ன நினைச்சு அழ தோணல. ஸோ நான் வந்துட்டேன். அப்போ ஒரு நிலையற்ற தன்மை, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது என்னால் தூங்க முடியலை ஒழுங்கா. என்ன லைஃபோட அடுத்த ஸ்டெப்பில் கால் எடுத்து வைக்கணும் என்னன்னு தெரில.
0: அந்த அந்த டூரில் தான் முதல்ல ஒரு சின்ன ஒரு ஜெர்க் மனசில், என்ன நம்ம சரியில்லாமல்
1: நம்ம
0: இருக்கிறோம்
1: அப்படின்னு. கிரியைகளின் படி ஆண்டவர் வந்து அங்கே மூவ் பண்ணியிருப்பார்னா என்ன விட்டுருப்பார், இவன் போட்டோம் அப்படின்னு விட்டுருப்பார்.
0: கிரேஸ்,
1: கிரேஸ்.
0: இந்த மாதிரி உங்களை பிடிச்சி இழுத்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
1: என்ன மாதிரி பிடிச்சது? அவர் தாயின் கருவில் தோண்டு பண்ணமே தெரிந்தெடுத்தது தான்.
0: உங்களுடைய உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கிறதுனால ஆண்டவர் அலோ பண்ணல.
1: அலோ பண்ணல. ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அழகா சொல்லியிருப்பாரு, தாயின் கருவில் தோண்டு முன்னமே தெரிந்தெடுக்காமல் இருந்திருந்தா என்ன நிச்சயமா தெரிந்தெடுத்திருக்கவே மாட்டார் அப்படிம்பாரு. அவர் தெரிந்தெடுத்துட்டாரு. Isaiah 48 இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நீ தாயங்கருவில் தோண்டினது தோண்டும் போது நீ மீறுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன்.

0: பாட்டை நான் ரொம்ப திரும்பி திரும்பி கேட்டிருக்கேன். எந்த சூழல்ல எந்த பின்னணியில இந்த பாட்டு?
1: இந்த சாங் ஒரு நாள் ஒரு ஃப்ரைடே நைட்டு நாங்க கொஞ்சம் பிரதர்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டவர் இந்த டியூன் கொடுத்துட்டாங்க. இந்த டியூனும் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த இந்த டியூன் ஓகே ஆகிட்டு செட் ஆகிட்டு அப்போ இதில் லிரிக்ஸ் கரெக்டாக வேணும் ஆண்டவரே. பிரதர்ஸ் ப்ரேயர் முடிச்சு போயிட்டாங்க. நான் என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி இது நான் ரூம் போனேன். எனக்கு அந்த கெட்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அழுந்தது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. அவ்வளவு அடி அடிப்பாங்க,
0: அழமாட்டாரு,
1: துப்புவாங்க, அழமாட்டாரு. எவ்வளவோ கொடுமையான வேதனைகள் அடுத்த நாள் நடந்துச்சு, அழல. ஆனா கெட்செமனே தோட்டத்தில் வச்சு அழுதார். அந்த சீன் எனக்கு முன்னாடி வந்துச்சு. நான் அழுதுட்டு இருக்கிறேன். அவர் அழுதத நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கிறேன். நான் எப்படி அழுதுட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும். இந்த பாத்திரம் நீங்கனாலும் பரவாயில்ல, ஜான்சாமியை விட்டு போயிடக்கூடாது. இப்படி எனக்கு முன்னாடி இந்த பிக்சர் வந்துச்சு. ஆண்டவருடைய பிரேயர் கெட்செமனே தோட்டத்தில் வச்சு அவர் எப்படி ஜோம், ஆண்டவர் இந்த பாத்திரம் என்ன விட்டு, அது உங்க சித்தம். ஆனா ஜான்சாமி என்ன விட்டு எடுக்கிறது உங்களுடைய சித்தமா இருக்கக்கூடாது ஆண்டவரே.
0: அந்த ஜெபத்துல உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜெபமா
1: நினைச்சிட்டு அழுது அழுது அழுது பாடு.

0: உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வர்ஷிப்பர் இருக்கிறாரு, ஒரு ஆராதனை வீரர் இருக்கிறாருங்கிறத நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க?
1: நான் ஆக்சுவலா பிளஸ் டூ படிக்கிறது வரைக்கும் எனக்கு மியூசிக் தெரியாது,
0: மியூசிக்கே தெரியாது,
1: எனக்கு பாட வராது,
0: பாட்டும் வராது.
1: சின்ன வயசுல விபிஎஸ் நடக்கும், விபிஎஸ் நடக்கும்போது எங்க ஸ்தாபனத்துல இருந்து ரெக்கார்டிங்க்கு ஒவ்வொரு சர்ச்சில இருந்து கொஞ்சம் பேர் கூட்டிட்டு போவாங்க. எங்க வீட்டுல இருந்து என்னுடைய தம்பி என் தங்கச்சியை கூட்டிட்டு போவாங்க பாடுறதுக்கு.
0: உங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க,
1: எனக்கு பாட தெரியாது. ஸோ சண்டே ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் அதை சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. என்ன
0: உங்க சண்டே ஸ்கூல்
1: டீச்சர்? ஆமா, பரியாசம் பண்ணிருக்கிறாங்க. பாரு தம்பியை பாரு தங்கச்சியை பாரு என்ன அழகா பாடுறாங்க, நீயும் இருக்கிறியே அப்படி சொல்லி. அது எனக்கு சில இன்சிடென்ட் நமக்கு லைஃப்ல மறக்காது,
0: மறக்காது,
1: அது மறக்கவும் கூடாது. அது மறந்தா நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துடும், ஆரம்பத்தை மறந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போதான் நான் சொன்னேன்ல, என்னுடைய அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைக்குது, அண்ணன் தான் சர்ச்சில் கீபோர்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய அடுத்த தம்பி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், அவன் கிட்டார் நல்ல கிட்டாரிஸ்ட், கிட்டார் பிளே பண்ணுவோம். ஸோ இது கடைசி தம்பி, ரிதம்லாம் நல்லா ஆல்ரவுண்டர், எல்லாம் பிளே பண்ணும். ஸோ இப்போ கீபோர்டு வாசிக்கிற ஆளு சிங்கப்பூர் போகிறாரு. அப்போ ஒரு பேச்சு அடிபடுது பொதுவாக, இனி யார் கீபோர்ட் பிளே பண்ணுவாங்க? அப்போ கொஞ்ச நாள் நான் ஞாபகம் இருக்குது, எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து கீபோர்ட் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ கீபோர்ட் பிளே பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா மூணு கார்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, சிஜிஎஃப், இந்த மூணு கார்ட்ஸ் மட்டும்தான் தெரியும், அதை விட்டு வளரவே இல்லை. மீதி எல்லாருமே எல்லாருக்கும் சேர்ந்து தான் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, நான் அப்படியே இருக்கிறேன், அதே சிஜிஎஃப்ல தான் இருக்கிறேன். ஸோ ஏர்போர்ட்டில் அண்ணனை ஃப்ளைட் ஏற்றி விட போகும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் என் தோளில் கை வச்சுட்டு சொன்னார், நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்ட்டார். இந்த வார்த்தை தான் என்ன உடைச்சிது, நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து அம்மா கிட்ட சொன்னேன், நான் எனக்கு சர்ச்சில் போட, எங்கள் வீடு கீழே மேலே சர்ச், நான் சர்ச்சில் படுக்கிறேன், சூடாக இருக்கு, நான் சர்ச்சில் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். நைட்டு 12:00 ஏங்கி ஏங்கி அழுதேன், கீபோர்டு எடுத்து ஃப்ரெண்டில் வச்சுட்டு ஏங்கி ஏங்கி அழுதேன், நல்லா அழுதேன். எனக்கு
0: என்ன வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க,
1: நீ வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே, இதுக்காகவும் ஆண்டவரே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை எழுப்பி விட்டீங்க, இந்த வார்த்தை கேட்க வேண்டிய அப்பவே என் கதையை முடிச்சிருக்கலாமே ஆண்டவரே, இப்படியெல்லாம் நான் கேட்கணுமா ஆண்டவரே,
0: அப்பவே நான் செத்துருக்கலாம்,
1: அப்பவே நான் செத்துருக்கலாமே ஆண்டவரே. 2-3 அவர்ஸ் அழுது எனக்கு ஒழுங்கா, அப்போ ப்ரேயர் கூட பண்ண தெரியாது, ஏன்னா ப்ரேயர் பண்ணி பழக்கம் இல்லை. அழுதுட்டு லாஸ்ட்ல ஆண்டவர் கிட்ட சொன்னேன், ஆண்டவரே வறண்ட நிலத்தை நீரூட்டாய் மாற்ற உமக்கு முடியும், என் வாழ்க்கை ஏதோ ஒன்று மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி அழுத கீபோர்டில் கை வச்சேன், பாட ஆசைப்பட்டேன். அப்ப என்ன பாட்டு எழுத வச்சாரு?
0: ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன உங்களுக்கு கிடைச்ச முதல் பாடல்?

0: இதுதான் உங்களுக்கு கிடைச்ச முதல். எந்த எந்த வருஷத்துல?
1: 2003
0: பன்னெண்டாவது படிச்ச அந்த நாட்கள்ல.
1: ஆமா, அது 12th முடிஞ்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்.
0: ஃபர்ஸ்ட் இயர்ல
1: அந்த லீவ்ல
0: அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு ஆராதனை வீரர் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கே தெரிய வந்துச்சு.
1: இல்ல, அப்பவும் தெரிய வரல. பாட்டு பாடுறேன், எனக்கு வர்ஷிப் பண்ணிட மாட்டேன். 2008ல தான் வர்ஷிப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். 2006ல இருந்து நாங்க யூத் ஃபெலோஷிப் 4-5 பிரதர்ஸ் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து தான் வர்ஷிப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். மீட்டிங்ல 2008 ஜனவரி 1st அந்த நியூ இயர் சர்வீஸ் இருக்குல்ல, 2007 முடிஞ்சு 8 ஸ்டார்ட் ஆகுற அந்த சர்வீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
0: உங்க சர்ச்லயா?
1: எங்க சர்ச்ல.
0: ஓகே, அந்த முதல் அனுபவம் உங்களுக்கு எப்படி?
1: முதல் அனுபவம், நாங்க
0: பயந்தீங்களா? ரொம்ப
1: ரொம்ப நான் பண்ணவே மாட்டேன் அப்படி. நான் வந்து ஒரு ஸோ பிரதர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. பிரதர்ஸ் மீன்ஸ் சர்ச் பிலீவர்ஸ். ஸோ நான் சொன்னேன், ஆக்சுவலாக இதில் அப்பா நின்று பண்ண இதில் நான் நின்று பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவங்க லைஃப்பை நான் பார்த்து வளர்ந்தவன், என் லைஃப் எனக்கு தெரியும். வெளியே பாஸ்டர் பையன் சொல்லிக்கலாம், பாடுறவன் சொல்லிக்கலாம், ஆனால் அந்த மேடையில் அந்த புல்பீட்டில் நின்று ஒர்ஷிப் பண்ணுறதுக்குள்ள தகுதி எனக்கு கிடையாது. அந்த December 31st ஈவினிங் வரை நான் ஃபைட் பண்ணேன். எதுக்கு ஃபைட் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சித்தம் அப்படி இருந்ததுக்கு சர்ச்சில் ஒரு பிரதர், அவங்க பேர் குமார், அவங்க தான் அப்பா கிட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கு என்னை வீட்டில் சந்தோஷம் கூடுவாங்க.
0: சந்தோஷம்
1: கூடுவாங்க. சின்ன வயசுல நான் சிரிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி சந்தோஷம் கூடுவாங்க.
0: சரி,
1: ஸோ சந்தோஷ் கண்டிப்பாக வர்ஷிப் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நாங்கள் நான் என்ன பண்ணேன், எங்கள் அந்த யூத் ஃபெலோஷிப் அவ்வளோ வேற ஸ்டேஜில் ஏற்றிட்டேன். ஸோ தனியாக நின்னா தானே பயம்,
0: பயமாக இருக்குன்னு.
1: எல்லாரும் ஸ்டேஜ், நான் ஃபஸ்ட்டு வர்ஷிப்பில் பாடின பாட்டு

0: நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேர்ட் அப்பான்னு கத்துனேன். இத மைக்ல நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேர்ட். என் கையெல்லாம் அடுத்து கீபோர்டு கீ நான் தான் கீபோர்ட் பிளே பண்ணி வாஷிப் பண்ணேன்.
1: சரி,
0: மேக்ஸிமம் இப்போதான் நான் கீபோர்டில் அந்த கை எடுத்துட்டேன். மேக்ஸிமம் நான் கீபோர்டில் நான் தான். ஸோ என் கையெல்லாம் ஆடுது. நான் ஃபஸ்ட்டு வர்ஷிப்பில் நான் யூஸ் பண்ண வேர்டு அப்பா அப்படி கத்துனேன். ரெண்டு வாட்டி கத்துனேன். ஏன் இப்படி கத்துனேன்னு எனக்கு
1: தெரியாது,
0: தெரில. கத்திட்டு இப்படி இந்த பல்லவியை பாடினேன்.

0: தகப்பனார் முன்பாக தான் இந்த வர்ஷிப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி
1: ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி
0: உங்க தகப்பனார் என்ன சொன்னாங்க நீங்க ஆராய்ச்சி முடிச்ச உடனே?
1: அப்ப ரொம்ப இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இப்படி தட்டி விடுவாங்க, அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான்.
1: ஆமா, ரொம்ப அப்படி புகழ்ந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க ரசிக்கிறாங்க, சிரிப்பாங்க, அவங்க முகத்துல சிரிப்பாங்க.
0: அவங்க இருந்த நாட்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு
1: அவங்க இருந்த நாட்கள்ல ஏன்னா அவங்க லைஃபை பார்த்து வளர்ந்தேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்பாவோட சாங் தான் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே.
0: இவங்க தகப்பனாருடைய பாடல் தான் ஊற்று தண்ணீரே எந்தன்
1: தேவாவியே.
0: பாடி காட்டீங்களேன்.
1: ஊற்று

0: മലയാള സോങ്.
1: അപ്പൊ മലയാളിയാ?
2: മലയാളി ഫ്രം
1: കേരള. തിരുവല്ല
2: കൊടും മലയാളം.
1: സോ ഉങ്ങ ഉങ്ങ അപ്പാക്കുള്ള ഇരുന്ന അത് പാടുന്ന കൃപ പിള്ളകളില് ഉള്ളതാ വെച്ചിരിക്കാറ് ആണ്ടവർ.
2: എല്ലാരും പാടുവാങ്ക, നല്ല പാടുവാങ്ക.
1: ഉങ്ങ എല്ലാ പിള്ളകളും
2: അഞ്ചു പേരും നല്ല പാടുവോ.
1: സാന സാൽവ് ഉങ്ങ മേലെ വിളന്നിരിക്ക്
2: കൃപ,
1: ആണ്ടോടെ കൃപ.
2: തമ്പി മേലെ വിളന്നിരിക്ക്
1: വിളന്നിരിക്ക്. உங்க உங்க உங்க அப்பாட்ட நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய இருக்கும்.
2: நிறைய இருக்கு.
1: அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது லெசன் இருக்கு?
2: மறக்க முடியாதுன்னா, தேவ அன்பை பத்தி எங்க யார் பேசினாலும் அந்த அக்கேஷன் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க,
1: அழுதுருவாங்க.
2: அவங்க பைபிள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இது இது இங்க இருக்கு, இந்த சப்ஜெக்ட் இதுதான் சொல்லுது, எல்லாம் தெரியும். இருந்தாலும் யார் தேவ அன்பை பத்தி பேசினாலும் அந்த இடத்துல இருந்து அழுவாங்க. சின்ன வயசுல இருந்து எங்களை வந்து நீங்க பைபிள் படி ஜோமன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது,
1: கட்டாயப்படுத்த மாட்டாங்க,
2: கட்டாயப்படுத்தவே இல்லை. அதுதான் எங்க அப்பா கிட்ட எனக்கு மரியாதை கூடினது. அப்பாவுக்கு ஆசை என்னன்னா, நேசித்து இதை தொடணும், நேசித்து இதை கையில் எடுக்கணும்.
1: யாரு வற்புறுத்தி பைபிள் வாசிக்க கூடாது.
2: சின்ன வயசுல இருந்து நாங்க பார்த்தது அப்பா பைபிள் எடுத்ததும் முத்துவாங்க.
1: இன்னைக்கு
2: எங்களை அறியாமல நாங்க அஞ்சு பேர் அதை செய்யறோம். பைபிள் எடுத்தா அப்படி முத்திரும், அது அது கையில் இப்படி எடுத்தாலே இப்படி வாய்க்கு நேரம் தான் போகுது.
1: இயல்பா வந்துருது.
2: ஆமா வந்துருது. அது சின்ன வயசுல இருந்து எல்லாருமே நாங்க எல்லாருமே இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம். அப்பா மரணத்துக்கு அப்புறமா பேசிக்கிட்டோம். தம்பி கூட ஆஸ்திரேலியால இருக்கிற தம்பி கூட அதை சாட்சியா சொல்லும் போது சொன்னாப்ல. நான் நினைச்சேன் நான் மட்டும் தான் எடுத்து முத்துறேன் அப்படின்னு பார்த்தா தம்பிங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப ஆண்டவர் நேசிப்பாங்க.
1: அதான் உங்க அப்பாட்ட உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறாங்க.
2: அவங்களோட மெசேஜ் எல்லாமே லவ் ஆஃப் காட். எல்லாரையும் நேசிப்பாங்க. டினாமினேஷனுக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் நேசிப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் அதுதான். ஆண்டவர் எப்பவுமே சொல்லுவாங்க, அப்பா மதத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் வரல, மதம் மாட்ட வரல, ஆண்டவர் மனம் மாட்ட தான் வந்தாரு
1: வந்தாரு.
2: ஸோ அந்த ஆண்டவருடைய அன்பு எங்க ஏரியாவில் இருக்கிற ஹிந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்பாக்கு மேல அவ்வளோ மரியாதை வச்சிருந்தாங்க.
1: ஸோ அவங்க கத்தருக்குள் நித்திரை அடைஞ்ச பிறகுதான் அவங்களுடைய வேல்யூவை நீங்க அதிகம்
2: வேல்யூ அதிகம் அதிகம் அதிகமா ரொம்ப மிஸ் பண்றது மாதிரி ஃபீல் பண்றேன்.
1: அப்பா அப்ப கூட இல்லைன்ற மாதிரியா?
2: ஆமா நிச்சயமா. இந்த ஸ்கிட் பார்க்கும்போது கூட எனக்கு அப்பா ஞாபகம், நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரணத்துல அந்த ஹாஃப் அன் அவர்ல இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவங்க.
1: சூப்பர். என்ன வார்த்தை சொன்னா தெரியுதா? எங்க அப்பா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, எங்க அப்பா ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பல்கலைக்கழகத்தில் எல்லா சப்ஜெக்டும் கற்றுக்கலாம் போய். நாங்கள் எங்கள் செய்தியில் ஒரு முறை தகப்பனுடைய சரித்திரம்ங்கிற ஒரு மெசேஜில் இதை நாங்கள் கோட் பண்ணியிருக்கிறோம். ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு ஒரு யூனிவர்சிட்டி. உங்கள் அப்பா இப்போ உயிரோடு இருக்கிற நாட்களில், உங்கள் அப்பாவோட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த நாட்களில், எவ்வளோதான் உங்கள் டேடி உங்கள் முன்னாடி ஒரு தெய்வீகமாக வாழ்ந்தாலும், அவருடைய மதிப்பை உணரக்கூடிய முதிர்ச்சி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள்ல நீங்க உணர தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா.
3: இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பதினான்கு வயது நிரம்பி ஆஸ்திரேலிய தேசத்தின் நீச்சல் வீராங்கனை ஷேன் கோல்ட் என்பவரிடம் ஒருமுறை நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருவர், இந்த இளம் வயதில் நீச்சல் போட்டியில் சாதிக்க முடியும் என்று நீங்கள் எப்படி நினைத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஷேன், இன்று நான் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் நீச்சல் போட்டிகளில் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்கனவே இருந்தது என்றாள். அந்த நிருபர் மேலும் அவரிடம், நீங்கள் 400 மீட்டர் நீச்சல் போட்டியில் எவ்வாறு ஜெயித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவள் சிரித்துக் கொண்டே, நான் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் எனக்கு வலிமையை கொடுத்தது. மேலும் என்னுடைய பெற்றோர் என்னிடம், நீ இந்த முறை நீச்சல் போட்டியில் ஜெயித்தால் நாங்கள் உன்னை டிஸ்னிலாண்டுக்கு அழைத்துச் செல்வோம் என்றார்கள். நான் இப்போது ஜெயித்து விட்டதால் நாளை நாங்கள் டிஸ்னிலாண்டுக்கு செல்கிறோம் என்றாள். அவளுக்கு 16 வயதான போது அவள் 5 உலக சாதனைகளை புரிந்து நீச்சலில் தன்னிகரற்றவளாக விளங்கினாள். 1972 நடந்த ஒலிம்பிக்கில் 3 தங்கப்பதக்கங்களை வென்றாள். அவள் சிறு வயதிலேயே தன்னுடைய மனதை வெற்றியின் சிந்தைகளால் நிரப்ப அறிந்திருந்ததால் அவளுக்கு முன் இருந்த பரிசு பொருளின் மீது இருந்த சந்தோஷம் அவளை உந்தி தள்ளியது. அதை எப்படியும் பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசை அவளை ஜெயிக்க வைத்தது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நமக்கு முன் இருக்கும் பந்தய பொருள் என்ன என்பதை அடிக்கடி நம் மனக்கண்ணில் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது மட்டுமே நாம் உற்சாகமடைய முடியும், வெற்றியை அடைய முடியும். என்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்து விடுமோ என்ற தோல்வியின் எண்ணம் நமக்குள் இருந்தால் நாம் வெற்றி பெறவே முடியாது. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்கு பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த எண்ணத்தோடு பரலோகத்தை நோக்கி நாம் ஓடுவோமா?

0: என்ற தலைப்பில் சகோதரன் ஜோய்சான் ஜோன்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருக்கு மகிமை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்தாவி என்பது பரமபிதா நமக்கு தருகிற நல்ல ஈவு. ஜபத்தை குறித்து சீஷர்கள் கேட்கும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து சொன்னார். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். உங்களில் எவனாகிலும் தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூக்கா 11 சொல்லப்பட்டிருக்கிறது. பரமபிதா தருகிற கிஃப்ட், பிரேஷியஸ் கிஃப்ட் தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அனுப்ப